நேர்களுக்கு இனிய காலை வணக்கம். ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம். இன்று சக ஆண்டு 1948 ஸ்ராவண மாதம் 23 நாள், திருவள்ளுவர் ஆண்டு 2057 ஆடித்திங்கள் 29 நாள், 2026 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 14 தேதி வெள்ளிக்கிழமை. மதியில் 720 கிலோ ஹெர்ட்ஸ் அலைவரிசையில் இன்றைய ஒலிபரப்பு இனிதே ஆரம்பமாகின்றது. நேரம் இப்பொழுது 5:50 நிமிடம் 45 நொடி.

0: எனக்கு
1: குடி என்னும் பொறுக்க முடியாத பெருங்குற்றத்தை செய்பவர்களிடமிருந்து நாணம் என்னும் நல்ல பெண்ணும் சொல்லிக்கொள்ளாமல் ஓடிவிடுவாள். குறள் எண் 924 அதிகாரம் கல் உண்ணாமை.
0: நான் என்னும் நல்லாள் புறங்கொடுக்கும் கள்ளென்னும் பேனா பெருங்குற்றத்தார்க்கு.
1: குடி என்னும் பொறுக்க முடியாத பெருங்குற்றத்தை செய்பவர்களிடமிருந்து நாணம் என்னும் நல்ல பெண்ணும் சொல்லிக்கொள்ளாமல் ஓடிவிடுவாள். குறள் எண் 924 அதிகாரம் கல் உண்ணாமை.
2: குறளமுதம் கேட்டீர்கள்.

இனி சென்னை வானொலியின் பல்வேறு அலைவரிசைகளில் இன்று ஒலிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் குறித்த விவரம். இன்றிரவு 7 மணிக்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள் சுதந்திர தினத்தை முன்னிட்டு நாட்டு மக்களுக்கு ஆற்றும் ஹிந்தி உரை ஹிந்தி மற்றும் ஆங்கிலத்தில் மத்திய அலை 820 கிலோஹெர்ட்ஸ், எஃப்எம் ரெயின்போ 101.4 MHz, எஃப்எம் கோல்டு 100.1 MHz, டிடிஹெச் மற்றும் டிஆர்எம் ஆகிய அலைவரிசைகளில் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். குடியரசுத் தலைவர் உரையின் தமிழாக்கம் 9:30 ஒலிபரப்பாகும். இனி மற்ற நிகழ்ச்சிகள். நேர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் மத்தியில் 720 கிலோஹெர்ட்ஸில் இன்று காலை 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் ஜி கணபதி சுப்பிரமணியம் அவர்கள். 6:15 வழிபாடு, 6:35 உழவர்களுக்கான செய்திகள், 6:55 சூழல் அறிவோம் வானிலை, 7 முதல் 9 வரை புத்தம் புது காலை, இதில் காந்தி அஞ்சலி. தமிழமுதம் வழங்குபவர் முனைவர் ச வடிவுடை நாயகி அவர்கள். 7:25 ஆரோக்கிய வாழ்விற்கு, வலிப்பு நோய்க்கான காரணங்களும் சிகிச்சை முறைகளும் குறித்து நரம்பியல் நிபுணர் டாக்டர் வி சதீஷ்குமார் அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள் 6:00. 7:30 இன்று ஒரு தகவல் வழங்கியவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 7:35 உங்கள் கவனத்திற்கு வேதாத்ரி மகரிஷி அவர்களின் பிறந்த தின சுற்றுரை. 7:45 நகர்வலம் வாழ்க சுதந்திரம், பி சரவணன் அவர்கள் எழுதிய செய்தி கோவை கேட்கலாம். 7:55 நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள்.

8:45 திரைகாணம். 8:30 கோயம்புத்தூரின் மூத்த மருத்துவ நிபுணர் டாக்டர் கேஜி பக்தவத்சலம் அவர்களுடன் நேர்முகம். 9:00 அரங்கிசை, ஜி கே ரகுராம் அவர்களின் நாகஸ்வர இசை, வதத்தூர் வி மணிகண்டன் அவர்கள் தவில். இந்நிகழ்ச்சி 100.1 எஃப்எம் கோல்டு அலைவரிசையிலும் இடம்பெறும். 10:00 முத்துச்சிதறல், 11:00 இலக்கியம் பேசுவோம். திருக்குறள் சு முருகானந்தம் அவர்களுடன் நேர்முகம். நண்பகல் 12:10 சங்கீத சாரல், சி அரவிந்தன் அவர்கள் பாடியுள்ள பக்தி பாடல்கள், வி எல் குமார் அவர்கள் வயலின், ராமையா விட்டல் அவர்கள் மிருதங்கம். 12:50 வானிலை தொடர்ந்து மெலிசை. 1:00 பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் பாரத் மாலா பரியோஜனா திட்டம் குறித்த தகவல்கள். பிற்பகல் 1:10 எண்ணுயிர் தோழி தேன்கூடு தொகுப்பு நிகழ்ச்சி. பெயர் சொல்லும் கதை சொல்பவர் முனைவர் என் சுலோச்சனா அவர்கள். எழுத்தின் இசை வழங்குபவர் கவிஞர் குடந்தை அனிதா அவர்கள். நலமாய் வளமாய் வழங்குபவர் யோகக்கலை பயிற்றுனர் பவித்ரா பால்ராஜ் அவர்கள். கதையரங்கம் வழங்குபவர் வி துர்கா ரமேஷ். தொகுப்பு எம் விஜயகாந்த். அமைப்பு டாக்டர் கே வித்யாவதி. பிற்பகல் 2:15 திரைகாணம்.

2:35 சேர்ந்திசை பாடற் பயிற்சி ஹம் ஏக் ஹே ஹிந்தி மொழி பாடல் எழுதியவர் எஸ் சி குப்தா அவர்கள். 2:55 வானிலை எமது மாலை ஒலிபரப்பில் 5:30 திரைகாணம். 6:10 பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பு ஆய்வும் வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள் ஆய்வினை வழங்குபவர் ஐங்கரன் அவர்கள். 6:25 திரை இசை 6:40 மனதில் நன்றவை. இரவு 8:05 திரைகாணம் 9:15 செய்தி சுடர் 10 அரங்கிசையில் டி எஸ் சங்கரன் அவர்களின் புல்லாங்குழல் இசை வி வி ஸ்ரீனிவாசராவ் அவர்கள் வயலின் திருச்சூர் ஸ்ரீ நரேந்திரன் அவர்கள் மிருதங்கம் புதுக்கோட்டை என் ராமச்சந்திரன் அவர்கள் கட்டம். நூற்றொன்று எஃப்எம் ரெயின்போவில் காலை 6:55 நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள், 7:00 வணக்கம் சென்னை, 7:30 சைபாலின் இன்று ஒரு தகவல் வழங்கியவர் தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள், 8:02 ரஷா ரெயின்போ, 9:02 ரெயின்போ ரப், 10:02 கெட்ஸ்கோ, 11:02 உங்களுடன் ரெயின்போ, 12:02 பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் பாரத் மாலா பரியோஜனா திட்டம் குறித்த தகவல்கள், தொடர்ந்து ஹாய் ஸ்நேகிதி.

ஒரு மணிக்கு மதர் இந்தியா இன்டர்நேஷனல் வழங்கும் வின்னர் திரைப்பட ஒளிச்சித்திரம். நடிப்பு பிரசாந்த், கிரண், வடிவேலு, விஜயகுமார், எம் என் நம்பியார், நிரோஷா, எம் என் ராதா, பிரதாப் சிங், ரியாஸ் கான், ராஜ்கபூர், ஜெயா முரளி ஆகியோருடன் பலர். இசை யுவன் சங்கர் ராஜா. கதை திரைக்கதை இயக்கம் எஸ் சுந்தர். வானொலி வடிவம் எஸ் அண்ணாமலை பாண்டியன். பிற்பகல் 2:30 NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி. 3:02 ஹலோ டாக்டர். இந்திய உடல் உறுப்பு தான தினத்தையொட்டி சிறுநீரக மருத்துவர் டாக்டர் ராஜீவ லோச்சனா அவர்களுடன் நேர்முகம். 4:02 ஃபன் பண்ணலாமா. 5:02 ரெயின்போ மேடை, நடிகர் அருள்தாஸ் அவர்களுடன் நேர்முகம். 6:02 டிரைவ் டைம் வெஸ்டர்ன் மியூசிக். 9:00 ரெயின்போ ராகங்கள், தேசபக்தி பாடல்கள். 10:00 ரெயின்போ ரீவைண்ட். நூறு புள்ளி 1 FM கோல்டு அலைவரிசையில் இன்று காலை 11:30 மல்லை பூதண்டா தெலுங்கு நிகழ்ச்சி, டாக்டர் பத்மபிரியா அவர்களுடன் நேர்முகம். 12:00 திரைகானம். 12:40 மெல்லிசை. 1:10 இசை மலர். வீணா வெங்கடரமணி அவர்களின் வீண இசை. பிரசாந்த் வீரராகவன் அவர்கள் மிருதங்கம். பிற்பகல் 2:30 திரைகானம். 3:00 மதுரம் மதுரம் ஈ சமயம். 4:10 தேநீர் நேரம். 4:20 எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ். 4:25 ரோஜ்கார் சமாச்சார். 4:30 பரிக்ரமா டெல்லி அஞ்சல். 5:00 அரங்கிசையில் பிரேமா ராஜசேகர் அவர்களின் பாட்டு, என் ஹரிதா அவர்கள் வயலின், திருவிடைமருதூர் எஸ் சங்கரன் அவர்கள் மிருதங்கம். 6:05 நிகழ்ச்சி நிரல். 6:10 விஸ்லேஷன். 6:30 மார்க்கெட் மந்த்ரா. 11:10 9:15 ஸ்பாட்லைட் டெல்லி அஞ்சல். 10:10 விஸ்வதர்பன். 10:20 வேர்ல்ட் நியூஸ் டெல்லி அஞ்சல். 10:30 வெஸ்டர்ன் மியூசிக். 11:40 திரைகானம்.

102.3 விவத் பாரதி தமிழ் பண்பலையில் இன்று காலை 8 மணிக்கு உங்கள் விருப்பம், 9 மணிக்கு கலக்கல் அரங்கம், 10 மணிக்கு என் கேள்விக்கு என்ன பதில், 11 மணிக்கு இன்று மினியவை, 12 மணிக்கு ரெட்ரோ நேரம், 1 மணிக்கு பாடல் உங்கள் சாய்ஸ், 2 மணிக்கு எங்கள் ஸ்டைல், 2:55 பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் பாரத் மாலா பரியோஜனா திட்டம் குறித்த தகவல்கள், பிற்பகல் 3 மணிக்கு வர்ணஜாலம், 4 மணிக்கு ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம். மாலை 5:45 ஸ்பைஸ் விளம்பரதாரர் நிகழ்ச்சி, 6 மணிக்கு பக்தி மாலை.

0: நல்லவானும் நல்லவை கேட்க இணக்கமே இனிய இல்லறம் எனும் தலைப்பில் சிற்றுரை வழங்குகிறார் ஜி கணபதி சுப்பிரமணியன் அவர்கள்.
1: அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது. ஒரு குடும்பத்தின் இல்வாழ்க்கை என்பது தம்பதியரின் அன்பு பிணைப்பையும் நேர்மையான அறவழியையும் அடிப்படையாக கொண்டிருக்க வேண்டும். அவ்வாறு அமைந்தால் அந்த இல்லத்திற்கு உரிய நற்பண்பும் அதிலிருந்து கிடைக்கக்கூடிய முழுமையான பயனும் அந்த வாழ்க்கைக்கு சிறப்பான முறையில் கிடைக்கும். கணவன் மனைவிக்கு இடையே உள்ள அன்பு பிறருக்கு உதவும் அறநெறியும் ஒரு சேர அமைவதே இல்வாழ்க்கையாகும். வீடு என்பது செங்கல், சிமெண்ட், மணல் இவற்றால் கட்டப்படும் கட்டடம் அல்ல. அன்பு, பாசம், புரிதல், விட்டு கொடுத்து வாழ்தல் ஆகியவற்றால் அமைக்கப்படும் ஆலயம்தான் இல்வாழ்க்கை. அந்த

0: ஆலயத்தில் அமைதியும் நிம்மதியும் நிலைத்திருக்க வேண்டுமென்றால் அதற்கு அடித்தளம் இணக்கம் மட்டுமே. இணக்கம் என்பது கருத்து வேறுபாடு இல்லாத நிலை அல்ல. கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் மன வேறுபாடு வராமல் வாழ்வதே இணக்கம். ஒரு குடும்பத்தில் கணவன், மனைவி, குழந்தைகள் எல்லோருடைய சிந்தனையும் ஒன்றுபோல் இருக்க முடியாது. ஆனால் அனைவரும் ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டால் அந்த வீடு சொர்க்கமாக இருக்கும். நான் அதிகம் சம்பாதிக்கிறேன், நான் உன்னை விட அதிகமாக படித்திருக்கிறேன் என்று ஈகோ இல்லாமல் இருந்தால் நல்லது. இதில் ஈகோ ஏற்பட்டால் சண்டை சச்சரவுதான். கடைசியில் நீதிமன்ற படியேறி அலைய வேண்டும். ஒரு முதிய தம்பதியினர் 60ஆம் திருமணம் சஷ்டியப்த பூர்த்தி நடந்தது. அந்த தம்பதியரிடம் உங்கள் வாழ்வின் வெற்றியின் ரகசியம் என்ன என்று கேட்டபோது, திருமணம் செய்து கொண்ட காலத்தில் உடைந்த பொருட்களை சரி செய்து பயன்படுத்தினோம், இன்று உடைந்த பொருட்களை தூக்கி எறிவது போல் உறவுகளையும் தூக்கி எறிந்து விடுகிறார்கள். கோபம் கண்ணை மறைத்து விடுகிறது. சண்டை சச்சரவு நாளும் நடந்து கொண்டிருக்கிறது. குடும்பத்தில் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து வாழ வேண்டும். இன்று குடும்பத்தில் ஏற்படும் பல பிரச்சனைகளுக்கு காரணம் பொறுமையின்மை, கோபம், ஈகோ, ஒருவரின் கருத்தை காது கொடுத்து கேட்காமல் சதா சர்வகாலமும் கைபேசி, புலனம், முகநூல் என்று மூழ்கி விடுகிறோம். இணக்கத்தை ஏற்படுத்த தினமும் குடும்பத்தினருடன் ஒரு வேளையாவது சேர்ந்து உணவருந்த வேண்டும். மனம் திறந்து பேச வேண்டும். தவறு செய்தால் தவறுக்கு மன்னிப்பு கேட்க தயங்கக்கூடாது. உதவினால் உடனே நன்றி சொல்லுங்கள். பிறந்த நாள், திருமண நாளை குடும்பமாக இணைந்து கொண்டாடி மகிழுங்கள். சிறிய தியாகமான செயல்களை செய்யுங்கள். ஒருவரின் நிறைகளை பாராட்டுங்கள். குறைகளை பெரிதுபடுத்தாதீர்கள். மனம் புண்படாதபடி தெளிவாக எடுத்து கூறுங்கள். யாரையும் யாருடனும் ஒப்பிட்டு பேசாதீர்கள். ஒரு தந்தை தன் மகன் கையில் இருக்கும் கண்ணாடி டம்ளர் எடை என்ன என்று கேட்டார். அப்போதுதான் அந்த தந்தையிடம் அதனுடைய எடையை சொன்னான். கண்ணாடி டம்ளாரை ஒரு நிமிடம் கையில் பிடித்திருந்தால் பிரச்சனை இல்லை, ஒரு மணி நேரம் பிடித்தால் கை வலிக்கும், ஒரு நாள் முழுவதும் பிடித்தால் தாங்க முடியாது. அதுபோல மனக்கசப்பையும் நீண்ட நேரம் சுமக்கக்கூடாது. மறப்போம் மன்னிப்போம் என்று மறப்பது கூட நல்ல பண்புதான். இணக்கமே இன்பம் தரும்.
1: இணைத்தாலும் நல்லவை கேட்க கேட்டீர்கள். வழங்கியவர் ஜி கணபதி சுப்பிரமணியன் அவர்கள். படைப்பு திருநெல்வேலி வானொலி நிலையம்.

நேரம் 6:15, ஆகாஷ்வாணி சென்னை. வழிபாடு. முதலில் கே. வீரமணி பாடியிருக்கும் பாடல்.

நேரம் 6:15. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி வழிபாடு. அடுத்து நாகூர் இ.எம். ஹனீஃபா பாடியிருக்கும் பாடல்.

0: நிறைவு பெற்றது வழிபாடு. நேரம் 6:35 25 ஆகாஷ்வாணி சென்னை. இன்று திருவள்ளுவர் ஆண்டு 2057 ஆடித்திங்கள் 29 வெள்ளிக்கிழமை.
1: உழவர்களுக்கான செய்திகள்.
2: பண்ணையாளர்கள் கவனத்திற்கு, புறக்கடையில் கோழி வளர்க்கலாம். வீட்டிற்கு தேவையான இறைச்சி மற்றும் முட்டைகள் கிடைக்கின்றன. குறைந்த முதலீட்டில் அதிக லாபம் பெற இயலும். மகளிருக்கு ஏற்ற சுய வேலைவாய்ப்பு தொழில் இது. மேம்படுத்தப்பட்ட இனங்களான ரோபோ வெள்ளை, கிரிராஜா, வனராஜா, கிராம பிரியா, ராமலட்சுமி ஆகிய கோழி இனங்களை வளர்க்கலாம். நாட்டு இனங்களான கொண்டை கோழி, சண்டை கோழி, கழுகு கோழி, கருங்கால் கோழி ஆகிய இனங்களையும் வளர்க்கலாம். பெட்டை கோழிகள் 25

0: முதல் 30 வார வயதில் முட்டையிட ஆரம்பிக்கும். நாட்டு இனங்கள் ஒரு வருடத்திற்கு 60 முதல் 120 முட்டைகள் வரை இடும். மேம்படுத்தப்பட்ட இனங்கள் ஒரு வருடத்திற்கு 130 முதல் 180 முட்டைகள் வரை இடும். தீவனமாக உடைத்த அரிசி, கம்பு, சோளம், கேழ்வரகு, மக்காச்சோளம், புழு பூச்சிகள், கரையான்கள் போன்றவற்றை பயன்படுத்தலாம். கோழிகளில் ஏற்படும் வெள்ளை கடிச்சல் நோய்க்கு எதிராக 8 மற்றும் 16 வார வயதில் ராணிக்கெட் தடுப்பூசியை போடுதல் அவசியம். புறக்கடை கோழி வளர்ப்பு பற்றி இன்னும் விவரங்கள் வேண்டுமா? உங்கள் பகுதியில் உள்ள கால்நடை பராமரிப்புத்துறை அலுவலர்களை அணுகுங்கள் அல்லது வேளாண் அறிவியல் நிலையங்களை தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம்.
1: அன்பார்ந்த விவசாயிகளே, மண்ணில் கண்ணுக்கு புலப்படக்கூடிய பல வகையான மட்குண்ணிகள் இருந்தாலும் கழிவுப் பொருட்களை மக்க வைப்பதில் மண்புழுக்களே பெரும்பங்கு வகிக்கின்றன. ஆனால் தட்பவெப்பநிலை, இயற்கை எதிரிகள், மண்ணின் குணங்கள், பயிர் சாகுபடி முறைகள், இரசாயன உரங்கள், ஆலை கழிவுகள், காடுகள் அழிப்பு, பூச்சிக்கொல்லிகள், பூஞ்சான கொல்லிகள் மற்றும் களைக்கொல்லிகள் போன்ற பல காரணிகள் அவற்றை பாதிக்கின்றன. இரசாயன உரங்கள் இட்டு உழவு செய்வதன் மூலம் 5 முதல் 10 விழுக்காடு மண்புழுக்கள் மண்ணின் மேற்புறத்திற்கு கொண்டு வரப்படுவதாகவும், 25 விழுக்காடு மண்புழுக்கள் மிகவும் காயப்படுத்தப்படுவதாகவும் கண்டறியப்பட்டுள்ளது. பயிர் சாகுபடி முறைகள் அளவிற்கு அதிகமான இரசாயன உரங்களை பயிருக்கு இடும் பொழுது அவற்றின் நச்சுக்கள் மண்ணில் தங்கிவிடுகின்றன. இந்த நச்சுக்கள் மண்புழுக்களின் உடலை வெகுவாக பாதிப்பதால் மண்புழுக்கள் அவ்விடத்தை விட்டு சென்று விடுகின்றன. இவற்றின் நச்சுத்தன்மை அதிகமாக இருக்கும் பட்சத்தில் புழுக்கள் இறக்கவும் நேரிடுகின்றன. எனவே விவசாயிகள் மண்புழுக்களை பாதிக்கும் காரணிகளை தவிர்க்க வேண்டும்.
0: உழவர் பெருமக்களே, அடுத்து வரும் மழையை நம்பி பயிர் சாகுபடிக்காக காத்திருக்கிறோம். அடுத்த பருவத்தில் என்ன பயிர் சாகுபடி செய்ய இருக்கிறோம்? நெல், உளுந்து, மக்காச்சோளம், கேழ்வரகு, குதிரைவாளி, வரகு, சாமை, பாசிப்பயிறு, கொள்ளு, நிலக்கடலை, ஆமணக்கு, தீவனச்சோளம், அகத்தி, குதிரை மசால், வேலி மசால், காய்கறி பயிர்களான தக்காளி, கத்தரி, மிளகாய், பீர்க்கன், வெண்டை, புடலை, வெங்காயம், செடிமுருங்கை, அவரை, கொத்தவரை, காய்கறி தட்டைப்பயிறு, கீரை, சாம்பல் பூசணி, பாலக்கீரை, இவற்றின் விதைகள் தேவையா? உங்கள் பகுதியில் உள்ள வேளாண்மை ஆராய்ச்சி நிலையங்கள் அல்லது வேளாண்மை அறிவியல் நிலையங்களை அணுகுங்கள் அல்லது இயக்குனர், விதை மையம், சீட் சென்டர், தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம், கோயம்புத்தூர், 641-003 641-003 என்ற முகவரியை தொடர்பு கொள்ளுங்கள் அல்லது தொலைபேசி எண்கள் கூட இருக்கின்றன. 04-22 இது இணைப்பு எண், கோயம்புத்தூர் இணைப்பு எண், 6611-232 6611-232 மற்றொரு எண், 6611-432 6611-432 இந்த எண்களை தொடர்பு கொள்ளலாம். மின்னஞ்சல் முகவரியும் இருக்கிறது, seedunit@tnau.ac.in seedunit@tnau.ac.in இந்த மின்னஞ்சல் வாயிலாகவும் தொடர்பு கொண்டு பயன்பெறலாம்.
1: இன்று இரவு 7:30 நமது உழவர் உலகத்தில்
2: பூச்சி கண்ட்ரோல் பண்றதுக்கு முதல்ல மத்தியில கசாயம் தான் ஸ்டார்ட் பண்ண. அதுல வந்து எருக்கு, வேம்பு, நொச்சி, நொணா, புங்கநிலை, ஆடாதோடா, வேலிப்பருத்தி, ஆமணுக்கு 10 ரகம் எடுத்து தூளாக வெட்டிட்டு ஒரு 10 லிட்டர் கோமி எடுத்து தூளாக வெட்டின இலையில 200 லிட்டர் ட்ரம்மில் போட்டு 200 லிட்டர் தண்ணி போட்டுருவோம். அதில் பால் பெருங்காயம் ஒரு 100 கிராம் போடுவோம் நசுக்கு. அது கூட வந்து 2 கிலோ சாணத்தை ஆட் பண்ணிவிடுவோம். இது கூட வந்து இதுவும் இல்லாத முருங்கை இலையும் கருவேப்பிலையும் வந்து இரும்பு சத்து உடையது. அது வந்து செடிக்கு சத்து கொடுக்கறதுனால அதையும் சேர்த்து அதில் ஆட் பண்ணிவிட்டு அது புழு பிடிக்காத இருக்கிறதாக டெய்லியும் கலக்கணும். அதை கலக்கி அதை மூடி வச்சுருந்து 21வது நாள்லேருந்து அதை 10:1 ரேஷியோவில் 10 லிட்டர் தண்ணிக்கு 1 லிட்டர் அந்த இலக்கசாயத்தை ஸ்ப்ரே பண்ணாவே போதும் சார்.
1: இயற்கை வழி வேளாண்மை குறித்து திருவள்ளூர் மாவட்டம் குப்பம் கண்டிகை ஈ சண்முகம் அவர்களின் கருத்துக்கள் இடம்பெறும். இன்று இரவு 7:30 நமது உழவர் உலகத்தில் கேட்டு பயன்பெறுங்கள். உழவர்

0: பெருமக்களே, நீங்கள் நெல் சாகுபடி செய்ய இருக்கிறீர்களா? திருந்திய நெல் சாகுபடி தொழில்நுட்பங்களை கடைபிடிக்கலாமே. இதனால் ஏற்படக்கூடிய நன்மைகளாவன, குறைந்த அளவு விதையே தேவைப்படும். அதாவது ஒரு ஏக்கருக்கு 3 கிலோ விதையே போதுமானது. பாய் நாற்றங்கால் மூலம் நாற்று உற்பத்தி செய்ய வேண்டும். 14 நாட்கள் வயதுடைய நாற்றுகளை நடுவதற்கு பயன்படுத்தலாம். ஒரு குத்துக்கு 1 நாற்று வைத்தாலே போதுமானது. சதுரமுறை நடவை பின்பற்ற வேண்டும். பயிர் இடைவெளி நாற்றுக்கு நாற்று 25 சென்டிமீட்டர் என்ற அளவில் இருக்க வேண்டும். நீர் மறைய நீர் கட்டுதல் அவசியம். கோணவிடர் மூலம் களைகளை எடுக்க வேண்டும். 2 முதல் 3 முறை கோணவிடரை பயன்படுத்தலாம். இலைவண்ண அட்டை மூலம் உர மேலாண்மையை கையாளலாம். ஏக்கருக்கு 3 முதல் 4 டன் நெல் விளைச்சல் கிடைக்கும். திருந்திய நெல் சாகுபடி தொழில்நுட்பங்கள் பற்றி மேலும் அறிய வேண்டுமா? உங்கள் பகுதியில் உள்ள வேளாண்மை துறை அலுவலர்களை அணுகுங்கள் அல்லது வேளாண்மை அறிவியல் நிலையத்தை தொடர்பு கொள்ளுங்கள். இவ்வாறு காட்டுப்பாக்கம் வேளாண் அறிவியல் நிலைய தலைவர் அறிவிக்கின்றார்.
1: கால்நடை வளர்ப்போர் கவனத்திற்கு: வைக்கோல் மற்றும் மக்காச்சோளம் போன்ற தீவன பொருட்களை வெயிலில் உலர வைத்த பின்பு கால்நடைகளுக்கு கொடுப்பதன் மூலம் அஃப்லாடாக்சின் என்ற நச்சின் தாக்கத்திலிருந்து கால்நடைகளை பாதுகாக்கலாம். பசுமாடுகளுக்கு குடிக்க நீர்த்த சுண்ணாம்பு சத்துள்ள நீர் 75 மில்லி என்ற அளவில் தினமும் அடர்த்தீவன நீர் கலவையில் கலந்து கொடுத்து பால் உற்பத்தியை பெருக்கலாம். செம்மறியாடு மற்றும் வெள்ளாடுகளுக்கு கால்நடை மருத்துவரின் பரிந்துரைப்படி குடற்புழு நீக்க மருந்தினை கொடுக்க வேண்டும். பன்றி பட்டிகளில் காற்றின் ஈரப்பதம் அதிகமாக இருக்கும்போது சில சமயங்களில் அமோனியா தொகுதி பெருக வாய்ப்புள்ளது. எனவே நல்ல காற்றோட்ட வசதி செய்து தர வேண்டும். முயல் கொட்டகைகளில் மழை சாரல் உட்புகாமல் இருக்க பக்கவாட்டு சுவர்களில் கோணி துணிகளை கட்டி வைக்கலாம். காற்றின் ஈரப்பதம் மற்றும் வெப்பநிலை அதிகமாக இருக்கும்போது முயல்களில் பூஞ்சை தொற்று ஏற்பட்டு சுவாச கோளாறு ஏற்படும். புறக்கடை கோழி வளர்ப்பில் கோழிகள் தேங்கி இருக்கும் மழை நீரை குடிக்காமல் பாதுகாக்க வேண்டும். ஏனெனில் இது ஒட்டுண்ணி தாக்கத்தை ஏற்படுத்திவிடும். கொசு மற்றும் பூச்சிகளை விரட்ட நொச்சி வேம்பு இலைகளை கொண்டு புகை மூட்டம் போட வேண்டும். இவ்வாறு சென்னை கால்நடை பல்கலைக்கழக கால்நடை உற்பத்தி மேலாண்மை துறை தலைவர் அறிவிக்கின்றார்.
2: நேயர்கள் இதுவரை கேட்டது உழவர்களுக்கான செய்திகள்.
3: சுத்தம் சுகம் தரும் என்பது பழமொழி. அழகான வாழ்வென்பது உடல் உணர்வு வாழ்கின்ற சூழல் சார்பாகத்தான் இருக்கும். நாம் வாழ்கின்ற ஒவ்வொரு நிமிடத்திலும் நமது வாழ்வினை ரசித்து வாழ்கின்ற மனநிலைமையை இந்த சுத்தம் தருகின்றது. சுத்தமான வாழ்வியலுடன் இசைந்து வாழ்கின்ற போது நமது பழக்க வழக்கங்களும் பிறர் மதிக்கின்ற விதமாக மாறும் என்பது மறுக்க முடியாத உண்மை. அதனால் சுத்தம் பேணி சுற்றுப்புற சுகாதாரத்தை மேம்படுத்துவோம். ஆரோக்கியத்தை திறம்பட காப்போம்.
4: ஆகாஷ்வாணி இன்னும் சில நொடிகளில் தொடர்வது மாநில செய்திகள்.
5: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். தலைப்புச் செய்திகள். நாட்டின் 80வது சுதந்திர தினம் நாளை கொண்டாடப்படுவதையொட்டி குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று 7 மணிக்கு நாட்டு மக்களுக்கு உரையாற்றுகிறார். தொகுதி மறுசீரமைப்பு குறித்து தமிழக சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தை பரிசீலித்து அதற்கேற்ப நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என பிரதமர் திரு நரேந்திர மோடியை முதலமைச்சர் திரு விஜய் கேட்டுக் கொண்டுள்ளார். நாடாளுமன்றத்தில் இன்னமும் முன்மொழியப்படாத தொகுதி மறுசீரமைப்பு மசோதாவிற்கு எதிராக அவசரமாக சட்டப்பேரவையில் தீர்மானம் கொண்டு வந்தது மடைமாற்று அரசியல் என பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார். தமிழகத்தில் சுற்றுலாவை மேம்படுத்த தொடர் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மாநில சுற்றுலாத்துறை அமைச்சர் திரு ராஜேஷ்குமார் கூறியுள்ளார். தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் நெல்லை திருச்சி அணிகள் வெற்றி பெற்றன. இனி விரிவான செய்திகள். நாட்டின் 80வது சுதந்திர தினம் நாளை கொண்டாடப்படுவதையொட்டி குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று 7 மணிக்கு நாட்டு மக்களுக்கு உரையாற்றுகிறார். குடியரசுத் தலைவரின் உரை ஆகாஷ்வாணி மற்றும் தூர்தர்ஷனின் அனைத்து அலைவரிசைகளிலும் ஹிந்தியிலும் ஆங்கிலத்திலும் ஒளிபரப்பாகிறது. அதைத் தொடர்ந்து குடியரசுத் தலைவரின் உரை மாநில மொழிகளில் தூர்தர்ஷன்

தொலைக்காட்சியின் பிராந்திய அலைவரிசைகளில் ஒலிபரப்பாக உள்ளது. அத்துடன் குடியரசுத் தலைவரின் உரை ஆகாஷ்வாணியின் பிராந்திய அலைவரிசைகளில் இன்று இரவு 9:30 மாநில மொழிகளில் ஒலிபரப்பாகும். தொகுதி மறுசீரமைப்பு குறித்து தமிழக சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தை பரிசீலித்து அதற்கேற்ப நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடியை முதலமைச்சர் திரு விஜய் கேட்டுக் கொண்டுள்ளார். இது தொடர்பாக பிரதமருக்கு அவர் எழுதியுள்ள கடிதத்தில் தமிழக சட்டப்பேரவையில் 12 நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தின் அடிப்படையில் மக்களவையின் தற்போதைய உறுப்பினர்களின் எண்ணிக்கையை மாற்றாமல் அதே நிலை தொடர வேண்டும் என்று முதலமைச்சர் கூறியுள்ளார். இந்த எண்ணிக்கையின் அடிப்படையில் மகளிருக்கு 33% இடஒதுக்கீட்டை அடுத்து வரும் நாடாளுமன்ற தேர்தலிலேயே நடைமுறைப்படுத்த உரிய அரசியலமைப்பு சட்ட திருத்தங்களை மேற்கொள்ளுமாறு அக்கடிதத்தில் முதலமைச்சர் திரு விஜய் கேட்டுக் கொண்டுள்ளார். நாடாளுமன்றத்தில் இன்னமும் முன்மொழியப்படாத தொகுதி மறுசீரமைப்பு மசோதாவிற்கு எதிராக அவசரமாக தமிழக சட்டப்பேரவையில் தீர்மானம் கொண்டு வந்தது மடைமாற்று அரசியல் என்று பிஜேபி மாநில

0: மாறு அக்கடிதத்தில் முதலமைச்சர் திரு விஜய் கேட்டுக் கொண்டுள்ளார். நாடாளுமன்றத்தில் இன்னமும் முன்மொழியப்படாத தொகுதி மறுசீரமைப்பு மசோதாவிற்கு எதிராக அவசர அவசரமாக தமிழக சட்டப்பேரவையில் தீர்மானம் கொண்டு வந்தது மடைமாற்று அரசியல் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், இந்த தீர்மானத்திற்கு எதிராக பிஜேபி உறுப்பினர் வாக்களித்தார் என்பதற்காக அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா கேலி பேசியது கண்டனத்திற்கு உரியது என்று தெரிவித்துள்ளார். தொகுதி மறுசீரமைப்பு செய்யப்பட்டால் தமிழகத்தில் மக்களவை உறுப்பினர்களின் எண்ணிக்கை 39லிருந்து 59ஆக அதிகரிக்கும் எனவும், தமிழகத்தின் உறுப்பினர்களின் எண்ணிக்கை 7.23% இருக்கும் என்றும் அவர் கூறியுள்ளார். அனைத்து மாநிலங்களுக்கும் 50% உயர்வு கிடைப்பதால் யாருக்கும் பாதகம் இல்லை என அவர் குறிப்பிட்டுள்ளார். இதை எதிர்ப்பது அறியாமை என்றும், தொகுதி மறுசீரமைப்பை கைவிட வேண்டும் என்று கூறுவது தமிழக மக்களின் குரலை முடக்க வழிவகுக்கும் என்றும் திரு நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். தொகுதி மறுசீரமைப்பால் தமிழகத்தில் தொகுதிகளின் எண்ணிக்கை அதிகரிப்பதுடன் பெண் உறுப்பினர்களின் எண்ணிக்கையும் அதிகரிக்கும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கூறியுள்ளார். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தொகுதி மறுசீரமைப்பு தேவை என்பதே பாமகவின் நிலைப்பாடு என்றார். 3 மாதங்களுக்கு முன்பு நியாயமான தொகுதி மறுசீரமைப்பு தேவை என்று கூறிய காங்கிரஸ் கட்சி தற்போது தொகுதி மறுசீரமைப்பை தேவையில்லை என்று நிலைப்பாட்டை மாற்றியிருப்பது ஏன் என்று டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கேள்வி எழுப்பினார். அரசின் வளர்ச்சித் திட்டங்களை மக்களிடம் கொண்டு சேர்ப்பதில் செய்தியாளர்களின் பணி முக்கியமானது என பத்திரிகை தகவல் அலுவலகத்தின் தென்மண்டல தலைமை இயக்குநர் திரு பழனிசாமி கூறியுள்ளார். ராணிப்பேட்டையில் நடைபெற்ற ஊடகவியலாளர்களுக்கான சிறப்பு பயிலரங்கில் பேசிய அவர், அரசு ஏராளமான நலத்திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக தெரிவித்தார்.
1: வளர்ச்சி செய்தி என்பது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இப்ப அரசு திட்டங்கள் எல்லாமே வளர்ச்சி செய்தி தான். அவங்க அந்த ஒரு திட்டத்தை ஏற்கிறாங்க, அந்த திட்டத்தை சொல்றாங்கன்னா அந்த திட்டம் கடைசி வரையில் இருக்கக்கூடிய ஒரு மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும் இல்லையா. PMSRC ஸ்காலர்ஷிப் ஒரு ஸ்காலர்ஷிப், 9 முடிச்சுட்டு 10 போக நீங்க எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணீங்கன்னா நீங்க போஸ்ட் டாக்டர் படிக்கிற வரைக்கும் வருஷத்துக்கு 75,000 ரூபாய் ஸ்காலர்ஷிப். 11th முடிச்சு 12th போய் இந்த எக்ஸாம் எழுதினீங்க 1,25,000 வருஷத்துக்கு 1,000 பேருக்கு இந்த ஸ்காலர்ஷிப் கிடைக்கும். இது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆரம்பிச்சு 3-4 வருஷம் ஆச்சு. இது ஒரு திட்டம். அப்ப இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
2: நேயர்களே, சுதந்திர தினத்தையொட்டி இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கம் தற்போது நடைபெற்று வருகிறது. வரும் 17ஆம் தேதி வரை நடைபெற உள்ள இந்த இயக்கத்தில் அனைவரும் பங்கேற்று தேசிய கொடியை ஏற்றி எடுத்துக்கொண்ட செல்பி புகைப்படத்தை hargartiranga.com என்ற இணையதளத்தில் பதிவேற்றம் செய்வோம். தேசிய கொடியை ஏற்றுவோம், தேசத்தின் பெருமையை போற்றுவோம்.
0: இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ள தமிழக மீனவர்கள் 9 பேரை விடுவிக்க மத்திய அரசு உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று மாநில அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. இது தொடர்பாக முதலமைச்சர் திரு விஜய் வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கருக்கு எழுதியுள்ள கடிதத்தில் இக்கோரிக்கையை விடுத்துள்ளார். தற்போது மொத்தம் 49 மீனவர்கள் இலங்கை சிறைகளில் இருப்பதாகவும், அவர்களையும் அவர்களது படகுகளையும் விடுவிக்க உரிய நடவடிக்கையை மேற்கொள்ளுமாறு முதலமைச்சர் திரு விஜய் கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழகத்தில் சுற்றுலாவை மேம்படுத்த தொடர் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மாநில சுற்றுலாத்துறை அமைச்சர் திரு ராஜேஷ்குமார் கூறியுள்ளார். கோவையில் சுற்றுலாத்துறை மேம்பாடு குறித்து நடைபெற்ற மாநாட்டிற்கு பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சுற்றுலாத்துறை மேம்பாட்டிற்கு பட்ஜெட்டில் அதிக நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்தார்.
3: ஆன்மீக அளவுல வந்து நீங்க பாத்தீங்கன்னா நாகூர், வேளாங்கண்ணி, திருக்கடையூர் இதெல்லாம் இணைப்பதற்கு அதுக்கு ஒரு அமௌண்ட் ஒதுக்கியிருக்காங்க. அதே மாதிரி நதிகளை இணைப்பதற்கு, ஆன்மீக தலங்களுக்கு, அதே மாதிரி வனத்துறை வன அளவுல உள்ள சுற்றுலா, இப்படி அதிகமான ஒவ்வொரு தலைப்பின் கீழ அந்த சுற்றுலாவோட இணைப்பு வந்து நடக்குது. அவங்கள்ட்டையும் சில இதுக்கு வந்து நிதி கேட்டிருக்கோம். அந்த அடிப்படையில கிட்டத்தட்ட ஒவ்வொரு மாவட்டத்தில் ரெவன்யூ டிஸ்ட்ரிக்ட் பாத்தீங்கன்னா 38 ரெவன்யூ டிஸ்ட்ரிக்ட் இருக்கு. அந்தந்த ரெவன்யூ டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கக்கூடிய திட்டங்களை எப்படி எல்லாம் டெவலப் பண்ணலாம், அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகலாம், மேம்படுத்தலாம் உள்ளத ஆய்வு செய்து அதுக்கு வந்து இந்த வரக்கூடிய எங்களுடைய துறை சார்ந்த அறிவிப்புகளை நாங்கள் வெளியிடும்.
0: நாட்டின் 80வது சுதந்திர தினத்தையொட்டி BSNL சிறப்பு சலுகைகளை அறிமுகப்படுத்தியிருப்பதாக மதுரை வட்ட பொது மேலாளர் திரு லோகநாதன் கூறியுள்ளார். மதுரையில் செய்தியாளர்களிடம் பேசிய இவர் இதனை தெரிவித்தார்.
4: இது இதுல என்ன இது அப்படின்னா 1 ரூபாயில வந்து சிம் கொடுத்துருவோம், அது வந்து 24 டேஸ் வேலிடிட்டி இருக்குது. அதுக்கப்புறம் நீங்க நார்மல்

0: ஃபோன்லாம் ரீசார்ஜ் பண்ணுறது உங்கள் பிளான் எது தேவையோ அதை போட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்துட்டு பிஎஸ்என்எல்லுடைய 4G சர்வீஸு மக்கள் தெரிஞ்சுக்கிறதுக்காக பெரிதும் உதவியாக இருக்கும். டிடிஹெச் பிளான்லேயும் ரெகுலர் போன் அப்படிங்கிற ஒரு பிளான் கொண்டு வந்திருக்கிறோம். இது நார்மலாக இருக்கிற பிளானை விட இது கம்மி, ஒரு 90 ருபீஸ் அரௌண்ட் இது கம்மியாக வருது. இது வந்து 2 மந்த்ஸ் வேலிடு, 6 மந்த்ஸ் வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். 2 மந்த்ஸ் வரைக்கும் இந்த ஸ்கீம் இருக்கும், ப்ரொமோஷனல் ஸ்கீமு, 6 மந்த்ஸ் வரைக்கும் ஒன்ஸ் வாங்கிட்டீங்கன்னா யூஸ் பண்ணலாம்.
1: சென்னையில் சொத்து வரி மாற்றம் நிறுத்தி வைக்கப்படுவதாக மாநகராட்சி நிர்வாகம் தெரிவித்துள்ளது. பொதுமக்களிடமிருந்து பெறப்பட்ட தொடர் கோரிக்கைகளை அடுத்து இந்த முடிவு மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மாநகராட்சி ஆணையர் திரு சமீரன் தெரிவித்துள்ளார். இருவரி செய்திகள். பாகிஸ்தானில் கைபர் பக்துன்வா மாகாணத்தில் பாதுகாப்பு படையினருடன் ஏற்பட்ட துப்பாக்கி சண்டையில் 15 தீவிரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்டனர். மத்திய ஜவுளித்துறை அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் புதுதில்லியில் கைத்தறி சந்தை மையத்தை இன்று திறந்து வைக்கிறார். மூத்த குடிமக்களுக்கான தேசிய கவுன்சிலின் 5வது கூட்டம் மத்திய சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் துறை அமைச்சர் திரு வீரேந்திரகுமார் தலைமையில் புதுதில்லியில் இன்று நடைபெறுகிறது. விண்வெளி கழிவுகளை குறைக்கவும் அதை தடுக்கவும் உரிய நடவடிக்கைகளை இஸ்ரோ மேற்கொண்டுள்ளதாக மத்திய விண்வெளித்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். நாடு முழுவதும் 5,63,000 கிராமங்களில் திரவ கழிவு மேலாண்மை வசதிகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக ஜல்சக்தித்துறை இணையமைச்சர் திரு சோமன்னா கூறியுள்ளார். சிவகாசி அருகே பட்டாசு தொழிற்சாலையில் ஏற்பட்ட விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு முதலமைச்சரின் நிவாரண நிதியிலிருந்து தலா 400,000 ரூபாய் வழங்கப்படும் என்று தமிழக அரசு அறிவித்துள்ளது. சென்னையில் உள்ள அரசு மைய அச்சகத்தில் மாநில அமைச்சர் திரு ராஜ்மோகன் ஆய்வு மேற்கொண்டார். மை பாரத் சார்பில் இல்லந்தோறும் தேசிய கொடி இயக்கத்தை முன்னிட்டு விழுப்புரத்தில் கல்லூரி மாணவிகள் பங்கேற்ற தேசிய கொடி பேரணி நடைபெற்றது. சென்னையில் கடந்த 3 நாட்களில் 6,893 தெருநாய்களுக்கு ரேபீஸ் தடுப்பூசி செலுத்தப்பட்டுள்ளதாக மாநகராட்சி நிர்வாகம் தெரிவித்துள்ளது. விளையாட்டுச் செய்திகள். தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் நெல்லை திருச்சி அணிகள் வெற்றி பெற்றன. திண்டுக்கல்லில் நேற்று நடைபெற்ற 1வது ஆட்டத்தில் நெல்லை அணி 2 விக்கெட் வித்தியாசத்தில் கோவை அணியை வென்றது. பின்னர் நடைபெற்ற மற்றொரு ஆட்டத்தில் திருச்சி அணி 17 ரன் வித்தியாசத்தில் திருப்பூர் அணியை வென்றது. இன்று நடைபெறும் ஆட்டங்களில் திண்டுக்கல் சேலம் அணியையும் சேப்பாக்கம் மதுரை அணியையும் எதிர்கொள்கின்றன. மாமல்லபுரத்தில் நடைபெற்று வரும் உலக அலைச்சறுக்கு போட்டியில் ஜப்பான் வீரர்கள் அதிக வெற்றிகளை பெற்று முன்னணியில் உள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டின் 80வது சுதந்திர தினம் நாளை கொண்டாடப்படுவதையொட்டி குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று இரவு 7 மணிக்கு நாட்டு மக்களுக்கு உரையாற்றுகிறார். தொகுதி மறுசீரமைப்பு குறித்து தமிழக சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தை பரிசீலித்து அதற்கேற்ப நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என பிரதமர் திரு நரேந்திர மோடியை முதலமைச்சர் திரு விஜய் கேட்டுக் கொண்டுள்ளார். நாடாளுமன்றத்தில் இன்னமும் முன்மொழியப்படாத தொகுதி மறுசீரமைப்பு மசோதாவிற்கு எதிராக அவசரமாக தமிழக சட்டப்பேரவையில் தீர்மானம் கொண்டு வந்தது மடைமாற்று அரசியல் என பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார். தமிழகத்தில் சுற்றுலாவை மேம்படுத்த தொடர் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மாநில சுற்றுலாத்துறை அமைச்சர் திரு ராஜேஷ்குமார் கூறியுள்ளார். தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் நெல்லை திருச்சி அணிகள் வெற்றி பெற்றன. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
2: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 6:55 நிமிடம் 40 நொடி. ஆகாஷ்வாணி சென்னை.

போர் நிகழும் பூமியில் பொருளாதார மற்றும் கட்டுமான சேதங்கள் பெருமளவில் உண்டாவது அனைவரும் அறிந்ததே. அதே சமயம் அந்த நாடுகளில் உள்ள இயற்கை ஆதாரங்களும் பெரும் பாதிப்புக்கு உள்ளாகின்றன என்பதை பெரிதாக யாரும் நினைவில் கொள்வதில்லை என சமூக ஆர்வலர்கள் கருதுகின்றனர். போர்க்காலம் முடிந்த பல காலங்கள் கழித்தும் கூட அந்த பாதிப்புகள் அவ்வண்ணமே இருப்பதாக அவர்கள் தெரிவிக்கின்றனர். உதாரணத்திற்கு 2002 சியாராலியோன் நாட்டில் போர் ஓய்ந்த போதும் அங்கிருந்த காடுகள், புற்கள், மரங்கள் நிறைந்த சவானாக்களில் உள்ளான பாதிப்பு மறையவில்லை என ஐநாவின் மூத்த அதிகாரிகள் கவலை தெரிவித்தனர். அங்கு போர் நிகழ்ந்து கொண்டிருக்கையில் பெருமளவு பல்லுயிர் இழப்புகளும் வனவிலங்குகள் பாதுகாப்பான இடம் தேடி இடம்பெயர்ந்தன என்றும் அவர்கள் சுட்டிக்காட்டினர். இது

0: வளமின்றி மேய்ச்சல் நிலங்கள் இல்லாமல் போனதால் பல உயிர்கள் பசியின் பிணியில் அவதிப்பட்டு மாண்டன எனவும் அவர்கள் எடுத்துரைத்தனர். இதுபோல பூமியின் ஏதாவது ஒரு பகுதியில் பல்வேறு காரணங்களுக்காக போர் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. அதனால் விலங்குகளுக்கும் பிற உயிரினங்களுக்கும் ஏற்படும் பாதிப்பை யாரும் கருத்தில் கொள்வதில்லை எனவும் ஐநா வருத்தம் தெரிவித்துள்ளது. போரினால் பெரும் மாசு உண்டாவதுடன் அபாயகரமான கழிவுகள் பெருகி அதனை அகற்றுவது மற்றும் ஒரு சூழல் சவாலாக மாறுகிறது என்கின்றனர். தகவல்கள் எழுதியவர் ஹெச் பத்மப்ரியா.
1: இடம்பெற்றது சூழல் அறி

0: மனிதர்களுக்கு உண்ண, உடுக்க, உறங்க கொடையாகின்றன. விலங்குகளுக்கு வாழ்விடமாகின்றன. பல்லுயிர் பெருக உதவுகின்றன. பருவநிலை மாற்றத்தை எதிர்கொண்டு காக்கின்றன. கரியமிலம் கொண்டு பிராணவாயு தருகின்றன. இத்தனை தரும் மரங்கள் நம்மிடம் வேண்டுவது சிறிது அக்கறை மட்டுமே. மரங்கள் வளர்ப்போம், மழை பெறுவோம், சூழல் வளம் காப்போம். அக்கறையுடன் சொல்வது உங்கள் ஆகாஷ்வாணி சென்னை.
1: தமிழக கடலோர பகுதி வாழ் மீனவர்களுக்கான வானிலை முன்னெச்சரிக்கை. தென் தமிழக கடலோர பகுதிகள் மற்றும் குமரிக்கடலின் சில பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். ஆகையால் மீனவர்கள் இந்த பகுதிகளுக்கு மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள். இனி வானிலை. சென்னை நுங்கம்பாக்கம் வானிலை ஆய்வு மையத்தில் பதிவானபடி அதிக அளவு வெப்பநிலை 36.3 டிகிரி செல்சியஸ், குறைந்தளவு வெப்பநிலை 27 டிகிரி செல்சியஸ். பெய்துள்ள மழையின் அளவு 4.5 மில்லிமீட்டர். பதிவான ஈரப்பதம் 95%. சென்னை மீனம்பாக்கத்தில் பதிவானபடி அதிக அளவு வெப்பநிலை 35.8 டிகிரி செல்சியஸ், குறைந்த அளவு வெப்பநிலை 27.8 டிகிரி செல்சியஸ். பெய்துள்ள மழையின் அளவு 0.1 மில்லிமீட்டர். பதிவான ஈரப்பதம் 85%. சென்னைக்கும் அதன் புறநகர் பகுதிகளுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். மாலை அல்லது இரவு நேரங்களில் இடிமின்னலுடன் கூடிய லேசான அல்லது மிதமான மழை பெய்யக்கூடும். அதிகளவு வெப்பநிலை 36 டிகிரி செல்சியஸ் ஆகும். குறைந்த அளவு வெப்பநிலை 27 முதல் 28 டிகிரி செல்சியஸ் வரையிலும் நிலவக்கூடும். வானிலை அறிக்கை கேட்டீர்கள். நேரம் 7:15. ஆகாஷ்வாணி சென்னை மதில 720 கிலோஹெர்ட்ஸில் நேயர்கள் இப்பொழுது கேட்கவிருப்பது புத்தம் புது காலை. இயற்கைக்கு எப்போதும் மதிப்பு கொடுப்போம். நீதி நியாயத்தை வாழ்வில் பின்பற்றுவோம். அப்போது வாழ்வில் வளமும் நலமும் நிறைந்து இருக்கும். இயற்கைக்கு எப்பொழுதும் மதிப்பு கொடுப்போம். நீதி நியாயத்தை வாழ்வில் பின்பற்றுவோம். அப்போது வாழ்வில் வளமும் நலமும் நிறைந்து இருக்கும். வேதாத்ரி மகரிஷி அவர்களின் இந்த சிந்தனையுடன் துவங்குகிறது புத்தம் புது காலை. முதலில் இடம்பெறுவது காந்தி அஞ்சலி.

0: போரில் என் பங்கு என்ற தலைப்பில்
1: மகாத்மா காந்தியடிகள்
0: தனது சத்திய சோதனை நூலில் எழுதியுள்ள பகுதிகள் இடம்பெறுகின்றன. பாரிஸிலிருந்து லண்டனுக்கு திரும்பி வர முடியாமல் கோகலே சிக்கிக் கொண்டார் என்று நான் லண்டன் போய் சேர்ந்ததும் அறிந்து கொண்டேன். தேக சுகத்தை முன்னிட்டு அவர் பாரிஸுக்கு போயிருந்தார். பாரிஸுக்கும் லண்டனுக்கும் இடையே எல்லா போக்குவரத்துமே துண்டிக்கப்பட்டு விட்டதால் அவர் எப்பொழுது திரும்புவார் என்பதை பற்றியும் எதுவும் தெரியவில்லை. அவரை பார்க்காமல் இந்தியாவுக்கு திரும்ப நான் விரும்பவில்லை. ஆனால் அவர் எப்பொழுது வருவார் என்பதையும் யாரும் சொல்ல முடியவில்லை. இதற்கு மத்தியில் நான் என்ன செய்வது? போர் சம்பந்தமாக என் கடமை என்ன? என்னுடைய சிறை தோழரும் சத்தியாகிரகியுமான சோராப்ஜி அட்டாஜனியா அப்பொழுது வக்கீல் தொழிலுக்காக லண்டனில் படித்து கொண்டிருந்தார். அவர் சிறந்த சத்தியாகிரகிகளில் ஒருவராகியால் தென்னாப்பிரிக்காவுக்கு திரும்பியதும் என் ஸ்தானத்தை வகிப்பதற்காக அவர் வக்கீல் தொழிலுக்கு படித்து வர இங்கிலாந்துக்கு அனுப்பப்பட்டிருந்தார். அவருக்கு ஆகும் செலவுக்கு டாக்டர் பிராணஜீவன்தாஸ் மேத்தா பணம் கொடுத்து வந்தார். அவருடனும் அவர் மூலமும் இங்கிலாந்தில் அப்பொழுது படித்து கொண்டிருந்த டாக்டர் ஜீவராஜ மேத்தாவுடனும் மற்றவர்களுடனும் நான் கலந்து பேசினேன். அவர்களுடன் கலந்து ஆலோசித்து இங்கிலாந்திலும் அயர்லாந்திலும் இருக்கும் இந்தியரின் கூட்டம் ஒன்று கூட்டப்பட்டது. அக்கூட்டத்தின் முன்பு என்னுடைய கருத்தை தெரிவித்தேன். இங்கிலாந்தில் வசித்து வரும் இந்தியர் யுத்தத்திற்கு தங்களால் ஆன உதவியை செய்ய வேண்டும் என்று நான் கருதினேன். ஆங்கில மாணவர்கள் இராணுவத்தில் சேவை செய்ய தொண்டர்களாக முன்வந்திருக்கிறார்கள். அவ்வளவாவது இந்தியரும் செய்ய வேண்டும். இந்த விதமான என்னுடைய வாதத்திற்கு பலவிதமான ஆட்சேபங்களும் எழுந்தன. இந்தியருக்கும் ஆங்கிலேயருக்கும் எவ்வளவோ பேதம் இருக்கிறது என்றார்கள். நாம் அடிமைகளாக இருக்கிறோம், அவர்களோ எஜமானர்கள் என்றார்கள்.
1: எஜமானனுக்கு தேவைப்படும் நேரம் வந்துவிடும் போது மாத்திரம் ஓர் அடிமை எஜமானனுடன் எப்படி ஒத்துழைத்து விட முடியும்? எஜமானனுக்கு ஏற்பட்டிருக்கும் அவசியத்தை

0: தனக்கு ஒரு வாய்ப்பாக அடிமை பயன்படுத்தி கொண்டு சுதந்திரமடைய பார்ப்பது அடிமையின் கடமை அல்லவா? இந்த வாதம் நியாயமானதாக அப்பொழுது எனக்கு தோன்றவில்லை.
1: இந்தியர்களுக்கும் ஆங்கிலேயர்களுக்கும் அந்தஸ்தில் இருக்கும் வித்தியாசத்தை நான் அறிவேன். ஆனால் அடிமை நிலைக்கு நாம் கொண்டு வரப்பட்டு விட்டோம் என்பதை நான் நம்பவில்லை. தவறுகளுக்கெல்லாம் தனிப்பட்ட பிரிட்டிஷ் அதிகாரிகள்தான் காரணமே அன்றி பிரிட்டிஷ் முறை அல்ல என்றும், அவர்களையும் அன்பினால் மாற்றிவிடலாம் என்றும் நான் எண்ணினேன். பிரிட்டிஷாரின் ஒத்துழைப்பினாலும் உதவியினாலுமே நமது அந்தஸ்தை நாம் உயர்த்தி கொள்வதாக இருந்தால், அவர்களுக்கு கஷ்டம் ஏற்பட்டிருக்கும் நேரத்தில் அவர்களுக்கு பக்கத்துணையாக இருந்து அவர்களுடைய தயவை பெற வேண்டியது நமது கடமை. பிரிட்டிஷ் முறையே தவறானதாக இருந்தாலும் அது இன்று எனக்கு தோன்றுவது போல சகிக்க முடியாததாக அப்பொழுது எனக்கு தோன்றவில்லை. ஆனால் பிரிட்டிஷ் முறையில் எனக்கு நம்பிக்கை இல்லாது போய்விட்டதால் நான் பிரிட்டிஷ் அரசாங்கத்துடன் ஒத்துழைக்க மறுக்கிறேன் என்றால், பிரிட்டிஷ் ஆட்சி முறையில் மாத்திரமே அன்றி அதன் அதிகாரிகளிடமும் நம்பிக்கையை இழந்துவிட்ட அந்த நண்பர்கள் எப்படி ஒத்துழைப்பார்கள்? இந்தியர்களின் கோரிக்கைகளை குறித்து தைரியமாக கூறுவதற்கும் இந்தியர்களின் அந்தஸ்தை உயர்த்தி கொள்வதற்கும் ஏற்ற சமயம் அதுதான் என்று என்னுடைய யோசனையை எதிர்த்த நண்பர்கள் கூறினார்கள். இங்கிலாந்தின் கஷ்டத்தை நமக்கு ஏற்ற வாய்ப்பாக மாற்றிக்கொண்டு விடக்கூடாது என்று நான் எண்ணினேன். போர் நடந்து கொண்டிருக்கும் வரையில் நமது கோரிக்கைகளை வற்புறுத்தாமல் இருப்பதே முன் யோசனையோடு கூடியது என்றும் கருதினேன் நான்.

0: இடம்பெற்றது காந்தி அஞ்சலி.
1: தமிழ் அமுதம் வழங்குகிறார் முனைவர் ச. வடிவுடை நாயகி அவர்கள்.
2: மானுடம் என்ற சொல்லிற்கு புதிய பரிமாணத்தை கொடுத்தவன் மகாகவி சுப்பிரமணிய பாரதி. மனித இனத்தை மட்டுமல்லாமல் அனைத்து உயிர்களையும் உணர்வு பூர்வமாக நேசித்தவன் இந்த மகாகவி. காக்கை குருவி எங்கள் சாதி, நீல் கடலும் மலையும் எங்கள் கூட்டம் என்று அகரிணை பொருள்களை கூட அன்பு உணர்வுடன் உறவாக கருதினான் பாரதி. பறவையின் உடலுக்குள் மட்டுமல்லாமல் அதன் ஒவ்வொரு உறுப்பிலும் பரந்தாமனை கண்டான். அதனால்தான் காக்கை சிறகினிலே நந்தலாலா, நிந்தன் கரிய நிறம் தோன்றுதடா நந்தலாலா என்று அவனால் பாட முடிந்தது. சமுதாயத்தில் மக்கள் அடிமைத்தனங்கள், மூட நம்பிக்கைகள், சாதி மத வேறுபாடுகள் ஆகியவற்றை கடந்து சுதந்திரமாகவும் சமத்துவமாகவும் வாழ வேண்டும் என்று பாரதி விரும்பினான். அவன் கண்ட மானுடம் உலகளாவிய மனித நேயத்தை அடிப்படையாக கொண்டது. எல்லோரும் ஓர் குலம், எல்லோரும் ஓர் இனம், எல்லோரும் இந்திய மக்கள் என்று பாடி மானுடம் தழைக்க வழிவகுத்தான் இந்த பாட்டுக்கொரு புலவன். சாதி பிரிவினை பார்க்காத சமுதாயத்தில்தான் சமத்துவ உணர்வு மிகுந்திருக்கும். இதனை கருத்தில் கொண்டுதான் குழந்தைகளின் உள்ளத்தில் சமத்துவ உணர்வு வளரும் வகையில் சாதிகள் இல்லையடி பாப்பா, குலத்தாழ்ச்சி உயர்ச்சி சொல்லல் பாவம் என்று முழங்கினான். வல்லரசு நாடுகளின் தரத்தினை பெற வேண்டுமென்றால் சமுதாயம் அறிவில் மேம்பட வேண்டும். இதனை உணர்ந்துதான் ஆணும் பெண்ணும் நிகரெனக் கொள்வதால் அறிவில் ஓங்கி இவ்வையம் தழைக்குமாம் என்று பாடி பரவசப்பட்டான். தலைமை

0: பொறுப்புகளை ஏற்று சமுதாயத்தை செம்மாந்த முறையில் வழி நடத்துவதற்கு அன்பு உணர்வுடன் அச்சமின்மையும் வேண்டும் என்று விரும்பினான் பாரதி. அச்சமில்லை, அச்சமில்லை, அச்சம் என்பதில்லையே என்று பாடி ஒவ்வொரு தனி மனிதனின் உள்ளத்திலும் உணர்விலும் தன்னம்பிக்கையை ஊட்டினான். அறிவியல் சிந்தனை, பகுத்தறிவுடன் செயல்படும் திறம், புதிய கருத்துக்களை ஏற்கும் மனப்பான்மை ஆகியனவற்றை வரவேற்றான். பாரதி சாதாரண கவிஞன் அல்லன். உலக மக்களை ஒரே குடும்பமாக கண்ட இக்கவியை மானுடத்தை காட்டிய மகா கவிஞன் என்று கூறுவதே சால பொருந்தும்.
1: தமிழ் அமுதம் வழங்கினார் முனைவர் ச. வடிவுடை நாயகி அவர்கள்.
2: யாரது? ஓ, செல்வி, வா வா வா வா. உன்னதான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன்.
3: இந்தா சௌமியா, என்னோட பிறந்த நாள் பரிசு.
2: அடடே, ரொம்ப நன்றிப்பா.
3: என்னன்னு பிரிச்சு பாரு சௌமியா.
2: ஓ, ரொம்ப நல்லா இருக்கு. எனக்கு புத்தகம் வாசிக்கிற பழக்கம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு புத்தகத்தை பரிசா கொடுத்துருக்கியே, ரொம்ப தேங்க்ஸ். புத்தக வாசிப்பு மூலமா நம்ம அறிவு திறன், கற்பனை திறன், சொல்வளம், நல்ல பண்புகள் இதெல்லாம் மேம்படுத்திக்க உறுதுணையா இருக்குமே.
3: ஆமா சௌமியா, நம்ம நல்ல பண்புகளை வளர்த்துக்க புத்தக வாசிப்பு பழக்கம் ரொம்பவே அவசியம். ஒரு புத்தகம் ஒரு நல்ல நண்பனுக்கு சமம்னு சொல்லுவாங்க இல்லையா.
2: சரி செல்வி, இன்னைக்கே இந்த புத்தகத்தை படிச்சு முடிக்க முயற்சி செய்யறேன். புத்தக வாசிப்பை நேசிப்போம், வளம் பெறுவோம்.
4: நேர்களின் நினைவிற்கு, இன்று காலை 9 மணிக்கு அரங்கிசை நிகழ்ச்சியில் ஜி கே ரகுராமன் அவர்களின் நாகஸ்வர இசை கேட்கலாம். வதத்துருவி மணிகண்டன் அவர்கள் தவில் இந்நிகழ்ச்சி 100.1 FM கோல்டு அலைவரிசையிலும் இடம்பெறும்.

இன்னும் சில நொடிகளில் தொடர்வது தமிழில் செய்திகள். ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். தலைப்புச் செய்திகள். கென்யா உடனான நல்லுறவை மேலும் வலுப்படுத்த இந்தியா உறுதி பூண்டுள்ளதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். விவசாயிகளின் நலனுக்காக மாநில அரசுகளுடன் இணைந்து மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக வேளாண் துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். புத்தொழில் நிறுவனங்களை விரிவுபடுத்த தேவையான கொள்கை மற்றும் நிதி ஆதரவை அரசு வழங்கி வருவதாக நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். தேச பிரிவினை துயரங்களின் நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது. துரன் கோப்பை கால்பந்து போட்டியில் ஜம்ஷெட்பூர் அணி விமானப்படை அணியை வென்றது. இனி விரிவான செய்திகள். கென்யாவுடனான நல்லுறவை மேலும் வலுப்படுத்த இந்தியா உறுதி பூண்டுள்ளதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். கென்யாவின் நாடாளுமன்ற தலைவர் திரு மோசஸ் தலைமையிலான குழு புதுதில்லியில் குடியரசு துணைத் தலைவரை நேற்று சந்தித்தது. அப்போது பேசிய திரு சி பி ராதாகிருஷ்ணன், இரு நாடுகளும் நீண்ட நல்லுறவை பேணி வருவதாக தெரிவித்தார். நாடாளுமன்ற நடவடிக்கைகளில் தொழில்நுட்பங்களை புகுத்துவது குறித்து கென்யாவிற்கு அனைத்து உதவிகளையும் செய்ய இந்தியா தயாராக இருப்பதாக அவர் குறிப்பிட்டார். கென்யா நாடாளுமன்ற வளாகத்தில் மகாத்மா காந்தியின் சிலை நிறுவப்படுவதற்கு அவர் மகிழ்ச்சி தெரிவித்தார். கல்வி, செயற்கை நுண்ணறிவு உள்ளிட்ட துறைகளில் இரு நாடுகளும் ஒத்துழைப்பை வலுப்படுத்த அதிக வாய்ப்புகள் இருப்பதாக திரு சி பி ராதாகிருஷ்ணன் குறிப்பிட்டார். விவசாயிகளின் நலனுக்காக மாநில அரசுகளுடன் இணைந்து மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக வேளாண் துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். ஆந்திரா மற்றும் தெலங்கானா மாநிலங்களுக்கு பிரதமரின் தேசிய விவசாயிகள் வளர்ச்சி திட்ட நிதியை விடுவிக்க அவர் ஒப்புதல் வழங்கியுள்ளார். இது தொடர்பாக இம்மாநில அரசுகளின் வேளாண் அமைச்சர்கள் மற்றும் அதிகாரிகளுடன் காணொலி வாயிலாக நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் பேசிய அவர், கடந்த 12 ஆண்டுகளில் நாட்டின் வேளாண் வளர்ச்சி அதிகரித்துள்ளதாக கூறினார். விவசாயிகளின் வருவாயை பெருக்குவதில் அரசு தொடர்ந்து கவனம் செலுத்தி வருவதாக அவர் குறிப்பிட்டார். வேளாண் கட்டமைப்பு, உற்பத்தி ஆகியவற்றை அதிகரிக்க தொடர்

0: நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக திரு சிவராஜ் சிங் சௌகான் தெரிவித்தார். புத்தொழில் நிறுவனங்களை விரிவுபடுத்த தேவையான கொள்கை மற்றும் நிதி ஆதரவை அரசு வழங்கி வருவதாக நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்ப்பூரில் நடைபெற்ற இளையோர் மாநாட்டில் பேசிய அவர், புத்தொழில் நிறுவன சூழலை மேம்படுத்த மாநில அரசுகளுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் மத்திய அரசு வழங்குவதாக கூறினார். புத்தொழில் நிறுவனங்கள் மூலம் பெருநகரங்கள் மட்டுமல்லாமல் சிறிய கிராமங்களும் பயனடைய வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். 2014 ஆண்டிற்கு பின்னர் புத்தொழில் நிறுவனங்களின் வளர்ச்சியும் கடன் உதவிகளும் பெருமளவு அதிகரித்துள்ளதாக அவர் கூறினார். நிகழ்ச்சியில் பேசிய ராஜஸ்தான் முதலமைச்சர் திரு பஜன்லால் சர்மா, மாநிலத்தில் தொழில்நுட்ப திறன்களை மேம்படுத்த உயர் முன்னுரிமை அளிக்கப்பட்டு வருவதாக தெரிவித்தார். நாட்டில் இரண்டாம் நிலை நகரங்களுக்கு இடையேயான விமான போக்குவரத்தை மேம்படுத்த பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு முன்னுரிமை அளித்து வருவதாக விமான போக்குவரத்து துறை அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு கூறியுள்ளார். விஜயவாடா வாரணாசி இடையே நேரடி விமான போக்குவரத்து சேவையை நேற்று அவர் தொடங்கி வைத்தார். இந்த விமான சேவை ஆன்மீக சுற்றுலாவை மேம்படுத்தும் என்று தெரிவித்தார். ஆந்திர மாநிலத்தில் விமான நிலைய கட்டமைப்புகள் தொடர்ந்து மேம்படுத்தப்பட்டு வருவதாக தெரிவித்தார். விஜயவாடா, ராஜமுந்திரி, கடப்பா ஆகிய நகரங்களில் புதிய முனையங்களுக்கான பணிகள் நிறைவடையும் நிலையில் இருப்பதாகவும் திரு ராம்மோகன் நாயுடு தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: நேயர்களே, சுதந்திர தினத்தையொட்டி இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கம் தற்போது நடைபெற்று வருகிறது. வரும் 17 தேதி வரை நடைபெற உள்ள இந்த இயக்கத்தில் அனைவரும் பங்கேற்று தேசிய கொடியை ஏற்றி எடுத்துக்கொண்ட செல்பி புகைப்படத்தை hargartiranga.com என்ற இணையதளத்தில் பதிவேற்றம் செய்வோம். தேசிய கொடியை ஏற்றுவோம், தேசத்தின் பெருமையை போற்றுவோம்.
0: இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கம் நாட்டுப்பற்றை வலுப்படுத்துவதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். இந்த இயக்கத்தின் கீழ் நேற்று தமது இல்லத்தில் தேசிய கொடியை ஏற்றிய பின் சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், கோடிக்கணக்கான மக்கள் தேசிய கொடியை ஏற்றி வருவதாக தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் அழைப்பிற்கு ஏற்ப நாடு முழுவதும் இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கம் மக்கள் இயக்கமாக மாறி வருவதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு J.P. Nadda தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் தமது இல்லத்தில் தேசிய கொடியை ஏற்றி வைத்த பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பிஜேபி சார்பில் நாடு முழுவதும் தேசிய கொடி ஏந்தி பேரணி நடைபெற்று வருவதாக தெரிவித்தார். நாட்டில் உள்ள அனைத்து நகரங்களிலும் கிராமங்களிலும் இந்த பேரணி நடைபெறும் என்றும் திரு J.P. Nadda கூறினார். வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் இந்த இயக்கத்தின் கீழ் தேசிய கொடியை ஏற்றி வைத்தார். அனைவரும் இல்லங்களில் தேசிய கொடியை ஏற்ற வேண்டும் என்று மத்திய நிலக்கரித்துறை அமைச்சர் திரு கிஷன் ரெட்டி கேட்டுக் கொண்டுள்ளார். தேசிய நுகர்வோர் குறைதீர் ஆணையத்தில் நிலுவையில் உள்ள வழக்குகளுக்கு விரைந்து தீர்வு காண கூடுதல் மண்டல அமர்வுகளை அமைக்க உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பாக உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி திரு சூரியகாந்த், நீதிபதிகள் ஜாய் மால்யா, மோகனா ஆகியோர் அடங்கிய அமர்வு மாநில மற்றும் மாவட்ட நுகர்வோர் குறைதீர் ஆணையங்களில் தணிக்கை செய்ய வேண்டும் என்று கூறியுள்ளது. நுகர்வோர் குறைதீர் ஆணையத்தில் நிலுவையில் உள்ள வழக்குகள் குறித்து 2 வாரங்களுக்குள் அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என்று தேசிய நுகர்வோர் ஆணைய தலைவருக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. பஞ்சாபில் வரைவு வாக்காளர் பட்டியலை தேர்தல் ஆணையம் வெளியிட்டுள்ளது. வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகளுக்கு பிறகு 2,66,000 வாக்காளர்கள் நீக்கப்பட்டுள்ளனர். இறுதி வாக்காளர் பட்டியல் வரும் அக்டோபர் 12 வெளியிடப்படும் என்று தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது. தேச பிரிவினை துயரங்களின் நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது. 1947 நாடு சுதந்திரம் அடைந்தபோது இந்தியா பாகிஸ்தான் பிரிவினையால் ஏற்பட்ட துயரங்கள் மற்றும் உயிரிழப்புகளை நினைவு கூறும் வகையில் 2021 முதல் இந்த தினம் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. இதனையொட்டி பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. பிரிவினை துயரங்கள் தொடர்பாக புதுதில்லியில் நடைபெறும் தேசிய கருத்தரங்கில் குடியரசுத் துணைத் தலைவர் திரு C.P. Radhakrishnan பங்கேற்கிறார். பஞ்சாபின் அம்ரித்சரில் நடைபெறும் நிகழ்வில் மத்திய கலாச்சாரத்துறை அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் பங்கேற்க உள்ளார். தில்லியில் பிரிவினை துயரங்கள் அருங்காட்சியகத்தில் நடைபெறும் நிகழ்ச்சியில் துணைநிலை ஆளுநர் திரு தரண்ஜீத் சிங் சந்து பங்கேற்கிறார். சத்தீஸ்கர் மாநிலத்தின் சில இடங்களில் இன்று அதி கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. மேற்கு வங்கம், ஜார்க்கண்ட் உள்ளிட்ட மாநிலங்களிலும் சில இடங்களில் கனமழை பெய்யும் என்று அந்த மையம் தெரிவித்துள்ளது. இதனிடையே ஒடிஷாவின் வட மாவட்டங்களில் தொடர் மழை காரணமாக வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. ஜலாக்கா, புத்தபலங்கா உள்ளிட்ட ஆறுகளில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடுகிறது. இதனையடுத்து பாலசோர், மயூர்கஞ்ச் உள்ளிட்ட மாவட்டங்களில் தாழ்வான பகுதிகளில் இருந்து

மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு வெளியேற்றப்பட்டுள்ளனர். மேற்குவங்கத்தின் புரிலியா, மேற்கு மெதினாபூர், புர்த்வான் உள்ளிட்ட பகுதிகளிலும் தொடர்ந்து கனமழை பெய்து வருகிறது. கேரளம் மாநிலத்தின் கோட்டயம், பத்தனம்திட்டா, இடுக்கி, கண்ணூர், வயநாடு உள்ளிட்ட மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தில்லி, ஹரியானா, கோவா, ஆந்திரா மற்றும் கர்நாடகாவின் சில இடங்களிலும் கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக அந்த மையம் கூறியுள்ளது. இந்தியாவை உலகின் உற்பத்தி மையமாக உயர்த்துவதற்கான முக்கிய துறைகள் என்ற தலைப்பிலான அறிக்கையை நிதி ஆயோக் துணைத் தலைவர் திரு அசோக் குமார் லகிரி வெளியிட்டார். உலகளாவிய போட்டிகளை எதிர்கொள்ளும் நிலையில் உள்ள 12 முக்கிய துறைகள் குறித்து இந்த அறிக்கையில் விளக்கப்பட்டுள்ளது. உலகளாவிய போட்டிகளை எதிர்கொள்ளும் திறன், மதிப்பு கூட்டுதல், வேலைவாய்ப்பு உருவாக்கம், உலகளாவிய விநியோக சங்கிலியுடன் ஒருங்கிணைந்து செயல்படுவது உள்ளிட்ட முக்கிய விஷயங்கள் இதில் இடம்பெற்றுள்ளன. வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்டும் வகையில் உற்பத்தி துறையின் கட்டமைப்பை வலுப்படுத்துவதற்கான செயல் திட்டம் ஆகியவை இதில் அடங்கியுள்ளன. மின்னணு பொருட்கள், எஃகு, வாகனம், பாதுகாப்பு தளவாடங்கள், ட்ரோன்கள், ரசாயனங்கள், ஜவுளித்துறை, மருந்து பொருட்கள், உபகரணங்கள் உள்ளிட்டவை உற்பத்திக்கான முக்கிய துறைகளாக இந்த அறிக்கையில் இடம்பெற்றுள்ளன. துரந்த்கோப்பை கால்பந்து போட்டியில் ஜம்ஷேத்பூர் அணி விமானப்படை அணியை வென்றது. குவஹாத்தியில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் ஜம்ஷேத்பூர் அணி 6-0 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றது. ஷிலாங் லேஸ்னிங் அணிகள் மோதிய மற்றொரு ஆட்டம் டிராவில் முடிவடைந்தது. ஜம்ஷேத்பூர் ஷிலாங் அணிகள் காலிறுதிக்கு சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளன. காலிறுதி ஆட்டங்கள் நாளை மறுநாள் தொடங்குகின்றன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். கென்யாவுடனான நல்லுறவை மேலும் வலுப்படுத்த இந்தியா உறுதிபூண்டுள்ளதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். விவசாயிகளின் நலனுக்காக மாநில அரசுகளுடன் இணைந்து மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக வேளாண் துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். புத்தொழில் நிறுவனங்களை விரிவுபடுத்த தேவையான கொள்கை மற்றும் நிதி ஆதரவை அரசு வழங்கி வருவதாக நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். தேச பிரிவினை துயரங்களின் நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது. துரந்த்கோப்பை கால்பந்து போட்டியில் ஜம்ஷேத்பூர் அணி விமானப்படை அணியை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் AIR நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் RNU சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்.

0: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 6:25. ஆகாஷ்வாணி மதியில் 720 கிலோஹெர்ட்ஸில் நேயர்கள் இப்பொழுது கேட்கவிருப்பது
1: வாழ்விற்கு. வலிப்பு நோய்க்கான காரணங்களும் சிகிச்சை முறைகளும் குறித்து மருத்துவர் நரம்பியல் நிபுணர் வி. சதீஷ்குமார் அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள் கேட்கலாம்.
2: ஃபிட்ஸுங்கிறது வந்து நார்மலாக பார்த்தீங்கன்னா அந்த எலக்ட்ரிக்கல் டிஸ்சார்ஜஸ் அதிகமாகி ஒரு ஸ்டேஜில் தானாகவே நிற்கும். ஏன்னா பிரெயின் ஃபுல்லாக வந்து ஃபயர் ஆனாலும் ஒரு 2-3 நிமிஷத்தில் அந்த ஃபயரிங் பொட்டன்ஷியல் குறைஞ்சி நின்றும். ஒருவேளை அவங்க எதாவது பண்ண போய் அவங்களுக்கு எதாவது இரும்பு கொடுத்தோ இல்லை எதாவது பிடிக்க போய் அது நின்றுருக்கலாம், தானாகவே நின்றுருக்கலாம். ஸோ அதனால தான் நின்றுச்சு அப்படின்னு நினச்சிக்கிட்டு அது ஒரு பழக்கமாக யாராவது ஒரு ஃபேமிலி எடுத்துகிட்டு வந்திருக்கலாம், அதை பார்த்து கொஞ்சம் கொஞ்சமே கற்றுருந்துருக்கலாம். பட் அது வந்து அதுக்கு சயின்ஸ் கிடையாது, கண்டிப்பாக பண்ண தேவையில்லை. ஸோ ஃபிட்ஸின் வந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்காக அது ஸ்டாப் ஆயிரும். 3 நிமிஷம் 3 நிமிஷம் மேக்ஸிமம், அதுக்கப்புறம் ஸ்டாப் ஆகலைன்னா தான் பிரச்சனை, உடனே எமர்ஜென்சி போகணும். ஸோ இதுக்கு நிறைய முதலுதவிகள் இருக்கு. முதலுதவிகள்னு பார்த்தீங்கன்னா என்னன்னா, முதல்ல ஃபிட்ஸ் வரவங்களுக்கு வந்து அவங்களுக்கு தெரியாது நம்மளுக்கு ஃபிட்ஸ் வருதுன்னு. ஸோ ஒன்னா அவங்க அன்கான்சியஸ் ஆகி கீழே விழுவாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ரோட்ல ஒருத்தர் வண்டி ஓட்டிட்டு இருக்காருன்னா கீழே விழுந்துருவாரு இல்லை ஆக்சிடென்ட் பண்ணுவாரு, அப்படிதான் இருக்கும். ஸோ பார்க்குறவங்க பைஸ்டாண்டர் அவங்க தான் அவங்கள வந்து முதலுதவி கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ ஃபிட்ஸ் வந்தவங்களுக்கு வந்து எனக்கு வந்து ஃபிட்ஸ் நோய் இருக்கு, நான் இந்த மாத்திரை எடுத்துக்கிறேன் அப்படிங்கிற ஒரு பேசிக் லேபிள் வந்து அவங்களுடைய ஹேண்ட்பேக் ஆர் வாலெட் ஆர் அவங்களுடைய பேக்கெட்ல எப்பயுமே இருக்கிறது நல்லது. ஏன்னா அது அவங்க பார்க்குறவங்களுக்கு அது என்ன நோய்னு தெரியாமல் இருக்கும். கொஞ்சம் பேர் வந்து கிண்டல் கூட அடிக்கலாம், பாரு என்னமோ டான்ஸ் மாதிரி கீழே படுத்துட்டு டான்ஸ் ஆடுற மாதிரி பண்றாங்க, இதெல்லாம் நடந்திருக்கு. ஸோ அவங்களுக்கு வந்து புரியாதவங்களுக்கு ஃபிட்ஸ்னே கண்டுபிடிக்க முடியாது. ஸோ முதலுதவின்னு ஒன்றுமே கிடையாது, அவங்கள வந்து கீழே விழுந்து அடிபடாமல் பிடிச்சிக்கணும். ரெண்டாவது, இங்கே பக்கத்தில் ஏதாவது ஷார்ப்பாக டேபிள் சேர் தலையில் போய் ஜெர்க் ஆகிட்டே இருக்குன்னா அந்த தலை போய் மல்டிபிள் டைம்ஸ் ஹிட் ஆகாமல் பார்த்துக்கணும். அடுத்தது கை கால் எங்கேயாவது போய் இடிச்சு வராமல் பார்த்துக்கணும். கொஞ்சம் பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ரொம்ப விக்ரஸாக போட்டு அமுக்க பார்ப்பாங்க, ஏதாவது கை கால் தான் துடிக்குது இறுக்கி பிடிக்கலான்னு பார்ப்பாங்க. அப்படி பார்க்கும்போது என்ன ஆகுனா அவங்க மசில்ஸ் வந்து பிரெயின்லேருந்து ஹை வோல்டேஜ் கரண்ட் பாஸ் ஆகுது. ஸோ நீங்கள் வெளியிலேருந்து கம்ப்ரஸ் பண்ண முடியாது. ஸோ அந்த ஜாயிண்ட்டு துடிக்க தான் செய்யும், அந்த மசில்ஸ் ஆக்ட் ஆக தான் செய்யும். நீங்கள் போய் ரொம்ப அமுக்குனீங்கன்னா ஃப்ராக்சர் வரும். ஸோ அவங்கள வந்து எதுவுமே பிடிக்க தேவையில்லை. அந்த ஃபிட்ஸ் ஜெர்க்ஸ்

0: எல்லாம் முடிஞ்சிடும். அதாவது ஒரு 2 நிமிஷத்துக்கு வெட்டி வெட்டி இழுத்து அது ஸ்டாப் ஆனதுக்கப்புறம் அவங்களுக்கு வர ஒரே பிரச்சனை என்னென்னா மூச்சு திணறல் ஏற்படும். ஏன்னா அவங்க சளி கோளைகள் வாயிலே இருக்கும். அந்த டைமில் தான் நம்ம ஒரு பக்கமாக ரைட்லேயோ மோஸ்ட்லி லெஃப்ட்லேயோ திரும்பி போடுற மாதிரி இருக்கும். அது ஏன் திரும்பி போடுறோம்னா அது போடாமல் விட்டோம்னா நேராக படுத்திருந்தாங்கன்னா அவங்களுடைய ஓன் சளி அந்த நாக்கு போய் மூச்சு திணறல் பாதிக்கும். ஸோ அவங்களுக்கு மூச்சு விட முடியாமல் இறப்பும் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. இல்லைன்னா அந்த சளி அவங்க ஆஸ்பிரேட் பண்ணி நிமோனியா வர சான்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் சின்ன ஃபிட்ஸ்லேருந்து அவங்களே எந்திரிச்சிருவாங்க. அந்த நிமோனியாக்காக ஒரு 5 நாள் 6 நாள் ஐசியூல அட்மிட் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ முதலுதவின்னு ஒன்றுமே கிடையாது. நீங்கள் எதுவுமே பண்ண தேவையில்லை, கூட இருக்கணும். அந்த ஃபிட்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் அவங்களை திருப்பி போடணும். மேக்ஸிமம் அவங்களுக்கு வாயில் ஏதாவது சளிகள் இருந்ததுன்னா அதை வெளியெடுக்கிற மாதிரி தலையை கொஞ்சம் கீழே திருப்பி போட்டால் அது ஆட்டோமேட்டிக்காக ட்ரெயின் ஆயிடும். கொஞ்சம் பேர் கை உள்ளே விடுவாங்க, சாவி கொடுப்பாங்க. கொஞ்சம் பேர் அந்த காலத்து ஆக்சுவல் ட்ரீட்மெண்ட் மாதிரி தண்ணி தெளிக்கிறது அதெல்லாம் தேவை கிடையாது. ஏன்னா அதனால் எந்த ஒரு யூஸ் பேஷண்ட்டுக்கு கிடையாது. சாவி கொடுக்காததுனால ஆபத்து தான். ஷார்ப்பாக இருந்ததுன்னா அதே அவங்க வெட்டி வெட்டி இழுக்கும் போது அவங்க உடம்பையே குத்திக்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு சாவி கொடுத்து அந்த சாவினால் இன்ஜுரி ஆகியிருக்கிற பேஷண்ட்ஸ் அண்ட் டெத்தே பார்த்துருக்கும். ரெண்டாவது முக்கியம் பார்த்திங்கன்னா அந்த முதலுதவி பண்ணுறவங்க என்ன பண்ணணும்னா ஃபிட்ஸு எந்த மாதிரி வந்ததுன்னு வீடியோ எடுத்தால் நல்ல விஷயம். ஏன்னா அடுத்தது அந்த டாக்டர்கிட்ட போய் ஹிஸ்ட்ரி சொல்லும் போது எப்படி வந்ததுன்னு கேட்கும்போது பேஷண்ட்டுக்கு தெரியாது. கூட இருந்தவங்க வீடியோ இருந்தால் மட்டும்தான் பார்க்குற டாக்டருக்கு இது வந்து ஃபோக்கலாக ஜென்ரலைஸ்டாக சின்ன ஃபிட்ஸாக இது எங்கேருந்து ஆரிஜின் ஆகிருக்கும் எங்கே முடிஞ்சிருக்குங்கிற ஒரு நெட்ஒர்க் எங்களுக்கு யோசிக்க முடியும். ஸோ இப்போ அது எல்லாத்துக்கிட்டையும் ஸ்மார்ட் ஃபோன் இருக்குது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு வீடியோ எடுத்தாவே போதும். டைம் பார்க்கணும். அதாவது வந்து ஹிஸ்ட்ரி சொல்லுவாங்க, அதாவது டாக்டர் அரை மணி நேரமாக வெட்டி இழுத்துச்சு. அரை மணி நேரம்லாம் வெட்டி இழுத்துச்சுன்னா அது கண்டிப்பாக எமர்ஜென்சி தான். ஆனால் அது அரை மணி நேரம் இருந்திருக்காது, 2 நிமிஷமாக தான் இருந்திருக்கும். அவங்க மைண்டில் அந்த பயத்தினால அரை மணி நேரமாக தோணியிருக்கும். ஸோ எப்போ ஆரம்பிச்சது, எப்போ முடிஞ்சது, எப்போ பேஷண்ட் வந்து ரெஸ்பாண்ட் பண்ணாங்கங்கிறத ஒரு இம்பார்ட்டன்ட் ஹிஸ்ட்ரியாக இருக்கும். அதை வந்து கூட இருக்கிற பைஸ்டாண்டர் கரெக்டாக டைம் நோட் பண்ணாங்கன்னா ரொம்ப முக்கியமாக இருக்கும்.
1: இதுவரை வலிப்பு நோய்க்கான காரணங்களும் சிகிச்சை முறைகளும் குறித்து நரம்பியல் நிபுணர் டாக்டர் வி சதீஷ்குமார் அவர்கள் வழங்கிய ஆலோசனைகள் கேட்டீர்கள்.
2: அம்மா, தமிழ் எங்க?
3: அவ விளையாடிட்டு இருக்கா.
2: விளையாடிட்டு இருக்காளா? சத்தமே இல்ல.
3: அவ போன்ல விளையாடிட்டு இருக்கா.
2: போன்ல விளையாடிட்டு இருக்கானா? குழந்தைகிட்ட எதுக்கு போன் கொடுத்த?
3: நான் அடிக்கடி செக் பண்ணிடுவேன் அவ என்ன பண்ணிட்டு இருக்கான்னு.
2: குழந்தைகிட்ட போன் கொடுக்கறதே தப்பு. இப்படிதாங்க நிறைய பேரண்ட்ஸ் தங்களோட குழந்தைங்க கிட்ட செல்போன கொடுத்துறாங்க. இதனால குழந்தைங்களுக்கு நிறைய பாதிப்புகள் ஏற்படுது.
3: குறிப்பா பாத்தீங்கன்னா அதிகமா செல்போன் யூஸ் பண்றதுனால குழந்தைகளுக்கு கண் பாதிப்பு ஏற்படும். மனதளவுல ரொம்பவே பாதிக்கப்படுவாங்க. ஒரு குறுகிய வட்டத்திலே செயல்படுவாங்க. அதனால உங்க குழந்தைங்க கிட்ட செல்போன் கொடுக்காம ஓடி ஆடி விளையாட வெளியே அனுப்புங்க. சந்தோஷமா விளையாடட்டும்.
4: புத்தம் புது காலையில் இனி கேட்கலாம் என்று ஒரு தகவல் வழங்கியவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள்.
5: இந்த உலகத்தில் நாம் நல்லபடியாக இருக்கணும்னா அதுக்கு முக்கியமாக தேவைப்படுறது 2. ஒன்று செல்வம், இன்னொன்று அறிவு. சரி, இது 2ல சிறந்தது எது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டால் என்ன பதில் சொல்கிறது? இதே கேள்வியை ஹஸ்ரத் அலி அவர்கள்கிட்ட கேட்டாங்களாம். அவர் ஒரு பெரிய அறிஞர். கேள்வி கேட்டவங்களும் சாதாரண ஆட்கள் இல்லை, இவங்களும் அறிஞர்கள். ஒரு நாள் ஹசரத் அலி அவர்கள்கிட்ட 10 அறிஞர்கள் வந்தாங்களாம். ஐயா, நாங்கள் 10 பேரும் உங்ககிட்ட ஒரே கேள்வியை தான் கேட்க வந்திருக்கிறோம், ஆனால் எங்கள் 10 பேருக்கும் நீங்கள் தனித்தனியாக பதில் சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது அவங்க ஒரே கேள்விக்கு இவர்கிட்ட இருந்து 10 விதமான பதிலை எதிர்பார்க்குறாங்க. சரி கேளுங்க, என்ன கேள்வி அப்படின்னார் அவர். அப்போ தான் அவங்க கேட்டாங்களாம், செல்வம் அறிவு இது 2ல சிறந்தது எது? இதுதான் கேள்வி. ஹசரத் அலி என்ன பண்ணார் தெரியுமா? அவங்கள ஒவ்வொருத்தராக கூப்பிட்டார், ஒவ்வொரு விதமான பதிலை சொல்லி அனுப்பினார். முதல்ல ஒருத்தரை கூப்பிட்டார், சொன்னார், அறிவுங்கிறது தீர்க்க தரிசிகள் ஞானிகள் மகான்கள் இவங்களோட பரம்பரை சொத்து, ஆனால் செல்வம்ங்கிறது கொடுங்கோலரின் ஆயுதம், அதனால் அறிவு தான் சிறந்தது அப்படின்னார். ரெண்டாவது ஆளை கூப்பிட்டார், உங்கக்கிட்ட செல்வம் இருந்தால் நீங்கள் தான் அதை காப்பாற்றணும், ஆனால் அறிவு வந்து உங்களை எப்பவும் காப்பாற்றும், ஆகவே அறிவு தான் சிறந்தது அப்படின்னார். மூணாவது ஆளை கூப்பிட்டார், செல்வந்தனுக்கு எப்போதும் விரோதிகள் அதிகம், ஆனால் அறிஞனுக்கு நண்பர்கள் அதிகம், அதனால் அறிவு தான் சிறந்ததுன்னார். அடுத்தவரை கூப்பிட்டார், செல்வம் அடுத்தவங்களுக்கு கொடுக்க கொடுக்க குறையும், ஆனால் கல்விங்கிறது அதிகரிச்சுக்கிட்டே வரும், கொடுக்கறதுனால குறையாது, அதனால் அறிவு தான் சிறந்ததுன்னார். இன்னொருத்தரை கூப்பிட்டார், அறிவுள்ளவன் எப்பவும் வந்து அதை அடுத்தவங்களுக்கு வாரி வழங்கிக்கிட்டே இருப்பான், அதனால் அவங்ககிட்ட தாராளத்தன்மை இருக்கும், ஆனால்

0: செல்வந்தன் கிட்ட கஞ்சத்தனம் தான் இருக்கும், அதனால் அறிவு தான் சிறந்ததுன்றார். ஆறாவது நபரை கூப்பிட்டார். செல்வத்தை வந்து கள்ளவர்கள் திருடிட்டு போக முடியும், ஆனால் அறிவை வந்து அப்படி திருடிட்டு போக முடியாது அப்படின்னார். ஏழாவது நபரை கூப்பிட்டார். செல்வம் வந்து கால ஓட்டத்தில் அழிஞ்சிரும், ஆனால் அறிவை வந்து கால ஓட்டம் ஒன்றும் பண்ண முடியாது, ஆகவே அறிவே சிறந்ததுன்னார். எட்டாவது ஆளை கூப்பிட்டு சொன்னார், செல்வத்துக்கு எப்பவும் எல்லை உண்டு, நிறை உண்டு, அளவு உண்டு, கணக்கு உண்டு, ஆனால் அறிவுக்கு அப்படிப்பட்ட எல்லை எதுவும் கிடையாது, அதனால் அதுதான் சிறந்ததுன்னார். அடுத்தவனை கூப்பிட்டார். செல்வம் வந்து உள்ளத்தில் உள்ள ஒளியை வந்து போக்கிவிடும், இருட்டை உண்டாக்கிவிடும், விரிந்த மனப்பான்மையை வந்து குறுகலாக்கிவிடும், ஆனால் அறிவு அப்படி இல்லை, இருண்ட உள்ளத்தில் ஒளியை பாய்ச்சி அதை விசாலப்படுத்துது, அதுதான் சிறந்ததுன்னார். கடைசியாக பத்தாவது நபரை கூப்பிட்டார். செல்வம் வந்து மனசில் செருக்கை உண்டாக்குது, ஆணவத்தை ஏற்படுத்துது, அதனால் நானே கடவுள்னு நினைக்கிற அளவுக்கு மனுஷனை வந்து தாழ்த்தி விடுது, ஆனால் அறிவு வந்து பணிவையும் பண்பாட்டையும் வளர்க்குது, அதனால் அறிவு தான் சிறந்ததுன்னார். ஆக இப்படி பத்து பேருக்கும் பத்து விதமாக பதில் சொன்னது மூலமாக ஹசரத் அலி அவர்கள் அறிவு தான் செல்வத்தை விட சிறந்தது அப்படிங்கிறதுக்கு பத்து காரணங்களை சுட்டி காட்டியிருக்கார். அந்த அறிஞர் பத்து பேர் கேட்ட ஒரே கேள்விக்கு பத்து பதில் சொன்னார். நமக்கு வேண்டிய ஒருத்தர் பத்து பேர் கேட்ட கேள்விக்கு ஒரே பதில் சொல்லி சமாளித்தார். கேள்வி என்ன தெரியுமா? என்கிட்ட வாங்கின கடனை எப்போயா திருப்பி கொடுக்க போகிற? இதுதான் அந்த பத்து பேரும் கேட்ட ஒரே கேள்வி. இந்த மாதம் 26ஆம் தேதி தந்துடுறேன் அப்படிங்கிற ஒரே பதில் சொல்லி அவ்வளவு பேரையும் இவர் அனுப்பி வச்சுட்டாராம். எல்லாரும் போனதுக்கப்புறம் இவரை தனியாக கூப்பிட்டு கேட்டிருக்கிறாங்க, அது என்ன சார் கணக்கு, 26ஆம் தேதி அன்னைக்கு என்ன அதிசயம் நடக்க போகுது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதிசயம் அன்னைக்கு இல்லை, அதுக்கு முத நாளே நடக்க போகுதுன்னாராம். விவரமாக சொல்லுங்கன்னு இருக்காங்க. வேறு ஒன்றும் இல்லைங்க, 26ஆம் தேதி தானே எல்லாரையும் வர சொல்லியிருக்கிறேன், அதுக்கு முத நாளே நான் புறப்பட்டு தலைமறைவாயிட போகிறேன் அப்படின்னாராம். ரொம்ப பெருமையாக.
1: இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள். வழங்கியவர் தென்கிச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள். நெகிழி புத்தம் புது காலையில் இனி கேட்கலாம் திரைகானம்.

0: கேளடி கண்மணி படத்திற்காக எஸ் ஜானகி பாடிய பாடலை கேட்டீர்கள்.
1: போலீஸ்
2: மிஸ் சீமா?
1: ஆமாங்க.
2: இப்பவே போலீஸ் ஸ்டேஷன் வாங்க. இல்லங்க, இல்லனா வீட்டுக்கு வந்துருவோம்.
1: நான் என்ன பண்ண?
2: தனியா பக்கத்து ரூமுக்கு போங்க. உங்க பையன் எங்க கஸ்டடியில இருக்கான்? அதோட நீங்க டிஜிட்டல் அரெஸ்ட்ல இருக்கீங்க.
1: டிஜிட்டல் அரெஸ்டா?
2: 1 லட்சம் கொடுங்க, தப்பிக்கலாம்.
1: இவ்ளோ பணமா?
2: சொல்ற மாதிரி பண்ணுங்க. ஒரு லிங்க் அனுப்பியிருக்க, இப்ப ப்ராசஸிங்காக 30,000 கொடுங்க, இல்லனா பையன் ஜெயிலுக்கு போயிடுவான்.
1: ஜெயிலுக்கு நீதான் போவ. உன் மூஞ்சிய நான் ரெக்கார்ட் பண்ணிட்டேன்.
2: என்ன
1: டிஜிட்டல் அரெஸ்ட்னு எதுவுமே இல்ல, இதெல்லாம் ஃப்ராட். அதனால பயப்பட வேண்டாம். போலீஸ் பேங்க் RBI இந்த மாதிரி பேர்ல உங்களுக்கு சைபர் குற்றவாளிகள்ட இருந்து போன் அல்லது வீடியோ கால் வந்தா எச்சரிக்கையா இருங்க. அவங்களுக்கு பணம் அனுப்பாதீங்க, அதோட உடனே போலீஸ்க்கு ரிப்போர்ட் பண்ணுங்க.
3: ஹலோ மம்மா.
1: ஹாய்.
4: RBI சொல்கிறது
1: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
0: புத்தம் புது காலையில் இனி கேட்கலாம் உங்கள் கவனத்திற்கு. வேதாத்ரி மகரிஷி அவர்கள் பிறந்த தின சிற்றுரை கேட்கலாம்.
5: ஆயிரத்து 1911 சென்னையை அடுத்துள்ள கூடுவாஞ்சேரியில் நெசவாளர் குடும்பத்தில் August 14 பிறந்தவர் வேதாத்ரி மகரிஷி அவர்கள். 1958 உலக சமூக சேவை மையம் என்பதை நிறுவினார். அதன் கொள்கை என்னவென்றால், தனி மனித அமைதியால் மட்டுமே உலக அமைதியை எட்ட முடியும் என்பதுதான். அனைவரும் தங்கள் வாழ்வை ஆரோக்கியம், அமைதி மற்றும் வளத்தினால் மாற்றங்களை ஏற்படுத்திக் கொண்டு பயன்பெற வேண்டும் என்ற பேரிலக்கை கொண்டிருந்தார். எளிமையான யோகா பயிற்சிகளை யார் வேண்டுமானாலும் பயிற்சி மேற்கொள்ளலாம் என்ற நிலையை கொண்டு வந்ததோடு, ஆரோக்கிய மேம்பாடு, கல்வி அறிவில் முன்னேற்றம், சிறப்பு கல்வி, இந்திய மருத்துவம், பெண்களுக்கு அதிகாரமளித்தல், சுற்றுச்சூழல் பாதுகாப்பு என பலவற்றையும் போதித்தார். தான் செல்லும் இடங்களிலெல்லாம் செடிகளையும் மரங்களையும் நடவு செய்தார். பெண்கள் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பினை ஏற்படுத்தி தந்தார். வேதாத்ரி மகரிஷி அவர்கள் உலகம் போற்றும் யோகா குருவாக, தத்துவ ஞானியாக, ஆன்மீக தலைவராக அறியப்படுகிறார். டெம்பிள் ஆஃப் கான்சியஸ்னஸ் என்ற அறிவு திருக்கோயிலை கோவை ஆழியாரில் நிறுவினார். ஆன்மீக விழிப்பு என்ற நிலையை யோகா மற்றும் தியானத்தால் தான் அடைய முடியும் என்பதை எடுத்துரைத்தவர். இதன் மூலமாகத்தான் மனிதத்துவம் மேம்பட்டு உலக அமைதியை எட்ட முடியும் என திடமாக நம்பினார். குண்டலினி யோக முறைகளை பெருமளவு எளிமையாக்கி தந்தார். இதனை சாதாரண மக்களின் வாழ்வின் நடைமுறையாக்கியும் தந்தார். தனது குடும்பத்தின் வறுமை சூழலால் பள்ளி கல்வியை கைவிட நேர்ந்த வேதாத்ரி மகரிஷி அவர்களுக்கு ஆன்மீக விழிப்பாற்றல், தன் சுயத்தை அறிதல் போன்ற நிலைகளினால் இன்று உலகம் போற்றும் தத்துவ ஞானியாக உருவெடுத்திருக்கிறார். இந்திய மருத்துவம் குறித்த ஆர்வம் அதிகம் இருந்ததால் அரசு மருத்துவ கவுன்சில் நடத்திய ஆயுர்வேதாச்சாரியா தேர்வில் கலந்து கொண்டு தேர்வானார். 2nd World War பாதிக்கப்பட்டவர்களுக்கு சிகிச்சையையும் அளித்து தேற்றினார். பிற ஆன்மீக ஞானிகளுடன் ஏற்பட்ட சந்திப்புகள் இவரது வாழ்வில் புதிய பாதையை காட்டின. அவர்கள் இந்து மதத்தின் ஆழ்ந்த சிந்தனைகளையும் தியான முறைகளையும் கற்றுத்தந்தனர். இன்று சர்வதேச அளவில் இவரது யோகா மையம் 1,000,000+ எளிமையான யோகா பயிற்சிகளை கற்றுத்தருகின்றன. தனி மனித அமைதியை எட்டுவதற்கு 14 நடைமுறை வழிகாட்டுதல்களான வேதாத்ரியம் என்பதை உருவாக்கி தந்தார். ஆன்மீகத்தையும் மருத்துவத்தையும் விஞ்ஞான முறைகள் கொண்டு ஒருங்கிணைத்தார். தனி மனித விழிப்புணர்வு இல்லாத ஒரே காரணத்தினால்தான் மனிதர்களுக்கு பிரச்சனைகள் உருவாகின்றன என்றும், பிறருடனான உறவு கோளாறுகள் நிகழ்கின்றன என்றும் அவர் எடுத்துரைத்தார். இவர் பல புத்தகங்களை இயற்றியுள்ளார். அவை மொழிபெயர்ப்பும் செய்யப்பட்டுள்ளன. 35 மேலாக அறிவொளி என்ற இதழை தொடர்ந்து நடத்தி வந்தார். ஞான களஞ்சியம் என்ற புத்தகம் பெரும் வரவேற்பை பெற்றது. இவரது 100th பிறந்த தினத்தை கொண்டாடும் வகையில் 2010 இந்திய அரசு இவர் பெருமையை போற்றும் வண்ணம் தபால் தலையை வெளியிட்டு கௌரவப்படுத்தினார்கள். வாழ்க வளமுடன் என்ற கோட்பாட்டினை முன்வைத்து உலக உயிர்கள் அனைத்தும் வளமுடன் வாழ்வதையே தனது சிந்தையாக கொண்டு வாழ்ந்து வந்தார் வேதாத்ரி மகரிஷி அவர்கள்.

வேதாத்ரி மகரிஷி அவர்கள் பிறந்த தின சிற்றுரை கேட்டீர்கள். இனி திரைகானத்தில் எஸ் ஜானகி பாடிய பாடல் தலைவாசல் திரைப்படத்திலிருந்து.

0: நேரம் 7:45. இனி கேட்கலாம்.
1: நகர்வலம்.
2: வாழ்க சுதந்திரம்.
3: நாம் சுதந்திர தினத்தை நாளை ஆகஸ்ட் 10.
1: நகர்வலம்.
2: வாழ்க சுதந்திரம்.
3: நாம் சுதந்திர தினத்தை நாளை ஆகஸ்ட் 15 கொண்டாடுகிறோம். பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்திலிருந்து அகிம்சை வழியில் போராடி விடுதலை பெற்ற நாடு நம் நாடு. இந்த அகிம்சை போராட்டத்திற்கு முன்னோடியாக இருந்த மகாத்மா காந்திக்கு வழிகாட்டியாக இருந்தவர் தென்னாப்பிரிக்காவில் வாழ்ந்த தமிழரான தில்லையாடி வள்ளியம்மை என்பதையும் நாம் பெருமையுடன் நினைவு கூறுகிறோம். இந்திய விடுதலை போரானது அகிம்சை வழியில் போராடிய காங்கிரஸ், ஆயுத போரில் ஈடுபட்ட நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸின் இந்திய தேசிய ராணுவம், பகத்சிங் பங்கேற்ற பொது உடைமை இயக்கம் என பன்முகத்தன்மை கொண்டது. பின்னாளில் இந்திய அரசியலின் பன்முகத்தன்மைக்கு இது வித்திட்டது. இந்தியாவின் முதல் பிரதமரான ஜவஹர்லால் நேரு அரசியலையும் அறிவியலையும் இரண்டு கண்களாக கொண்டவர். இந்தியாவின் முன்னேற்றத்திற்கு வேலைவாய்ப்பு முக்கியம். வேலைவாய்ப்புக்கு கல்வி கட்டாயம் என்பதை உணர்ந்த நேரு IIT, IIM போன்ற உயர் கல்விக் கூடங்களை உருவாக்கினார். அவருக்கு ஒத்திசையும் வகையில் தமிழ்நாட்டில் கல்வி கண் திறந்த காமராசர் பல பள்ளிக்கூடங்களை திறந்தார். கல்விக்கு அடுத்து வேலைவாய்ப்பு அளிப்பதிலும் அரசின் பொறுப்பு உண்டு என்பதால் LIC, பிலால் உருக்கு ஆலை போன்ற பல அரசு நிறுவனங்களை உருவாக்கினார் நேரு. கலப்பு பொருளாதாரத்தில் அரசும் தனியாரும் பல தொழிற்சாலைகளை நிறுவினர். பின்னர் 1990களில் வளர்ச்சியில் தேக்கமும் வேலையில்லா திண்டாட்டமும் ஏற்பட்ட போது இந்தியா உலகமயமாதல் மற்றும் தாராள

மயமாக்கல் மூலம் சந்தை பொருளாதாரமாக மாறியது. இதனால் நாட்டின் பொருளாதார வளர்ச்சி உயர்ந்து இன்று உலகின் 5வது பெரிய பொருளாதார நாடாக இந்தியா விளங்குகிறது. உலகின் அதிக மக்கள் தொகை கொண்ட நம் நாட்டில் அனைவருக்கும் உணவளிப்பது எளியதல்ல. இந்தியாவில் உணவு பாதுகாப்புக்கு முக்கிய காரணியாக இருப்பது பசுமை புரட்சி. இந்திய அரசின் ஆணைக்கிணங்க இதில் முக்கிய பங்காற்றியவர் எஸ் சுவாமிநாதன். இன்றும் இந்தியாவில் விவசாயத்தில் புதுமையையும் வளமையையும் உருவாக்கும் அயராத முயற்சியில் ஈடுபடும் எம்எஸ் சுவாமிநாதன் ரிசர்ச் ஃபவுண்டேஷன் சென்னையில் அமைந்துள்ளது நமக்கு பெருமையே. எல்லாருக்கும் உணவு என்பதன் அடுத்த கட்டம் உடலுக்கு வலு சேர்க்கும் சத்தான உணவாகும். இதில் வெண்மை புரட்சி எனும் பால் உற்பத்தியில் இந்தியா மாபெரும் சாதனை புரிகிறது. வெண்மை புரட்சிக்கு முன்னோடியாக இருக்கும் அமுல் நிறுவனத்தை 1970ஆம் ஆண்டில் குஜராத்தில் உருவாக்கியவர் வர்கீஸ் குரியன். அமுல் கூட்டுறவு பால் உற்பத்தி முறை விவசாயிகளுக்கு

0: உற்பத்தியில் இந்தியா மாபெரும் சாதனை புரிகிறது. வெண்மை புரட்சிக்கு முன்னோடியாக இருக்கும் அமுல் நிறுவனத்தை 1970 குஜராத்தில் உருவாக்கியவர் வர்கீஸ் குரியன். அமுல் கூட்டுறவு பால் உற்பத்தி முறை விவசாயிகளுக்கும் வருவாய் ஈட்ட பேருதவியாக இருக்கிறது. அனைத்து உணவுகளிலும் இந்தியா தன்னிறைவு பெற்று ஏற்றுமதியையும் செய்கிறது. உடையிலும் இந்தியா தன்னிறைவு பெற்றுள்ளதோடு ஏற்றுமதி செய்யும் நிலையை எட்டியுள்ளது. நம் நாட்டின் பாதுகாப்பில் இந்திய ராணுவ வீரர்களின் சேவையும் அர்ப்பணிப்பும் குறிப்பிடத்தக்கவை. அண்டை நாடுகளுடன் போர்களில் வென்றதோடு பங்களாதேஷ் எனும் தனி நாடு உருவாக்கப்பட்டது இந்திய ராணுவத்தின் வீரத்திற்கும் அர்ப்பணிப்புக்கும் தலையாள சான்றாகும். ஆயுத உற்பத்தியிலும் இந்திய அரசின் பாதுகாப்பு ஆராய்ச்சி அமைப்பான DRDO சிறப்பாக செயல்படுகிறது. போர் விமானங்கள் முதல் ட்ரோன்கள் வரை ஆயுத உற்பத்தியில் இந்தியா தன்னிறைவை நோக்கி நகர்கிறது. செயற்கைக்கோள்களை விண்வெளியில் செலுத்தும் தொழில்நுட்பத்தில் நமது இந்திய விண்வெளி ஆராய்ச்சி அமைப்பான இஸ்ரோ உலகுக்கே முன்னோடியாக விளங்குகிறது. தகவல் தொழில்நுட்பமே இன்றைய பொருளாதாரத்தின் முதுகெலும்பாக உள்ளது. உலகளாவிய தகவல் தொழில்நுட்ப புரட்சியில் இந்தியா மாபெரும் சக்தியாக உருவெடுத்துள்ளது. பெங்களூரு, சென்னை, ஹைதராபாத் உள்ளிட்ட மாநகரங்கள் தகவல் தொழில்நுட்பத்துறையில் அளப்பரிய வளர்ச்சி காண்கின்றன. இது இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சிக்கும் தனிமனித வருவாய் உயர்வுக்கும் உறுதுணையாக உள்ளது. 1990களின் பொருளாதார மந்த நிலை, 2008 உலக பொருளாதார வீழ்ச்சி, 2020 கொரோனா பெருந்தொற்று ஆகியவற்றை இந்தியா திறம்பட கையாண்டு மீண்டது. நம் நாட்டில் கனிமம், காடுகள், மலைகள், கடல் வளம் என இயற்கை வளங்களால் பன்முகத்தன்மை உண்டு. நம் நாடு பல மொழிகள், இனங்கள், வழிபாட்டு முறைகள், கல்வி, தொழில், விளையாட்டு என மனித வளத்திலும் பன்முகத்தன்மை கொண்டது. வேற்றுமையில் ஒற்றுமை என்ற அடிப்படை பண்பு மாறாமல் அரசியல், கல்வி, பொருளாதாரம், பாதுகாப்பு என அனைத்திலும் அயராமல் உயர்கிறது. இந்தியா வளரும், இந்தியா வளம் பெறும், இந்தியா வெல்லும்.
1: வாழ்க சுதந்திரம். எழுதியவர் ப. சரவணன், வாசித்தவர் ரேகா ஆனந்த்.
2: நகர்வலம் கேட்டீர்கள். திரையிசையில் இனி கேட்கலாம் வானத்தை போல படத்திற்காக சுக்வேந்தர் சிங், அனுராதா ஸ்ரீராம் பாடிய பாடல்.

0: இனி கேட்கலாம்.
1: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள்.
2: அன்புள்ள இளங்கோவனையா அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல் நலம் நலமறிய ஆவல். நமது நாட்டு முக்கிய தலைவர்கள் சிலர் நமது நாட்டின் மேல் அதிக அக்கறை உடையவர்கள். ஒரு நாளைக்கு இரவில் 4-5 மணி நேரம் மட்டுமே தூங்குவார்களாம். அதில் குறிப்பாக நமது முன்னாள் ஜனாதிபதி டாக்டர் APJ அப்துல் கலாம் ஐயா இரவு படுக்க 2 மணி ஆகிடுமா, மறுநாள் காலையில் 6.5 மணிக்கு எழுந்திருந்து எப்பவும் போல வேலைகளை பார்க்க ஆரம்பிச்சிருவாராம். அவர் வீட்டில் தொலைக்காட்சிக்கு முக்கியத்துவம் கொடுப்பதில்லையா, நமது அகில இந்திய வானொலியின் செய்திகளை தவறாமல் கேட்பாராம். மின்னஞ்சல் மூலம் யாராவது ஏதாவது கேட்டால் உடனடியாக மின்னஞ்சல் மூலமே பதில் அனுப்பும் பழக்கமுடையவர் டாக்டர் APJ அப்துல் கலாம் ஐயா. அவரை இழந்தாலும் அவர் சொன்ன கருத்துக்களை மனதில் வைத்து அவையெல்லாம் நிஜமாக நாம் பாடுபடணும். எல்லாருக்கும் இதில் பொறுப்புண்டு. எப்பவும் சமூகம் நாடு மக்கள் மேலேயே அக்கறை கொண்டவர். ஒரு முறை திருப்பதி வெங்கடாஜலபதி சன்னதிக்கு போனப்போ கூட நாமெல்லாம் நம்ம பேரில் நமது குழந்தைகள் பேரில் அர்ச்சனை செய்ய சொல்வோம். ஆனால் கலாம் ஐயா இந்தியா என்ற நமது நாட்டின் பேரில் அர்ச்சனை செய்ய சொன்னாராம். என்ன ஒரு ஈடுபாடு, பாசம், அக்கறை! இளங்கோவன் ஐயா, நீங்கள் ஒரு கடுமையான உழைப்பாளி. எவ்வளவு நேரம் தூங்குறீங்கன்னு தெரியல. எப்பவும் காலையில் எழுந்து உங்கள் வெங்காய வயலுக்கு போயிடுவீங்க, அடி உரம் போட்டிருப்பீங்க. இனி மேலுரம்னா அம்மோனியம் சல்ஃபேட் ஏக்கருக்கு 45 கிலோ, பொட்டாஷ் 60 கிலோ, இவற்றை 5-5 நாள் இடைவெளியில் 3 பிரித்து போடுங்க. வெங்காயம் கீழே வேர்பகுதியில் உருவாவதற்கு ஆரம்பிச்சிருக்கோம். இப்போ இந்த நேரத்தில் இந்த உரங்கள் போடுறது வெங்காயம் நல்லா திரட்சியாக உருவாகவும் கலர் நல்லா பளிச்சுன்னு இருக்கவும் உதவும். இரவு கொஞ்சம் நல்லா தூங்கிட்டு காலையில் எழுந்து இந்த விவசாய வேலைகளை நல்லபடியாக செய்திருங்க. இரவில் தூங்காதவர்களுக்கு புத்தி மயக்கம், தெளிவின்மை, ஐம்புலன்களிலும் சோர்வு, பயம், படபடப்பு, அக்னி மந்தம், உணவு செரிக்காமல் போகிறது, மலச்சிக்கல், இப்படி நிறைய சிரமங்கள் வரும். அதனால் ராத்திரியில் நல்ல ஆழ்ந்த உறக்கம் வேணும். ராத்திரி படுக்க போகும்போது எப்பவும் அரை வயிறு இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். தூங்க போகிறதுக்கு 2.5 மணி நேரத்துக்கு முன்னாலேயே திட உணவுகளை எடுத்துடணும். திரவ உணவுன்னா 1 மணி நேரம் முன்னால் எடுத்துடணும். இளம் சூடான பால் குடிக்கலாம். காஃபி, சாஃப்ட் ட்ரிங்க்ஸ், சாக்லேட், ஃபாஸ்ட் ஃபுட், மசாலா கலந்த உணவு வகைகளை தவிர்க்கணும், உண்ணவே கூடாது. ராத்திரியில் பால் குடிக்க விரும்பாதவங்க ஒரு வாழைப்பழம் சாப்பிடலாம். இவற்றில் இருக்கும் டிரிப்டோஃபேன் என்ற வேதிப்பொருள் செரட்டோனின் என்ற ஹார்மோனை தூண்டி மனதை அமைதியாக வைத்துக்கொள்ள உதவுமா. இளங்கோவன் ஐயா, உங்களுக்கு பாலும் கிடைக்கும், வாழைப்பழமும் கிடைக்கும். எது பிடிக்குமோ அதை சாப்பிடுங்க.

0: வெங்காயத்துக்கு பொட்டாஷ் கொடுக்க மறந்துடாதீங்க. ராத்திரியில் தூங்கும்போது கூட எந்த திசையில் தலை வச்சு படுக்கலாம்னு சித்தர்கள் சொல்லி வச்சுருக்கிறாங்க. கிழக்கு திசையில் தலை வச்சு படுத்தா உத்தமம், தெற்கில் படுத்தா ஓங்குயிர் ஆயுள் வளருமா, மேற்க தலை வச்சு படுத்தா மத்தியமம் கனவு அதிர்ச்சி ஏற்படுமா, வடக்கில் வச்சு படுத்தா மரணம்னு சொல்லியிருக்காங்க. நல்லா உழைக்கணும், நல்லா சாப்பிடணும், நல்லா தூங்கணும், நிறைய பேருக்கு நல்லது செய்யணும். இப்படிக்கு மடல் மாணிக்கம்.
1: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள் கேட்டீர்கள்.
2: வழங்கியவர் பி சரவணன் அவர்கள். இனி கேட்கலாம் திரை இசையில். காதல் வைரஸ் படத்திற்காக உன்னிகிருஷ்ணன் ஹரிணி பாடிய பாடல்.

0: Tanvi Khurana.
1: Thank you, Nishit. News of monsoon session of parliament ending with record low productivity is carried prominently by all the leading dailies. Parliament clears mines and minerals amendment bill, restricts states' powers, writes the statesman. Akali Dal leader Sukhbir Badal attacked in Nanded, Maharashtra, sustains hand injury, is the front page story in the Indian Express. All Air India pilots to undergo mandatory dope test, says the Asian Age. Jharkhand cops file FIR over August 10th march of students to the assembly, says a report in Hindustan Times. Delhi Metro to start services at 4 a.m. on Independence Day, says a report in the Tribune. Succession search starts at Tata Sons after Chandrasekhan's exit, headlines Financial Express. And finally, historian Sumit Sarkar passes away, reports the Times of India. And with that, it's back to you, Nishit.
0: Thank you, Tanvi. And now, before we end the bulletin, the headlines once again. President Draupadi Murmu to address the nation today on the eve of 80th Independence Day. Partition Horrors Remembrance Day being observed today. Delhi government approves 20% quota for former Agniveers in fire services and prison department. Age limit relaxed. 7 workers killed and 14 injured following landslide and water seepage in under construction tunnel in Chamoli district of Uttarakhand. And Iga Swiatek beats Elena Rybakina to claim the women's singles title at Canadian Open Tennis. For details of these stories and more, log on to our website newsonair.gov.in and News on AIR app. And with that, we end the morning news. Have a nice day.
2: நேரம் 8:30. அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில். ஆகாஷவாணி இப்போது கோயம்புத்தூரின் மூத்த மருத்துவ நிபுணர் டாக்டர் ஜி பக்தவத்சலம் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். உடன் உரையாடுகிறார் சௌமியா வெங்கடேசன்.
3: வணக்கம் நேயர்களே, இன்றைக்கு நாம ஒரு சிறப்பு விருந்தினரை சந்திக்க போறோம். ஒரு புகழ்பெற்ற மருத்துவமனையின் தலைவர், சிறந்த அறுவை சிகிச்சை நிபுணர், மருத்துவ கல்வியாளர், தொலைநோக்கு பார்வையுடைய நிர்வாகி, சமூக நல சேவகர், இப்படி பல்வேறு முகங்களை கொண்டவர் மதிப்பிற்குரிய நமது டாக்டர் ஜி பக்தவச்சலம் அவர்கள். டாக்டர் வணக்கம்.
4: வணக்கங்க, ரொம்ப சந்தோஷம் என்ன கூப்பிட்டு ஒரு இன்டர்வியூ பண்றதுக்கு. ரொம்ப ரொம்ப சந்தோஷம்
3: டாக்டர். உங்ககிட்ட முதல் கேள்வியா, அதாவது ஆயிரக்கணக்கான உயிர்களை காப்பாற்றி உங்களுடைய இதயத்தில் ஒளிந்திருப்பது சாதனைகளின் பெருமையா அல்லது சேவை தந்த திருப்தியா?
4: நீங்க டாக்டரா இருக்கிறதுக்கு யார் காரணம், நீங்க சந்தோஷமா இருக்கிறதுக்கு யார் காரணம், சந்தோஷமா இருக்கக்கூடிய உங்களுடைய சீக்ரெட் என்ன அப்படின்னு கேட்கறேன்.
3: அதான் நான் இப்படி போட்டிருக்கேன்,
4: சந்தோஷமா இருக்கிறது என்னுடைய பிறப்புரிமை. இட்ஸ் மை பர்த் ரைட் டு பி ஹாப்பி, இஸ் மை பர்த் ரைட். ஐ வாஸ் இன் ஹெவன், நாராயணன் லக்ஷ்மியோட இருக்கும்போது டே வாடா அப்படின்னாரு, வந்தனுங்க நமஸ்காரம் அப்படின்னு. லக்ஷ்மணன் என் பேர் பக்தவச்சலம், பக்தர்களுக்கு
3: வாத்சல்யமா இருக்கிறவர் தான்.
4: நாராயணா நாராயணா ஏன் என்ன கூப்பிட்டீங்கன்னு கேட்டேன். நீ கீழே பூமிக்கு போ, அங்க போய் என்ன பண்றதுன்னு சந்தோஷமா இருந்தார். சாமி நான் இங்க சந்தோஷமா தான் இருக்கிறேன், கரெக்டா சாப்பாடு வருது. இல்ல இல்ல நீ கீழே போ, எனக்கு என்ன வேலை கொடுத்த அனுப்புறி, யூ கோ டவுன் டு மதர் எர்த், பூமாதேவி அங்க இருப்பா, அங்க போய் உட்கார்ந்து சந்தோஷமாயிரு சாமி சாமி அப்படின்னு. அடே உன்னை மனுஷனாத்தான போட்டிருக்கேன், அது உன்னை தமிழ்நாட்டுல தானே போட்டிருக்கேன், உன்னை ஜாலியா போ சாமி. எப்படிங்க சந்தோஷமா இருக்கிறது, இங்க சந்தோஷமா இருக்கேன், மேல நீங்க இருக்கிறீங்க வைகுண்டத்துல சந்தோஷமா இருக்கேன், அங்க போய் எப்படி சந்தோஷமா இருக்க, சிம்பிள்ரா, மத்தவங்களை சந்தோஷப்படுத்து சந்தோஷமா இருக்கும். ஒரு ஆளை சந்தோஷப்படுத்தினா ஒரு மடங்கு சந்தோஷம், நான் ஆயிரக்கணக்கான பேர் சந்தோஷப்படுத்தும் போது எனக்கு ஆயிரக்கணக்கான மடங்கு சந்தோஷம் இருக்குது, அது வருது, தினம் வருது. இந்த 52 வருஷத்துல சுமார் ஒரு 50 லட்சம் பேஷண்ட்ஸ சந்தோஷப்படுத்திருப்பேன். எங்க இருந்தோ எங்களை தேடி வர்றாங்க மேடம், அப்போ அவங்களுக்கு வேண்டியதெல்லாம் ஃபர்ஸ்ட் எடுத்தோட நல்ல வார்த்தை, அண்ணா வாங்க பயப்படாதீங்க, நல்ல வைத்தியம் பண்ணி கொடுக்கறோம், தைரியமா இருங்க. இந்த வார்த்தை சொன்னாவே பாதி சரியாயிடும். சந்தோஷம்ங்கிறது ஒரு கடையில கிலோ கணக்குல வாங்குறதுல சந்தோஷம், கிலோ கணக்குல நீ பாதாம் அல்வா வாங்கலாம், சந்தோஷம்ங்கிறது நமக்குள்ளே உண்டாக்கணும். சந்தோஷம்ங்கிறது யூ ஹாவ் டு ஜெனரேட் ஃப்ரம் யுவர் ஓன் ஹார்ட்.
3: இப்ப 1974 2026 வரைக்கும் இன்னும் தொடர்ந்து உங்க பயணம் போயிட்டு இருக்கு, இதுல வந்து ஆழ விருட்சமா வளர்ந்துருக்கு உங்களுடைய மருத்துவ துறையில நீங்க ஆற்றிய பணியா இருக்கட்டும், உங்களுடைய

0: ஹாஸ்பிட்டலா இருக்கட்டும் எல்லாமே. இந்த வளர்ச்சிக்கு நீங்க யாருக்காவது நன்றி சொல்ல விரும்புறீங்களா? பொதுவா சொல்லிடுறேன், ஒரே வார்த்தையில சொல்லணும்னா உங்க வழிகாட்டி யார்?
1: வேலைக்கு பண்ணி போங்க. இந்த சீக்கிரட்ட கேக்குறீங்களே, இருந்தாலும் சொல்றேன், ஓபனா சொல்றேன். மனுஷனா பிறக்கிறதுக்கே கடவுளுடைய ஆசீர்வாதம் வேணும். அதனால நம்மளை உண்டாக்கிய கடவுள் நமக்கு நல்ல கை காலு கூணும் கூடும் இல்லாம நம்ம உண்டாக்கி இருக்காரு. அதாவது ரோல் மாடல் கிடையாது, அவருக்கு நன்றி சொல்லணும். அவருக்கு நன்றி சொல்லணும். என்ன உண்டாக்கிய ரெண்டு பேர் இருக்காங்க, அம்மா பேரு ருக்மணி அம்மா, எங்க அப்பா பேரு கோவிந்தசாமி நாயுடு. அவங்கதான் எங்களுக்கு கடவுள். எங்க அப்பா தான் எனக்கு ரோல் மாடல். ஃபர்ஸ்ட் ரோல் மாடல் இஸ் ஃபாதர். வெரி ஸ்ட்ரிக்ட் மேன், வெஜிடேரியன். கடவுள் லட்சக்கணக்கான தின்ன பிறப்புகள்ல மனுஷன் ஒருத்தனுக்கு தான் மற்றவர்களை சிரிக்க வைக்க முடியும். யூ கேன் மேக் சம்படி ஹாப்பி, யூ கேன் மேக் சம்படி லவ். ஒன்லி ஹியூமன் பீயிங் கேன் மேக் சம்படி லவ்.
0: டாக்டர், இப்ப வந்து மருத்துவம் வந்து ஒரு தொழில் மட்டும் இல்லை, அது ஒரு சேவை அப்படிங்கறத தொடர்ந்து நீங்க வலியுறுத்திட்டே வரீங்க. இந்த எண்ணம் வந்து உங்க மனசுல எப்போது எப்படி உருவாச்சு அதை சொல்லுங்களேன்.
1: April 5, 1943 நான் பிறந்தேங்க. 1945 நான் 2 வயசு குழந்தையா இருக்கும் பொழுது திடீர்னு கொஞ்சம் உடம்பு சரியில்லாம, ஹை ஃபீவர், 106. Then I was unconscious for 1 hour. Febrile fits nu solradhu. Fits vandhathu enga oor 500 gramam. Inge irundhu Coimbatore la irundhu or 30 km. 1945 la enga doctor, doctor kediyadhu. So enga amma aluga aarambichita. Rukmini ammavukku aluga, paiyanukku kodikkude polaipana polaikamaatana or bayam. Appavukku dhairyam, ivan paiyan da polaichuvaanu solittu pooja room la poi விபூதி எடுத்துக்கொண்டு நெத்தில தழுவினார். முருகா முருகா முருகா முருகா, இவனை பிழைக்க வச்சா இவனை டாக்டர் பண்றேன். 2 வயசுலயே ஹி ப்ராமிஸ் லார்ட் முருகா. இவன் குடும்பத்துல 60 பேர் இருக்கிறாங்க, நான் ஒருத்தன் தான் டாக்டர்.
0: அப்பாவோட வேண்டுதல் முருகன் அதை நிறைவேற்றி
1: கொடுத்தாரு. முருகனுக்கு எனக்கு அப்பாவை பிடிக்கும், முருகனுக்கு என்னையும் பிடிக்கும். அப்போ என்ன ஆகி போச்சு, என்ன வைத்திய நாராயணன மாத்திட்டார். லைஃப்ல ஒரு டாக்டர் ஆகணும்னு போன ஜென்மத்துல புண்ணியம் பண்ணிருக்கணும். ஏன்னா ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான இதயங்களை தொடக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. கடவுள் எல்லா இடத்துலயும் அன்பை காமிக்கணும்னு நினைச்சாரு. தென் ஹி பிகேம் அ மதர். அப்புறம் ஹி வாண்டட் டு பீ இன் எவ்ரி பிளேஸ் தேர் இஸ் சஃபரிங். எப்பெல்லாம் அங்க தொந்தரவு இருக்கோ அப்போ அங்க இருக்க விரும்பினார். ஹி பிகேம் அ மெடிக்கல் டாக்டர். ஹெல்த் கேர் ப்ரொஃபஷன் சொல்லிக்கலாம், டாக்டரும் இருக்கலாம் நர்ஸ் இருக்கலாம். ஹெல்த் கேர் ப்ரொஃபஷனுக்கு வர்றதுக்கே பெரிய புண்ணியம் பண்ணிருக்கோம்.
0: உண்மைதான். இப்ப நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான கேள்வி கேட்கறேன். ஒரு மருத்துவருக்கு முக்கியமான குணம் என்னவா இருக்கும்? அறிவா, திறமையா, மனித நேயமா?
1: ஒரு மனுஷனுக்கு இஸ் அ குட் மேன் அப்படின்னா ஹி மஸ்ட் பி சின்சியரா இருக்கணும், நேர்மையா இருக்கணும், போய் பேசக்கூடாது. சின்சியரா இல்லைன்னா டாக்டர் ஆகக்கூடாது. If you are not a sincere doctor, nobody will come to you. If you have not read anything yesterday, you are uneducated today. சாகர வரைக்கும் படிக்கணும். டாக்டர்ங்கிறது தினம் புஸ்தகத்தை படிக்கணும். வாழ்க்கையில மற்றவர்களுடைய துன்பத்தை குறைக்கணும்னா லேட்டஸ்ட் மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் எனக்கு தெரியணுங்களோ.
0: கரெக்ட்.
1: நான் பாஸ் பண்ணது 1964, 1968 எம்எஸ் பாஸ் பண்ணேன், 1972 அமெரிக்கா போனேன், 1974 வந்து எங்க ஹாஸ்பிட்டல் ஆரம்பிச்சேன். ஹாஸ்பிட்டலுக்கு 52 வருஷம் ஆச்சு, இன்னும் படிக்கிறேன். இன்னைக்கு காலையில 3:30 எந்திரிச்சு படிக்கிறேன்.
0: பெரிய விஷயம் டாக்டர்.
1: இல்லை படிக்கிறது மறந்தேன்னா நம்ம பேக்வர்ட், பேக் நம்பர். படிக்க தெரியலன்னா அதாவது ஏழையாக பிறப்பது தவறு இல்லை, ஏழையாக இறப்பது தவறு. ஏழையாக பிறப்பதற்கும் இறப்பதற்கும் நடுவில் படிக்கணும். அப்துல் கலாம் எங்க படிச்சாரு? எங்கேயோ அவங்க வாத்தியார் வீட்டுல போய் படிச்சாரு. கரண்ட் அங்கதான் இருந்தது, கையில பணம் இல்ல. 10 ரூபாய்க்காக வேண்டி வீடு வீடா பேப்பர் போட்டார். பேப்பர் பாய் டு பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா. படிப்பு
0: படிப்பு. அவர் கையால நீங்க பத்ம விருது வாங்கியிருக்கீங்க, அது அவருடைய நினைவை வந்து நீங்க ஒரு 2 வார்த்தையில பகிர்ந்துக்கோங்க.
1: ராசி இருக்கணும்னா ராமேஸ்வரத்துல பறக்கணும், இல்லைன்னா காசியில பறக்கணும். அவர் ராமேஸ்வரத்துல பிறந்து ராஷ்டிரபதி பவனுக்கு போறதுக்கு காரணமே அவரு எந்த உயரத்துக்கு 85 வயசு வரைக்கும் எல்லாத்துக்கும் சொல்லி கொடுத்தாரு. எப்ப ஆரம்பிச்சாரோ ஒரு 4 கோடி குழந்தைகளை பார்த்திருப்பாரு. இந்தியா பை 2020னா அது எப்படி பெரிய நாடாக மாற வேண்டும் ஒரு 20 ஃபார்முலாஸ் வச்சிருந்தார். படிக்கணும், லஞ்சம் வாங்கக்கூடாது, போய் பேசக்கூடாது, கடவுளை கும்பிடணும், பெரியவர்கள் மதிக்கணும், பெரியவர்கள் சொல்லப்படி நடக்கணும்.
0: உயர்ந்த லட்சியத்தோட வாழ்ந்தவர்.
1: அதாவது தடம் பார்த்து நடப்பவன் மனிதன், தடம் பதித்து நடப்பவன் மாமனிதன். அவர் தடம் பதித்தார். இப்படிதான் இருக்கணும், மனுஷனா இருந்தா இப்படிதான் இருக்கணும், ஒரு பிரசிடென்டா இருக்கணும்னா இப்படிதான் இருக்கணும்னு சொன்னாரு. வாழ்க்கையில பிறப்பது ஒரு சம்பவம், இறப்பது ஒரு சரித்திரம். அவர் இறந்தப்போ ஒரு 2 லட்சம் பேனர்ஸ் ஆல் ஓவர் இந்தியா, ஒரு கடை திறக்கலீங்க, ரோடோரத்துல இருக்க டீ கடை கூட முடிந்தாங்க. எனக்கு பத்மஸ்ரீ அவார்டு 2005 கொடுத்தாரு, ரொம்ப சந்தோஷம். பினாக்கிள் ஆஃப் க்ளோரி ஃபார் மீ. அதாவது அவுட் சைட் சென்னை தமிழ்நாட்டுல முதல் பட்டம் வாங்குது நான் தான். எங்க மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ்ல சுமார் ஒரு 1 லட்சம் பேர் படிச்சிருப்பாங்க, ஒரு 6 பேருக்கு தான் இந்த பத்மஸ்ரீ பட்டம் கிடைச்சது.
0: பெரிய கௌரவம்,
1: ரொம்ப கௌரவம்.
0: அந்த கௌரவத்தால நம்ம கோயம்புத்தூருக்கும் கௌரவம், எங்களுக்கும் கௌரவம். நீங்க இங்க வந்ததுல அது மட்டும் இல்ல, நீங்க அந்த லோடிங் டோஸ் ஒன்னு சஜஸ்ட் பண்ணி எல்லா அலுவலகம்

0: இடத்துல எல்லா இடத்துலயும் வச்சிருக்காங்க இல்லையா, அது நீங்க சஜஸ்ட் பண்ணது தானே.
1: ஒரு 10 வருஷத்துக்கு முன்னால இந்த லோடிங் டோஸ் பத்தி பேசினேன். லோடிங் டோஸ்னா என்ன? உங்க பாக்கெட்ல வச்சிருக்கக்கூடிய முதல் உதவி மாத்திரை எதுக்காக வைக்கணும்? யாருக்கு வேணா ஹார்ட் அட்டாக் வரலாம். ஒரு முதல் உதவி டாக்டர் பாக்கெட்ல வச்சுக்கிறது. நெஞ்சு வலி வருது, உடம்பெல்லாம் வேகுது, தலை லேச சுத்துது, வலி இடது கைக்கு போகுது, வலி முதுகுக்கு போகுது, கழுத்துக்கு வருது, ஹார்ட் அட்டாக் தான் அது. அப்படி அறிகுறி உங்களுக்கு தெரிஞ்சிச்சு, அப்போ அந்த மாத்திரை எடுத்து சாப்பிட்டுக்கிறது. அதாவது கோல்டன் அவருங்கிறது 1 hour ஆஃப்டர் எனி மேஜர் இவெண்ட், ஒரு ஆக்சிடென்ட், ஒரு ஹார்ட் அட்டாக், ஒரு ஸ்ட்ரோக், ஒரு பிரசவ வலி வருது, 1 hourக்குள்ள ஹாஸ்பிட்டல் போகணும். ஆனா இந்த மாத்திரை என்ன பண்ணுமோனா அந்த கோல்டன் அவரை 3 hoursஆ இன்க்ரீஸ் பண்ணும். அப்போ அந்த மாத்திரை சாப்பிட்டுட்டு டாக்டர்கிட்ட போகும்போது டாக்டர் ஏதோ ட்ரீட்மெண்ட் கொடுப்பாரு, இசிஜி எடுப்பாரு, எக்கோகார்டியோகிராஃப் பண்ணுவார், ஆஞ்சியோகிராம் பண்ணுவார், ஸ்டென்ட்டை போட்டுருவார். 8000 பிரைமரி ஹெல்த் சென்டர் இருக்கு தமிழ்நாட்டில். எல்லா பிரைமரி ஹெல்த் சென்டர்லையும் 100 லோடிங் டோஸ் வைக்கணும்னு சொல்லி ஃபர்ஸ்ட் இயர்லயே 4500 பேஷண்ட்ஸ் வேர் சேவ்டு. பேஷண்ட் உயிரோடு வந்தா தான் நமக்கு ஆஞ்சியோகிராம் பண்ண முடியும்.
0: அதனால பெரிய சஜஷன் நீங்க கொடுத்துருக்கீங்க.
1: ஐடியா இஸ் லைஃப்ங்க.
0: ஆமா உண்மைதான் டாக்டர். அதாவது வரும் தலைமுறைக்கு நீங்க விட்டு செல்லும் செய்தி, சொல்ல விரும்பும் செய்தி என்னவா இருக்கும்?
1: நான் 1964 பாஸ் பண்ணேன், 74 ஹாஸ்பிடல் கட். அந்த 10 வருஷத்துல கற்றுக்கொள்ள வேண்டியது. ஃபர்ஸ்ட் 10 years இஸ் டு லேர்ன், தென் யூ கேன் ஏர்ன். தி சீக்ரெட் ஆஃப் பிகமிங் ஐகானிக் டாக்டர். சாதாரண மக்களுக்கு நீங்க உதவிகளை பண்றீங்களா? ஏழைகளுக்கு உதவி பண்றீங்களா? அரசு திட்டத்துல நீங்க பைபாஸ் சர்ஜரி பண்றீங்களா? ஏழை மக்களுக்கு உங்க சேவை கிடைக்குமா? தர்மம் அப்படிங்கிறது மற்றவங்க கஷ்டப்படும் பொழுது அவனுக்கு ஏதாவது பண்ணலாமான்னு நினைக்கிறீங்க பாரு, அதே தர்ம சிந்தனை. வைஷ்ணவன்ங்கிறது யாரு?
0: பிறருடைய துன்பம் தனது பெருங்குணம் தவனே வைஷ்ணவன்.
1: கரெக்ட். மற்றவன் படும் கஷ்டத்தை நமது கஷ்டமாக கருதி அதுக்கு ஏதாவது செய்ய முற்படுகிறான, அவன் தான் வைஷ்ணவன், அவன் தான் மகிஷ்ணவன். புதிய தலைமுறைக்கு என்ன சொல்றேன், தொடர்ந்து வேலை பண்ணும். அதாவது நான் 18 hours வேலை பண்றேன், 18 hours வேலை பண்றதுக்கு உனக்கு இஷ்டம் இல்லைன்னா இந்த தொழிலை விட்டுட்டு வேற தொழிலுக்கு போய்க்கும். எப்ப வியாதி வரும்னு தெரியாது. அது ஞாயிற்றுக்கிழமை வரும், தீபாவளி இன்னைக்கு வரும், கிறிஸ்மஸ் இன்னைக்கு வரும். நான் ஆரம்பிச்சு இந்த 52 வருஷத்துல லீவுன்னு எடுக்கிறது இல்லை. ஏன் லீவ் எடுக்கணும்? அவசியம் இல்ல. கடவு லீவ் எடுக்கிறாரா?
0: நல்ல கேள்வி கேட்டீங்க.
1: கடவு லீவ் எடுக்கிறாரா?
0: இல்ல.
1: இல்லைங்க. போலீஸ்கார ஒரு நாள் லீவ் எடுத்தாவே திருடன் உள்ள
0: வந்துடுறான்.
1: அந்த டிஃபென்ஸ் இருக்கான் பாருங்க, மிலிட்டரிக்காரன், அவன் லீவ் எடுத்தா சைனாக்காரன் உள்ள வந்துருவான். போலீஸ்காரன் பார்த்தீங்கன்னா சல்யூட் எடுக்கிற ஆளு, எங்களை பார்த்து கையெடுத்து கும்பிடுறான், காலை தொட்டு கும்பிடுறான். இது பெரிய தொழில் இல்ல, இது பெரிய ஒரு சேவை. சொன்னீங்க மருத்துவ சேவை, அது கடவுள் கூட பேச மாட்டாரு. கோயிலுக்கு போனீங்கன்னா பெருமாள் பேசுறாரா? அப்ப நாங்க தானே பேசுறோம். கைய புடிச்சு என்ன சொல்றோம்? பயப்படாத, தைரியமா இரு, நாங்க பண்றோம், நல்ல வைத்தியம் பண்றோம்.
0: உங்க வாழ்க்கைய ஒரே ஒரு வாக்கியத்துல உங்களால சொல்ல முடியுமா?
1: அதாவது இது கடவுள் கொடுத்த வாழ்க்கை, மற்றவர்களுக்காக சேவை செய்வதற்காக கடவுள் கொடுத்த வாழ்க்கை. அவர்தான் மற்றவர்களுக்காக வாழும் வாழ்க்கை தான் வாழ்க்கை. மற்றவர்களுக்கு சேவை செய்யறவன் தான் மனுஷன். தனக்காக வேலை செய்யறவன் சுயநலவாதி. நாங்கெல்லாம் பொது நலம் கருதி. தி பர்சன் ஹூ இஸ் அ டாக்டர், ஹி மஸ்ட் ஹேவ் தி ஈகிள்ஸ் ஐஸ். நோயாளிக்கு என்ன வியாதின்னு நான் 10 feet தூரத்துல இருந்தே கண்டுபிடிச்சிருக்கேன். தி டாக்டர் ஷுட் ஹேவ் தி ஹார்ட் ஆஃப் அ லயன். சிங்கம் மாதிரி இருக்கணும் மனசுல. சிங்கத்துக்கு ராஜா எப்படி இருக்கும்? பெரிய யானை அடிக்கும் இல்ல? யூ ஷுட் ஹேவ் தி ஹார்ட் ஆஃப் அ லயன், தி ஐஸ் ஆஃப் அன் ஈகிள், அண்ட் ஹி ஷுட் ஹேவ் எஸ்பெஷலி அ சர்ஜன், ஐ ஷுட் ஹேவ் அ டெண்டர் ஃபிங்கர்ஸ் லைக் எ லேடிஸ். அந்த மாதிரி இருந்தா ஜெயிக்கலாம். பரந்த மனப்பான்மை இருக்கணும். பட்டர்ஃபிளை எப்படி உங்களை அட்ராக்ட் பண்ணுதோ அது மாதிரி நீங்க அட்ராக்டிவா இருக்கணும். யானை மாதிரி ஸ்ட்ரென்த் இருக்கணும். அதே மாதிரி மலை மாதிரி ஸ்ட்ரென்த் இருக்கணும். காவேரி ஆறு மாதிரி வளைஞ்சு வளைஞ்சு போகணும். அப்பதான் நீங்க டாக்டர் ஆக முடியும்.
0: சிறப்பா சொன்னீங்க டாக்டர். அதாவது சிரித்த முகத்தோடு, மனித நேயத்தோடு இப்பவும் மருத்துவத்துறையில சீரிய பணி ஆற்றிட்டு வர்றீங்க, தொடர்ந்தும் ஆற்ற போறீங்க. உங்களுடைய இந்த பணிக்கு வந்து என்னைக்குமே முற்றுப்புள்ளி கிடையாது.
1: இல்ல மேடம், எனக்கு வயசு 84 சொல்றாங்க. அகார்டிங் டு மை பர்த் சர்டிபிகேட் 1943 பிறந்த பண்ண 2026 யாரு ஓட முடியாது. நான் மாடிப்படி ஏறி இறங்குவேன், லிப்ட்ல போக மாட்டேன், ரேஸ் கோர்ஸ்ல ரவுண்ட் அடிப்பேன். உடம்பு ஹெல்த்தியா இருக்கணும், கொஞ்சம் எக்ஸசைஸ் கொடுக்கணும். மனசு ஹெல்த்தியா இருக்கணும், என்ன பண்றது?
0: அது நீங்க தான் சொல்லணும்.
1: அது கொஞ்சம் சீக்ரெட் சொல்லாமா? ஹரே கிருஷ்ணா ராம், அந்த கடவுளை கும்பிடுறது. யாரு வந்தாலும் ஒரு கடவுள் தன்மையோட, கடவுள் தன்மைங்கிறது இறக்க குணம், எந்த பாகுபாடும் இல்லாம, இது என்ன ஜாதி எந்த மதம் கேட்காம, இவன் பாமர மக்களை பணக்காரனா பணம் இல்லானு, இப்படித்தான் நான் வைத்தியம் பண்ணிட்டு இருக்கேன். இதுக்கு சாட்சி பின்னால் ஒரு அம்மா உட்காந்துருக்கான். நான் பொய் சொல்ல முடியாது.
0: உங்களுடைய இந்த பணிக்கு என்னைக்குமே முற்று

0: புள்ளியில நிலையத்துக்கு வந்து எங்க கிட்ட அவ்வளவு அழகா இத்தனை உங்களுடைய லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அழகா ஷேர் பண்ணீங்க. மிக்க நன்றி டாக்டர்.
1: மேடம், ஆகாஷ்வாணிங்கிறது ஆல் இண்டியா ரேடியோ, மக்களுக்கு நல்ல விஷயத்துல கொண்டு போய் கொடுக்கறது தான் ஆகாஷ்வாணி. ஆகாசத்துல வந்து அந்த ஒலி முறையில வந்து அது ஊட்டியோ உத்தரகமண்டோ குன்னூரோ வால்பாரியோ எல்லாரும் கேட்கணும். அது எப்பவும் நான் பண்ணலாம். அதனால இங்க என்ன கூப்பிட்டதுக்கு நன்றி.
0: தமிழ்நாடு முழுக்க இப்ப உங்களுடைய நிகழ்ச்சி ஒலிபரப்பு ஆயிட்டு இருக்கு, எல்லாரும் கேட்டிருக்காங்க, அவங்களுக்கான ஒரு மெசேஜ் ஒரு செய்தி சொல்லுங்களேன்.
1: நன்றி மறக்க கூடாது, அப்பா அம்மா மறக்கக்கூடாது, ஆசிரியர் மறக்கக்கூடாது, இந்த தமிழ்நாட்டையும் இந்திய திருநாட்டையும் மறக்கவே கூடாது. நாம் இங்க பிறந்தது இந்த தமிழ்நாடு, தமிழன் இந்தியன், பாரத தேசம் நம்மளுக்காக வந்த தேசம். இந்த நாட்டை விட மத்த இடத்துல சுதந்திரம் குறைவு. 15th August வருது,
0: நாளைக்கு
1: நாளைக்கு வருது. எப்படின்னா நமக்கு என்னன்னா சுதந்திரம் இருக்கு மேடம், ஆனா அறியாமையிலிருந்து சுதந்திரம் கிடையாது. அறியாமைங்கிறது ஒரு 30% ஆஃப் தி பீப்புள் ஆர் இல்லிட்ரேட். அறியாமையிலிருந்து சுதந்திரம் வரணும்னா எல்லா குழந்தைகளும் ஸ்கூலுக்கு போகணும், லிட்ரஸி. ரெண்டாவது வறுமையிலிருந்து சுதந்திரம் வரணும். இந்த நாட்டு மேல பற்று இருக்கணும். யூ மஸ்ட் பி பேட்ரியாட்டிக் இந்தியன். வந்தே மாதரம், வந்தே மாதரம்.
2: நேயர்கள், இதுவரை கோயம்புத்தூரின் மூத்த மருத்துவ நிபுணர் டாக்டர் ஜி பக்தவத்சலம் அவர்களுடன் நேர்முகம் கேட்டீர்கள். உடன் உரையாடினார் சௌமியா வெங்கடேசன். நிகழ்ச்சி படைப்பு ஆகாஷவாணி கோயம்புத்தூர்.

நிறைவு பெற்றது திரைகானம். நேயர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது புத்தம் புது காலை. அடுத்த அறிவிப்பு சில நொடிகளில் தொடரும். நேரம் 9 மணி. ஆகாஷ்வாணி அரங்கிசை. இன்றைய நிகழ்ச்சியில் ஜி கே ரகுராமன் அவர்களின் நாகஸ்வர இசை கேட்கலாம். வதட்டூர் வி மணிகண்டன் அவர்கள் தவில். முதலில் சரசூட நின்னே, கொத்தவாசல் வெங்கடராமையர் இயற்றிய வர்ணம், சாவேரி ராகம் ஆதிதாளம்.

நேரம் 9:29. 25 அரங்கிசை நிகழ்ச்சியில் ஜி கே ரகுராமன் அவர்களின் நாகஸ்வர இசை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். வதட்டூர் வி மணிகண்டன் அவர்கள் தவில். தொடர்ந்து மரியாத காதுரா, ராகம் சங்கராபரணம், ஆதித்தாளம், தியாகராஜர் கீர்த்தனை.

நேரம் 10 மணி. ஆகாஷ்வாணி நேர்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி முத்து சிதறல். நிகழ்ச்சியின் துவக்க பாடலாக அமராவதி திரைப்படத்திலிருந்து SP பாலசுப்ரமணியம் S. ஜானகி பாடியிருக்கும் பாடல்.

0: யார் அது? ஓ, செல்வி, வா வா வா வா, உன்னதான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன்.
1: இந்தா சௌமியா, என்னோட பிறந்த நாள் பரிசு.
0: அடடே, ரொம்ப நன்றிப்பா.
1: என்னன்னு பிரிச்சு பாரு சௌமியா.
0: ஓ, ரொம்ப நல்லா இருக்கு. எனக்கு புத்தகம் வாசிக்கிற பழக்கம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு புத்தகத்தை பரிசா கொடுத்துருக்கியே, ரொம்ப தேங்க்ஸ். புத்தக வாசிப்பு மூலமா நம்ம அறிவு திறன், கற்பனை திறன், சொல்வளம், நல்ல பண்புகள் இதெல்லாம் மேம்படுத்திக்க ஒரு துணையா இருக்குமே.
1: ஆமா சௌமியா, நம்ம நல்ல பண்புகளை வளர்த்துக்க புத்தக வாசிப்பு பழக்கம் ரொம்பவே அவசியம். ஒரு புத்தகம் ஒரு நல்ல நண்பனுக்கு சமம்னு சொல்லுவாங்க இல்லையா?
0: சரி செல்வி, இன்னைக்கே இந்த புத்தகத்தை படிச்சு முடிக்க முயற்சி செய்யறேன். புத்தக வாசிப்பை நேசிப்போம், வளம் பெறுவோம்.
2: பத்து என்றதுக்குள்ள திரைப்படத்திலிருந்து சத்யபிரகாஷ் பாடியிருக்கும் பாடலை கேட்கலாம்.

0: ஏய் சாக்ஷி, இனிமே நான் பட்டனை தட்டினா போதும், அப்படியே பணம் கொட்ட கொட்டுன்னு கொட்ட போது, தெரியுமா?
1: எதே? எஸ் ஜஸ்ட் லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணா போதும், எனக்கு பணம் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் வந்துச்சு. அந்த மெசேஜில் ஜஸ்ட் நீங்கள் வீட்டில் இருந்துட்டு இந்த யூடியூப், இன்ஸ்டா, ஃபேஸ்புக்லலாம் லைக் மட்டும் பண்ணுங்க, உங்களுக்கு பணத்தை நாங்கள் அனுப்புகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செம்மல்ல? ஐயோ, அது எல்லாமே ஃபேக்.
0: அதற்கு பிறகு உங்ககிட்ட இருக்கிற பணத்தை பறிக்கிறதுக்கான ஒரு வழி அப்படின்னு சொல்றாங்க. ஸோ தயவு செஞ்சு இந்த மாதிரி லைக் பண்ணுறேன், நான் பணத்தை கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னால் நம்பி ஏமாறாதீங்க.
2: நேர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் முத்து சிதறல் நிகழ்ச்சியில் தொடர்ந்து ஹரிஹரன் சித்ரா பாடியிருக்கும் பாடல், பாடலின் படம் லவ் பேர்ட்ஸ்.

0: ஹே சீதா, ரெடி ஆயிட்டியா? கடைக்கு போவோமா?
1: நான் ரெடி, கிளம்புவோமா?
0: இரு இரு, நீ பாட்டுக்கு வர. பை இல்ல, பேகும் எதுவும் எடுத்துக்கல.
1: அதெல்லாம் கடையில ஏதாச்சும் பிளாஸ்டிக் கவர் கொடுப்பாங்க, அதுல போட்டுக்கலாம். வா, போகலாம்.
0: உன் போன் எடுத்துக்கிட்டியா சீதா?
1: எடுத்துக்கிட்டே சந்தியா.
0: 100 to 150 grams எடை இருக்கிற போனை மறக்காம எடுத்துக்கிட்ட. ஆனா 10 to 20 grams இருக்கிற ஒரு கிளாத் பேக் பைய எதுவுமே எடுத்துக்க வேணாம்னு சொல்ற?
1: இப்ப என்னதான் சொல்ற சந்தியா?
0: எப்படி கடைகளுக்கு கிளம்புறப்போ மறக்காம உன் போனை எடுத்துக்கிறியோ, அது மாதிரி ஒரு கிளாத் பேகோ இல்ல துணிப்பையோ எடுத்து வச்சுக்கிறது வழக்கமா மாத்திக்கோ சீதா. நம்ம பொறுப்பில்லாத தனத்தினாலும் சோம்பேறி தனத்தினாலையும் தான் பிளாஸ்டிக் வேஸ்ட் அதிகமாயிட்டே இருக்கு. இதனால நம்ம சுற்றுச்சூழல் பாதிக்கப்படுது. இதோட மட்டும் இல்லாம இப்போ நிறைய கடைகள்ல துணிப்பைய நம்மளையே எடுத்துட்டு வர சொல்றாங்க.
1: நீ சொல்றதும் சரிதான்.
0: நாம இருக்கிற சுற்றுச்சூழலை நல்லா வச்சுக்க வேண்டியது நம்ம கடமை தானே சீதா. பிளாஸ்டிக் பயன்பாட்டை குறைப்போம், சுற்றுச்சூழலை காப்போம்.
2: நேர்கள் இதுவரை கேட்டுக்கொண்டிருந்த முத்துச்சிதறலின் நிகழ்ச்சி நிறைவு பாடலாக பூவெல்லாம் முன்வாசம் திரைப்படத்திலிருந்து ஸ்வர்ணலதா பாடியிருக்கும் பாடலை கேட்கலாம்.

0: நேரம் 11 மணி.
1: ஆகாஷ்வாணி இலக்கியம் பேசுவோம்.
2: வணக்கம் நேயர்களே, இன்றைய இலக்கியம் பேசுவோம் நிகழ்ச்சியில் நம்முடன் கலந்து கொண்டு சுதந்திர போராட்டத்தில் திருச்சிராப்பள்ளியின் பங்கு குறித்து விரிவாக எடுத்துரைக்க இருக்கிறார் திருக்குறள் சு. முருகானந்தம் அவர்கள். ஐயா இதுவரை 2 புத்தகங்களை எழுதியுள்ளார். நடந்தாய்வாளி திருச்சிராப்பள்ளி நூலிலும், இந்திய விடுதலை போரில் தமிழகம் என்ற நூலிலும், சுதந்திர போராட்டத்தில் திருச்சிராப்பள்ளி வகித்த பங்கினை சிறப்பாக எடுத்து கூறியுள்ளார். நடந்தாய்வாளி திருச்சிராப்பள்ளி

0: என்கிற நூலில் சுதந்திர வேள்வியில் திருச்சிராப்பள்ளி 20ஆம் நூற்றாண்டின் நாட்குறிப்புகள், திருச்சிராப்பள்ளியில் வாழ்ந்த சாதனையாளர்கள் குறித்த தொகுப்புகள் சுதந்திர போராட்டத்தில் திருச்சிராப்பள்ளியினுடைய பங்கை விரிவாக கூறுது. இவர் எழுத்தாளர் மட்டுமல்ல, பதிப்பாளரும் கூட. தனது காவிரி பதிப்பகத்தின் மூலம் இதுவரை 6 புத்தகங்களை கொண்டு வந்துள்ளார். ஆன்மீகத்தில் ஈடுபாடு கொண்டவர். உறையூரில் 110 ஆண்டுகளாக இயங்கி வரும் வாகிச பக்த ஜனசபை சமரச சுத்த சன்மார்க்க சங்கத்தின் தலைவராகவும் இருந்து வருகிறார். நேயர்களாகிய உங்களது சார்பாகவும் வானொலி சார்பாகவும் ஐயாவுக்கு வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். ஐயா வணக்கம்.
1: வணக்கம் ஐயா.
0: ஐயா, இந்த நடந்தாய்வாளி, திருச்சிராப்பள்ளி, இந்திய விடுதலை பொருள், தமிழகம், இந்த இரண்டு நூலையும் எழுதுவதற்கான காரணம் என்னன்னு நாங்க தெரிஞ்சுக்கலாமா?
1: கிறிஸ்துவ ஆண்டு 2000 ஆண்டு பிறக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா உலகம் முழுவதும் இந்த 1000 ஆண்டு நிறைவு அப்படிங்கிற ஒரு பெரிய விழாவை நடத்தினாங்க, மில்லியனம் அப்படி நடத்தினாங்க. அப்போ நம்முடைய மாவட்டத்தை பற்றியே ஒரு வரலாறு எழுதுவோம் அப்படின்னு சொல்லி தான் இந்த நடந்தாய் வாழி திருச்சிராப்பள்ளி, அது பார்த்தா திருச்சிராப்பள்ளி துரு ஏஜஸ் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த நூலை பேர் வச்சு அந்த ஆர்வத்தின் காரணமாக எழுத்து விடணும்.
0: மொத்தம் ஒரு 7 தலைப்புகளில் கலை, இலக்கியம், அரசியல் இயக்கங்கள், அப்புறம் பல்வேறு பிரிவுகள்னு போட்டு, அப்புறம் திருச்சிராப்பள்ளி முக்கியமான ஆளுமைகள் அப்படின்னு ஒரு 7 தலைப்புகளில் அந்த நூலை கொண்டு வந்திருக்கீங்க. வாழ்த்துக்கள் ஐயா. சுதந்திர போரில் எப்படி இந்த காங்கிரஸ் இயக்கம் தோன்றதுக்கு முன்னாடி திருச்சிராப்பள்ளியில் நடைபெற்ற முக்கியமான நிகழ்வுகள் என்னென்னு எங்களோட பகிர்ந்து முடியுமா?
1: நம் நாட்டினுடைய விடுதலை போரை நாம் எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால் 3 வகையாக நம்ம பிரித்து கொள்ளலாம். அதாவது காங்கிரஸ் கட்சியினுடைய வருகைக்கு முன்பு சுதந்திர போராட்டம், காங்கிரஸ் கட்சியினுடைய வருகைக்கு பின்பு சுதந்திர போராட்டம், காந்தியடிகள் வருகைக்கு பின்பு என்று 3 வகையாக பிரித்து கொள்ளலாம். இதில் காங்கிரஸ் பேர் இயக்கத்துக்கு முன்பாக நடந்த விடுதலை போராட்டம் நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்சது, பூடித்தேவன், வீரபாண்டிய கட்டபொம்மன், வேலு நாச்சியார் இவங்கெல்லாம் போராடினாங்க, அது நமக்கு தெரியும். ஆனால் இந்த மாநகரத்தில் யார் போராடினாங்க அப்படிங்கும் பொழுது மருது சகோதரர்கள், பெரிய மருது, சின்ன மருது, இவங்க 2 பேரும் சிவகங்கையில் இருந்து போராடுறாங்க. ஒரு காலகட்டத்தில் அங்கே வெள்ளையர்களால் அவங்களுக்கு முன்னக துன்பம் வந்ததுனால இங்கே வந்து அவங்க தங்கியிருந்திருக்காங்க. தங்கியிருந்தாலும் கூட இந்த மாநகரத்து மக்களுக்கு ஒரு சுதந்திர வேட்கை உண்டு பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு அவங்க 2 சுவரொட்டி எழுதுகிறாங்க. அந்த காலத்தில் பச்சையலை வச்சு ஏதோ எழுதியிருப்பாங்க. ஒன்றை வந்து திருவரங்கத்தில் இருக்கக்கூடிய கோபுரத்தின் வாசலில் ஒட்டுறாங்க, மற்றொன்றை நம்முடைய மணக்கோட்டையினுடைய வாசலில் ஒட்டுறாங்க. இதுக்கு பேர் திருச்சிராப்பள்ளி டிக்ளரேஷன் சொல்லி சுதந்திரத்துக்கு பிறகு இந்தியாவினுடைய விடுதலை பற்றி எழுதிய வரலாற்று ஆசிரியர் எல்லாருமே இதை குறிக்கிறாங்க. அதில் அவர் என்ன சொல்கிறாருன்னா, வீரமிக்க தமிழர்களே, நீங்கள் எந்த ஜாதியானாலும் இருக்கட்டும், நம்மை அடிமைப்படுத்திய வெள்ளையனை விரட்ட வேண்டியது நம்ம எல்லோருடைய கடமை. அந்த பிரகடனத்தை முத முதல்ல வெளியிட்டது மருது சகோதரர், திருச்சிராப்பள்ளி தான் வெளியிட்டாங்க.
0: மலைக்கோட்டை வாசலுமே வந்து இன்னைக்கு நம்ம மெயின் கார்டு கேட்டுன்னு அழைச்சாலுமே அதுவுமே ஒரு வரலாற்று முக்கியத்துவமான ஒரு இடம். முகமது அலி, சந்தா சாஹிப், 2 பேத்துக்கும் போர் நடந்த இடம் கூட.
1: ஆமா, இப்போ நீங்கள் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சுற்றிலும் வந்து ஒரு பெரிய மதில் சுவர். அந்த காலத்தில் திருச்சிராப்பள்ளிங்கிற நகரமே நாம் இப்போ பார்க்குற மதில் சுவரில் இருந்து அப்படியே போனீங்கன்னா பட்வர்த் ரோடு இருக்கு, அப்படியே வந்தீங்கன்னா கீழே அரண் சாலை, திரும்ப இங்கே காந்தி மார்க்கெட், அங்கே ஒரு வளைவு இப்போ இருக்கு. இது ஒரு பெரிய மதில், அதுக்கு பக்கத்தில் பெரிய அகழி, அந்த அகழி தான் இப்போ மேலரண் சாலை, கீழரண் சாலை இருக்கு. இந்த கோட்டைகளை உடைச்சு அதை போட்டு அந்த அகழியை நிரப்பினாங்க. அது 1862 திருச்சிராப்பள்ளியில் இருந்த கலெக்டர் வேலஸ் என்பவர் அந்த பணியை செஞ்சார். அதனால அந்த இடம் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த இடம், பெரிய கதவு இருக்கும், அதுதான் அந்த நுழை வாயல்.
0: அடுத்து வேற எதுவும்
1: அதே காலகட்ட சுதந்திர போராடினவங்க சந்தா சாஹிப், அவரை மறக்கக்கூடாது. சர்க்கார் பாளையத்தில் அவருடைய தலையை வெட்டி தலையை ஒரு பக்கம் கால் ஒரு பக்கம் உடம்பு போட்டாங்க. அந்த உடல்லாம் இப்போ வந்து இங்கே நதர்சா தர்கான்னு சொல்லுவாங்க, அங்கே தான் அடக்கம் செய்யப்பட்டிருக்கு. அவரும் பெரிய அளவில் போராடினார். அதே மாதிரி மருங்காபுரி ஜமீன்தார் கோபால் நாயக்கர் என்பவர் மிகப்பெரிய அளவில் திப்பு சுல்தான், மருது பாண்டியர்கள் இவங்களெல்லாம் கூட்டணி அமைச்சு அது தென்னாட்டு போர்க்களம் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு காங்கிரஸ் பேரியக்கத்துக்கு முன்னாடி நடந்த விடுதலை போர்கள்.
2: வீரவணக்கம் ச

0: காங்கிரஸ் பேரியக்கம் தோன்றின பிறகு அன்னி பெசன்ட் அம்மையார் தான் இந்தியாவில் ஒரு பெரிய ஆளுமையா இருந்தாங்க. சுதேசி இயக்கத்தை ஆரம்பிச்சாங்க. அந்த இயக்கம் வந்து நம்முடைய நகர்ல மிக மிக வேர் ஊண்டு இன்றது. அதுல வந்து பாத்தீங்கன்னா நம்முடைய கல்லூரி மாணவர்கள் பெரும்பாலும் பங்கேற்கிறாங்க. ஒரு முறை அன்னி பெசன்ட் அம்மையார வேற ஏதோ நிகழ்வு கைது பண்றாங்க. அப்ப இங்க மிகப்பெரிய போராட்டம் பேரணி இதெல்லாம் நடத்தி சுவரட்டி விடுறாங்க. வெள்ளையனை கண்டால் கொல்லுங்கள், அன்னி பெசண்டை வணங்குங்கள், இதான் அவங்க முழக்கங்கள். குறிப்பா வந்து அப்ப எஃப்ஜிஎன் நடேசையர் தாசிக ரஞ்சன சபா அதனுடைய நிறுவனர் அவர் மாணவராக இருக்கார். அவர் பெரிய அளவில் பங்கு பெற்றுகிறாரு. அதே மாதிரி கல்கி அவரும் இந்த போராட்டத்தில் பெரிய அளவில் பங்கு பெற்றுகிறாரு. 1942 வெள்ளையனை வெளியேறு போராட்டத்தில் பார்த்தீங்கன்னா நகரம் முழுவதும் பெரிய ஆர்ப்பாட்டம் நடத்துகிறாங்க. அதாவது என்ன சொல்ல போனால் அந்த ஆர்ப்பாட்டம் வந்து பெரிய கலவரமாக போயிருக்கும். ஆனால் அந்த நேரத்தில் நம்முடைய திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் ஆட்சித்தலைவராக இருந்த ஒரு ஆங்கிலேயர் செட்டூர் அப்படி பேர், அவர் நேராக மாணவர் மத்தியிலேயே போகிறார். காம்பவுண்ட் சுவர் மேலே ஏறி நிற்கிறார். மாணவர்களெல்லாம் கூப்பிடுறாரு. ஒரு மணி நேரம் ஒரு சொற்பொழிவாற்றார். மன்னி பெசன்ட் அம்மையா இருக்கா, நாங்கள் ஆதரவாக தான் இருப்போம், அதே மாதிரி காந்தியடிகளுக்கும் உண்ணாகாது, நீங்கள் தயவுசெய்து படிங்க, படித்து பிடிச்சிட்டு வந்து நீங்கள் போராட்ட தொடருங்கன்னு சொல்லி வேண்டுகோள் கொடுக்குறாரு. அந்த வேண்டுகோளை ஏற்றுக்கொண்டு எல்லோரும் கல்லூரிக்கு போகிறாங்க.
1: காங்கிரஸ் பேரியக்கம் தொடங்கின பிற்பாடு முக்கியமாக அன்னி பெசண்டோடைய ஆளுமை நம்ம திருச்சிராப்பள்ளி மாநகரத்தில் இருந்ததை கூட்டிட்டு காமிச்சிங்க. அப்புறம் காந்தி உள்ள நுழைஞ்ச பிற்பாடு எப்படி நம்முடைய திருச்சிராப்பள்ளியில
0: காந்தியடிகள் வந்து தென்னாப்பிரிக்காவுடைய போராட்டங்களை முடித்து கொண்டு இந்தியாவுடைய விடுதலைக்கு போராட விரும்புகிறார். அவர் முதலில் சென்று பார்த்தது தான் குருவாக ஏற்றுக்கொண்ட கோபாலகிருஷ்ண கோகலே. அவர் என்ன சொல்ற, முதல்ல இந்த நாடு முழுவதும் நீ சுற்றுப்பயணம் செஞ்சு கிராமம் கிராமம் போ, பார்த்துட்டு வந்த பிறகு என்னை சந்தின்னு சொல்றாரு. ஆனா அப்போ ஒரு கட்டளை இடுறாரு, நீ எங்க போனாலும் உன்னுடைய வாயை இறுக்கமாக மூடிக்கொள், காதுகளை மட்டும் திறந்து வைக்கிறார். இது ரொம்ப அருமையான வாசகம். ஏன்னா போற இடத்துல இவரே பேசிக்கிட்டு தான் வச்சுங்க, அந்த மக்களுடைய குறைகளை தெரிஞ்சிக்க முடியாது. அதே மாதிரிதான் கோபாலகிருஷ்ண கோகலே இவர் ஏற்றுக்கொண்டு அகில இந்திய காங்கிரஸ் கேம்ப்ல இவர் சேர்த்துறாரு. எகிப்து நாட்டில் இந்த கலிஃபா வந்து அந்த ஆங்கில அரசு நீக்கினதுனால கிலாஃபட் மூமெண்ட் என்று சொல்லக்கூடிய போராட்டத்தை அலி சகோதரர்கள் தொடங்கினாங்க. உடனே காந்தியடிகள் அதுக்கு பெரும் ஆதரவு கொடுத்தார். அலி சகோதர ரெண்டு பேரும் அழைத்து கொண்டு இந்தியா முழுவதும் சுற்றுப்பயணம் செஞ்சார். அப்படி வரும்பொழுது இங்கே திருச்சிராப்பள்ளிக்கு வராரு. திருச்சிராப்பள்ளி டவுன் ஹால் அங்கே தான் வந்து பெரிய கூட்டம். அந்த கூட்டத்தில் வந்து திருச்சிராப்பள்ளியில் ஒரு முக்கியமான ஆளுமை வந்து சையத் முத்துஷா என்று சொல்லக்கூடியவர். இன்னைக்கு அவர் பேராக
1: பள்ளிக்கூடம் ஒன்று,
0: ஒரு பள்ளிக்கூடம் இருக்கு மார்க்கெட், நம்ம ஜூபிட்டர் சினிமா தியேட்டருக்கு ஏற்ற மாதிரி அவர் பெரிய ஆளுமை. அவர் அவர் தான் அதுக்கு வரவேற்பு கொடுக்குறாரு. அதே மாதிரி மதுரையிலேருந்து ஜார்ஜ் ஜோசப் மிகப்பெரிய வழக்கறிஞர், அந்த காலத்தில் இருந்த வரதராஜ நாயுடு வர்றார். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த மைதானத்தில் ஏறத்தால 20,000 மக்கள் கூடுனதாக சித்தானந்த பாரதியார் எழுதியிருக்கார். சித்தானந்த பாரதியார் ரொம்ப அழகாக வர்ணிப்பார். ஆனால் காந்தியடிகள் நடந்து வந்தார், இரண்டு பக்கமும் சிங்கம் போல தியாகத்திலே சகோதரர்கள் நடந்து வந்தார்கள். அவருடைய தோளிலே கை போட்டு வந்தார். அப்பொழுது வந்து கல்கி வந்து அவருக்கு ஒரு குங்கும போட்டு விட்டார். நம்முடைய TSS ராஜன் அவருக்கு ஒரு முரட்டு கதரை அணிவித்தார் அப்படின்னு சுத்தானந்த பாதி எழுதுவார்.
2: தந்தே மாதரம் ஏந்தோ, தந்தே மாதரம் ஏந்தோ, தந்தே மாதரம் ஏந்தோம், எங்கள் மாநில தாயை வணங்குகிறோம்.

எதில் அந்நிய வந்து புகழ் என்ன நீதி. ஆயிரம் குண்டிக்கு சாரி எதில் அந்நிய வந்து புகழ் என்ன நீதி.

0: இந்த கிலாஃபத் மூமெண்ட்டை சொல்லும்போது நம்ம டவுன் ஹாலில் நடந்துச்சு. அதில் முகமது அலி, சவுக்கத் அலி எல்லாம் வர்றாங்க அப்படின்னு. அது மட்டும் இல்லாமல் திருச்சிராப்பள்ளியில் இருக்கக்கூடிய முக்கியமான ஆளுமைகளை சொன்னீங்க. அதுக்கப்புறம் வேற எப்பெல்லாம் காந்தி வந்து திருச்சிராப்பள்ளிக்கு வந்திருக்காரு?
1: காந்தி வந்து தமிழ்நாட்டுக்கு கிட்டத்தட்ட 203 நாட்கள் வந்திருக்காரு. அதுல திருச்சிராப்பள்ளிக்கு மட்டும் 13 நாள் வர்றாரு. 1920 அதான் இந்த முதல் நிகழ்ச்சி. இதுல தொடங்கி 1946 முடிய 13 முறை இங்க வர்றாரு. இதுல ஒரு குறிப்பிட்ட செய்தி என்னன்னா, 1927 அப்ப அவர் இங்க தங்கி இருந்து இந்த மாவட்டம் பூரா சுற்றுப்பயணம் போக விரும்புறாரு. அப்பொழுதுதான் இப்பொழுது இருக்கிற அந்த காந்தி மார்க்கெட் என்று சொல்லக்கூடிய அந்த காந்தி சந்தைக்கு அவரே அடிக்கல் நாட்டுறாரு. ஒரு சிறப்பு செய்தி என்னன்னா, இந்தியாவில் எந்த இடத்திலையும் காந்தியடிகள் தன் பெயரால் அமைந்த ஒரு நிறுவனத்துக்கு அவர் அடிக்கல்லோ திறப்புகளாவோ செய்தது இல்லை. அதை இங்கே மட்டும்தான் செஞ்சார். அந்த அடிக்கல் இப்பொழுதும் நம்முடைய காந்தி மார்க்கெட் நுழைவாயில் போனீங்கன்னா,
0: உள்ள நுழையும் போது நம்மளுடைய வலதுகை பக்கம்
1: எடுத்து வச்சிருக்காங்க. அதன் பிறகு 1956-52 முதலமைச்சர் ராஜகோபாலாச்சாரியார் வந்து திறக்கிறார். அந்த கல்லூட்டம் அங்கே இருக்கு. ஆனால் அதுக்கு அடிக்கல் நட்டது காந்தியடிகள் தான். அதன் பிறகு பார்த்தீங்கன்னா, இங்கே மாவட்டம் பூராமே லால்குடி, மணச்சநல்லூர் எல்லா பகுதிக்கும் அவர் சுற்றுப்பயணம் போகிறார். அதில் ஒரு சுவையான செய்தி என்னென்னா, 1927 செப்டம்பர் மாதம் திருவரங்கத்தில் ஒரு கூட்டம் பேசிட்டு, அந்த கூட்டத்தில் வந்து அவர் என்ன பண்ணுறாரு, காங்கிரஸ் போராட்டத்துக்கு நிதி திரட்டுறாரு. துண்டை எடுத்துட்டு போய் மக்கள்கிட்ட கேட்குறாரு. அப்போ சிரிச்சுக்கிட்டே தமிழில் சொல்கிறார், ஏலம் ஏலம் ஏலம், ஒரு தரம், ரெண்டு தரம், மூணு தரம்னு தமிழில் சொல்கிறார். அப்போ நிறைய பேர் நகைகளை எல்லாம் கலட்டி கொடுத்து அருமையான செய்தி. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, இன்னொரு முறை நம்முடைய தூய வளனார் கல்லூரியில் அவரை வரவேற்று ஒரு கூட்டம் லாலிஹாலில். அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, கல்லூரி சார்பாக ஆங்கிலத்தில் வரவேற்புரை அழைத்து கொடுக்குறாங்க. அவர் பேசும்போது ரொம்ப வருத்தப்படுறாரு. நீங்கள் வந்து தமிழர்கள், நான் ஒரு குஜராத்தி, நீங்கள் ஒன்றா என்னுடைய குஜராத்தி மொழியில் கொடுத்துருக்கணும், இல்லை உங்கள் தமிழ் மொழியில் கொடுத்துருக்கணும், நீங்கள் ஏன் ஆங்கிலத்தில் கொடுத்தீங்க அப்படின்னு வருத்தப்படுறார். இது வந்து அவருடைய தாய்மொழி பற்றி சிறப்பாக செய்யக்கூடிய ஒரு நல்ல செய்தி. காந்தியடிகள் வந்து இதை வந்து வெறும் ஒரு விடுதலை போராட்டமாக மட்டும் அல்லாமல் சமுதாயத்தில் இருக்கக்கூடிய தீமைகள் எல்லாம் அகற்றணும் அப்படிங்கிறதையும் முழுமையாக கொண்டு வந்தார். அதுதான் காந்தியடிகளுக்கே பெருமை. மற்ற உலக நாடுகள்லாம் பார்த்தீங்கன்னா, அவங்க விடுதலைக்காக மட்டும்தான் போராடினாங்க. ஆனால் காந்தியடிகள் நம்முடைய சமூகத்தில் இருந்த, குறிப்பாக வந்து இந்த தாழ்த்தப்பட்ட மக்கள் அவர் தீண்டதாகாத செயல், அதே மாதிரி மது புழக்கம், இதெல்லாம் எதிர்த்து நிறைய போராட்டம் பண்ணியிருக்கார். மது விலக்கு போராட்டங்கிறது மிகப்பெரிய போராட்டம். அந்த போராட்டத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கலந்துக்கிட்டாங்க. அதை கூட சொல்லுவாங்க, பெரியார் வந்து அவருடைய வீட்டில் இருந்த மிகப்பெரிய தென்னந்தோப்பு அங்கெல்லாம் அதில் நிறைய கல் இறக்கி அவருக்கு பெரிய வருவாய் வந்துச்சு. இருந்தாலும் கூட இவர் உடனே காந்தியடிகள் சொன்னதுக்காக அப்போ பெரியார் காங்கிரஸ் இருந்தார், அந்த தென்னந்தோப்பு பூரா வெட்டினார். அது அவங்களுடைய சகோதரியும் மனைவியும் தான் சேர்ந்து செஞ்சாங்க. நாகம்மாலும் அவங்க செஞ்சாங்க. காந்தியடிகளே சொல்லுவார், இந்தியாவில் இது நிறுத்துங்கன்னு சொல்லும்பொழுது அது என் கையில் இல்லை, ஈரோட்டில் ரெண்டு பெண்கள் கையில் தான் இருந்துச்சு. எங்கள் உறையூரில் வந்து கல்லுக்கடை ஏற்றி மிகப்பெரிய போராட்டம். அப்பவும் வந்து எக்னேசியஸ் அப்படி சொல்லி ஒரு மாணவனும், அப்துல் சுபான் அப்படி சொல்லி இஸ்லாமியரும் மிக பெருமை கொடுத்து அது போலீஸ்காவில் அவங்க பெரும் தண்டனை பெற்றாங்க. இதுக்காக நிறைய கவிதைகள்லாம் பெரிய பெரிய எழுதியிருக்காங்க. அப்போ வந்து மக்கள் இந்த கவி தான் பாடுவாங்களாம். காங்கிரஸில் மது விளக்கு போகும்போது, போதையின் கேடு அதை நீக்கி நீ புண்ணியம் தேடு, இன்னும் பெரிய பாட்டு இது. ஆனால் இந்த பாடல் வந்து அந்த காலத்தில் மிக சிறப்பாக பாடப்பட்ட ஒன்று என்பதையும் நாம
0: இன்னைக்கும் அது பொருத்தமாக தான்.
1: ஆமாம், பொருத்தமாக தான் இன்னைக்கு.

0: அதனுடைய பங்களிப்புகள் பத்தி சொல்ல முடியுமாங்க?
1: முதல் செய்தி சவுக்கு நடந்த கூட்டம் டவுன் ஹாலுக்கு எதிராக இப்பவும் இருக்கு. இரண்டாவது இடம் வந்து நம்ம திருவள்ளூர் பேருந்து நிலையம், அது இப்ப இல்ல. அதுக்கு பக்கத்துல பாத்தீங்கன்னா மண்டல தபால் தந்தி அலுவலகம் இப்ப இயங்கிட்டு இருக்கு. அதுதான் டாக்டர் TSS ராஜனுடைய வீடு. வீடு மட்டுமல்ல, அது ஒரு மருத்துவமனையாகவும் அவர் வச்சிருந்தார். அந்த மருத்துவமனையை திறந்து வச்சது காந்தி தான். 1930 ஏப்ரல் மாதம் அன்னைக்கு தமிழ் புத்தாண்டு. அன்றைய நாள்ல ராஜாஜி வந்து உப்பு சத்தியாகிற பேரணியை தொடங்குறார். ஏறத்தாழ ஒரு 100 பேர் வந்தே மாதரம் என்று முழக்கம் விட்டு கொண்டு முதல்ல காவேரி கரையை கடந்து திருவரங்கத்துக்கு போறாங்க. கொடியாலம் ரங்கசாமி ஐயங்கார்னு அங்க மிகப்பெரிய ஒரு சுதந்திர போராட்ட தியாகி, அவர் வீட்டில் தங்கி அதன் பிறகு கல்லணை வழியா போறாங்க. அவங்க கல்லணையை தாண்டி கோவில் அடிக்க போறாங்க. இந்த 100 பேர் மட்டுமல்ல, போக போக கூட்டம் நிறைய சேர்ந்துருது. இந்த பேரணியை வந்து தடை செய்யணும் அப்படின்னு அப்ப திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தினுடைய கலெக்டராக இருந்தது KJ தாரன் என்று சொல்லக்கூடிய ஒரு ஆங்கிலேயர். அவர் கோவிலடி மற்றும் அந்த பகுதியில் இருக்க மக்களுக்கெல்லாம் தண்டோரா போட்டு அறிவிக்கிறார். ராஜாஜி தலைமையில் வரக்கூடிய பேரணிக்கு மக்கள் எந்த உதவியும் செய்யக்கூடாது, உணவோ தண்ணீர் கூட கொடுக்கக்கூடாது, கொடுத்தால் கடுமையான தண்டனைக்குள்ளாவீர்கள் அப்படின்னு தண்டோரா போடுறார். மக்கள்லாம் பயப்படுறாங்க, ஆனால் அதே நேரத்தில் இவங்களுக்கு உதவி செய்யணும்னு நினைக்கிறாங்க. அப்போதான் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா உணவு தண்ணீர் எல்லாத்தையும் மூட்டை மூட்டையாக கட்டி இரவோடு இரவா வழி நெடுக அந்த சாலையில் இருபுறம் இருந்த மரங்கள் இருக்கு இல்லையா, அதனுடைய கிளைகளில் கட்டி கட்டி தொங்க விட்றாங்க. இவங்க அதெல்லாம் எடுத்து உணவு சாப்பிட்டு அதுக்கப்புறம் போகிறாங்க. அது தாரனுக்கு விடுக்கப்பட்ட ஒரு பெரிய சவாலாகவே நம்ம கருதலாம்.

0: அகில இந்திய வானொலியின் அலைவரிசைகளில் இது இலக்கியம் பேசுவோம். நிகழ்ச்சியில் நடந்தாய் வாழி திருச்சிராப்பள்ளி என்ற நூலின் ஆசிரியர் திருக்குறள் சு முருகானந்தம் அவர்களுடன் தொடர்ந்து பேசுவோம்.
1: திருச்சிராப்பள்ளி வரலாற்று முக்கியமான இடங்கள்

சொல்லும் ஆசை இல்லையே, எதிர் என்று யாரும் இல்லை, எட்டும் ஆசை இல்லதா, குதிரை இல்லை யானை இல்லை, கொல்லும் ஆசை இல்லையே, எதிர் என்று யாரும் இல்லை, எட்டும் ஆசை இல்லதா, கோபமில்லை தாபமில்லை சாபம்.

0: காங்கிரஸ் பேரியக்கம் ஆரம்பிச்சப்பாடு நீங்க சொன்னீங்க 1930 உப்பு சத்தியாகிரகம் வந்து TSS ராஜன் பங்களா வந்து கிளம்பி போகுது அப்படின்னு சொன்னீங்க. ராஜாஜி வந்து ஒரு 100 பேர்த்த செலக்ட் பண்றார். அதுல இருந்த முக்கியமான ஆளுமைகள்,
1: அதுலதான் முக்கியமானவர் நம்ம திருச்சி மாவட்டத்தினுடைய TS அருணாச்சலம், அதே மாதிரி ஒரே ஒரு சங்கிலியா பிள்ளை, இவங்களெல்லாம் ஒரு கூப்பிடல. உடனே அவங்க என்ன பண்றாங்க, அதுக்காக வருத்தப்படல. அவங்க பெரம்பலூருக்கு பக்கத்துல குளக்கா நத்தம் அப்படின்னு ஒரு ஊர் இருக்கு, அங்க ஒரு பெரிய குளம் உப்பு தண்ணி இருந்த இடம், அதை எடுத்து உப்பு காய்ச்சி அவங்க பெரிய பேரணியா பெரம்பலூர்ல இருந்து வர்றாங்க, அவங்கள வர்ற வழியில கைது செய்யறாங்க.
0: 1930 அப்புறம் வேற என்ன முக்கியமான நிகழ்வு நடந்தது?
1: 30 அப்புறம் பாத்தீங்கன்னா தனிநபர் சத்தியாகிரகம்ன்றது சொல்லக்கூடிய ஒரு முக்கியமானது. யார் அற போராட்டத்துல கலந்துக்கிறாங்களோ அவங்களை கைது பண்ணா அப்ப போலீஸ்காரர்கள் எந்த அடக்குமுறை படுத்தாலும் அதை தாங்கிக்கணும், அவர்களை எதிர்த்து அவங்க போராடக்கூடாது அப்படிங்கறதான் அதனுடைய அடிப்படையான கட்டளை. அதை ஏற்றுக்கொண்டு தனிநபர் சத்தியாகிரகத்தை அந்த குளித்தலையில தர்மலிங்கரோடு முக போனாரு, அது ஒரு முக்கியமான நிகழ்வு. அதன் பிறகு எடுத்தீங்கன்னா 1936 இங்க நம்முடைய பண்டித ஜவஹர்லால் நேரு திருச்சிராப்பள்ளிக்கு வருகிறார். தென்னூர் மற்ற பகுதியிலும் பேரணியாவே போறார். அவர் உறையூர்ல இருக்கக்கூடிய அன்றைய தினம் வந்து 4 முறை நம்முடைய திருச்சிராப்பள்ளி நகராட்சியினுடைய தலைவராக இருந்த ரத்னவேல் தேவர் அவர் வீட்டுக்கு போறார். இது ஏன் போறாருங்கிறது கூட ஒரு சுவையான செய்தி. ரத்னவேல் தேவர் என்ன பண்றாருன்னா 1924 இங்க காவேரியில ஒரு பெரிய வெள்ளம் வந்துச்சு. அந்த வெள்ளத்துக்கு பிறகு இப்ப கம்பரசம்பேட்டையில நம்ம நகரத்துக்கே குடிநீர் வழங்கக்கூடிய குடிநீர் நீரேற்று மையம் அங்க இருக்கு, கிணறுகள் இருக்கு, 4-5 கிணறுகள். இந்த வெள்ளத்தினால அந்த கிணறுகள் எல்லாம் தூர்ந்து போச்சு. அப்ப நல்ல குடிநீர் மக்கள் கிடைக்கல, பல நாள் மக்கள் போராடுறாங்க. இவர் வந்து அன்றைக்கு இருந்த மாகாண அரசுக்கு அவர் கடிதம் எழுதி பார்க்கிறாரு, நேரா போய் சொல்றாரு, ஆனா அதுக்கு உதவி நிதி எதுவும் வரல. உடனே அவர் வந்து வெளியே கடன் வாங்கி 2 கிணறை தோண்டி நல்ல தண்ணியை உருவாக்கி நகரத்துக்கு கொடுத்தார். இதே வந்து அன்றைக்கு இருந்த ஆங்கில கவர்னர் வந்து நீ எப்படி அரசுடைய ஆதரவு எல்லாம் தோணுன்னு சொல்லி அவரை வந்து பதவி நீக்கம் செய்கிறார். இவர் உடனே அதை வந்து லண்டன்ல இருக்கக்கூடிய பிரிவி கவுன்சில் சொல்லுவாங்க, அங்க அவர் வந்து மேல்முறையீடு செல்றார். அந்த மேல்முறையீடுல லண்டன் பாராளுமன்றம் கூடும் பொழுது அவங்க இவரை பாராட்டுறாங்க. எப்போ ஒரு இந்தியன் வந்து மக்களுக்காக தன்னுடைய சொந்த பணத்தை செலவு செஞ்சு அவனை நீ பாராட்டி இருக்கணும் அப்படின்னு சொல்லி கவர்னரை கண்டிச்சு இவருக்கு பாராட்டுறாங்க. இந்த நிகழ்வு செய்தியெல்லாம் வந்த பிறகு காந்தியடிகள் நேராக அவருக்கு தபால் போடுறார், உங்களுடைய செயலுக்கு மகிழ்ச்சின்னு. இதை பாராட்டுறதுக்கு தான் நேரு அவர் வீட்டுக்கு போறார். அவர் வீட்டில் பெரிய விருந்து கொடுக்குறாரு. அந்த விருதுல வந்து நேரு சமணம் போட்டு உட்காந்து சாப்பிடுவார். அந்த புகைப்படம் அவங்க வீட்டில் இருக்கு, வேற எங்கேயும் அவர் அப்படிதான் சாப்பிட்டுருக்க மாட்டார், மேசை மீது உட்காந்து தான் சாப்பிட்டு பழக்கம். தரையில் உட்காந்து சாப்பிட்டு அவரை வாழ்த்திட்டு போனார்.

திருச்சிராப்பள்ளியில் நடைபெற்ற விடுதலை போராட்ட நிகழ்வுகள் குறித்து நம்மிடையே பகிர்ந்து கொள்கிறார் திருக்குறள் சு. முருகானந்தம் அவர்கள். தொடர்ந்து

0: இணைந்திருங்கள். இது அகில இந்திய வானொலியின் அலைவரிசைகளில் இலக்கியம் பேசுவோம்.
1: இன்னைக்கு இருக்கக்கூடிய திருச்சிராப்பள்ளி மகாத்மா காந்தி அரசு மருத்துவமனை வந்து கிரிக்கெட் கிளப்பா இருந்த இடம்.
2: அது ஒரு செய்தி. முத முதல்ல தமிழ்நாட்டில் வந்து கிரிக்கெட் கிளப்னு சொல்றாங்க இல்லையா, அதை ஏற்படுத்தியவரே ரத்தினவேலு தேவர் தான். அவர் கொஞ்சம் நிறைய ஆங்கிலம் படிப்பார். டைம்னு ஒரு பத்திரிகை லண்டன்ல இருந்து வரும். அதனால அவர் கிரிக்கெட் குழு எப்படியோ தொடர்பு கொண்டு முத முதல்ல ஒரு கிரிக்கெட் கிளப்பை அவர் ஏற்படுத்துறாரு. அது இந்த இடத்துல தான் அவங்க கிரிக்கெட் விளையாடுவாங்க. இன்னொரு செய்தி என்னன்னா, இவர் வேற இடத்துல இந்த கிரிக்கெட் குழுவோட போறாரு. அவர் ஏற்று வந்து வெள்ளையர்கள் விளையாடுறாங்க. அப்படி விளையாடும் போது அந்த ஏற்பாடு பண்ணவங்க என்ன பண்றாங்கன்னா, இவங்களை ஒதுக்கி வச்சுட்டு அவங்கள மட்டும் தனியா விருது கொடுக்குறாங்க. அதை அவர் ஏற்றுக்கொள்ளவே இல்லை. ரெண்டு பேரும் தான் ஒன்னா விளையாடுறோம் அப்படின்னு சொல்லி வெளியே வந்துட்டாரு. அதுக்கப்புறம் அவங்க சமாதானம் பண்ணி அந்த இரண்டு குழுக்களுமே ஒன்னா சாப்பிட்டாங்க. ரத்னவேலு அது மாதிரி ஒரு சுயமரியாதை உள்ளவர்.
1: எப்படி ரத்னவேலு தேவர் வந்து மக்களுக்கு தண்ணி கொடுக்கறதா இருக்கட்டும், நகராட்சி தலைவராக இருந்து நிறைய வேலைகள் செய்ததா இருக்கட்டும், அதே போல டி எஸ் எஸ் ராஜனும் நிறைய செஞ்சிருக்காரு. டி எஸ் எஸ் ராஜன் பத்தி சொல்லு.
2: டி எஸ் எஸ் ராஜன் வந்து முசிறிக்கு பக்கத்துல ஈங்கோய் மலைன்னு இருக்கு, அந்த ஊர்ல பிறந்தவர். திருவரங்கத்தை தான் வாழ்ந்தாரு. பர்மா போயிட்டு பர்மாவில இருந்து லண்டன் போய் மருத்துவ படிப்பு படிச்சாரு. லண்டன் இருக்கக்கூடிய இந்தியா ஹவுஸ் அதுல இருக்காரு. அவங்க வந்து வாவை சொய்யர் அவங்க எல்லாம் அங்க இருக்கிறாங்க. காந்தியடியில் அங்க இருக்கு. அந்த இந்தியா ஹவுஸ் என்பது நம்முடைய இந்தியாவுடைய விடுதலை போராட்டத்துடைய ஒரு முக்கியமான இடம். அங்க இருந்ததுனால தான் அவருக்கு அந்த விடுதலை வேட்கை வருது. திருச்சிராப்பள்ளிக்கு வந்த பிறகு மருத்துவ தொழிலையும் இலவசமாக செய்து கொண்டு தீவிரமாக எல்லா போராட்டத்திலையும் கலந்துகிறாரு. இந்த உப்பு சத்தியாகிற போராட்டம், ஒத்துழையாமை இயக்க போராட்டம், வெள்ளையனை வெளியேறி போராட்டம், ஏறத்தால அவர் இரண்டு ஆண்டுகளுக்கு மேலே அலிகார் போன்ற சிறையெல்லாம் இருந்திருக்காரு. அவர் தான் இங்கே மருத்துவமனை கொண்டாந்தார். ஏன்னா 1936 வந்து ராஜாஜி அப்போ தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் ஆகிறார் ஆங்கில காலத்திலேயே. அப்போ இவரை வந்து சுகாதாரத்துறை அமைச்சராக இருக்கிறார். அப்போ திருச்சிராப்பள்ளியுடைய மாவட்ட மருத்துவமனை இன்றைக்கு வந்து நம்முடைய பாலக்கரையில் சிறைச்சாலை இருக்கு. அதுதான் இப்போ இருக்க சையத் புதுசா பள்ளி. அதுதான் அப்பொழுது தலைமை மருத்துவமனை. ரொம்ப சின்ன இடத்துல இருந்துச்சு. இப்போ இவர் தான் வந்து பெரிய மருத்துவமனை வேணும்னு இப்போ புத்தூரில் இருக்கக்கூடிய அந்த மருத்துவமனையை அடிக்கல் நாட்டினவர் அவர் தான். அதன் பிறகு தான் கட்டினாங்க. அடிக்கல் நாட்டி அதை வந்து உருவாக்கியவர் டி எஸ் எஸ் ராஜன். பல போராட்டங்களில் கலந்துகிட்டாரு. 1947 August 15 சுதந்திரத்தை அன்னைக்கு அவர் தலைமையில் தான் நம்முடைய இப்போ இருக்கக்கூடிய மலைக்கோட்டை கோவிலிருந்து மக்கள்லாம் பெரும் பேரணியாக தெப்பகுளத்தை சுற்றி வந்து பிஷப்பர் பள்ளி இருக்கு இல்லையா அந்த மைதானத்தில் ஒரு பெரிய கூட்டம் நடத்தினாங்க. அப்போது எம் எம் மாரியப்பான்னு சொல்லி பெரிய பாடகர் இருந்தார். நம் எம்கேடி தியாகராஜ பாதர் அவருடைய நெருங்கிய உறவினர். அவர் நல்லா பாடுவார். அவர் தான் அந்த கூட்டத்தில் அருமையாக பாரதியாருடைய பாடலாம் அந்த கூட்டத்தில் பாடினார் நம்ம விடுதலை நாள் அன்னைக்கு.
1: அதே போல இப்போ நீங்கள் சொன்னீங்க, லண்டனில் இருக்கக்கூடிய இந்தியா ஹவுஸில் டி எஸ் எஸ் ராஜன் அப்புறம் வாவேஸ் ஐயர் எல்லாம் ஒன்றா இருந்தாங்க. அப்புறம் வாவேஸ் ஐயரும் நம்ம திருச்சிராப்பள்ளி தான். அவருடைய பங்களிப்பு,
2: வாவேஸ் ஐயர் பெரிய பங்களிப்பு. ஏன்னா அவர் வந்து ஆங்கில போலீஸாரை பிடிக்கணும்னு நினைக்கும் பொழுது கப்பலில் இருந்து கிட்டத்தட்ட 30 miles மேலே கடலில் இருந்து வந்தார். மேடம் காமா அவங்க தான் பண்ணாங்க. பிரான்ஸ்லேயே இங்கே வந்து இறங்கும் பொழுது ஆனால் பிடிபட்டார். அப்போ சிறையில் இருந்துட்டு இங்கே வந்தார். இலக்கியத்தில் ரொம்ப ஆர்வம் உள்ளவர். நம்ம சங்க இலக்கியத்தில் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்திருக்காரு. கம்பராமாயணத்தை மிக அழகாக எழுதியிருக்காரு. இதை தவிர வந்து அவர் தீவிரவாதின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி. ஆனால் காந்தியடிகள்கிட்ட வந்ததுக்கு பிறகு ஒரு மிதவாதி ஆயிடுறாரு. அப்படி இருந்து அவர் பாண்டிச்சேரியில் போய் வாழ்றாரு. சுப்பிரமணிய சிவா பாரதியாரோடு இருக்காங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா வாஞ்சிநாதன் வந்து இந்த ஆஷ் துறையை சுட்டுக் கொடுத்ததுக்காக இவங்ககிட்ட போய் பயிற்சி எடுக்கிறார். நீலகண்ட பிரம்மச்சாரி இவங்கெல்லாம் சேர்ந்து அவர் பயிற்சி கொடுத்து கொடுத்தாங்கன்னு. அதன் பிறகு இங்கே வந்தபொழுது அவர் கைது பண்ணிடுறாங்க. அந்த கைதியை ஏற்று கூட திருச்சிராப்பள்ளியில் ஒரு பெரிய போராட்டம் நடந்திருக்கு. அப்போ அதுலேயும் வந்து நம்ம மாணவர்கள் பங்கு பெற்று அங்கேருந்து ஒரு பேராசிரியர் துரைசாமி அப்படிங்கிறவர் வாவை செய்யர் விடுதலை செய் அப்படின்னு பெரிய போராட்டம் நடத்தினாங்க.
1: அதே போல நம்ம சாஸ்திரி ரோடு திருநகரோடைய பின்புறம் டிவி சாமிநாத சாஸ்திரியோட பெயரில் அமைஞ்ச ரோடு. அவரோட டிவி சாமிநாத சாஸ்திரி பத்தி சொல்லுங்க. அவர் எப்படி நம்மளுடைய
2: மிகப்பெரிய சுதந்திர போராட்ட தியாகி சாமிநாத சாஸ்திரி. ஒரு ஆயுர்வேத மருத்துவர். உப்பு சத்தியாகிரகத்திலையும் கலந்துக்கிறாரு. வெள்ளையனை வெளியேறு போராட்டத்தையும் கலந்துக்கிறாரு. திருச்சி மாவட்டத்தில் தாழ்த்தப்பட்ட மக்களுடைய முன்னேற்றத்திற்காக நிறைய பங்களிப்பு அளித்திருக்காரு. அவர் எப்பொழுதுமே பார்த்தீங்கன்னா அவர் நூல் நூற்றுக்கிட்டே இருப்பாராம். எப்பொழுதுமே தக்கைன்னு சொல்லுவாங்க அந்த காலத்தில். அதை வச்சு அதை நூல் நூற்றுக்கிட்டே இருப்பார். அப்படி அவர் வந்து காந்தியடிகள் அவங்க வீட்டுக்கு போயிருக்காரு. பல போராட்டங்களை கலந்துகிட்டு இருக்காரு. அதில் என்ன சிறப்பு என்னென்னா, போராட்டங்களுக்கு போகும்போது அவர் மட்டும் போக மாட்டார். அவருடைய மனைவி கல்யாணி சாஸ்திரி அவங்களையும் கூட்டிகிட்டு தான் சிறைக்கு போயிருக்காரு. ஒவ்வொருத்தரும் சிறைக்கு போகும்போதும் அது மட்டும் இல்லாமல் அவருடைய தம்பி பாலகிருஷ்ணன் சாஸ்திரின்னு பேர், அவரும் தன்னுடைய மனைவியோடு சேர்ந்து தான் போராட்டத்தில் கலந்துகிட்டு போனாங்க.
1: எவ்வளோ தியாக மனப்பான்மையோடு
2: கண்டிப்பாக உண்டு. அதனால தான் அப்போ வந்து நம்முடைய நகர்மன்றம் வந்து அந்த சாலைக்கு சாமிநாத சாஸ்திரி சாலைன்னு பேர் வச்சாங்க.

0: பங்களிப்பு பற்றி சொல்லுங்க.
1: அவர் அவருடைய அண்ணர் திருஞானம் ரெண்டு பேர் தான் இங்கே ஊருக்கு வந்துடுறாங்க. ரொம்ப எளிமையானவர். இந்த தனிநபர் சத்தியாகிரகத்தையும் உப்பு சத்தியாகிரகத்தையும் கலந்துக்கிறாரு. சங்கிலியா பிள்ளை வந்து அந்த காலத்தில் ஆங்கில அரசில் சர்வேயர் நில அளவையர பணி புரிஞ்சார். அவர் சாதாரணம் அல்ல. அன்னைக்கெல்லாம் நில அளவை பதவியை காந்தியர்கள் சொன்னார்னு ராஜினாமா பண்ணிட்டு வந்து போராட்டங்களை கலந்துக்கிறார். இரவு நேரத்தில் பெரிய வெள்ளை பேப்பர் எடுத்து அதில் வெள்ளையினை வெளியேறு, காந்தியர்கள் விடுதலை செய், இப்படி பல்வேறு இது இவங்களே கையில் எழுதி எழுதி பல இடங்களில் ஒட்டியிருக்காங்க. ஒரு முறை அவங்களை கைது பண்ணும்பொழுது ரொம்ப தீவிரவாதி வடநாட்டிலேருந்து வந்து இங்கே இருக்காங்க, அதாவது சுதந்திர போராட்ட வீரர்கள்னா அப்படின்னு சொல்லி அவங்க எங்கே இருக்காங்கன்னு இவரை ரொம்ப குடும்பப்படுத்துகிறாங்க. அப்போ தான் இவர் பையில் அவங்க இருந்ததுலாம் சில செய்தி இருந்திருக்கு, அப்படியே எடுத்து வாயில் போட்டு மென்று முழுங்கிட்டார். அந்தளவுக்கு வந்து சுதந்திர வேட்கை கொண்டவர். காமராஜருக்கு ரொம்ப நெருக்கமாக இருந்தவர். சுதந்திரம் அடைஞ்ச பிறகு திருச்சி மாவட்டத்தில் ஒரு மிகப்பெரிய ஆளுமையாக மாவட்ட தலைவராகவும் மற்றும் மாநில காங்கிரஸ் தலைவராக இருந்தவர். அவர் ஆலாசியம்னு ஒருத்தர் இருந்தார். அவர் வழக்கறிஞர். அவர் நீதிமன்றத்தை புறக்கணித்து வழக்கறிஞர் தொழில் புரட்சிட்டு இதில் கலந்தவர். அவர் காலத்தில் நடந்த ஒரு செய்தி என்னென்னா, அவர் மாவட்ட தலைவர் இருக்கார். அப்போ வந்து திடீர்னு அவருக்கு ஒரு தந்தி வருது, விருதுநகர்லேருந்து ஒரு கல்யாண ஜோடி வருது, அதுக்கு வரவேற்பு கொடுக்க அப்படின்னு. அப்போ இவங்களுக்கு புரியல. இப்போ இவரே நண்பர்கள் எல்லாரும் ரயில் நிலையத்தில் நிற்கிறாங்க. பார்த்தா நாலு போலீஸ் வர்றாங்க. ஒரு புது மாப்பிள்ளை அன்னைக்கு தான் திருமணம் நடந்திருக்கு. அவரையும் காமராஜரையும் கைது பண்ணி கூட்டு வர்றாங்க. செய்தி என்னென்ன, அன்றைக்கு காலையில் தான் அவர் திருமணம், யாருக்கு, முத்துசாமி ஆசாரிங்கிறவர் காமராஜருக்கு நெருங்கிய தோழர். திருமணம் முடிஞ்சோடனே அவர் கைது பண்ணிட்டாங்க. அதுக்கு தான் ஒரு திருமண ஜோடி வருது தந்தி அடித்தாங்களாம். அப்புறம் இவர் ஹாலாசியை வந்து போலீஸ்காரர்கிட்ட வேண்டிக்கிட்டு அவங்கள ரெண்டு பேர்த்து கூட்டு கொண்டு விருந்து வச்சு அதன் பிறகு 10 மணிக்கு மேலே கொண்டு போய் சிறையில் அடைக்கிறாங்க. ஹாலாசியம் திருச்சிராப்பள்ளி மாவட்டத்துடைய முதல் பாராளுமன்ற தேர்தலில் நின்னார். அவர் டாக்டர் மதரத்தோடு போட்டிக்கிட்டாரு, தோல்வி விட்டாரண்ணா.
0: அது மாதிரி இன்னும்
1: நிறைய பேர் இருக்காங்க. சைமன் துரைசாமின்னு ஒருத்தர், அதே மாதிரி சைமன் ஜிடி கோபாலன் ஒருத்தர், இவங்க பார்த்தீங்கன்னா ஒரு வேடிக்கையான நபர்கள். இந்த சைமன் துரைசாமி வந்து அவர் பேரே பாருங்க, இந்த சைமன் கமிஷன் வந்துச்சு, அதை காந்தியடிகள் புறக்கணிங்கன்னு சொன்னார். அது நமக்கு பயனற்ற ஒரு குழு, அதை நம்ம புறக்கணிக்கணும்னு சொல்லும்பொழுது இங்கே திருச்சிராப்பள்ளியில் இந்த ஜிடி கோபாலனும் இவங்க ரெண்டு பேர் தான் முன்னிருந்து ஆயிரக்கணக்கான மக்களை திரட்டி அதுக்காக சைமனே வெளியேறு சைமனே வெளியேறு. இதில் இந்த ஜிடி கோபாலன் என்ன பண்ணுவாராம், உடம்பு பூரா அது குறிப்பாக மார்பிளையும் பின்புறத்துலையும் பெரிய அட்டை, அதில் சைமனே வெளியேறு சைமனே வெளியேறுன்னு வேண்டி வரான். இவரை போலீஸ் ஒருத்திட்டே போவாங்களாம். முன்பக்கம் பட்டா இந்த அட்டையை மட்டும் தூக்கி பிடிச்சிக்குவான், பின்பக்கம் முடியாத பின்பக் கட்டி திருப்பிடுவான். போலீஸுக்கு பெரிய சிரமம் போயிடுச்சான். எங்க பார்த்தாலும் மக்கள் மத்தியில இது பெரிய பேச்சாகவும் நகைச்சுவாகவும் இருக்கு. அதே நேரத்தில் ஒரு கொள்கையை வலியுறுத்தி போராடினவர் சைமன் துரைசாமியும் அதே மாதிரிதான், பெரிய போராளிகள் அவங்கலாம்.
0: கட்டாயம் வேற எதுவும் சுதந்திர போராட்டத்தில் திருச்சாருடைய பங்கு அப்படின்னு எதுவும் குறிப்பிட்டு சொல்லணும்னு இருக்காங்க.
1: 1942 அப்போதான் வந்து காந்தியடிகள் இறுதி போர் அப்படி சொல்கிறார், செய்யல செத்துமடி அப்படின்னு சொல்லி பாம்பேக்கு பக்கத்தில் அந்த மிகப்பெரிய மாநாடு சொல்கிறாரு. அப்போ அவங்களாம் கைது பண்ணிடுறாங்க. காந்தியடிகள் அவர் கொண்டு ஆகா கான் மாளிகையில் வச்சிடறாங்க, நேருவியை சிறைப்படுத்திடுறாங்க. அந்த மாநாட்டுக்கு தமிழ்நாட்டிலிருந்து போன பக்தவசலம் முத்தரங்க முதலியார் பெரிய பெரிய தலைவர்கள்லாம் போனாங்க. அவங்க எல்லாம் ரயிலில் வரும்பொழுதே எல்லாத்தையும் கைது பண்ணிடுறாங்க. காமராஜர் அதெல்லாம் வர்றாரு. ஆனால் காமராஜர் என்ன பண்ணுறாரு, தலைமறை ஆயிடுறாரு. நடுப்புற நெல்லூரில் அவர் இறங்கிறாரு. இறங்கிட்டு தலப்பாக கட்டிட்டு வேறு பஸ் ஏறி ஏறி எப்படியும் ஏறி வேலூருக்கு வந்துடுறாரு. அவருடைய நோக்கம் என்னன்னா, இந்த போராட்டம் வெற்றி பெறணும், இந்த போராட்டம் வெற்றி பெறணும்னா ஒவ்வொரு மாவட்டத்தில் இருக்கக்கூடியவர்களை போய் தூண்டி விடணும் அப்படிங்கிற ஒரு வேட்கையோட வேலூருக்கு போய் நிறைய பணி செய்கிறார். அதே மாதிரி திருச்சிராப்பள்ளிக்கு வர்றார். இங்கே தான் வந்து நம்ம ஹாலாசியம் அப்போ நாராயணசாமி ஐயா எங்கார் அப்படிங்கிற ஒரு பெரிய பெரிய தலைவர்கள்லாம் இருந்திருக்காங்க. குருசாமி நாயுடுன்னு சொல்லி அவர் பெரிய சுதந்திர போராட்ட தியாகி, டி எஸ் அருணாச்சலம் இவங்கெல்லாம் சந்திச்சு அவங்ககிட்ட நிறைய சுவரொட்டி எப்படி எழுதணும் போன எல்லாம் செய்தியெல்லாம் கொடுத்துட்டு நீங்கள் நல்லா தீவிரமாக நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. அதன் பிறகு மதுரையில் போட்டு பண்ணுறோம். அவர் கைதியாக தமிழ்நாட்டில் இங்கே மிகப்பெரிய போராட்டம் வெடிச்சது. அதை குறிப்பிட்டு சொல்லணும்னா புகழூர் இருக்கு இல்லையா கரூர் பக்கத்தில், அங்கே இருந்த ரயில் தண்டவாளத்தை அந்த ஊரை சேர்ந்த தியாகிகள்லாம் வந்து அவங்க ரயில் தண்டவாளத்தை உடச்சி எடுத்துடுறாங்க. அதுக்காக பார்த்தீங்கன்னா அந்த கரூரை சேர்ந்த முக்கியமான ஆளுமைகள்லாம் கைது செய்யப்படுறாங்க. அதில் குறிப்பிட்டது ஒன்று என்ன, மரியம் பிபி அப்படின்னு சொல்ல ஒரு இஸ்லாமிய பெண், அந்த மாதிரி நிறைவாத கர்ப்பிணியாக இருக்காங்க. அவருடைய கணவர் நன்னா சாஹிப் இவங்க ரெண்டு பேர்த்தையும் கைது கொண்டு போகிறாங்க. அதே மாதிரி கரூரில் தங்கவேல் அப்படிங்கிறவர், ஜெகதாம்பாள் அவருடைய மனைவி, இது மாதிரி கணவன் மனைவியாக நிறைய பேர்த்தை கைது பண்ணி இங்கே திருச்சிராப்பள்ளி சிறையில் அடைச்சிடுறாங்க. அந்த மரியம் பிபி இங்கே தான் வந்து அவங்க பிரசவமே ஆச்சு. அவங்களுக்கு அவங்களுக்கு பிறந்த அந்த பையன் வந்து இப்போ ஒரு பெரிய அலுவலர் இருக்கார். நாங்கள் அவரை வச்சு கூட ஒரு ஆண்டு கொடியேற்றணும். அதே மாதிரி ஜெயகொண்டா அரியலூர் போராட்டத்தில் நிறைய இடத்துல தபால் அலுவலகங்கள்லாம் தீ வச்சு நடந்தது. அதை ஒட்டி அரியலூரில் ஒரு மிகப்பெரிய மாநாடு நடத்தினாங்க. டி எஸ் அருணாச்சலம் தான் முன்னேறி நடத்துகிறார். அப்போ எஸ்கே பாட்டீல் பாம்பேலேருந்து இங்கே கூப்பிட்டு வந்து அப்போ எல்லா தலைவர்களும் கைது ஆடுறாங்க. இங்கே போட்டு அப்போ ஒரு பெரிய தீர்மானம் போடுறாங்க. அந்த தீர்மானத்தை காந்தியடிகள் பின்னாடி அரியலூர் ரெசல்யூஷன் அப்படின்னு சொல்லி கூட தன்னுடைய அர்ஜன் பத்திரிகையில் எழுதுறாரு. ஒரு மிகச்சிறந்த அந்த நிகழ்வுகள்லாம் மறக்க முடியாத நிகழ்வுகள்.
0: இவரே எங்களோட இணைந்து கொண்டு இந்த திருச்சிராப்பள்ளி சுதந்திரப்பூரில் எப்படி

0: உப்பு சத்தியாகிரகம் போராட்டம் நடந்தபோது டிஎஸ் அருணாச்சலமும் சங்கிலியா பிள்ளையும் சேர்ந்து உப்பு காய்ச்சினாங்க இவங்க தனியாக அப்படின்னு. நீங்கள் பார்த்தீங்கன்னா டிஎஸ் அருணாச்சலம் பண்ணுறோம்னே நம்ம திருச்சி
1: இருக்குது, அவருடைய சிலையே இருக்குது.
0: ஆமாம், சிலையும் இருக்குது.

0: ஈடுபட்டுச்சு. முக்கியமான இடங்கள் என்னென்ன, யார் யார் முக்கியமாக பங்கேற்றாங்க, எப்படி வந்து சுதந்திர போரில் இந்த திருச்சிராப்பள்ளியும் பங்கெடுத்துக்கிட்டுச்சு அப்படிங்கிறத ரொம்ப அழகாக விரிவா ரொம்ப சுவையோட சொன்னீங்க. எங்களது நேயர்கள் சார்பாகவும் வானொலி சார்பாகவும் ஐயாவுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன்.
1: ரொம்ப நன்றி.
2: அகில இந்திய வானொலியின் அலைவரிசைகளில் இலக்கியம் பேசுவோம் நிகழ்ச்சியில் இதுவரை நம்முடன் பயணித்தவர் இந்திய விடுதலை போரில் தமிழகம் என்ற நூலின் ஆசிரியர் திருக்குறள் சு முருகானந்தம் அவர்கள். நிகழ்ச்சி தொகுப்பு தனலட்சுமி மயில்வாகனன். அமைப்பு கு அடைக்கலராஜ். படைப்பு திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம்.

0: செல்வங்கள், வாசிப்பும் ஆய்வும், வரலாற்றில் பொன் எழுத்துகளால் பொறிக்கப்பட்ட கல்கியின் பொன்னியின் செல்வன் புதினத்தை வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன், அதனைத் தொடர்ந்து ஆய்வுரை வழங்குபவர் ஐங்கரன். நமது மொழியின் கலாச்சாரத்தின் அடையாளத்தை சென்னை ஆகாஷ்வாணியின் 102.3 விவித பாரதி தமிழ் பண்பலையில் தினம்தோறும் இரவு 9 மணி முதல் 9:15 வரை கேட்டு மகிழலாம்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த அலைவரிசையிலும் தினம்தோறும் மாலை 6:10 ஒலிபரப்பாகிறது பொன்னியின் செல்வங்கள் வாசிப்போம் ஆய்வும். அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 12:15. ஆகாஷ்வாணி சென்னை.
2: கேளுங்க கேளுங்க கேளுங்க கிராம மக்களே, கேவைசி அப்டேட் மெசேஜ் பார்க்காம இருக்காதீங்க. உடனடியா கேவைசி அப்டேட் பண்ணுங்க. அடையாளம் அல்லது முகவரியில் எந்த மாற்றமும் இல்லை என்றால் உங்கள் வங்கி அல்லது ஏடிஎம் அல்லது பிசினஸ் கரஸ்பாண்டன்ட் அதாவது பிசி இடம் செல்லுங்கள். அல்லது வங்கியில் பதிவு செய்யப்பட்ட மின்னஞ்சல் அல்லது மொபைல் எண் அல்லது மொபைல் வங்கி செயலி அல்லது கடிதம் மூலம் அதன் அறிவிப்பை வழங்கவும். ஒருவேளை ஏதாவது மாற்றம் இருந்தா அடையாள அட்டை மற்றும் முகவரியோட சமீபத்திய ஆதாரத்தை காட்டுங்க. உங்க அக்கவுண்டை செயல்ல வச்சிருப்பதன் மூலம் பேங்கிங் சேவைகளை அனுபவியுங்க. கேவைசி அப்டேட் செய்ய உங்களுக்கு அருகில் உள்ள கிராம பஞ்சாயத்து முகாம் அல்லது வங்கி கிளையை பார்வையிடவும்.
3: ஆர்பிஐ சொல்கிறது,
4: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.

12:10 சங்கீத சாரல் சி அரவிந்தன் அவர்கள் பாடியுள்ள பக்தி பாடல்கள் கேட்கலாம். விஎல் குமார் அவர்கள் வயலின், ராமையா விட்டல் அவர்கள் மிருதங்கம். 12:50 மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு, தொடர்ந்து மெல்லிசை பாடல்கள். 1 மணிக்கு பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் பாரத் மாலா பரியோஜனா குறித்த தகவல்கள். 1:10 எண்ணுயிர் தோழி தேன்கூடு தொகுப்பு நிகழ்ச்சி. பெயர் சொல்லும் கதை, சொல்பவர் முனைவரேன் சுலோச்சனா அவர்கள். எழுத்து இசை வழங்குபவர் கவிஞர் குடந்தை அனிதா அவர்கள். நலமாய் வளமாய் வழங்குபவர் யோகக்கலை பயிற்றுனர் பவித்ரா பால்ராஜ் அவர்கள். கதையரங்கம், கதை சொல்பவர் வி துர்கா ரமேஷ். தொகுப்பு எம் விஜயகாந்த். அமைப்பு டாக்டர் கே வித்யாவதி. இரண்டு 15 மாலை 5:30 திரைப்பட பாடல்களை கேட்கலாம். 2:35 சேர்ந்து இசை பாடற் பயிற்சி. ஹம் ஏக ஹிந்தி பாடல் இயற்றியவர் எஸ் சி குப்தா அவர்கள். 2:55 வானிலை. 6:10 பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும், வாசிப்பவர் ராமசாமி சுதர்சன் அவர்கள். ஆய்வினை வழங்குபவர் ஐங்கரன் அவர்கள். 7:00 குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள் சுதந்திர தினத்தை முன்னிட்டு நாட்டு மக்களுக்கு ஆற்றும் உரை ஹிந்தி மற்றும் ஆங்கிலத்தில். நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் அத்தியாலை 720 KHz, 101.4 சென்னை எஃப்எம் ரெயின்போ, 100.1 சென்னை எஃப்எம் கோல்டு, 102.3 MHz விவித் பாரதி, தமிழ் பண்பலை, டிடிஎச், டிஆர்எம் ஆகிய அலைவரிசைகளில் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். குடியரசுத் தலைவர் உரையின் தமிழாக்கம் இரவு 9:30 ஒலிபரப்பாகும்.

0: இரவு 8:10 திரைசெயல் தேசபக்தி பாடல்கள், 9:15 செய்தி சுடர், 10 அரங்கிசை. டி எஸ் சங்கரன் அவர்களின் புல்லாங்குழல் இசை கேட்கலாம். பி.வி. ஸ்ரீனிவாசராவ் அவர்கள் வயலின், திருசூசி நரேந்திரன் அவர்கள் மிருதங்கம், புதுக்கோட்டையன் ராமச்சந்திரன் அவர்கள் கட்டம். இவையாவும் நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் சென்னை மத்திய அலை 720 KHz-இல் இன்று ஒலிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள். நூற்று 1.4 சென்னை எஃப்எம் ரெயின்போவில் 1 மதர் இந்தியா இன்டர்நேஷனல்ஸ் வழங்கும் வின்னர் திரைப்பட ஒளிச்சித்திரம் கேட்கலாம். பிரசாந்த், கிரண், வடிவேலு, விஜயகுமார், எம் என் நம்பியார், நிரோஷா, எம் என் ராஜம், பிரதாப் சிங், ரியாஸ் கான், ராஜ்கபூர், ஜெயா முரளி ஆகியோருடன் பலர் நடித்துள்ளனர். இசை யுவன் சங்கர் ராஜா, கதை திரைக்கதை இயக்கம் எஸ் சுந்தர், வானொலி வடிவம் எஸ் அண்ணாமலை பாண்டியன், ஜெய ஜெயா. 3:02 ஹலோ டாக்டர், இந்திய உடல் உறுப்பு தான தினத்தை ஒட்டி சிறுநீரக மருத்துவர் டாக்டர் ராஜீவ் சுலோச்சனா அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். இனி ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சல்.
1: This is Akashvani, the news read by Valsa Williams. The nation will celebrate the 80th Independence Day tomorrow. Prime Minister Narendra Modi will lead the celebrations from the iconic Red Fort in Delhi. Flower petals will be showered at the venue by 2 Mi-17 helicopters of the Indian Air Force. Unfurling of the national flag will be synchronized with a 21-gun salute. After the showering of flower petals, the Prime Minister will address the nation from the ramparts of the Red Fort. Today is Partition Horrors Remembrance Day. The nation is paying homage to all of those who sacrificed their lives and suffered unimaginable pain during the partition in 1947. Prime Minister Narendra Modi, Home Minister Amit Shah and Defence Minister Rajnath Singh have paid homage to all those who lost their lives in the partition and to those who struggled against atrocities. In a social media post, Mr. Modi termed the partition as a moment in history that tore apart several lives, where families were uprooted, loved ones were lost and immense suffering was endured. He also wished that the day deepens everyone's resolve to preserve harmony and brotherhood in the country and work collectively towards building a Vikasit Bharat. The government has invited 100 beneficiaries of PM Vishwakarma from the Delhi NCR region

0: இதுவரை சங்கீத சாரலில் சி அரவிந்தம் அவர்கள் பாடியுள்ள பக்தி பாடல்கள் கேட்டீர்கள். வியல் குமார் அவர்கள் வயலின், ராமையா விட்டல் அவர்கள் மிருதங்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சென்னை ஆகாஷ்வாணி மத்தியலை 720 கிலோஹெர்ட்ஸில் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கும் நிகழ்ச்சிகளை. இனி தமிழில் செய்திகள் தொடரும்.
1: ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். நாட்டின் 80வது சுதந்திர தினத்தையொட்டி குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்றிரவு 7 மணிக்கு நாட்டு மக்களிடையே உரையாற்றுகிறார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தில்லி செங்கோட்டையில் நாளை தேசிய கொடியை ஏற்றி வைத்து சுதந்திர தின உரையாற்ற உள்ளார். சுதந்திர தினத்தையொட்டி காவல்துறையினருக்கான குடியரசுத் தலைவரின் பதக்கம் மற்றும் சிறந்த சேவைக்கான பதக்கங்கள் இந்த ஆண்டு 1057 பேருக்கு வழங்கப்படும் என்று மத்திய அரசு அறிவித்துள்ளது. முன்னாள் அக்னி வீரர்களுக்கு தீயணைப்பு மற்றும் சிறைத்துறை பணியிடங்களில் 20% இடஒதுக்கீடு வழங்க தில்லி அரசு ஒப்புதல் அளித்துள்ளது. 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை கூடைப்பந்து போட்டியில் இந்தியா இன்று ஜப்பானை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். நாட்டின் 80வது சுதந்திர தினம் நாளை கொண்டாடப்படுவதையொட்டி குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று இரவு 7 மணிக்கு நாட்டு மக்களிடையே உரையாற்றுகிறார். குடியரசுத் தலைவரின் உரை ஆகாஷ்வாணி மற்றும் தூர்தர்ஷனின் அனைத்து அலைவரிசைகளிலும் ஹிந்தியிலும் ஆங்கிலத்திலும் ஒலிபரப்பாகிறது. அதைத் தொடர்ந்து குடியரசுத் தலைவரின் உரை மாநில மொழிகளில் தூர்தர்ஷன் தொலைக்காட்சியின் பிராந்திய அலைவரிசைகளில் ஒலிபரப்பாக உள்ளது. குடியரசுத் தலைவரின் உரை ஆகாஷ்வாணியின் பிராந்திய அலைவரிசைகளில் 9:30 மாநில மொழிகளில் ஒலிபரப்பாகும். நாட்டின் 80வது

0: சுதந்திர தினத்தையொட்டி தில்லி செங்கோட்டையில் பிரதமர் திரு நரேந்திர மோடி நாளை தேசிய கொடியை ஏற்றி வைத்து உரையாற்ற உள்ளார். இந்திய விமானப்படையின் MI-17 ரக ஹெலிகாப்டர்கள் மூலம் மலர் தூவி சுதந்திர தின கொண்டாட்டங்கள் தொடங்குகின்றன. 21 குண்டுகள் முழங்க தேசிய கொடி ஏற்றப்பட உள்ளது. சுதந்திர போராட்டத்தில் மக்களுக்கு சுதந்திர உணர்வை ஊட்டிய வந்தே மாதரம் தேசிய பாடலின் 150வது ஆண்டும் இந்த சுதந்திர தினத்தில் நினைவு கூறப்படுகிறது. மக்களின் ஆற்றல், எதிர்பார்ப்புகள் மற்றும் இளைஞர்களின் பங்களிப்போடு வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதற்கான உத்வேகத்தையும் இந்த பாடல் அளிக்கிறது. இந்த ஆண்டு சுதந்திர தின விழாவில் முதலில் தேசிய பாடலான வந்தே மாதரம் பாடப்பட்ட பின்னர் தேசிய கீதமும் பாடப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. சுதந்திர தினத்தையொட்டி பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. 15,000-க்கும் மேற்பட்டோர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட உள்ளனர். 1,000-க்கும் மேற்பட்ட கண்காணிப்பு கேமராக்கள் விழா நடைபெறும் பகுதியில் பொருத்தப்பட்டுள்ளன. இதனிடையே தமிழகத்தில் சென்னை புனித ஜார்ஜ் கோட்டையில் முதலமைச்சர் திரு விஜய் தேசிய கொடியை நாளை ஏற்றி வைக்கிறார். இந்நாளையொட்டி சென்னை மாநகரில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. சென்னை விமான நிலையத்தில் 5 அடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: சுதந்திர தினத்தையொட்டி விமான நிலையத்தில் ஏற்கனவே 5 அடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டுள்ள நிலையில் மத்திய தொழில்துறை பாதுகாப்பு படை போலீசார் தற்பொழுது விமான நிலையத்துக்குள் வரும் அனைத்து வாகனங்களும் தீவிரமாக சோதனை செய்த பின்னரே உள்ளே அனுமதிக்கப்படுகின்றனர். விமான நிலையத்திற்குள் வரும் ஒவ்வொரு கார், டாக்ஸி, வேன் உள்ளிட்ட அனைத்து வாகனங்களும் முழுமையாக சோதனை செய்யப்படுகின்றன. பயணிகளின் பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் இந்த தீவிர கண்காணிப்பு மற்றும் வாகன சோதனை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. சுதந்திர தினம் முடியும் வரை இந்த கூடுதல் பாதுகாப்பு நடவடிக்கைகள் தொடரும் என அதிகாரிகள் தெரிவித்தனர். செங்கல்பட்டு மாவட்டத்தில் இருந்து ஜி சுரேகா.
0: தில்லி செங்கோட்டையில் நடைபெறும் சுதந்திர தின விழா கொண்டாட்டங்களில் தில்லி மற்றும் புறநகர் பகுதியைச் சேர்ந்த பிரதமரின் விஸ்வகர்மா திட்ட பயனாளிகள் 100 பேர் சிறப்பு விருந்தினர்களாக அழைக்கப்பட்டுள்ளனர். இது தொடர்பாக மத்திய சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்கள் துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிவிப்பில் இந்த அழைப்பாளர்களுக்கு சுதந்திர தின விழா சிறப்பு மலர் வழங்கப்படும் என்றும் பின்னர் அவர்களுடன் கலந்துரையாடல் நிகழ்ச்சி நடைபெறும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிரதமரின் விஸ்வகர்மா திட்டத்தின் கீழ் பயன்பெற்று வரும் தையல் கலைஞர்கள், தச்சர்கள், பொற்கொல்லர்கள் உள்ளிட்ட பல்வேறு பிரிவுகளைச் சேர்ந்த பயனாளிகளும் இந்த விழாவில் பங்குபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டின் பாரம்பரிய கைவினைக் கலைஞர்களுக்கு அங்கீகாரம் அளிக்கும் வகையில் இந்த மரியாதை செலுத்தப்படுவதாக அந்த அறிவிப்பில் கூறப்பட்டுள்ளது. சுதந்திர தினத்தையொட்டி காவல்துறையினருக்கான குடியரசுத் தலைவரின் பதக்கம் மற்றும் சிறந்த சேவைக்கான பதக்கங்கள் இந்த ஆண்டு 1057 பேருக்கு வழங்கப்படும் என்று மத்திய அரசு அறிவித்துள்ளது. தலை சிறந்த சேவைக்கான குடியரசுத் தலைவரின் பதக்கம் 92 பேருக்கு வழங்கப்பட உள்ளது. இதில் மத்திய புலனாய்வு பிரிவு அதிகாரிகள் 21 பேருக்கு இந்த பதக்கங்கள் வழங்கப்பட உள்ளன. சிறப்பாக சேவையாற்றிய காவல்துறையினர், தீயணைப்புத் துறையினர் மற்றும் ஊர்காவல் படையினருக்கான பதக்கங்கள் 664 பேருக்கு வழங்கப்படும் என்று உள்துறை அமைச்சகம் அறிவித்துள்ளது. வீரதீர செயலுக்கான பதக்கம் 301 பேருக்கு வழங்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இதில் தமிழகத்திலிருந்து குடியரசுத் தலைவரின் பதக்கங்கள் 3 பேருக்கும் சிறந்த சேவைக்கான பதக்கங்கள் 17 பேருக்கும் வழங்கப்பட உள்ளது. போதைப்பொருள் கடத்தலில் தொடர்புடைய முக்கிய குற்றவாளியான வீரேந்தர் சிங் பசோயாவை ஐக்கிய அரபு எமிரேட்ஸிலிருந்து இந்தியா கொண்டுவர நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் மத்திய அரசின் இந்த நடவடிக்கை போதைப்பொருளுக்கு எதிரான உறுதியான கொள்கையை வெளிப்படுத்துவதாக தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு போதைப்பொருள் கடத்தலுக்கு எதிராக முனைப்பான நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளதாகவும் அவர்கள் பதுங்கியிருக்கும் இடங்கள் மற்றும் ஒட்டுமொத்த கட்டமைப்பை முறியடிப்பதற்கான நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். போதைப்பொருள் கடத்துவோர் மீது எவ்வித ஈவு இரக்கமும் இன்றி கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாகவும் அவர் கூறியுள்ளார். நாட்டில் உள்ள போதைப்பொருள் தடுப்பு மற்றும் கண்காணிப்பு அமைப்புகள் கடத்தல்காரர்களை சட்டத்தின் முன் நிறுத்த அனைத்து முயற்சிகளையும் மேற்கொண்டுள்ளதாகவும் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
2: நேயர்களே, சுதந்திர தினத்தையொட்டி இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கம் தற்போது நடைபெற்று வருகிறது. வரும் 17ஆம் தேதி வரை நடைபெற உள்ள இந்த இயக்கத்தில் அனைவரும் பங்கேற்று தேசிய கொடியை ஏற்றி எடுத்துக்கொண்ட செல்பி புகைப்படத்தை hargartiranga.com என்ற இணையதளத்தில் பதிவேற்றம் செய்வோம். தேசிய கொடியை ஏற்றுவோம். தேசத்தின் பெருமையை போற்றுவோம்.

0: தேசப்பிரிவினை துயரங்களின் நினைவு தினத்தையொட்டி தலைவர்கள் புகழஞ்சலி செலுத்தியுள்ளனர். இந்நாளையொட்டி பிரதமர் திரு நரேந்திரமோடி வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், தேசப்பிரிவினையால் பாதிக்கப்பட்டவர்களின் வாழ்க்கை பயணத்தின் வலியை இந்நாள் நினைவூட்டுவதாக கூறியுள்ளார். நல்லிணக்கத்தையும் சகோதரத்துவத்தையும் பேணிக்காத்து வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதற்கான உறுதிப்பாட்டை இந்த நாள் மேலும் வலுப்படுத்துவதாக பிரதமர் தெரிவித்துள்ளார். பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், இந்த போராட்டத்தில் மன உறுதியுடன் செயல்பட்டு உயிர் தியாகம் செய்தவர்களை இந்நாளில் நினைவு கூர்வோம் என்று கூறியுள்ளார். மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா வெளியிட்டுள்ள பதிவில், தேசப்பிரிவினை காரணமாக பல்லாயிரக்கணக்கான மக்கள் நாட்டுக்காக தங்களது இன்னுயிரை ஈந்ததாக குறிப்பிட்டுள்ளார். மக்கள் தங்களது வீடுகள், உடைமைகள் மற்றும் தங்களுக்கு அன்பானவர்களை இழந்து பெரும் இன்னலுக்கு ஆளானதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த துயர நினைவுகளை இளைஞர்கள் மனதில் கொண்டு நாட்டின் வளர்ச்சிக்காக தங்களை அர்ப்பணித்து செயலாற்ற வேண்டும் என்று திரு அமித்ஷா கேட்டுக் கொண்டுள்ளார். தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், நாட்டுக்காக மக்கள் அனுபவித்த சொல்லனா துயரத்தையும் வலியையும் இந்நாளில் நினைவு கூறுவதாக குறிப்பிட்டுள்ளார். தியாகிகளின் உறுதிப்பாட்டையும் தியாகத்தையும் போற்றுவதாக அவர் தெரிவித்துள்ளார். தேச ஒற்றுமை, அமைதி, நல்லிணக்கம், மனித நேயம் ஆகியவற்றை இந்நாள் உணர்த்துவதாகவும் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். முன்னாள் அக்னி வீரர்களுக்கு தீயணைப்பு மற்றும் சிறைத்துறை பணியிடங்களில் 20% இடஒதுக்கீடு வழங்க தில்லி அரசு ஒப்புதல் அளித்துள்ளது. உள்துறை அமைச்சகத்தின் உத்தரவின்படி முன்னாள் அக்னி வீரர்களுக்கு வயது வரம்பிலும் தளர்வு அளிக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜம்மு காஷ்மீரில் பாரம்பரிய சுற்றுலா தலங்களை மேம்படுத்துவதற்கு 18 கோடியே 60 லட்சம் ரூபாயை யூனியன் பிரதேச அரசு ஒதுக்கீடு செய்துள்ளது. சம்பா மாவட்டத்தில் உள்ள உத்தர்பேகானி சுற்றுலா தலத்தில் உள்ள வரலாற்று சிறப்பு மிக்க இடங்களை சீரமைக்கவும், கத்துவா மாவட்டத்தில் உள்ள பஷோலி கோட்டையை புனரமைத்து அழகுபடுத்தவும், அனுராக் மாவட்டத்தில் உள்ள நீர்வீழ்ச்சியை சீரமைக்கவும் இந்த நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை கூடைப்பந்து போட்டியில் இந்தியா இன்று ஜப்பானை எதிர்கொள்கிறது. அகமதாபாத்தில் இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. அஸ்தானா சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சீல் தேசாய் தென்கொரியாவின் ஹீரே இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. மகளிர் இரட்டையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் இந்த இணை 3-6, 6-3, 10-8 என்ற செட் கணக்கில் ரஷ்யாவின் அரினா அனா செடிஷேவா இணையை வென்றது. தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் இன்று நடைபெறவுள்ள ஆட்டங்களில் திண்டுக்கல் சேலம் அணியையும் சேப்பாக் மதுரை அணியையும் எதிர்கொள்கின்றன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டின் 80வது சுதந்திர தினத்தையொட்டி குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்றிரவு 7 மணிக்கு நாட்டு மக்களிடையே உரையாற்றுகிறார். பிரதமர் திரு நரேந்திரமோடி தில்லி செங்கோட்டையில் நாளை தேசிய கொடியை ஏற்றி வைத்து சுதந்திர தின உரையாற்றவுள்ளார். சுதந்திர தினத்தையொட்டி காவல்துறையினருக்கான குடியரசுத் தலைவரின் பதக்கம் மற்றும் சிறந்த சேவைக்கான பதக்கங்கள் இந்த ஆண்டு 1057 பேருக்கு வழங்கப்படும் என்று மத்திய அரசு அறிவித்துள்ளது. முன்னாள் அக்னி வீரர்களுக்கு தீயணைப்பு மற்றும் சிறைத்துறை பணியிடங்களில் 20% இடஒதுக்கீடு வழங்க தில்லி அரசு ஒப்புதல் அளித்துள்ளது. 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை கூடைப்பந்து போட்டியில் இந்தியா இன்று ஜப்பானை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நேரம் 12:50. ஆகாஷ்வாணி சென்னை மத்திய 720 கிலோஹெர்ட்ஸில் ஒலிபரப்பு. வானிலை அறிக்கை. மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. இன்று தொடங்கி இம்மாதம் 18ஆம் தேதி வரை பலத்த காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும், வலுத்து 65 கிலோமீட்டர் வேகத்திலும் தென் தமிழக கடலோர பகுதிகள், குமரி கடற்பரப்பை ஒட்டியுள்ள சில பகுதிகளில் வீசக்கூடும். இக்கடற்பரப்புகளுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் என்று எச்சரிக்கப்படுகிறார்கள். மேலும் காற்று இதே வேகத்தில் மேற்கு மத்திய அரபிக் கடற்பரப்பின் பெரும்பாலான பகுதிகள், கிழக்கு மத்திய அரபிக் கடற்பரப்பை ஒட்டியுள்ள சில பகுதிகள், தென்மேற்கு வங்க கடற்பரப்பின் சில பகுதிகளில் வீசக்கூடும். மேலும் இன்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும், வலுத்து 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வடகடலோர ஆந்திர பிரதேசம், மேற்கு மத்திய வங்க கடற்பரப்பு, அந்தமான் தீவுகளை ஒட்டியுள்ள கடற்பரப்பிலும் வீசக்கூடும். நாளை பலத்த காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும், வலுத்து 65 கிலோமீட்டர் வேகத்திலும் தென்மேற்கு வங்க கடற்பரப்பின் சில பகுதிகளில் வீசக்கூடும். 16ஆம் தேதி முதல் 18ஆம் தேதி வரை பலத்த காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும், வலுத்து 65 கிலோமீட்டர் வேகத்திலும் மேற்கு மத்திய அரபிக் கடற்பரப்பின் பெரும்பாலான பகுதிகள், கிழக்கு மத்திய அரபிக் கடற்பரப்பை ஒட்டியுள்ள சில பகுதிகள், தென்மேற்கு வங்க கடற்பரப்பின் சில பகுதிகள்

பகுதிகளில் வீசக்கூடும். நாளையும் நாளை மறுநாளும் தொடர்ந்து 18ஆம் தேதி வரை பலத்த காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும், வறுத்து 60 கிலோமீட்டர் வேகத்திலும் அந்தமான் தீவுகளை ஒட்டியுள்ள கடற்பரப்பில் வீசும் வாய்ப்புண்டு. இக்கடற்பரப்புகளுக்கும் மீனவர்கள் செல்ல வேண்டாம் என்று எச்சரிக்கப்படுகிறார்கள். அலைகளின் உயரம் பற்றிய எச்சரிக்கை கன்னியாகுமரி மாவட்டத்தில் நீரோடி முதல் ஆரோக்கியபுரம் வரை 17 முதல் 19 வினாடிகளுக்குள் அலைகள் 1.3 முதல் 1.4

பதினேழு முதல் இருபது வினாடிகளுக்குள் 1.2 முதல் 1.3 மீட்டராக உயரக்கூடும். திருநெல்வேலி மாவட்ட கடலோர பகுதிகளில் குட்டப்புள்ளி முதல் கூடுதலை வரை அலைகள் 17 முதல் 19 வினாடிகளுக்குள் 1.3 முதல் 1.4 மீட்டராக உயரும் வாய்ப்புண்டு. ஆந்திர பிரதேசத்தில் அலைகளின் உயரம் 15 முதல் 20 வினாடிகளுக்குள் 1.1 முதல் 1.4 மீட்டராக இருக்கும் வாய்ப்புண்டு. மீண்டும் வானிலை அறிக்கை 2:55 மெல்லிசை பாடல்கள் கேட்கலாம். முதலில் ஏ.எல். ராகவன் பாடியுள்ள பாடல். ஜி. வித்யா இசையமைப்பில் பாடல் இயற்றியவர் திருச்சி வாசுதேவன்.

0: மெல்லிசை பாடல்கள் கேட்டோம். நேரம் 1:20. ஆகாஷ்வாணி.
1: நேயர்களே, இன்றைய பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் அறிந்து கொள்ளலாம் பாரத் மாலா பரியோஜனா, சாலைகள் மேம்பாட்டு செயல் திட்டம் குறித்து. இத்திட்டம் நாட்டின் உள்கட்டமைப்பு மேம்பாட்டில் உள்ள இடைவெளியை குறைக்கவும், இந்தியா முழுவதும் சாலை போக்குவரத்து இயக்கத்தில் செயல்திறனை மேம்படுத்தவும் இந்திய அரசால் தொடங்கப்பட்டது. இந்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலை அமைச்சகத்தால் செயல்படுத்தப்படுகிறது. இது கட்டம் கட்டமாக அமைக்கப்பட உள்ள 24,800 கிலோமீட்டர் நீளமுள்ள சாலைகளை மேம்படுத்துவதை நோக்கமாக கொண்டுள்ளது. இத்திட்டத்திற்கான நிதி பெட்ரோல் மற்றும் டீசல் வாகனங்கள் மீது வசூலிக்கப்படும் கூடுதல் வரி, சுங்கச்சாவடிகளில் வசூலிக்கப்படும் வரி மற்றும் அரசாங்கத்தால் ஆதரிக்கப்படும் நிதி ஒதுக்கீடு ஆகியவற்றின் மூலம் நிர்வகிக்கப்படும். பாரத் மாலா பரியோஜனா திட்டத்தின் அம்சங்கள் குறித்து அறிந்து கொள்ளலாம். சுமார் 9,000 கிலோமீட்டர் நீளமுள்ள பொருளாதார வழித்தடங்கள் அமைத்தல், 6,000 கிலோமீட்டர் நீளமுள்ள இணைப்பு சாலைகளை அமைத்தல், சாலைகளுக்கு இடையேயான சிறந்த இணைப்புக்காகவும், 550 மாவட்டங்களை இணைப்பதற்காகவும் தேசிய வழித்தடத்தின் கீழ் 5,000 கிலோமீட்டர் நீளமுள்ள சாலைகள் அமைத்தல், 2,000 கிலோமீட்டர் நீளமுள்ள சாலைகள் மூலம் எல்லை பகுதிகளில் அமைந்துள்ள நகரங்களையும் தொலைதூர பகுதிகளையும் இணைத்தல், கடற்கரையோர பகுதிகளையும் முக்கிய துறைமுகங்களையும் இணைத்தல் ஆகியனவாகும். பாரத் மாலா திட்டமானது மேம்பாலங்கள், புறவழிச்சாலைகள், சுற்றுச்சாலைகள், வழித்தட விரிவாக்கங்கள் மற்றும் தளவாட பூங்காக்களை கட்டுவதன் மூலம் போக்குவரத்து நெரிசல் மிகுந்த இடங்களை சரிசெய்து, தங்க நாற்கரம் மற்றும் வடக்கு தெற்கு கிழக்கு மேற்கு வழித்தடங்கள் உள்ளிட்ட தேசிய வழித்தடங்களின் செயல்திறனை மேம்படுத்துவதில் கவனம் செலுத்துகிறது. மியான்மர், பங்களாதேஷ், பூட்டான் மற்றும் நேபாளம் போன்ற அண்டை நாடுகளுடனான வர்த்தகத்தை மேம்படுத்துவதற்காக சர்வதேச எல்லைகளையொட்டியுள்ள முக்கியத்துவம் வாய்ந்த எல்லை சாலைகளையும்,

0: சர்வதேச இணைப்பு சாலைகளையும் அமைப்பதும் இந்த திட்டத்தின் முக்கிய அம்சமாகும். இந்த திட்டத்தின் கீழ் அதிக சரக்கு போக்குவரத்து உள்ள சுமார் 26,200 கிலோமீட்டர் நீளமுள்ள பொருளாதார வழித்தடங்கள் மேம்பாட்டிற்காக அடையாளம் காணப்பட்டுள்ளன. தடையற்ற பயணம், சீரான தரநிலைகள் மற்றும் திறமையான போக்குவரத்தை உறுதி செய்வதற்காக இந்த வழித்தடங்கள் முழுமையாக மேம்படுத்தப்படும். அனைத்து பாரத் மாலா திட்டங்களும் இந்திய தேசிய நெடுஞ்சாலை ஆணையம், சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைகள் அமைச்சகம் ஆகியவற்றின் கீழ் நிறுவப்பட்ட அதிகாரம் பெற்ற திட்ட மதிப்பீடு மற்றும் தொழில்நுட்ப ஆய்வுக்குழுவால் தொழில்நுட்ப, நிதி மற்றும் பொருளாதார மதிப்பீட்டிற்கு உட்படுத்தப்படும். பாரத் மாலா திட்டத்திற்கு சந்தை கடன்கள், மத்திய சாலை நிதி, அரசுக்கு சொந்தமான சாலை சொத்துக்களை பணமாக்குதல், வரவு செலவு ஒதுக்கீடுகள் ஆகிய 4 வழிகள் மூலம் நிதியளிக்க அரசு திட்டமிட்டுள்ளது. மொத்தமாக 2,00,000 கோடி ரூபாய் சந்தை கடன்கள் மூலம் திரட்டப்படும். அதே சமயம் 1,00,000 கோடி நிதி தேசிய நெடுஞ்சாலை ஆணையத்தின் சுங்க கட்டண வசூல் மூலம் பெறப்படும். இந்த முன்னெடுப்பின் நோக்கம் வழித்தடங்களின் எண்ணிக்கையை 6 to 50 விரிவுபடுத்துவதன் மூலம் பொருளாதார வளர்ச்சியை மேம்படுத்துவதாகும். மத்திய அரசு பாரத் மாலா திட்டத்தின் மூலம் வர்த்தகத்தை மேம்படுத்தவும், தேசிய நெடுஞ்சாலைகளை தரம் உயர்த்தவும், நாட்டின் சாலை வலையமைப்பை வலுப்படுத்தவும் முயல்கிறது. இதுவரை பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் அறிந்து கொண்டோம் பாரத் மாலா பரியோஜனா குறித்து, அதாவது சாலைகள் மேம்பாட்டு செயல் திட்டம் குறித்து அறிந்து கொண்டோம்.
1: ஹலோ ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ, எங்கேயாவது அவசரமாக போகிறீங்களா? இல்லையே, அப்பயே சிக்னல் போட்டோம், ஸ்டாப் லைனை தாண்டி போகிறீங்க.
2: சிக்னல் எடுத்தோடனே உடனே போயிடலாம் இல்லையா? அதனால தான்.
1: ஓ, ஆனால் இதுக்கு ஃபைன் போடுவாங்க தெரியுமா?
2: அதுதான் டிராஃபிக் இன்ஸ்பெக்டர் இல்லையே மேடம்.
1: டிராஃபிக் இன்ஸ்பெக்டர் இல்லைன்னா என்னங்க? அந்த கண்ணில் மாட்டுவீங்க, கேமரா கண்ணில் மாட்டுவீங்க. சாலை போக்குவரத்து அதிகாரி உடனடி அபராதம் விதிக்கிற மாதிரி இந்த கேமரா கண்கள் மூலமாகவும் உங்களுக்கு உடனடியாக அபராதம் விதிக்கப்படும். சாலை விதிகளை கடைபிடிப்போம், பாதுகாப்பாய் பயணிப்போம்.
3: இன்னும் சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லியிலிருந்து அஞ்சலாகும்.
4: This is Akashvani, the news read by Valsa Williams. The nation will celebrate the 80th Independence Day tomorrow. Prime Minister Narendra Modi will lead the celebrations from the iconic Red Fort in Delhi. Flower petals will be showered at the venue by 2 Mi-17 helicopters of the Indian Air Force. After the showering of flower petals, the Prime Minister will address the nation from the ramparts of the Red Fort. More from our correspondent.
5: The grand event is set to commemorate 150 years of the enduring legacy of the national song Vande Mataram and celebrate the energy, aspirations and pivotal contribution of Yuva Shakti in driving India's journey towards Viksit Bharat by 2047. For the first time, Vande Mataram will be rendered during the celebrations at Red Fort. Around 5,000 special guests from different walks of life have been invited to witness the celebrations at Red Fort. These include artisans under PM Vishwakarma scheme, women entrepreneurs under PM Mudra Yojana, street vendors under PM Swanidhi and taxi drivers of Bharat Taxi. Delhi Police has also made elaborate security arrangements in the national capital. With Dipendra, Anand Kumar, Akashvani News, Delhi.
4: Today is Partition Horrors Remembrance Day. Prime Minister Narendra Modi, Home Minister Amit Shah and Defence Minister Rajnath Singh have paid homage to all those who lost their lives and to those who struggled against the atrocities during the partition in 1947. In a social media post, Mr. Modi termed the partition as a moment in history that tore apart several lives, where families were uprooted, loved ones were lost, and immense suffering was endured. The Prime Minister also wished that the day deepens everyone's resolve to preserve harmony and brotherhood in the country and collectively work towards building a Viksit Bharat. The government has invited 100 beneficiaries of PM Vishwakarma from the Delhi NCR region as special guests to witness the 80th Independence Day ceremony at the Red Fort in Delhi. The Ministry of Micro, Small and Medium Enterprises informed the beneficiaries will also be presented with souvenirs as a token of recognition and appreciation, followed by an interaction.

0: action with officials of the Ministry of MSME today. The government has announced gallantry and service medals for 1,057 personnel of the police, fire services, Home Guard and civil defence and correctional services on the occasion of Independence Day tomorrow. The Ministry of Home Affairs today released the list of 301 medals for gallantry, including 272 for police personnel and 29 for fire service personnel. President Draupadi Murmu will address the nation today on the eve of the 80th Independence Day. The President's address will be broadcast at 7 p.m. on the entire national network of Akashvani. It will also be telecast on all channels of Doordarshan in Hindi, followed by the English version. The telecast of the address in Hindi and English on Doordarshan will be followed by its broadcast in regional languages on the regional channels of Doordarshan. Akashvani will broadcast the regional language versions of the address at 9:30 p.m. on its respective regional networks. In view of the 80th Independence Day celebrations, the Delhi Traffic Police has issued a traffic advisory for commuters travelling around the Red Fort in the national capital. The advisory will remain in effect from 4 a.m. to 10 a.m. to ensure public safety and convenience. Meanwhile, the Delhi Metro Rail Corporation, DMRC, has announced extended metro services for the movement of special guests and the general public attending the Independence Day celebrations at the Red Fort. Commuters can deboard at Lal Qila, Jama Masjid and Delhi Gate metro stations to reach the Red Fort. The DMRC stated that the extended metro service will begin at 4 a.m. and will operate at an interval of 30 minutes until the regular scheduled timetable comes into effect. The Indian Meteorological Department has issued an orange colour warning for heavy to very heavy rainfall over Chhattisgarh, East Madhya Pradesh, Himachal Pradesh, Jharkhand, Uttar Pradesh and Uttarakhand tomorrow. Heavy rainfall conditions are also likely to prevail over Delhi, Haryana, Chandigarh, Punjab, West Madhya Pradesh, Madhya Maharashtra, Odisha, Vidarbh, Sub-Himalayan, West Bengal and northeastern parts of India during the next 2 days. Benchmark domestic equity indices were trading moderately lower in afternoon trade. Today, the Sensex fell 261 points to 77,819 when reports last came in. And with that, we end this news bulletin.
1: நேரம் ஒரு மணி பத்து நிமிடம். ஆகாஷ்வாணி என்னுயிர் தோழி. தேன்கூடு தொகுப்பு நிகழ்ச்சி.
2: இன்றைய நிகழ்ச்சியில் பெயர் சொல்லும் கதை, எழுத்தின் இசை, நலமாய் வளமாய் மற்றும் கதை அரங்கம் ஆகியவை இடம்பெறும். சொல்லும் கதை வழங்குகிறார் முனைவர் என் சுலோச்சனா அவர்கள்.
3: இன்றைக்கு நாம் பார்க்க போகும் ஒரு ஊர் நிலப்பகுதிக்கு தான் நாம் போக போறோம். பற்று என்பது நன்செய் நிலத்தை குறிக்கும் ஒரு சொல்லாகும். இது தென்னாட்டில், அதாவது தென் மண்டலங்களில் பத்து எனவும் வட மண்டலத்தில் பட்டு எனவும் திரிந்து வழங்கப்படுகிறது. அதே போல ராமநாதபுரத்தைச் சேர்ந்த ஒரு ஊர் பெருங்கருணை பற்று என்றே ஊர் பெயர் இருக்கிறதை நாம் அறியலாம். செங்கல்பட்டு என்ற ஒரு ஊர் பெயர் செலுங்கழுநீர் பட்டு, அதாவது செங்கழுநீர் பற்று என்பதுதான் செங்கல்பட்டு ஆகிவிட்டது என்று நாம் அறிகிறோம் பட்டு என்ற ஊர் பெயரில். அதே போல பண்ணை, பண்ணை என்றால் வயல் என்பது பொருள். அதாவது பொதுவாக கிராமங்களில் சொல்லப்படுவது அவங்க பெரிய பண்ணக்காரங்க அதெல்லாம் சொல்லலாம். எப்படி பண்ணக்காரங்கன்னு சொல்லுவாங்க, அவங்க பெரிய பண்ணை வீடு அதெல்லாம் நிறைய விவசாய நிலங்கள் வைத்திருப்பவர்களை பண்ணைக்காரர்கள். ஏன்னா அவங்களுடைய வாழ்வாதாரத்திற்கும் பொருளாதாரத்தை மேம்படுத்துவதற்குமாக அந்த வயல்வெளிகள் பயன்படுகின்றன. பெரிய வணிகம் செய்வதற்கும் வாங்குவதற்கும் விற்பதற்குமாக இருக்கும் இடப்பகுதியை நாம் பண்ணை என்று சொல்வோம். அப்படிதான் வழக்கில் பண்ணை என்பது வயல், வயல் நிறைய வைத்திருப்பவர்களை பண்ணைக்காரர்கள் என்று சொல்லுவோம். அப்படியாக வயல் நிறைந்த ஊர் பகுதிகள் தமிழ்நாட்டில் நிறைய பண்ணை என்ற ஒட்டோடு இணைந்த ஊர் பெயர்களாக பார்க்கிறோம். நெல்லை, அதாவது நெல்லை மாவட்டத்தில் செந்திலான் பண்ணை என்ற ஒரு ஊர் பெயரை பார்க்கலாம். அதே போல விருதுநகர் மாவட்டம் சாத்தூருக்கு அருகே 7000 பண்ணை

பண்ணை என்று ஒரு ஊர் பெயர் இருக்கிறது. ஏன் அந்த ஊருக்கு 7000 பண்ணை என்று பெயர் வந்திருக்கிறது என்று பார்த்தால், இப்பொழுதும் அந்த மாவட்ட பக்கத்தில் இருக்கும் ஊர்களில் பெரும் வசதி படைத்தவர்கள். முன்பு 3000, 8000 என்பது பெரிய தொகையாக கருதப்பட்ட காலத்தில் அவங்களை 3000, 8000 என்று அழைப்பதுண்டு. பொருளாதாரத்தில் மேம்பட்டவர்களை அப்படியாக சாத்தூர் பக்கத்தில் இருக்கும் 7000 பண்ணை என்பது, 7000 என்பது எண்ணெயும் பண்ணை என்பது வயல்வெளிகளையும் வணிகம் செய்யும் இடமாக இருக்கும் சூழல் அமைந்த ஒரு ஊர் என்பதனால் அது 7000 பண்ணை என்றே சுட்டப்பட்டிருக்கிறது. 7000 பண்ணை ஜமீன் வரலாற்றில் பேசப்பட்ட ஒரு ஜமீனாக இருந்திருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அதே போல பழனம் கலனி என்ற சொற்களோடு இணைந்த ஊர்பெயர்களையும் நாம் பார்க்கலாம். பழனம் என்ற வயலை குறிக்கும் ஒரு சொல். தஞ்சை நாட்டில் திருப்பழனம் என்பது பாடல் பெற்ற ஒரு ஊராக நாம் கருதுகிறோம். அதே போல வயலை குறிப்பது கலனி. அவங்களுக்கு காடு கலனி உண்டா அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி கலனி என்றால் வயலை குறிப்பது. கலனியூரன் என்று நாட்டுப்புற பாடல்களை சேகரித்தவருடைய பேரும் இருக்கிறது. இந்த கலனி என்னும் சொல் ஆற்காட்டிலுள்ள தென்கலனி, புதுக்கலனி என்ற ஊர் பெயர்களும் தஞ்சை நாட்டிலும் கலனி என்றே இருந்திருக்கிறேன். தஞ்சாவூர் மாவட்டம் காவிரி டெல்டா பகுதி என்பதனால் அங்கு வளமான வயல் சூழ்ந்த நிலப்பகுதியாக இருந்ததனால் அங்கு வந்து பழனமும் கலனியும், அதாவது வயல் சூழ்ந்த நிலப்பகுதியாக இருந்ததனால் அந்த ஒட்டு பெயர்கள் இணைந்து ஊர் பெயர்கள் அமைந்திருக்கிறதை நாம் பார்க்கலாம். தோட்டம் அப்படின்னு சொல்றப்ப பொதுவாக நான் கொல்லைக்கு போயிட்டு வர்றேன் அப்படின்னு சொல்லுவாங்க வழக்கத்துல. அதுபோல ஊற்று நீரை இறைத்து பயிர் செய்யும் இடத்தை நாம் தோட்டம் என்று சொல்வோம். தோட்டம் துறவு அப்படின்னா கிணற்றடியோடு சேர்ந்த நிலப்பகுதி, தோட்டப்பகுதி என்பதனால் தோட்டம் துறவு என்று சொல்வோம். அப்படியாக தோட்டம் என்ற பெயரில் தஞ்சாவூர் மாவட்டத்தை ஒட்டி பூந்தோட்டமும் இஞ்சி கொல்லை கருப்பு கிளாரும் உள்ளன. தோட்டம், கொல்லை, கிளார் என்பவையெல்லாம் ஒரே பொருளை தரக்கூடிய சொற்கள் ஆகும். அது மட்டுமல்லாமல் ஊர் என்ற பெயரோடும் நிறைய ஊர் பெயர்கள் அமைந்திருக்கின்றன. அதாவது ஆத்தூர், மாத்தூர், வானூர், மானூர், மருதூர், நாவலூர், இப்படி பல பெயர்களை நாம் சொல்லலாம். அதே மாதிரி திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு வட்டத்தில் இருக்கும் ஒரு ஊர் பேர் மாமண்டூர். இது ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு ஊர். இந்த ஊருக்கு ஏன் மாமண்டூர் பேர் வந்திருக்கிறது என்று பார்க்கும் பொழுது இதனுடைய பெயர் மா வண்டூர் என்றே இருந்திருக்கிறது. அதுதான் மருவி மாமண்டூர் என்றே அழைக்கப்பெறுகிறதை நாம் பார்க்கலாம். இங்கே கிபி 7 நூற்றாண்டு பல்லவர்களை சேர்ந்த பாறை ஓவியங்களும் குடைவரை கோயில்களும் கல்வெட்டுகளும் கிடைத்திருக்கிறதை தொல்லியல் சான்றுகள் நிரூபிக்கின்றன. தூசி மாமண்டூர் கல்வெட்டுகள் கிரந்தம் வடமொழியில் எழுதப்பட்ட கல்வெட்டுகளாக கிடைத்திருக்கின்றன. இந்த மாமண்டூர் என்பது பழைய பெயராக, அதாவது பல்லவர் காலத்தில் மகேந்திரவர்மனுடைய ஆட்சிக்கு உட்பட்ட நிலப்பகுதியாக இருந்ததனால் அவருடைய பெயரிலே இந்த ஊர் பெயரானது மகேந்திர மங்கலம், நரசிம்ம மங்கலம் என்றே அழைக்கப்பட்டிருக்கிறது. பல்லவர்கள சிறப்பை சொல்லும் விதமாக கனிமான் குன்று கல்வெட்டு ஆனது பல்லவர்களுடைய ஆட்சி நிர்வாகத்தை குறிப்பிடுவதாக நிறைய செய்திகளை அதன் வழி அறிய முடிகிறது. அது மட்டுமல்லாமல் சமணர் படுகைகள் இருந்த இடமாக கனிமான் குன்று இருந்திருக்கிறது. அதுவும் தொல்லியல் வரலாற்று சான்றுக்கு ஆதாரமாக திகழ்கின்றன இந்த மாமண்டூர் கனிமான் குன்று. அதே போல மகேந்திரவர்மன் அங்கே நீர்ப்பாசனத்திற்காக வெட்டிய ஏரி சித்திரமேக தடாகம் என்றே இருக்கிறது. அது மகேந்திரவர்ம ஏரி என்றே சொல்லப்படுகிறது. இப்படி வரலாற்று சிறப்புமிக்க ஒரு ஊராக மாமண்டூர் திகழ்கிறது. இந்த ஊர்லேயும் ஊர் என்ற ஒரு ஒட்டோடு இணைந்த ஊர் பெயராகும். இப்படி அந்தந்த ஊரில் என்ன சிறப்பு இருக்கிறதோ அதன் அடிப்படையில் காரண பெயராகவும் நிறைய ஊர் பெயர் இருக்கு. சென்னையில் இருக்கும் ஆலந்தூர் என்பது ஆலமரங்கள் நிறைந்த ஒரு ஊராகவும் திகழ்ந்திருக்கிறது. அதே மாதிரி பாலூர், வானூர், மானூர், தேனூர் இவையெல்லாம் ஊர் என்ற ஒட்டு பெயரோடு இணைந்த ஊர் பெயராக நாம் அறியலாம்.

0: எழுத்தின் இசை பகுதியில் கவிதை வழங்குகிறார் கவிஞர் குடந்தை அனிதா அவர்கள்.
1: கவிதையின் தலைப்பு தாய் அன்பு. அன்பை போலில்லை வேறெந்த வன்முறையும், அன்பை போலில்லை வேறெந்த வன்முறையும். கிணற்றிலிருந்து நீர் சேர்ந்த தெரியாத குழந்தையை வாரி அணைத்து அமுதூட்டுகிறாள். கிணற்றிலிருந்து நீர் சேர்ந்த தெரியாத குழந்தையை வாரி அணைத்து அமுதூட்டுகிறாள். சிறுநீர் கழித்து அருவறுப்பில்லாமல் அதில் விளையாடுகிறது குழந்தை. சிறுநீர் கழித்து அருவறுப்பில்லாமல் அதில் விளையாடுகிறது குழந்தை. பசிக்குச் சோறு கேட்கவில்லை, அம்மா என்று அழைக்கவில்லை. பசிக்குச் சோறு கேட்கவில்லை, அம்மா என்று அழைக்கவில்லை. இயற்கை வனப்பை மறைக்கத் தெரியவில்லை, மரமாய் வளர்கிறாள். இயற்கை வனப்பை மறைக்கத் தெரியவில்லை, மரமாய் வளர்கிறாள். மன வளர்ச்சி இல்லை என்றார்கள், மன வளர்ச்சி இல்லை என்றார்கள். பெண்ணாயிற்றே, பருவும் பருவமும் வந்ததும் கட்டி அணைத்து உறங்குபவள் தாயின் கையை தட்டி விடுகிறாள். பெண்ணாயிற்றே, பருவும் பருவமும் வந்ததும் கட்டி அணைத்து உறங்குபவள் தாயின் கையை தட்டி விடுகிறாள். மாதந்தோறும் மாதவிடாய் கசியும் இரத்தத்தில் தாயின் உதிரம் கொதிக்கிறது. மாதந்தோறும் மாதவிடாய் கசியும் இரத்தத்தில் தாயின் உதிரம் கொதிக்கிறது. பூத்த பூவாய் புன்னகையுடன் பார்த்து கொண்டே இருக்கிறாள் தாய். பூத்த பூவாய் புன்னகையுடன் பார்த்து கொண்டே இருக்கிறாள் தாய். தேன்

சிட்டின் வருகைக்காக அல்ல, செம்மல் காண. தேன் சிட்டின் வருகைக்காக அல்ல, செம்மல் காண. தாயின் அன்பை போலில்லை வேறெந்த வன்முறையும், தாயின் அன்பை போலில்லை வேறெந்த வன்முறையும். அம்மாவை போல அன்பு செலுத்துவோர் ஒருவரும் இல்லை என்று வன்முறையை கூட அன்பில் சேர்க்க கவிதையில் மட்டுமே முடியும். தான் பெற்ற குழந்தைக்கு அமுதூட்டுவதில் தொடங்கி உடலை சுத்தம் செய்வது வரை அருவறுப்பில்லாமல் வளர்ப்பவள்தான் அன்னை. என்றாலும் தன் பணியை கூட செய்யவியலாத மன வளர்ச்சி குன்றிய குழந்தைக்கு உணவும் முறைவிடமும் கொடுத்து கண்ணும் கருத்துமாக பார்த்து கொண்டாலும் தன் காலம் கடந்த பின் இந்த குழந்தையை யார் பாதுகாப்பார்களோ என்ற கவலையில் ஒரு பூ மலர்ந்து உதிர்வது போல தன் காலத்திலேயே இறக்க வேண்டும் என்று அன்பின் மிகுதி வன்முறையாக கொண்டதுதான் இக்கவிதை. இதில் செம்மல் என்றால் உதிர்ந்த பூ பழம் பூவாய் செந்நிறம் பெற்று அழுகும் நிலை. அதாவது அவள் தாய் தான் இருக்கும் பொழுதே தன் குழந்தை இறக்க வேண்டும் என்று மனநலம் குன்றிய குழந்தைக்காக வேண்டுவதே இந்த கவிதை.

0: நலமாய் வளமாய் வழங்குபவர் யோகக்கலை பயிற்றுனர் பவித்ரா பால்ராஜ் அவர்கள்.
1: வணக்கம் வணக்கம் வணக்கம். இந்த வாரம் வந்து ப்ரெக்னன்சி அந்தந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி என்னென்ன ஆசனாக்கள் மூச்சு பயிற்சி பண்ணலாம்ன்றது இன்னைக்கு நான் சொல்லித்தரப்போகிறேன். கர்ப்பிணி பெண் உங்களோட ப்ரெக்னன்சி டைமில் வந்து ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். பெண்களோட கர்ப்ப காலம்ன்றது 40 வாரங்கள் அல்லது சுமார் 9 மாதங்களாக அமையும். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3 நிலைகள் இருக்குது. இதை வந்து ட்ரைமிஸ்டர் அப்படின்னு சொல்லுவோம் நாங்கள். இப்போ கர்ப்ப காலத்தில் வந்து என்னென்னலாம் முக்கியமான நிலை, அந்த நிலையில் வந்து என்னென்னலாம் வந்து நம்மளுக்கு மாற்றங்கள் ஏற்படும், என்ன மாதிரி வளர்ச்சிகள் ஏற்படும்ன்றது எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். அது மட்டுமல்ல அந்தந்த காலத்துக்கு என்ன மாதிரி ப்ரீத்திங் எக்ஸசைஸ் மூச்சு பயிற்சி செய்யலாம், என்ன மாதிரி ஆசனாக்கள் செய்யலாம் செய்யக்கூடாதுன்றதும் உங்களுக்கு நான் சொல்லித்தரப்போகிறேன். இப்போ முதல் 3 மாதங்கள், அதாவது முதல் வாரம் தொடங்கி ஒரு 12 வாரம் வரல இருக்கிறது வந்து ஃபர்ஸ்ட் ட்ரைமிஸ்டர் அப்படின்னு சொல்லுவோம். இது முக்கியமான ஒரு ஆரம்ப கட்டமாகும். இது ஃபர்ஸ்ட் பீரியட்ஸ் மிஸ் ஆகும்போது மார்னிங் சிக்னஸ், காலை சோர்வு, வாந்தி மற்றும் லேசாக நம்ம ஒரு செஸ்டில் ஒரு பெயின், அதெல்லாம் வந்து இருக்கும். அதெல்லாம் வந்து அறிகுறிகள், நம்ம ப்ரெக்னென்ட் ஆகி இருக்கிறோன்றதுக்காக ஒரு அறிகுறிகள் அது. ஸோ இந்த காலகட்டத்தில் வந்து குழந்தையோட தலை, மூளை, இதயம், கைகள் மற்றும் கால்கள் உருவாகக்கூடிய காலம் இது. இந்த காலத்தில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஒரு கைனகாலஜிஸ்ட்டை கன்சல்ட் பண்ணி அவங்களோட ப்ரெக்னென்சியை வந்து கர்ப்ப பரிசோதனை செஞ்சு அவங்க கொடுக்கக்கூடிய வைட்டமின் மாத்திரைகள் மற்றும் வேற ஏதாவது சப்ளிமெண்ட்ஸ் கொடுத்து அவங்க ஆலோசனையோடு நீங்கள் சாப்பிடணும். அது ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதே மாதிரி நீங்கள் சத்தான ஆகாரம் சாப்பிடணும். ஒரு சுகர் ஐட்டம்ஸோ சால்ட் நிறைஞ்ச ஐட்டம்ஸோ உங்கள் ப்ரெக்னென்சி ஃபுல்லாக நீங்கள் அவாய்ட் பண்ணுறது அது வந்து குழந்தைக்குமே ரொம்ப நல்லது. ஸோ இந்த காலகட்டத்தில் யோகா மூச்சு பயிற்சி செய்யும்போது நம்மளுக்கு இருக்கிற பதற்றம், ஆங்ஸைட்டி வந்து நல்லாவே ரெடியூஸ் ஆகும். நீங்கள் ஏற்கனவே யோகா பயிற்சி செய்கிறவங்களா இருந்தீங்க அப்படின்னா உங்களோட வயிறு கம்ப்ரெஸ் ஆகிற மாதிரி அழுத்துற மாதிரி ஆசனாக்கள் மற்றும் நம்மளோட வயிறு வந்து முறுக்கல் ஆகிற மாதிரி ட்விஸ்டிங் போசஸ்லாம் அவாய்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த காலகட்டத்தில். என்ன மாதிரி ஆசனா செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப மென்மையான ஆசனாவான பாலாசனா, கேட் அண்ட் கவ் அப்படின்னு சொல்லுவோம், மர்ஜரி ஆசனா. ஸோ பாலாசனான்றது சைல்ட் போஸ், மர்ஜரி ஆசனான்றது கேட் அண்ட் கவ். அந்த மாதிரி ஆசனாக்கள் நீங்கள் செஞ்சுக்கலாம். நல்ல மைண்டை காம் டவுன் பண்ணுறதுக்கு மெடிடேஷன் தியானமும் செய்யலாம். வயரை அமுத்துற மாதிரி மூச்சு பயிற்சிகள் இருக்குது. கபாலபாத்தி அப்புறம் பஸ்திரிக்கா அந்த மாதிரி மூச்சு பயிற்சி இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்கள். இப்போ ரெண்டாவது காலகட்டம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா செகண்ட் ட்ரைமிஸ்டர், நெக்ஸ்ட்டு 3 மந்த்ஸ். ஸோ உங்களுக்கு 13 வாரம் தொடங்கி 27 வாரம் வரல இருக்கிறது வந்து செகண்ட் ட்ரைமிஸ்டர். இது வந்து கர்ப்பத்தோட நடுவு பகுதி. ஸோ 4வது மாதம் தொடங்கி 6 மாதங்கள் வரையில் இருக்கக்கூடிய ட்ரைமிஸ்டர் தான் இது, 2வது ட்ரைமிஸ்டர். இந்த காலகட்டத்தில் வந்து பெரும்பாலான பெண்கள் வந்து அந்த வாந்தி மயக்கம் அதெல்லாம் சரியாகி அவங்களுக்கு வந்து கொஞ்சம் ஆக்டிவாக இருக்கக்கூடிய காலம் இது. ஸோ இதில் வந்து அவங்களோட குழந்தையோட அசைவுகளை வந்து ஒரு தாய்மார் வந்து உணரக்கூடிய காலம் இது. குழந்தைக்குமே வந்து முகபாவனைகள் உருவாகி கைரேகைகள் இதெல்லாம் வந்து வளர தொடங்கக்கூடிய காலம். இந்த காலகட்டத்தில் கரெக்டாக நம்ம அந்த ஸ்கேன்லாம் போயிட்டு குழந்தையோட வளர்ச்சியை வந்து கண்காணிக்கிறது ரொம்ப அவசியம். ஸோ இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நாடி சுத்தி பிராணயாமா, ஏற்கனவே நான் உங்களுக்கு சொல்லி தந்திருக்கேன் முதல் எபிசோடில், நாடி சுத்தி பிராணயாமா உங்களுக்கு சாண்டிங் பண்ண தெரிஞ்சால் சாண்டிங் பண்ணலாம், பிராமரி பிராணயாமமே சொல்லி கொடுத்துருக்கேன் உங்களுக்கு. இந்த மாதிரியான பிராணயாமா பண்ணுறது மூலமாக உங்களோட உடலில் வந்து ரத்த ஓட்டம் நல்லா அதிகரித்து உங்களோட மைண்டுமே நல்லா காம் டவுன் ஆகும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஹிப் ஓப்பனிங் போஸ்டர்ஸ், அதாவது உங்களோட இடுப்பு தசைகள் வந்து ஃப்ளெக்சிபிள் ஆக்கக்கூடிய போஸ்டர்ஸ். எதுக்கு ஃப்ளெக்சிபிள் ஆகணும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா குழந்தை வந்து உள்ளே வளரும்போது உங்களோட யூட்ரஸ் வந்து கர்ப்பப்பை எக்ஸ்பேண்ட் ஆக தொடங்கும். அந்த எக்ஸ்பேண்ட் ஆகும்போது நம்மளுக்கு சுற்றி இருக்கிற தசைகள் வந்து ஸ்டிஃபாக இருந்தது அப்படின்னா உங்களுக்கு லைட் அடிவயிறு பெயினோ இல்லை வந்து லோவர் பேக் பெயினோ அந்த மாதிரி வலி தொடங்கும். ஆக்சுவலாக இதை அவாய்ட் பண்ணுறதுக்கோசரம் நீங்கள் முதல்லே வந்து உங்களோட மசில்ஸை வந்து ப்ரிப்பேர்டாக வைக்கணும். ஸோ இந்த மாதிரி த்ரிகோண ஆசனா மாதிரி ஆசனா பண்ணும்போது உங்களோட இடுப்பு தசைகள்லாம் வந்து நல்லா நெகிழ்வடைஞ்சு ஃப்ளெக்சிபிள் ஆகி உங்களுக்கு உள்ளுக்குள்ளே அந்த குழந்தை வளரும்போது கம்ஃபர்டபுளாக வளர்கிறதுக்கு வழிவகுக்கும். அந்த மாதிரி நீங்கள் ஆசனாக்கள் பண்ணும்போது கர்ப்பப்பை வந்து விரிவடைகிறதுனால வரக்கூடிய எந்த விதமான பெயினுமே வந்து நீங்கள் ஃபீல் பண்ண மாட்டீங்க. இப்போ பர்வத்தாசனா சேதுபந்தாசனா மாதிரி ஆசனாக்கள் பண்ணும்போது போன எபிசோடில் சேதுபந்தாசனா எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி கொடுத்தேன். இந்த மாதிரி ஆசனாக்கள் பண்ணும்போது இது இன்வர்ஷன் போஸ் அப்படின்னு சொல்லுவோம். நம்மளுக்கு யூட்ரஸ்க்கு போகிற பிளட் ஃப்ளோ வந்து ப்ராப்பராக இருக்கும். அது மட்டுமல்ல ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் ட்ரைமிஸ்டரில் வந்து குழந்தை வந்து கீழே இறங்காமல் பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ இந்த மாதிரி ஆசனா

கல் பண்ணும்போது அந்த கீழே குழந்தை வராமல் பார்த்துக்கும் ஆக்சுவலாக. ஸோ நல்லா குழந்தையுமே உள்ள நல்லபடியாக வளரத்துக்குமே வந்து வழிவகுக்கும். அடுத்தது வந்து நம்மளோட மார்பு பகுதி. ஸோ நம்மளுக்கு வயிறு பெருசாக போய் லங்ஸில் நுரையீரலில் வந்து போயிட்டு இடிக்க தொடங்கும். ஸோ அப்போ வந்து கொஞ்சம் அந்த பிரெத்லெஸ்னஸ், கொஞ்ச நேரம் நடந்தாலே மூச்சு வாங்குற மாதிரி இருக்கும், அப்படி இல்லைனா ஒரு ரெண்டு ஸ்டெப் ஏறினாலே வந்து மூச்சு வாங்குற மாதிரி இருக்கும். அதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு வந்து செஸ்ட்டு நல்லா உங்களோட மார்பகம் வந்து விரிக்கிற மாதிரி ஸ்ட்ரெச்சஸும் ஆசனாக்கள் பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப அவசியம். ஸோ வீரபத்ராசனா வந்து ஒரு நல்ல ஆசனா, உங்களோட செஸ்ட்டு நல்லா எக்ஸ்பேண்ட் ஆகி இந்த மாதிரி மூச்சுத்திணறல் இல்லாமல் பார்த்துக்கிறதுக்கு ஒரு ஆசனா வந்து வீரபத்ராசனா. இப்போது தேர்ட் ட்ரைமஸ்டர் பார்ப்போம். தேர்ட் ட்ரைமஸ்டர் வந்து 28 வாரங்கள் தொடங்கி 40 வாரம் வரையிலும் போகிறது தேர்ட் ட்ரைமஸ்டர். இது வந்து பிரசவத்தோட இறுதி கட்டமாகும். 7 மாதம் தொடங்கி 9 மாதங்கள் வரையும் இருக்கும் இந்த ட்ரைமஸ்டர். இந்த காலகட்டத்தில் லைட்டாக வெயிட் கெயின் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அடிக்கடிக்கு சிறுநீர் கழிக்க போகிறது, அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா லைட்டாக லோவர் பேக் பெயின் வரத்துக்கு சான்சஸ் இருக்குது. பட் நம்ம ப்ராப்பராக நம்ம வந்து யோகா பயிற்சி செஞ்சோம் அப்படின்னா அந்த பேக் பெயினுமே வராமல் நம்ம தடுக்கலாம். ஆக்சுவலாக இந்த காலகட்டத்தில் வந்து குழந்தையோட நுரையீரல் வந்து முழுமையாக வளர்ச்சி அடையக்கூடிய காலம் இது. அதே மாதிரி குழந்தையுமே வந்து பிரசவத்திற்கு தயாராகக்கூடிய காலம் வந்து இந்த தேர்ட் ட்ரைமஸ்டர். ஸோ இந்த காலகட்டத்தில் வந்து குழந்தையோட தலை வந்து கீழே திரும்பும், ஆக்சுவலாக கீழே பார்த்த மாதிரி இருக்கும். அப்போ தான் வந்து பிரசவத்திற்கு ரெடி ஆகுதுன்றத நம்ம ஸ்கேன் மூலமாக தெரிஞ்சுக்கலாம். இன்கேஸ் வந்து குழந்தை வந்து தலை கீழே வரல, இன்னுமே வந்து கிராஸ் பொசிஷனில் தான் இருக்குது அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா உங்களுக்கு யோகாவில் வந்து குழந்தைய ஸ்லைட்டாக ரொட்டேட் பண்ணி ஹெட் ஆன் பொசிஷனுக்குமே, செஃபாலிக் பொசிஷன் அப்படின்னு சொல்லுவோம், தலை கீழாக இருக்கிற பொசிஷனுக்குமே நம்ம எடுத்துகிட்டு வரலாம். ஸோ அதுக்குமே ஆசனாக்கள் இருக்குது. நீங்கள் எந்த ஆசனா பண்ணாலும் நீங்கள் வந்து ப்ராப்பராக சர்டிஃபை ஆன ஒரு யோகா ட்ரெய்னர் கிட்ட, அதாவது பிரசவக்கால யோகா நிபுணர்னே இருக்காங்க, அந்த மாதிரி நிபுணரோட ஆலோசனையோட மேற்பார்வையோடு செய்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். ஏன்னா நம்மளுக்கு ப்ரெக்னென்சின்றது ஒரு பிளெஸ்ஸிங் ஆக்சுவலாக. ஸோ அந்த காலகட்டத்தில் நமக்கு இஷ்டப்பட்ட மாதிரி சோஷியல் மீடியாவில் இருக்கிற வீடியோஸ் பார்த்து பண்ணக்கூடாது. அவங்களோட கைடன்ஸோடு பண்ணுறது ரொம்ப ரொம்ப அவசியம். நீங்கள் அந்த மாதிரி ஒரு கைடன்ஸோடு பண்ணும்போது உங்கள் உடல் கண்டிஷன் அன்றைக்கி எப்படி இருக்கோ, பேபியோட கண்டிஷன் எப்படி இருக்கோ, அதுக்கு ஏற்ற மாதிரி அவங்க வந்து உங்களுக்கு சொல்லித்தருவாங்க. ஸோ யோகான்றது வந்து நம்ம சரியான ஒரு ட்ரெய்னர் கிட்டேயோ இல்லை யோகா ப்ரொஃபஷனல் கிட்டேயோ இல்லை ஒரு யோகா இன்ஸ்டிடியூட் போயிட்டு முறைப்படி நம்ம கற்றுக்கணும். ஸோ நம்ம சோஷியல் மீடியாவில் இருக்கிற வீடியோஸ் பார்த்தோ அந்த மாதிரி பண்ணும்போது அந்த வீடியோஸ் மேலே வந்து கரெக்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்க மாட்டாங்க. நீங்கள் பண்ணுறதுமே கரெக்டாக தப்பான்றது தெரியாது. லெசன்ஸ் நம்ம எடுத்துக்கும் போது நம்ம உடம்புல நெகட்டிவாக நடக்கிறதுக்குமே நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் நீங்களாக செல்ஃப் ப்ராக்டிஸ் பண்ணாதீங்க. ஃபஸ்ட்டு ஒழுங்காக கற்றுக்கோங்க, அதுக்கப்புறமா உங்களோட செல்ஃப் ப்ராக்டிஸை நீங்கள் கண்டினியூ பண்ணலாம். ஸோ ப்ராப்பராக ஒரு ப்ரொஃபஷனல் கிட்ட போயிட்டு அவங்க கைடன்ஸோட யோகா பண்ணுங்கள். அப்போ தான் அதோட பெனிஃபிட்ஸ் உங்களுக்கு நல்லாவே கிடைக்கும். ஸோ யோகா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், ஆரோக்கியமாக இருங்க. எல்லாருக்கும் நன்றி. தேங்க்யூ.

0: கதையரங்கம் வழங்குபவர் வி. துர்கா ரமேஷ் அவர்கள்.
1: அது ஒரு அழகான கிராமம். விவசாயத்தை அடிப்படையா கொண்ட ஊர் அது. அந்த ஊர்ல சிலை செய்யற ஒரு ஆள் இருந்தான். அவன் சிலைய வடிவமைக்கிறத பார்த்து ஊர்ல இருக்கிற மக்கள் எல்லாருமே ஆச்சரியப்பட்டாங்க. அங்க 18 கிராமத்துக்கும் சேர்த்து ஒரு அம்மன் கோயிலும் இருந்துச்சு. அந்த கோவில்ல திருவிழா வந்துச்சு. அப்போ அங்க நிறைய போட்டிகளும் நடந்துச்சு. 18 கிராமங்களும் ஒன்னு கூடி ஒரே கோலாகலமா இருந்துச்சு. அதுல சிலை செய்யற போட்டியும் இருந்துச்சு. ஊரே ஒன்னு கூடி இந்த சிலை செய்யற சிப்பிய அந்த போட்டியில கலந்துக்க வச்சாங்க. ஒவ்வொரு ஊரும் ஒவ்வொரு போட்டியில சிறப்பா ஜெயிச்சுக்கிட்டே வந்துச்சு. ஆனா சிலை செய்யற போட்டியில இந்த சிற்பி தான் ஜெயிப்பார்னு அந்த ஊர் மக்கள் ரொம்பவே உறுதியா நம்புனாங்க. முதல் சுற்று, ரெண்டாம் சுற்றுன்னு எல்லாமே ஓரளவு சுலபமான சிலைகளா செய்ய சொன்னாங்க. அதுல ரெண்டுலையுமே இந்த சிற்பி தேறி அடுத்த கட்டத்துக்கு முன்னேறினாரு. மூணாவது கட்டத்துல கற்பனைக்கே எட்டாத வகையில ஒரு சிலைய செய்ய சொன்னாங்க. அதுக்கு 3 அவகாசமா கொடுத்தாங்க ஒவ்வொரு சிற்பிக்கும். எல்லாருமே அவங்கவுங்க ஊருக்கு போய் சிலைகளை செய்ய ஆரம்பிச்சாங்க. இந்த சிற்பி இவரோட கற்பனையிலேயே அந்த சிலைய வடிக்க ஆரம்பிச்சாரு. முதல் நாள் மக்கள் எல்லாரும் போய் பார்த்தாங்க. யாருக்குமே அந்த சிலை திருப்தியா இல்ல. வேணாம்னு சொல்லி அந்த சிற்பி அந்த சிலைய உடைச்சிட்டாரு. 2 நாளும் அவங்க போய் பார்த்தாங்க. அப்பவும் அவர் செஞ்ச சிலை நல்லாவே இல்ல அப்படின்னு சொல்ல அந்த சிற்பி அந்த சிலையையும் உடைச்சிட்டாரு. 3 போய் பார்க்கும்போது மக்கள் எல்லாம் அந்த சிலையும் நல்லாவே இல்லைன்னு சொல்லி திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்பவும் அந்த சிற்பி தன்னோட சிலையை உடைச்சிட்டாரு. இந்த போட்டியில நம்ம ஊர் தோக்கத்தான் போகுது அப்படின்னு ஊர் மக்களே சேர்ந்து முடிவு பண்ணி போட்டி அறிவிச்சிருந்த இடத்துக்கே போயிட்டாங்க. அங்க போய் அந்த ஊர் தலைவரே தன்னுடைய தோல்வியை ஒத்துக்கிறதா சொல்லி அறிவிக்க போனாரு. அந்த நேரத்துல அந்த சிற்பி வேகமா இன்னொரு சிலையை எடுத்துட்டு ஓடி வராரு. அது இதுவரைக்கும் பார்க்காத அளவுக்கு, கற்பனைக்கே எட்டாத அளவுக்கு தத்ரூபமான சிலையா இருந்தது. அதை பார்த்த ஊர் மக்களுக்கு ஆச்சரியம். இதை எப்போ இவர் செஞ்சாரு அப்படின்னு அப்பதான் அந்த சிற்பி பேச ஆரம்பிச்சாரு. முதல் நாளே எல்லாரும் கண்டுபிடிச்ச தவற அப்படியே எதிர்ப்பதமா வச்சு ஒரு சிலைய செதுக்கியிருக்காரு. 2 கண்டுபிடிச்ச தவறுக்கு எதிர்ப்பதமா மேல மேல அந்த சிலைய வடிவம் அமைச்சிருக்காரு. 3 இவரோட கற்பனையையும் முழுசா சேர்த்து அந்த சிலைக்கு மெருகூட்டி இதுவரைக்கும் யாருமே பார்த்தே இல்லாத ஒரு சிலையா வடிச்சிருக்காரு. அதை கொண்டு வந்துதான் அங்க கொடுத்திருக்காரு. ஆனா ஆச்சரியம் என்னன்னா, அங்க நடந்த போட்டியில அந்த சிலை தான் முதல் பரிசு ஜெயிச்சது. ஊர் மக்களே சேர்ந்து அவர் தோல்வி அடைஞ்சிட்டாருன்னு சொல்லியும் அவர் அதை தோல்வியா நினைக்காம வெற்றியோட முதல் படியா நினைச்சதுதான் அவரோட வெற்றிக்கு கொண்டு போச்சு. இதுவரைக்கும் அப்படி ஒரு சிலையை யாருமே செஞ்சதில்லைன்னு சொல்லி 18 கிராமமும் சேர்ந்து அந்த கிராமத்துக்கே மிகப்பெரிய பட்டத்தை கொடுத்தாங்க. வாழ்க்கையில தோல்வி மட்டுமே தொடர்ந்து வந்தா தோத்துக்கிட்டே இருக்கும்னு அர்த்தம் இல்ல, தோல்வியை தாண்டி போயிட்டு இருக்கோம் அப்படின்னு அர்த்தம். தோல்விங்கிறது வாழ்க்கையில கற்றுத்தரக்கூடிய பாடங்கள்ல ஒன்னே தவிர அதுல அவமானம் ஏதும் இல்ல. வெற்றியும் தோல்வியும் 2 படிகள்.

0: தான். ஒரு படியில உங்களை நீங்க உணர்ந்துக்குவீங்க, இன்னொரு படியில உங்களை நீங்க திருத்திக்குவீங்க. இதுதாங்க வாழ்க்கை. தோல்விங்கிறது வாழ்க்கையில வந்தாதானே வெற்றி அடைகிறது எப்படிங்கிற ஐடியாவும் நமக்கு கிடைக்கும். தோல்வியிலிருந்து நாம எதையும் கத்துக்கலனாலும் பரவாயில்ல, மனசு தடுமாறாம இருந்தாலே போதும். சில நேரங்கள்ல வெற்றியே கிடைக்காத தோல்வி கூட வாழ்க்கையில சந்தோஷத்தை கொடுக்குங்க. குழந்தையோ பெரியவங்களோ யாரா இருந்தாலும் வெற்றி மட்டுமே நோக்கமா வச்சுதான் வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காங்க. யாரும் தோல்வியை விரும்பாதது அதை விட கசப்பான உண்மையா இருக்கு. தோல்வி இல்லாத இடத்துல வெற்றி மட்டும் எப்படி கிடைக்கும்? குழந்தையா இருக்கும்போது நாம எடுத்து வைக்கிற முதல் அடி கூட தோல்வியிலதான் முடியுது. அதுக்காக நாம வாழ்க்கை பூரா நடக்காமலா இருக்கும். நம்ம அம்மா கிட்ட தோத்து போனா அன்பு கிடைக்குங்க, அப்பா கிட்ட தோத்து போனா அறிவு கிடைக்கும். நம்ம துணைவன் கிட்டயோ துணைவி கிட்டயோ தோத்து போனா மகிழ்ச்சி இரட்டிப்பாகும். நம்ம பிள்ளைகள் கிட்ட தோற்று போனா பல மடங்கு பாசம் வரும். சொந்தங்கள் கிட்ட தோத்து போனா உறவு பலப்படும். நண்பன் கிட்ட தோத்து போனா நட்பு உறுதிப்படும். இப்படி கூட வெற்றி கிடைக்கும் நம்ம வாழ்க்கையில தோற்று போனா.
1: தேன் கூடு தொகுப்பு நிகழ்ச்சி கேட்டீர்கள்.
2: இந்த நிகழ்ச்சியை பத்தின கருத்துக்களை சொல்லணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்க எங்க கிட்ட சொல்லுங்க. AIR சென்னை w@gmail.com என்ற மின்னஞ்சல் மூலமாகவோ அல்லது நிகழ்ச்சி இயக்குனர் ஆகாஷ்வாணி சென்னை காமராஜர் சாலை சென்னை 604 என்ற முகவரிக்கு கடிதம் மூலமாகவும் எழுதி அனுப்பலாம். நன்றி, வணக்கம்.
3: தொகுப்பில் உதவி எம் விஜயகாந்த். அமைப்பு டாக்டர் கே வித்யாவதி.
1: படைப்பு ஆகாஷ்வாணி சென்னை. மனிதர்களுக்கு உண்ண உடுக்க உறங்க கொடையாகின்றன. விலங்குகளுக்கு வாழ்விடமாகின்றன. பல்லுயிர் பெருக உதவுகின்றன. பருவநிலை மாற்றத்தை எதிர்கொண்டு காக்கின்றன. கரியமிலம் கொண்டு பிராணவாயு தருகின்றன. இத்தனை தரும் மரங்கள் நம்மிடம் வேண்டுவது சிறிது அக்கறை மட்டுமே.
4: மரம் வளர்ப்போம், மழை பெறுவோம். இன்னும் சில நொடிகளில் மாநில செய்திகள் திருச்சிராப்பள்ளியிலிருந்து அஞ்சலாகும்.

வணக்கம். ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள் வாசிப்பவர் சாந்தி ரமேஷ். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திரமோடி டெல்லி செங்கோட்டையில் நாளை தேசிய கொடியை ஏற்றி வைத்து காவல்துறையினரின் அணிவகுப்பு மரியாதை ஏற்றுக்கொள்கிறார். சுதந்திர தினத்தையொட்டி மக்கள் அதிகம் கூடும் இடங்களில் நாடு முழுவதும் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. முதலமைச்சரின் காவல் பதக்கங்கள் தமிழகத்தில் இன்று அறிவிக்கப்பட்டுள்ளன. ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் திருக்கோவில் ஆடிப்பூர தேரோட்டம் இன்று கோலாகலமாக நடைபெற்றது. நீலகிரி, தேனி, திண்டுக்கல், மதுரை, தஞ்சை, திருவாரூர், நாகை, புதுக்கோட்டை, சிவகங்கை மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இனி விரிவான செய்திகள். நாட்டின் 80வது சுதந்திர தினம் நாளை கொண்டாடப்படுகிறது. தலைநகர் டெல்லி செங்கோட்டையில் பிரதமர் திரு நரேந்திரமோடி மூவர்ண தேசிய கொடியை ஏற்றி சுதந்திர தின கொண்டாட்டங்களை துவக்கி வைக்கிறார். 21 குண்டுகள் முழங்க தேசிய கொடி ஏற்றப்படும் போது வானிலிருந்து ஹெலிகாப்டர் மூலம் வண்ண பூக்களின் இதழ்கள் தூவப்படுகின்றன. தொடர்ந்து பிரதமர் திரு நரேந்திரமோடி செங்கோட்டையிலிருந்து நாட்டு மக்களிடம் சுதந்திர தின உரையாற்றுகிறார். வந்தே மாதரம் தேசிய பாடலின் 150வது ஆண்டு நிறைவை கொண்டாடும் வகையில் இந்த ஆண்டு சுதந்திர தின கொண்டாட்டங்களின் போது இப்பாடல் இசைக்கப்படுகிறது. தேசிய மாணவர் படையினரும் எனது பாரதம் தன் ஆர்வலர்களும் வந்தே மாதரம் தேசிய பாடலை பாடுகின்றனர். தொடர்ந்து தேசிய கீதம் இசைக்கப்படுகிறது. 2500க்கும் மேற்பட்ட மாணாக்கர் சுதந்திர தின கொண்டாட்டங்களில் பங்கேற்கின்றனர். சுதந்திர தின கொண்டாட்டங்களில் பங்கேற்க பல்வேறு தரப்புகளிலிருந்து 5000 சிறப்பு விருந்தினர்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. பிரதமரின் விஸ்வகர்மா திட்டம், சிறு குறு நிறுவனங்களுக்கான முத்ரா வங்கி கடன் திட்டம், சாலையோர சிறு வியாபாரிகளுக்கான ஸ்வாநிதி திட்டம், பாரத டாக்ஸி ஓட்டுநர்கள் உள்ளிட்டோர் இதில் அடங்குவர். சுதந்திர தின கொண்டாட்டங்களை ஒட்டி தலைநகர் டெல்லியில் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. 15,000க்கும் மேற்பட்ட பல்வேறு முகமைகளை சேர்ந்த பாதுகாப்பு ஊழியர்கள் பந்தோபஸ்து பணியில் ஈடுபடுகின்றனர். செங்கோட்டையை சுற்றி 1,000க்கும் மேற்பட்ட சிசிடிவி கேமரா பொருத்தப்பட்டுள்ளது. நாடு முழுவதும் ரயில்கள், பேருந்து, விமான நிலையங்கள், கோவில்கள், சுற்றுலா

0: தலங்கள் உள்ளிட்ட மக்கள் அதிகம் கூடும் இடங்களில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டு கண்காணிப்புகளும் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு நாட்டு மக்களிடையே இன்றிரவு 7 மணிக்கு சுதந்திர தின உரையாற்றுகிறார். ஆகாஷ்வாணி தூர்தர்ஷன் அலைவரிசைகளில் குடியரசுத் தலைவரின் உரை நேரடி ஒலி ஒளிபரப்பு செய்யப்படுகிறது. தொடர்ந்து இதன் தமிழாக்கம் இன்றிரவு 9:30 மணிக்கு ஆகாஷ்வாணியில் ஒலிபரப்பாகும். நாட்டின் 80வது சுதந்திர தினத்தையொட்டி 2026ஆம் ஆண்டிற்கான காவல்துறை, தீயணைப்பு, ஊர்காவல்படை, சீர்திருத்த பணிகள் உள்ளிட்ட பிரிவுகளை சேர்ந்த 1057 பேருக்கு குடியரசுத் தலைவர் பதக்கங்களை மத்திய உள்துறை அமைச்சகம் இன்று அறிவித்துள்ளது. தமிழ்நாட்டிலிருந்து குடியரசுத் தலைவர் தகைசால் பணிக்கான பதக்கத்திற்கு 3 பேரும், உள்துறை அமைச்சகத்தின் சிறந்த பணிக்கான பதக்கத்திற்கு 17 பேரும் என 20 பேர் இந்த பட்டியலில் இடம்பெற்றுள்ளது குறிப்பிடத்தக்கது. மத்திய புலனாய்வுத்துறையில் சிறப்பாக சேவையாற்றிய 21 பேருக்கும் குடியரசுத் தலைவர் பதக்கங்கள் அறிவிக்கப்பட்டுள்ளன. சென்னை புனித ஜார்ஜ் கோட்டையில் முதலமைச்சர் திரு சி ஜோசப் விஜய் தேசிய கொடியை ஏற்றி வைத்து காவல்துறையினரின் அணிவகுப்பு மரியாதையை நாளை ஏற்றுக்கொள்கிறார். பல்வேறு துறைகளில் சாதனை புரிந்தோருக்கு விருதுகளையும் முதலமைச்சர் வழங்கி கௌரவிக்கிறார். திருச்சி மாவட்டம் உட்பட அனைத்து மாவட்டங்களிலும் மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் தேசிய கொடியை ஏற்றி வைத்து தியாகிகளை கௌரவித்து நலத்திட்ட உதவிகளை வழங்க உள்ளனர். சென்னை தலைமைச் செயலகம், விமான நிலையம், எழும்பூர் ரயில் நிலையம், ரிப்பன் மாளிகை உட்பட ஆட்சித்தலைவர் அலுவலகங்கள், மத்திய மாநில அரசின் அலுவலகங்கள் அனைத்தும் வண்ணமயமான ஒளி விளக்குகளுடன் காட்சியளிக்கின்றன. தமிழகத்தில் சுதந்திர தினத்தையொட்டி அனைத்து கிராம ஊராட்சிகளிலும் கிராம சபை கூட்டங்கள் நாளை நடைபெறுகின்றன. திருச்சி மாவட்டத்தில் 404 கிராம ஊராட்சிகளிலும் நடைபெறும் கிராம சபை கூட்டங்களில் பொதுமக்கள் பங்கேற்க மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு பிரதீக் தாயல் அறிவுறுத்தியுள்ளார். இல்லந்தோறும் தேசிய கொடி விழிப்புணர்வு பேரணி பல்வேறு பகுதிகளில் நடைபெற்று வருகிறது. நாமக்கல்லில் நடைபெற்ற பேரணியில் பங்கேற்றது மகிழ்ச்சி அளிப்பதாக அஞ்சல் துறை பணியாளர் விக்னேஸ்வரி கூறுகிறார்.
1: இல்லந்தோறும் மூவர்ண கொடி என்ற நிகழ்ச்சியின் ஒரு பகுதியாக இந்த பேரணி நடைபெற்றது. பொதுமக்கள் அனைவரும் மூவர்ண கொடியினை இந்த சுதந்திர தின விழாவிற்கு தங்கள் இல்லங்களில் ஏற்றி சுதந்திர தின விழாவை மகிழ்ச்சியாக கொண்டாடுமாறு கேட்டுக்கொள்கிறேன். 150வது வந்தே மாதர பாடலின் நினைவுபடுத்தும் விதமாக இந்த சுதந்திர தின விழா நிகழ்வு எடுத்துக்கொள்ளப்பட்டுள்ளது. மேலும் மக்களிடம் தேசிய ஒருமைப்பாட்டையும் சுதந்திர விழிப்புணர்வையும் ஏற்படுத்தும் விதமாக இந்த பேரணி நடைபெற்றது.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் மாநில செய்தி அறிக்கை. நேயர்களே, சுதந்திர தினத்தையொட்டி இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கம் தற்போது நடைபெற்று வருகிறது. வரும் 17ஆம் தேதி வரை நடைபெற உள்ள இந்த இயக்கத்தில் அனைவரும் பங்கேற்று தேசிய கொடியை ஏற்றி எடுத்துக்கொண்ட செல்பி புகைப்படத்தை hargartiranga.com என்ற இணையதளத்தில் பதிவேற்றம் செய்வோம். மூவர்ண தேசிய கொடியை ஏற்றுவோம், தேசத்தின் பெருமையை போற்றுவோம். தமிழ்நாட்டில் சிறப்பாக பணியாற்றிய காவல்துறை அதிகாரிகளுக்கு முதலமைச்சரின் காவல் பதக்கங்கள் அறிவிக்கப்பட்டுள்ளன. திண்டுக்கல் சரக காவல்துறை துணைத்தலைவர் டாக்டர் வி சசிமோகன், சென்னை ஊழல் தடுப்பு கண்காணிப்பு இயக்கக காவல் கண்காணிப்பாளர் திருமதி சண்முக பிரியா, கரூர் நகர காவல் நிலைய தலைமை காவலர் திரு ரவிக்குமார் உள்ளிட்டோருக்கு தலா 8 கிராம் எடையுடன் கூடிய தங்கப்பதக்கமும் 25,000 ரூபாய் ரொக்கமும் வழங்கப்பட உள்ளது. இதேபோல் புலன் விசாரணை பணியில் சிறப்பாக பணியாற்றிய திருச்சி குற்றப்பிரிவு புலனாய்வுத்துறை துணை கண்காணிப்பாளர் திருமதி அனுஷியா, பெரம்பலூர் கைகளத்தூர் காவல் நிலைய ஆய்வாளர் திருமதி சித்ரா உள்ளிட்ட 10 பேருக்கு சிறப்பு பணிக்கான பதக்கங்கள் அறிவிக்கப்பட்டுள்ளன. காவிரி விவகாரத்தில் தமிழகத்திற்கான உரிமையை நிலைநாட்ட தமிழக அரசு சட்ட ரீதியிலான நடவடிக்கைகளை எடுத்து வருவதாக மாநில சட்ட அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியுள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர், இது தொடர்பாக உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு தாக்கல் செய்துள்ள மனு வரும் திங்கட்கிழமை விசாரணைக்கு வரும் என்றார்.
2: நமக்கு வந்து காவேரியில தமிழகத்துக்கு தேவையான தண்ணீரை தர தொடர்ந்து கர்நாடகம் மறுத்து வருகிறது. காவேரி வாட்டர் மேனேஜ்மெண்ட் போர்டில் கொடுத்ததும் அவங்க ரெகுலர்ல கொடுக்கப்பட்ட எந்த எவ்வளவு நீர் கொடுக்கப்படும் சொன்னதையும் அவர்களும் தொடர்ந்து மறுத்துட்டு வராங்க. ஸோ இது அனைத்தையும் சுட்டிக்காட்டி அந்த திங்கட்கிழமை வந்து நம்ம வந்து சுப்ரீம் கோர்ட்ல ஒரு மனு தாக்கல் செய்து அன்னைக்கே வந்து சுப்ரீம் கோர்ட்ல மென்ஷன் பண்ணலாம். திங்கட்கிழமை வந்து அந்த வழக்கு எடுத்துக் கொள்ளப்படுகிறது. தமிழக தேவையான நீரை பெறுவதற்காக அனைத்து சட்டப்பூர்வ நடவடிக்கைகளும் விரைவாக எடுக்கப்பட்டு வருகிறது.
0: மரக்கன்றுகளை நட்டு பொதுமக்கள் சுற்றுச்சூழலை பாதுகாக்க முன்வர வேண்டும் என்று மாநில மீன்வளத்துறை அமைச்சர் திரு ஸ்ரீநாத் கேட்டுக்கொண்டிருக்கிறார். தூத்துக்குடி மாநகராட்சிக்குட்பட்ட தருவைக்குளம் உரக்கிடங்கு வளாகத்தில் பசுமை மாக்கள் திட்டத்தை துவக்கி வைத்து பேசிய அவர், கடந்த

7 ஆண்டுகளில் 206 ஏக்கரில் 188,000 மரக்கன்றுகள் நடப்பட்டதாக குறிப்பிட்டார். தேர்தல் வாக்குறுதியில் அறிவித்தபடி விவசாயிகளுக்கான பயிர்க்கடனை தாவேகா தலைமையிலான தமிழக அரசு முழுமையாக ரத்து செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தி தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் அஇஅதிமுக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டங்கள் இன்று நடைபெற்று வருகின்றன. தஞ்சையில் இன்று நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் பேசிய அஇஅதிமுக பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி கே பழனிசாமி, வறட்சியால் பாதிக்கப்பட்ட டெல்டா மாவட்ட விவசாயிகளுக்கு உரிய

0: காஞ்சிபுரம், திருவண்ணாமலை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களிலும் அஇஅதிமுகவினர் ஆர்ப்பாட்டங்களை இன்று மேற்கொண்டனர். ஆடி பூரத்தையொட்டி ஸ்ரீவில்லிபுத்தூர் ஸ்ரீ ஆண்டாள் திருக்கோவில் தேரோட்டம் இன்று வெகு விமரிசையாக நடைபெற்றது. மாநில அமைச்சர்கள் செல்வி கீர்த்தனா, திரு வன்னியரசு உள்ளிட்ட ஆயிரக்கணக்கான மக்கள் இதில் பங்கேற்றதாக எமது விருதுநகர் செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: ஸ்ரீவில்லிபுத்தூரில் ஆண்டுதோறும் ஆண்டாள் பிறந்த நட்சத்திரமான ஆடிப்பூரத்தன்று நடைபெறும் தேரோட்டம் பிரசித்தி பெற்றது. விழாவின் முக்கிய நிகழ்வான இன்று அதிகாலை ஸ்ரீ ரங்கமன்னார் ஸ்ரீ ஆண்டாளுக்கு சிறப்பு திருமஞ்சனம் செய்யப்பட்டு திருத்தேரில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்களின் கோவிந்தா கோபாலா என்ற பக்தி கோஷம் விண்ணதிர திருத்தேர் 4 மாட வீதிகளில் வளம் வந்தது. இந்த திருத்தேரோட்டத்தில் பங்கேற்று ஸ்ரீ ஆண்டாள் ஸ்ரீ ரங்கமன்னாரை தரிசனம் செய்தால் வாழ்வில் எல்லா வளங்களும் நலன்களும் பெறலாம் என்பது ஐதீகம். விருதுநகர் மாவட்ட செய்தியாளர் தா கமலக்கண்ணன்.
0: வளிமண்டலத்தில் காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுவதால் நீலகிரி, தேனி, திண்டுக்கல், மதுரை, தஞ்சை, திருவாரூர், நாகை, புதுக்கோட்டை, சிவகங்கை மாவட்டங்களில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ராமநாதபுரம், திருச்சி, அரியலூர், பெரம்பலூர், கரூர், நாமக்கல், சேலம், ஈரோடு, திருவண்ணாமலை, கடலூர், கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், விருதுநகர் மாவட்டங்களில் மிதமான மழைக்கு இன்று வாய்ப்புள்ளதாகவும் இம்மையம் தெரிவித்துள்ளது. அமெரிக்காவில் நடைபெறும் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் ஆடவர் இரட்டையர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் இந்தியாவின் கலியாண்டா பூனாச்சா இக்வடரின் எக்ஸ்கோபார் இணை அமெரிக்க இணையை இன்று எதிர்கொள்கிறது. கசகஸ்தான் சேலஞ்சர் டென்னிஸ் ஆடவர் இரட்டையர் அரையிறுதியில் ஜீவன் நெடுஞ்செழியன் வேங்க் இணை ஜப்பான் இணையை இன்று எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைநகர் டெல்லி செங்கோட்டையில் நாளை தேசிய கொடியை ஏற்றி வைத்து காவல்துறையினரின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொள்கிறார். சுதந்திர தினத்தையொட்டி மக்கள் அதிகம் கூடும் இடங்களில் நாடு முழுவதும் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. முதலமைச்சரின் காவல் பதக்கங்கள் தமிழகத்தில் இன்று அறிவிக்கப்பட்டுள்ளன. ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் திருக்கோவில் ஆடிப்பூர தேரோட்டம் இன்று கோலாகலமாக நடைபெற்றது. நீலகிரி, தேனி, திண்டுக்கல், மதுரை, தஞ்சை, திருவாரூர், நாகை, புதுக்கோட்டை, சிவகங்கை மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெறிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
2: நேரம் 1:55. ஆகாஷ்வாணி சென்னை.
3: இந்திய அரசு தகவல் மற்றும் ஒலிபரப்பு அமைச்சகத்தின் மத்திய மக்கள் தொடர்பகம் அனுப்பியுள்ள அறிவிப்பு.
4: மத்திய மக்கள் தொடர்பகம் சென்னை அலுவலகத்தின் கீழ் பதிவு செய்ய கலைக்குழுக்கள் மற்றும் தனிப்பட்ட கலைஞர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன.
3: மத்திய தகவல் மற்றும் ஒலிபரப்பு அமைச்சகத்தின் கீழ் இயங்கும் மத்திய மக்கள் தொடர்பகம் சென்னை அலுவலகத்தில் பதிவு பெறுவதற்காக
4: தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் அந்தமான் நிக்கோபார் தீவுகளைச் சேர்ந்த நாடகம்,
3: வீதி நாடகம்,
4: நாட்டிய நாடகம்,
3: நாட்டுப்புற பாரம்பரிய ஒருங்கிணைந்த கலை நிகழ்ச்சிகள்,
4: மாயாஜாலம்,
3: புராண கதைகள்,
4: பொம்மலாட்டம்,
3: தோல்பாவை கூத்து
4: போன்றவற்றை வழங்கும் விருப்பமுள்ள தனியார் பதிவு பெற்ற கலைக்குழுக்கள் மற்றும் தனிப்பட்ட கலைஞர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன.
3: தகுதி அடிப்படையில் தேர்வாகும் குழுக்கள் கலைஞர்களின் பதிவு 3 வருடங்களுக்கானது.
4: விண்ணப்ப படிவம் மற்றும் தகுதி நிபந்தனைகள் உள்ளிட்ட விவரங்களுக்கு
3: https://cbcindia.gov.in என்ற இணையதளத்தை பார்க்கவும்
4: அல்லது சென்னை மத்திய மக்கள் தொடர்பக அலுவலகத்தை அணுகவும்.
3: தொடர்புக்கு
4: இயக்குனர் தகவல் தொடர்பு பணியகம், அறையன் 301, 2வது தளம், சூச்சனா பவன், எண் 4-1, சுவாமி சிவானந்தா சாலை, சேப்பாக்கம், சென்னை 600005.
3: தொலைபேசி எண் 0442951514449.
4: விண்ணப்பங்கள் வந்து சேர கடைசி நாள்
5: ஆகஸ்ட் 18
6: செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வரலாற்றில் பொன் எழுத்துகளால் பொறிக்கப்பட்ட கல்கியின் பொன்னியின் செல்வன் புதினத்தை வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன். அதனைத் தொடர்ந்து ஆய்வுரை வழங்குபவர் ஐங்கரன். நமது மொழியின் கலாச்சாரத்தின் அடையாளத்தை சென்னை ஆகாஷ்வாணியின் 102.3 விவித பாரதி தமிழ் பண்பலையில் தினம்தோறும் இரவு 9 மணி முதல் 9:15 வரை கேட்டு மகிழலாம்.

0: நமக்காக சில நிமிடங்கள். உங்கள் குழந்தையின் ஆரோக்கியத்தின் அடித்தளம் நல்ல உணவு மற்றும் ஊட்டச்சத்து. சிறு வயதிலிருந்து உங்கள் பிள்ளைகளுக்கு ஆரோக்கியமான காலை உணவை கற்றுக் கொடுங்கள். தட்டில் வைக்கிற உணவுகளை காலி செய்கிறார்களா என்பதையும் கவனியுங்கள். ஊட்டச்சத்துக்கள் என்பது மனம், உடல் மற்றும் சமூக ஆரோக்கியத்திற்கு முக்கியமானது. உணவுடன் ஆரோக்கியமான உறவையும் பலப்படுத்துவோம். உங்கள் குழந்தையின் ஆரோக்கியம் உங்கள் கையில். ஊட்டச்சத்தினை அளிக்க விழிப்புணர்வை ஏற்படுத்துவோம்.
1: சுத்தம் சுகம் தரும் என்பது பழமொழி. அழகான வாழ்வென்பது உடல், உணர்வு, வாழ்கின்ற சூழல் சார்பாகத்தான் இருக்கும். நாம் வாழ்கின்ற ஒவ்வொரு நிமிடத்திலும் நமது வாழ்வினை ரசித்து வாழ்கின்ற மனநிலைமையை இந்த சுத்தம் தருகின்றது. சுத்தமான வாழ்வியலுடன் இசைந்து வாழ்கின்ற போது நமது பழக்க வழக்கங்களும் பிறர் மதிக்கின்ற விதமாக மாறும் என்பது மறுக்க முடியாத உண்மை. அதனால் சுத்தம் பேணி சுற்றுப்புற சுகாதாரத்தை மேம்படுத்துவோம். ஆரோக்கியத்தை திறம்பட காப்போம்.
2: ஆகாஷ்வாணி சென்னை வழங்கிக் கொண்டிருக்கும் நிகழ்ச்சிகளை நேயர்கள் மத்தியில் 720 கிலோஹெர்ட்ஸில் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இன்னும் சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லியிலிருந்து அஞ்சல் ஆகும்.
3: Good afternoon. This is Akashvani and I am Valsa Williams with the midday news. The headlines. President Draupadi Murmu to address the nation on the eve of 80th Independence Day. Prime Minister Narendra Modi to lead the nation in Independence Day celebrations from the iconic Red Fort in Delhi tomorrow. Partition Horrors Remembrance Day being observed today. Prime Minister, Home Minister and Defence Minister pay homage to all those who lost their lives during partition. India dispatches first tranche of 20 metric ton relief supplies to Colombia to support ongoing post-earthquake recovery efforts. And alert issued for very heavy rainfall over Chhattisgarh, East Madhya Pradesh, Himachal Pradesh, Jharkhand, Uttar Pradesh and Uttarakhand today. President Draupadi Murmu will address the nation today on the eve of the 80th Independence Day. The President's address will be broadcast at 7 p.m. on the entire national network of Akashvani. It will also be telecast on all channels of Doordarshan in Hindi, followed by the English version. The telecast of the address in Hindi and English on Doordarshan will be followed by its broadcast in regional languages on the regional channels of Doordarshan. Akashvani will broadcast the regional language versions of the address at 9:30 p.m. on its respective regional networks. The nation will celebrate the 80th Independence Day tomorrow. Prime Minister Narendra Modi will lead the celebrations from the iconic Red Fort in Delhi. Flower petals will be showered at the venue by two Mi-17 helicopters of the Indian Air Force. Unfurling of the national flag will be synchronized with a 21-gun salute. After the showering of flower petals, the Prime Minister will address the nation from the ramparts of the Red Fort. More from our correspondent.
4: The grand event is set to commemorate 150 years of the enduring legacy of the national song Vande Mataram and celebrate the energy, aspirations and pivotal contribution of Yuva Shakti in driving India's journey towards Viksit Bharat by 2047. For the first time, Vande Mataram will be rendered during the celebrations at Red Fort. The cadets of National Cadet Corps and My Bharat volunteers will sing the national song Vande Mataram followed by the national anthem. A total of 2,500 cadets of Army, Navy and Air Force and My Bharat volunteers will participate in the celebration. Around 5,000 special guests from different walks of life have been invited to witness the celebrations at Red Fort. These include artisans under PM Vishwakarma scheme, women entrepreneurs under PM Mudra Yojana, street vendors under PM Swanidhi and taxi drivers of Bharat Taxi. Delhi Police has also made elaborate security arrangements in the national capital. Around 15,000 security personnel from various agencies have been deployed. 1,000 CCTV cameras have also been installed at the Red Fort. To promote

நேயர்களுக்கு நினைவூட்டுகிறோம். இன்றிரவு 7 மணிக்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள் சுதந்திர தினத்தை முன்னிட்டு நாட்டு மக்களுக்கு ஆற்றும் உரை ஹிந்தி மற்றும் ஆங்கிலத்தில் மத்தியாலை 720 கிலோஹெர்ட்ஸ், 101.4 சென்னை எஃப்எம் ரெயின்போ, 100.1 சென்னை எஃப்எம் கோல்டு, 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை, டிடிஎச், டிஆர்எம் ஆகிய அலைவரிசைகளில் டெல்லியிலிருந்து அஞ்சல் ஆகும். குடியரசுத் தலைவர் உரையின் தமிழாக்கம் 9:30 இடம்பெறும். நேரம் 2:28. திரைக்கானத்தில் தொடர்ந்து ஜில்லுன்னு ஒரு காதல் திரைப்படத்தில் நரேஷ் ஐயர் ஸ்ரேயா கோஷல் பாடிய பாடல்.

0: நேர்களை மீண்டும் திரைப்பட பாடல்களை மாலை 5:30 கேட்டு ரசிக்கலாம்.
1: குட்டீஸ், ஸ்கூல் பசங்க, காலேஜ் போறவங்க, வேலைக்கு போறவங்க, வீட்டில் இருக்கிறவங்க, தாத்தாஸ் பாட்டிஸ் இவங்க எல்லாருக்கும் பொதுவா ஒரு விஷயம் இருக்கும்னா அது உடல் நல சார்ந்த விஷயங்கள் தான் இல்லையா?
2: நீங்க வில்லாதி வில்லனா இருக்கலாம், அசகாய சூரனா இருக்கலாம், இல்ல வீராதி வீரனா கூட இருக்கலாம், ஆனா உடல் நலம் மட்டும் இல்லனா வாழ்க்கையில சந்தோஷம் துளியும் இருக்காது.
1: ஒரு ரூபாய் கூட செலவு இல்லாம உடல்நல சார்ந்த தகவல்களை மருத்துவர்கள் நிபுணர்கள் மூலமா தெரிஞ்சுக்க கேளுங்க.
2: உங்க அகில இந்திய வானொலியோட 101.4 பண்பலையில ஹலோ டாக்டர் திங்கள் முதல் வெள்ளி வரை பிற்பகல் 3-2 கேட்கலாம்.
0: இன்று பிற்பகல் 3-2 ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் இந்திய உடல் உறுப்பு தான தினத்தை ஒட்டி சிறுநீரக மருத்துவர் டாக்டர் ராஜீவ சுலோச்சனா அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். 3-2 101.4 சென்னை எஃப்எம் ரெயின்போவில் ஆகாஷ்வாணியின் பல்வேறு அலைவரிசை நிகழ்ச்சிகளின் நேயர்கள் நியூஸ் ஆன் ஏர் மொபைல் ஆப்பிலும் வேவ்ஸ் ஓடிடி தளத்திலும் கேட்கலாம். தூர்தர்ஷன் நிகழ்ச்சிகளையும் கண்டு கழிக்கலாம். அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 2:35. ஆகாஷ்வாணி சேர்ந்திசை பாடற் பயிற்சியில் இன்று ஹம் ஏக் ஹ ஹிந்தி பாடலை கற்றுக்கொள்ளவிருக்கிறோம். இயற்றியவர் எஸ் சி குப்தா அவர்கள்.

0: குழந்தைகளே, இன்னைக்கு உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்க போகிற பாட்டை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி அந்த பாட்டோட பொருள் என்ன அப்படிங்கிறத நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும் இல்லையா? சொல்கிறேன். இந்திய நாடு பண்பாட்டால் ஒன்றுபட்டது. இந்த ஒருமைப்பாட்டை நாம் எப்பொழுதும் காப்போம். இணைந்து உழைத்து இந்த நாட்டை நாம் முன்னேறச் செய்வோம். இந்த முயற்சியில் ஏற்படும் தடைகளையெல்லாம் ஒன்றுபட்டு நின்று முறியடிப்போம். இதுதான் இந்த பாட்டோடைய பொருள். இப்போ பாட்டு எழுதிக்கிறீங்களா? என்ன, ரெடி ஆயிட்டீங்களா?
1: ஹம் ஏக் ஹே, ஹம் ஏக் தே, ஹம் ஏக் ரஹேங்கே.
2: ஹம் ஏக் ஹே, ஹம் ஏக் தே, ஹம் ஏக் ரஹேங்கே.
1: ஹம் ஏக் ஹே, ஹம் ஏக் தே, ஹம் ஏக் ரஹேங்கே.
0: முதல் சரணம் எழுதிக்கங்க.
1: மில்கர் கதம் படாயங்கே, மில்கர் கதம் படாயங்கே, ஆகே படுத்தே ஜாயங்கே, ஆகே படுத்தே ஜாயங்கே. ஹம்கோ ஹம்கோ ரோக் சகே நா கோயி, ஹம்கோ ரோக் சகே நா கோயி. ஹம் வாயு கா, ஹம் வாயு கா வேக் ஹே.
0: இப்போ மீண்டும் முதல் சரணத்தை சொல்றேன், கவனமா கேட்டு எழுதிக்கங்க.
1: மில்கர் கதம் படாயங்கே, ஆகே படுத்தே ஜாயங்கே, ஹம்கோ ரோக் சகே நா கோயி, ஹம் வாயு கா வேக் ஹே.
0: எழுதிட்டீங்களா? எங்க இப்ப வாசிங்க பார்க்கலாம்.
2: மில்கர் கதம் படாயங்கே, ஆகே படுத்தே ஜாயங்கே, ஹம்கோ ரோக் சகே நா கோயி, ஹம் வாயு கா வேக் ஹே.
0: இது முதல் சரணம். மறுபடியும் பல்லவிய பாடணும்.
1: ஹம் ஏக் ஹே, ஹம் ஏக் தே, ஹம் ஏக் ரஹேங்கே. ஹம் ஏக் ஹே, ஹம் ஏக் தே, ஹம் ஏக் ரஹேங்கே.
0: இனி இரண்டாவது சரணம்.
1: ஹம் கிசி சே கம் நஹீ,
2: ஹம் கிசி சே கம் நஹீ,
1: ஹமே கிசி கா டர் நஹீ, ஹமே கிசி கா டர் நஹீ. ஏக் ஏக் மில் கியாரா ஹோதே, ஏக் ஏக் மில் கியாரா ஹோதே, ஹம் சப் படே திலேர் ஹேன்.

0: என்ன நீங்க எல்லாம் பாட்ட நல்லா கத்துக்கிட்டீங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப நன்றி.
1: சேந்திசை பாடல் பயிற்சி கேட்டீர்கள். ஹிந்தி மொழி பாடலை இயற்றியவர் எஸ் சி குப்தா அவர்கள். நேரம் 2:53.

0: தோல், கண், முடி, அதை தவிர உடலில் இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்றுவதில் அதாவது மலம் இலக்கியாக சிறந்த மலம் இலக்கியாக இருந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு பாக்குறோம். நல்ல உடம்புல இருந்து மலம் ஜாஸ்தி வெளியே போக ஆரம்பிச்சது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா அதே ஒரு நல்ல ஆரோக்கியம். ஏன்னா மலச்சிக்கல் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கெடுதலாக பார்க்கிறோம். அதுக்கு இரசியான எளிமையான வைத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா தொடர்ந்து பப்பாளி பழத்தை எடுக்கிற போது சிறந்த மலம் இலக்கியாக இருக்கிறது. அப்ப உடல் இருக்கக்கூடிய மலத்தினுடைய தன்மை வெளியேற வெளியேற வெளியேற உங்கள் ஆரோக்கியம் மேம்படுகிற போது உங்களுடைய தோல், கண் மற்றும் முடி இது வந்து அழகாக மேம்படும் அப்படிங்கறத நம்ம தொடர்ந்து பார்த்துக்கொண்டே இருக்கிறோம். இதனால என்ன சொல்றோம்னா இந்த பருவம் வந்த பெண்கள், பருவம் அடைந்த பெண்கள், ஆண்கள் யாராக இருந்தாலும் ஒரு வாரத்துக்கு இரண்டு முறை அல்லது மூன்று முறையாவது பப்பாளி பழத்தை எடுத்து சாப்பிட்டுட்டே வாங்க. அது குறைந்த அளவு அப்படின்னு பாருங்கிறது ஒரு 300 கிராம் ஆகுது சாப்பிடுங்க. ரெண்டு பப்பாளி பீசை சாப்பிட்டு நான் பப்பாளி பழம் சாப்பிட்டேன்னு சொல்றதுல எந்த ஆரோக்கியம் கிடைக்க போறது இல்லை. அதனால குறைந்தபட்சம் ஒரு 3 அல்லது 4 முறையாவது இந்த பப்பாளி பழத்தை நீங்கள் தொடர்ந்து எடுத்துக்கொள்வது, வாரத்தில் 4 நாட்கள் எடுத்துக்கொள்வது உங்களுடைய ஆரோக்கியம் மேம்படுவதற்கு மிகச்சிறந்த உணவாக இருக்கும்.
1: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 2:55. ஆகாஷ்வாணி வானிலை அறிக்கை. தமிழ்நாட்டின் சில இடங்களிலும் காரைக்காலிலும் மழை பெய்துள்ளது. புதுச்சேரியில் மழையில்லை. மழை பெய்துள்ள இடங்களும் பதிவாகியுள்ள அளவுகளும் நாகப்பட்டினம் 12 சென்டிமீட்டர், அலியலூர் வட்டாட்சியர் அலுவலகம், அரியலூர், திருவாரூர் மாவட்டம் நன்னிலம் ஆகிய இடங்களில் 7 சென்டிமீட்டர், கோயம்புத்தூர் மாவட்டம் சோலையாறு, சேலம் மாவட்டம் ஏற்காடு ஆகிய இடங்களில் 5 சென்டிமீட்டர், சின்னக்கல்லாறு, எடப்பாடி, புதுக்கோட்டை, மலையூர் ஆகிய இடங்களில் 4 சென்டிமீட்டர், வாழப்பாடி, திருப்பத்தூர், குறுங்குளம், விருதாச்சலம், காரைக்குடி, பெருங்களூர், ஆண்டிப்பட்டி, வாடிப்பட்டி ஆகிய இடங்களில் 3 சென்டிமீட்டர், வால்பாறை, பரம்பிக்குளம், ஆழியாறு திட்டப்பகுதி, தானியமங்கலம், பார்வுட், ராசிபுரம், சின்கொனா, மேட்டுப்பட்டி, கோபிச்செட்டிப்பாளையம், வால்பாறை வட்டாட்சியர் அலுவலகம், குருவடி, கீழச்சிறுவாய், காரியாப்பட்டி, உபாசி, ஏத்தாப்பூர், சாத்தியார், பேராபூரணி, ஹாரிசன், மிமிசல், தேவாளா, வலங்கைமான், உட்பிரையர், தேவக்கோட்டை, கோவிலாங்குளம் ஆகிய இடங்களில் 2 சென்டிமீட்டர், குடலூர் பசார், சிவகங்கை, அருப்புக்கோட்டை, பட்டுக்கோட்டை, கொடிவேரி, மேல்குடலூர், குப்பநத்தம், ஆவுடையார் கோவில், கரம்பக்குடி, தொண்டி, விண்ட்வர்த், அகரம்சீகூர், கிளன்மார்கன், ஆயன்குடி, அதிராமப்பட்டினம், காரைக்கால், முத்துப்பேட்டை, பந்தலூர் வட்டாட்சியர் அலுவலகம், சென்னை ஐஸ் ஹவுஸ், தேனி மாவட்டம் மஞ்சளாறு, திருவாரூர் மாவட்டம் கொடவாசல், சேலம் மாவட்டம் காரியாக்கோவில் அணை, மதுரை மாவட்டம் சோழவந்தான், பெரம்பலூர் மாவட்டம் வீக்களத்தூர், கள்ளக்குறிச்சி மாவட்டம் கோமுகி அணை, செம்பரம்பாக்கம், கொப்பம்பட்டி, பாண்டவையர் தலை, குண்டாரணை ஆகிய இடங்களில் 1 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவானது. கடந்த 24 மணி நேரத்தில் தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் அதிகள வெப்பநிலையில் குறிப்பிடத்தகுந்த மாறுதல் ஏதும் இல்லை. அதிகள வெப்பநிலை தமிழ்நாட்டின் சில இடங்களில் 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகரித்து காணப்பட்டது. தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள் புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் இயல்பையொட்டியே இருந்தது. மிக அதிகள வெப்பநிலையான 39.5 டிகிரி செல்சியஸ் திருச்சிராப்பள்ளி விமான நிலையத்தில் பதிவானது. மிக குறைந்த அளவு வெப்பநிலையான 22.4 டிகிரி செல்சியஸ் கோயம்புத்தூர் விமான நிலையத்தில் பதிவானது. உதகமண்டலத்தில் பதிவான மிக குறைந்த அளவு வெப்பநிலை 12.2 டிகிரி செல்சியஸ். அதிகள வெப்பநிலை கோயம்புத்தூர் மாவட்டத்தின் சில இடங்களில் 2.1 முதல் 4 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு குறைந்திருந்தது. கரூர், திருநெல்வேலி, திருச்சிராப்பள்ளி மாவட்டங்களின் ஒரு இடங்களில் 3.1 முதல் 5 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு இயல்புக்கு அதிகமாயிருந்தது. தஞ்சாவூர், தருமபுரி, ஈரோடு, திண்டுக்கல், மதுரை, நாகப்பட்டினம், சேலம், திருவள்ளூர், நீலகிரி, வேலூர் மாவட்டங்களின் ஒரு இடங்களில் 1.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகரித்து காணப்பட்டது. மற்ற இடங்களில் 1.5 டிகிரி செல்சியஸ் குறைந்திருந்தது. தொடர்ந்து வேறுபட்டு 1.5 டிகிரி செல்சியஸ் அதிகரித்தும் காணப்பட்டது. இன்று பலத்த காற்றுடன் நீலகிரி, தேனி, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், புதுக்கோட்டை, சிவகங்கை, மதுரை, திண்டுக்கல் மாவட்டங்களிலும் கோயம்புத்தூர் பகுதிகளிலும் சில இடங்களில் இடிமின்னலுடன் பலத்த மழை பெய்யக்கூடும். ராமநாதபுரம், திருச்சிராப்பள்ளி, அரியலூர், பெரம்பலூர், கரூர், நாமக்கல், சேலம், ஈரோடு, திருவண்ணாமலை, கடலூர், கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், விருதுநகர் மாவட்டங்களிலும் புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளிலும் சில இடங்களில் பலத்த காற்றுடன் மிதமான மழைப்பொழிவு இருக்கக்கூடும். தமிழ்நாட்டின் மற்ற இடங்களில் லேசான மழைக்கு வாய்ப்புண்டு. நாளை மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்கள் செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, மதுரை மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் பலத்த காற்றுடன் மிதமான மழைப்பொழிவு இருக்கக்கூடும். மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்கள் வடகடல், தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளின் சில இடங்களில் பலத்த காற்றுடன் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புண்டு. நாளை மறுநாள் 16 தேதி அன்றும் இதே வானிலை நிலவும். சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறங்களுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். வெப்பநிலை அதிக அளவு 37 டிகிரி செல்சியஸை

ஒட்டியும் குறைந்தளவு 26 முதல் 27 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். மாலையிலோ இரவிலோ லேசானது முதல் மிதமான மழை பெய்யும் வாய்ப்பு உண்டு. நாளை அதிகளவு வெப்பநிலை 37 டிகிரி செல்சியஸ் ஆகவும் குறைந்தளவு வெப்பநிலை 27 முதல் 28 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். மழை தூறலுக்கு வாய்ப்பு உண்டு. கொடைக்கானலில் அடுத்த 24 மணி நேரத்தில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். சில இடங்களில் இடிமின்னலுடன் மிதமான மழை பெய்யக்கூடும். வெப்பநிலை அதிகளவு 20 டிகிரி செல்சியஸ் ஆகவும் குறைந்தளவு 13 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். கன்னியாகுமரியில் பதிவான அதிகளவு வெப்பநிலை 29.8 டிகிரி செல்சியஸ், குறைந்தளவு வெப்பநிலை 24.4 டிகிரி செல்சியஸ். மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு இன்று தொடங்கி இம்மாதம் 18ஆம் தேதி வரை. பலத்த காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும், பலத்த 65 கிலோமீட்டர் வேகத்திலும் தென் தமிழக கடலோர பகுதிகள், குமரி கடற்பரப்பை ஒட்டியுள்ள சில பகுதிகளில் வீசக்கூடும். கடற்பரப்புகளுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் என்று எச்சரிக்கப்படுகிறார்கள். வானிலை அறிக்கை கேட்டீர்கள். அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 3 மணி. ஆகாஷ்வாணி சென்னை 101.4 சென்னை எஃப்எம் ரெயின்போ, 100.1 சென்னை எஃப்எம் கோல்டு, 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை ஆகிய அலைவரிசைகளில் தற்போது நிகழ்ச்சிகள் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கின்றன. நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் மத்திய 720 கிலோஹெர்ட்ஸில். இத்துடன் இந்த ஒலிபரப்பு நிறைவடைந்து மீண்டும் அடுத்த ஒலிபரப்பு மாலை 5:30 ஆரம்பமாகும். சந்திப்போம் 5:30. வணக்கம்.

உங்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் நேயர்களே. ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம் மத்தியலை 720 கிலோஹெர்ட்ஸில் இன்றைய நமது மாலை ஒலிபரப்பு இனிதே ஆரம்பமாகிறது. முதலில் குரல் அமுதம் கேட்போமா?

0: குடி என்னும் பொறுக்க முடியாத பெருங்குற்றத்தை செய்பவர்களிடமிருந்து நாணம் என்னும் நல்ல பெண்ணும் சொல்லிக்கொள்ளாமல் ஓடிவிடுவாள். குறள் எண் 924 அதிகாரம் கள் உண்ணாமை.
1: நான் என்னும் நல்லாள் புறங்கொடுக்கும் கள்ளென்னும் பேணா பெருங்குற்றத்தார்க்கு.
0: குடி என்னும் பொறுக்க முடியாத பெருங்குற்றத்தை செய்பவர்களிடமிருந்து நாணம் என்னும் நல்ல பெண்ணும் சொல்லிக்கொள்ளாமல் ஓடிவிடுவாள். குறள் எண் 924 அதிகாரம் கள் உண்ணாமை.
2: குறள் அமுதம் இடம்பெற கேட்டீர்கள். நேரம் 5:30. ஆகாஷ்வாணி நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சென்னை வானொலியின் மத்தியலை 720 கிலோஹெர்ட்ஸ். ஒலிவுலா வருவது திரைகானம் முதல் பாடல். சதி லீலாவதி படத்திலிருந்து பாடலை பாடியிருப்போர் உன்னிகிருஷ்ணன், சித்ரா.

0: பதினெட்டாம் நூற்றாண்டின் இறுதி போராளியாம். அந்நியரை அச்சுறுத்திய ஒரு மாவீரனாக, இறுதி வரை தாய் நாட்டை மட்டுமே சுவாசித்த தியாகியாக, மாந்து ஒளி வீசும் அந்த சிம்மத்தின் பெயர் நியோகி ஜெகநாத ஐயர்.
1: நேயர்களே, ஆகாஷ்வாணி முதன்மை அலைவரிசையில்
2: மருது சகோதரர்களே, என் ஆறுயிர் தம்பிகளே, உங்களை தூக்கிலிட்டு விட்டார்கள். ஐயோ கடவுளே, உங்களை இப்படியா நான் அனுப்பி வைக்க வேண்டும்? சின்ன மருதுவே, பெரிய மருதுவே, வீர தீரமிக்க இந்த மண்ணின் மாமன்னர்களே, முதன் முதலில் உங்களை சந்தித்த நாள் என் கண்முன்னே நிழலாடுகிறதே. விடுதலை விடுதலை என முரசறைந்த அந்த பறந்து விரிந்த தோள்கள், அந்த கூரிய இளம் கண்கள் இன்று மூடப்பட்டு விட்டதா?
1: விடுதலை திருநாள் சிறப்பு நாடகம் நியோகி ஜெகநாத ஐயர் நாளை மாலை 5 மணிக்கு செவிமடுக்க காத்திருங்கள்.
3: திரைகோணத்தில் தொடர்ந்து மனோ சித்ரா பாடியுள்ள பாடல் படம். ஒரு ஊரில் ஒரு ராஜகுமாரி.

ஒலி தந்த பாடலோடு நிறைவு பெறுவது திரைகானம் நிகழ்ச்சி. அடுத்த அறிவிப்பு சில நொடிகளில் தொடரும். நேரம் 6 மணி. ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம். நிகழ்ச்சி நிரல். இன்றும் நாளையும் ஒலிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. முதலில் இன்றைய நிகழ்ச்சிகள். இன்று இரவு 7 மணிக்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள் சுதந்திர தினத்தை முன்னிட்டு நாட்டு மக்களுக்கு ஆற்றும் உரை ஹிந்தி மற்றும் ஆங்கிலத்தில் மத்தியலை 720 கிலோஹெர்ட்ஸ், 101.4 ரெயின்போ பண்பலை, 100.1 எஃப்எம் கோல்டு பண்பலை, 102.3 விவித்பாரதி பண்பலை, டிடிஹெச் மற்றும் டிஆர்எம் அலைவரிசைகளில் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். குடியரசுத் தலைவர் உரையின் தமிழாக்கம் இன்று இரவு 9:30 ஒலிபரப்பாகும். மற்ற நிகழ்ச்சிகள். இரவு 8:10 தேசபக்தி திரை இசை, 9:15 செய்திச் சுடர், 10 மணிக்கு அரங்கிசை நிகழ்ச்சிகள், டிஎஸ் சங்கரன் அவர்களின் புல்லாங்குழல் இசை, விவி ஸ்ரீனிவாசராவ் அவர்கள் வயலின், திருசூர் சி நரேந்திரன் அவர்கள்

0: மிருதங்கம், புதுக்கோட்டையின் ராமச்சந்திரன் அவர்கள் கட்டம். நாளை நிகழ்ச்சிகள். நேர்களே, நாளை காலை 7 மணிக்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் புதுதில்லி செங்கோட்டை கொத்தளத்தில் தேசிய கொடியை ஏற்றி வைத்து நாட்டு மக்களுக்கு ஆற்றும் உரையின் நேரடி ஒலிபரப்பு மத்தியாலை 720 கிலோஹெர்ட்ஸ், 101.4 எஃப்எம் ரெயின்போ, 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை, டிடிஎச் ஆகியவற்றில் ஆங்கிலத்திலும், 100.1 மெகாஹெர்ட்ஸ் எஃப்எம் கோல் அலைவரிசை டிஆர்எம் ஆகியவற்றில் ஹிந்தியிலும் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். பிரதமர் உரையின் தமிழாக்கம் நாளை இரவு 9:30 மணிக்கு தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி வானொலி நிலையங்களின் அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் ஆகியவற்றில் ஒலிபரப்பாகும். மத்தியலை 720 கிலோஹெர்ட்ஸ் டிஆர்எம் அலைவரிசைகளில் நாளை இரவு 8 மணிக்கும், 100.1 எஃப்எம் கோல்டில் நாளை இரவு 8:15 80வது சுதந்திர திருநாளை ஒட்டி தமிழ்நாடு முதலமைச்சர் ச ஜோசப் விஜய் அவர்கள் நாளை காலை சென்னை புனித ஜார்ஜ் கோட்டை கொத்தளத்தில் தேசிய கொடியை ஏற்றி வைத்து ஆற்றும் உரை ஒலிபரப்பாகும். மற்ற நிகழ்ச்சிகள், சுதந்திர தின சிறப்பு நிகழ்ச்சிகள் இந்த அலைவரிசையில் நாளை காலை 10 மணிக்கு அரங்கிசையில் சுதா ரகுநாதன் அவர்கள் பாடியுள்ள தேசபக்தி பாடல்கள், டாக்டர் உஷா ராஜகோபாலன் அவர்கள் வயலின், நெய்வேலி எஸ் ஸ்கந்த சுப்பிரமணியம் அவர்கள் மிருதங்கம், ஆர் ராமன் அவர்கள் மோர்சிங். 11 மணிக்கு சிறப்பு கவியரங்கம், சுதந்திர தாய் தந்த வரம் கவிதை வழங்குவோர் மண்ணுரிமை குறித்து என் விஜயநம்பி, தன்னுரிமை குறித்து எஸ் அருந்ததி, பெண்ணுரிமை குறித்து பி ஜோசி அபர்ணா, கருத்துரிமை குறித்து எம் ராகவேந்திரன், நடுவர் முனைவர் முத்து சந்தானம் அவர்கள். பகல் 12:10 தேசம் போற்றுவோம் சிறப்பு சங்கீத சாரல், டாக்டர் சோபனா விக்னேஷ் அவர்களின் பாட்டு, மீரா சிவராமகிருஷ்ணன் அவர்கள் வயலின், சேர்த்தலை ஆர் அனந்தகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம், பி ஸ்ரீஹரி அவர்கள் தப்லா. மாலை 3 மணிக்கு சுதந்திர தின சிறப்பு நாட்டுப்புற பாடல்கள் வழங்குவோர் திருவாரூர் கே ஜெகநாதன் குழுவினர், 4 மணிக்கு சிறப்பு பட்டிமன்றம், தேசபக்தியில் சிறந்து விளங்குவோர் பெரியவர்களா இளைஞர்களா, பெரியவர்களே என்ற அணியில் ஆசிரியர் சீனு வேணுகோபால், முனைவர் வேல் மகேஸ்வரி ஆகியோர், இளைஞர்களே என்ற அணியில் முனைவர் அரங்க மு முருகையன், முனைவர் இரா விசாலாட்சி ஆகியோர், அமைப்பு மயிலாடுதுறை தா செந்தில்குமார், ஸ்ரீனிவாச முருகன். 101.4 ரெயின்போ பண்பலையில் பிற்பகல் 2 மணிக்கும் மத்தியலை 720 கிலோஹெர்ட்ஸில் மாலை 5 மணிக்கும் யோகி ஜெகநாத ஐயர் விடுதலை திருநாள் சிறப்பு நாடகம், எழுதியவர் ஸ்ரீராம் திருவரங்கம் அவர்கள், நடித்திருப்போர் ராமசாமி சுதர்சன், டி தாசரதி, புயல் கணேஷ், இஎம்எஸ் முரளி, கே பி குமார், டி வேலுச்சாமி, நேதாஜி ஆகியோர், அமைப்பில் உதவி கே நந்தினி, அமைப்பு கே பவானி, எம் ரமேஷ். எஃப்எம் கோல் அலைவரிசையில் நாளை மாலை 5 மணிக்கு கேட்கும் ஒலியெல்லாம் மகாகவி சுப்பிரமணிய பாரதியாரின் தேசபக்தி பாடல்கள். இதுவரை நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள். தொடர்பது வானிலை, சென்னை மீனம்பாக்கம் வானிலை ஆராய்ச்சி மையத்தில் பதிவானபடி அதிக அளவு வெப்பநிலை 37.6 டிகிரி செல்சியஸ், குறைந்த அளவு 27.7 டிகிரி செல்சியஸ், ஈரப்பதம் 60%. சென்னை நுங்கம்பாக்கம் வானிலை ஆராய்ச்சி மையத்தில் பதிவானபடி அதிக அளவு வெப்பநிலை 37.6 டிகிரி செல்சியஸ், குறைந்த அளவு 26.7 டிகிரி செல்சியஸ், ஈரப்பதம் 74%. அதிக அளவு வெப்பநிலை 37 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் குறைந்த அளவு 26 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் நிலவக்கூடும். வானிலை அறிக்கை கேட்டீர்கள். சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லியிலிருந்து அஞ்சலாகும்.
1: குட் ஈவினிங், திஸ் இஸ் ஆகாஷ்வாணி, தி நியூஸ் ரெட் பை சாய்ரா முஜ்தபா. President Draupadi Murmu will address the nation this evening on the eve of 80th Independence Day. The address will be broadcast at 7 p.m. on the entire national network of Akashvani. It will also be telecast on all channels of Doordarshan, first in Hindi and then in English. This will be followed by the telecast in regional languages on the regional channels of Doordarshan. Akashvani will broadcast the regional language versions of the address at 9:30 p.m. on its respective regional networks. The nation will celebrate the 80th Independence Day tomorrow. Prime Minister Narendra Modi will lead the celebrations from the iconic Red Fort in Delhi. Flower petals will be showered at the venue by two Mi-17 helicopters.

0: குதிரை மேல் ஏறு, நதியில் குதித்து நீந்து, யானையுடன் சண்டை போடு, வெறுமனை படுத்திராதே என்கிறது. வயிறு வெகு சுறுசுறுப்பாயிருக்கிறது. சின்ன பிக்ஷு கொண்டு வந்து கொடுத்த உணவெல்லாம் போதவில்லை. ஆச்சாரியரே, இத்தனை நாள் நான் கடும் ஜுரம் நீடித்து நினைவு தவறியிருந்தேன் என்பதையே நம்ப முடியவில்லை. தங்களுடைய மருந்து அவ்வளவு அற்புதமாக வேலை செய்திருக்கிறது என்று சொன்னான் பொன்னியின் செல்வன். ஐயா, உடம்பின் பேச்சை ரொம்பவும் நம்பிவிடக்கூடாது. ஜுரம் தெளிந்ததும் அப்படித்தான் இருக்கும். கொஞ்சம் அசட்டையாயிருந்தது. இரண்டாம் தடவை ஜுரம் வந்துவிட்டால் உயிருக்கே ஆபத்தாய் போய்விடும்.
1: குருதேவரே, என்னுடைய உயிருக்கு வரக்கூடிய ஆபத்தை பற்றி நான் அவ்வளவாக பயப்படவில்லை.
0: தாங்கள் கவலைப்படவில்லை, சரிதான். ஆனால் இந்த சோழ நாட்டில் உள்ள கோடி மக்கள் சென்ற 4-5 தினங்களாக எவ்வளவு கவலைப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் தெரியுமா? நாடு நகரங்களெல்லாம் அல்லோலகல்லோலப்படுகின்றன. சின்னஞ்சிறு குழந்தைகள் முதல் வயோதிகர்கள் வரையில் கண்ணீர் விடுகிறார்கள்.
1: ஐயா, தாங்கள் சொல்வது ஒன்றும் எனக்கு விளங்கவில்லை. ஜனங்கள் எதற்காக அவ்வளவு வருத்தப்பட வேண்டும்? ஒருவேளை நான் இந்த ஜுரம் குணமாகி பிழைக்க மாட்டேன் என்ற எண்ணத்தினாலா? சூடாமணி விகாரத்தில் தாங்கள் எனக்கு சிகிச்சை செய்து வருகிறீர்கள் என்று தெரிந்திருக்கும் போது ஜனங்கள் ஏன் கவலைப்பட வேண்டும்?
0: இளவரசே, தங்களுக்கு ஜுரம் என்பதும் தாங்கள் சூடாமணி விகாரத்தில் இருந்து வருவதும் ஜனங்களுக்கு தெரியாது. இந்த நகரத்தின் மாந்தர்களுக்கு அது தெரிந்திருந்தால் இந்த விகாரத்தில் இவ்வளவு அமைதி குடிகொண்டிருக்குமா? மதில் சுவர்களையெல்லாம் இடித்து தகர்த்து கொண்டு தனி ஜனங்களும் தங்களை பார்க்க இங்கு வந்திருக்க மாட்டார்களா? அந்த காலையில் தாங்கள் கடலில் மூழ்கிவிட்டதாக செய்தி வந்தபோது இந்த நகரின் மாந்தர் எழுப்பிய ஓலத்தையும் பிரலாபத்தையும் தாங்கள் கேட்டிருந்தால் ஏன் இந்த விகாரத்துக்குள்ளேயே அன்று காலை கண்ணீர் விட்டு கதறாதவர் யாரும் இல்லையே?
1: பொன்னியின் செல்வன் கட்டிலில் எழுந்து உட்கார்ந்து, குருதேவரே, இது என்ன சொல்லுகிறீர்? எனக்கு ஒன்றும் விளங்கவில்லையே. நான் கடலில் மூழ்கிவிட்டதாக செய்தி வந்ததா? எப்போது வந்தது? யார் அத்தகைய பயங்கர செய்தியை கொண்டு வந்தது? எதற்காக என்று கேட்டான்.
0: யார் கொண்டு வந்தார்களோ தெரியாது. ஒரு நாள் காலையில் அந்த செய்தி இந்த நகரமெங்கும் பரவிவிட்டது. தங்களை இலங்கையிலிருந்து கோடிக்கரைக்கு ஏற்றி வந்த கப்பல் சுழல் காற்றில் அகப்பட்டு மூழ்கிவிட்டதாக ஜனங்கள் பேசிக்கொண்டார்கள். கோடிக்கரையோரமாக தனாதிகாரி பழுவேட்டரையர் தங்களை எவ்வளவோ தேடியும் தங்கள் உடல் கூட அகப்படவில்லை என்றும், ஆகையால் கடலில் முழுகிப் போயிருக்க வேண்டும் என்றும் பராபரியாக சொல்லப்பட்டது. அதை கேட்டுவிட்டு நான் கூட இந்த விகாரத்தின் வாசலில் நின்று வருத்தப்பட்டு கொண்டிருந்தேன். அப்போது இன்னும் ஒரு பிக்ஷு வந்து நோயாளியை ஏற்றிக்கொண்டு ஒரு படகு விகாரத்தின் பின்புறத்து கால்வாயில் வந்திருப்பதாக தெரிவித்தார். நான் உடனே வந்து பார்த்தபோது படகில் உள்ள நோயாளி தாங்கள்தான் என்பதை கண்டுகொண்டேன். பிறகு 3 நாட்களாக சிகிச்சை செய்து வந்தோம். நேற்று தான் தங்களுக்கு நினைவு வந்தது.
1: ஆச்சாரியரே, என்னை படகில் ஏற்றிக்கொண்டு வந்தது யார், சொல்ல முடியுமா?
0: ஒரு இளைஞனும் ஒரு யுவதியும் படகு தள்ளி கொண்டு வந்தார்கள்.
1: ஆம் ஆம், எனக்கு கூட கனவில் கண்டது போல நினைவுக்கு வருகிறது. அந்த இளைஞனும் யுவதியும் யாருன்னு தெரியுமா? இளைஞன் வானர் குலத்து வந்தியத்தேவனா?
0: இல்லை ஐயா, அவன் பெயர் சேந்தன் அமுதன் என்று சொன்னான். சிவபக்தி மிக்கவன் என்று தோன்றியது. பெண்ணின் பெயரை நான் அறிந்து கொள்ளவில்லை. தேக திடமும் மனோவலியும் வாய்ந்தவள்.
1: அவள் யார் என்று நான் ஊகிக்க முடியும். ஓடக்கார பூங்குழலி, தியாக விடங்கரின் மகள். அவர்கள் என்னை எதற்காக இங்கே அழைத்து வந்தார்கள் என்று சொல்லவில்லையா?
0: இல்லை இளவரசே, நான் அவர்களிடம் அதை பற்றி கேட்கவும் இல்லை.
1: நான் இங்கு பத்திரமாயிருக்கிறேன் என்று தாங்கள் யாருக்கும் தெரியப்படுத்தவில்லையா?
0: இல்லை ஐயா, யாருக்கும் சொல்ல வேண்டாம் என்று தங்களை அழைத்து வந்தவர்கள் சொன்னார்கள். தங்கள் உடல்நிலையை முன்னிட்டு

0: சொல்லாமல் இருப்பதே நல்லது என்று நானும் எண்ணினேன்.
1: ஆச்சாரியரே, இதிலே ஏதோ சூழ்ச்சி நடந்திருக்கிறது. என்னை சிறைப்பிடித்துக் கொண்டு வரும்படி என் தந்தை மும்முடி சோழ மகாராஜா கட்டளையிட்டிருந்தார். அதற்கிணங்கவே நான் இலங்கையிலிருந்து புறப்பட்டேன். நடுவில் ஏதேதோ சம்பவங்கள் நிகழ்ந்துவிட்டன. சக்கரவர்த்தியின் கட்டளைக்கு விரோதமாக நான் நடந்தேன் என்று குற்றம் சாட்டுவதற்காக இந்த சூழ்ச்சி நடந்திருப்பதாக தோன்றுகிறது. நான் கடலில் மூழ்கி இறந்து விட்டதாகவும் கதை கட்டி விட்டிருக்கிறார்கள். குருதேவரே, என்னை தாங்கள் இந்த சூடாமணி விகாரத்தில் ஏற்றுக்கொண்டதே ராஜதுரோகமான காரியம். மேலும் வைத்திருப்பது பெருங்குற்றமாகும். உடனே என்னை தஞ்சாவூருக்கு அனுப்பிவிடுங்கள்.
0: இளவரசே, தங்களுக்கு இடம் கொடுத்ததற்காக எனக்கு ராஜதண்டனை கிடைப்பதாயிருந்தால் அதை குதூகலத்துடன் வரவேற்பேன். அதன் பொருட்டு இந்த புராதனமான சூடாமணி விகாரத்தை இடித்து தள்ளி மண்ணோடு மண்ணாக விடுவதாயிருந்தாலும் பாதகமில்லை.
1: தங்களுடைய பரிவை குறித்து மகிழ்கிறேன் குருதேவரே. ஆனாலும் என்னை கொண்டு வந்தவர்களிடம் ஒன்றும் விசாரியாமல் எப்படி என்னை ஏற்றுக்கொண்டீர்?
0: விசாரிப்பதற்கு அவசியம் என்ன? கடும் ஜுரத்தோடு வந்த தங்களை வரவேற்று சிகிச்சை செய்வதைக் காட்டிலும் என்னை போன்ற பிக்ஷுக்களுக்கு வேறு என்ன உயர்ந்த கடமை இருக்க முடியும்? மேலும் தங்களுடைய திருத்தமக்கையார் குந்தவி தேவியார் தாங்கள் இங்கு வந்து சில நாள் தங்கக்கூடும் என்று முன்னமே எனக்கு தெரிவித்திருக்கிறார்கள்.
1: ஓ, அப்படியா? இளைய பிராட்டியா அவ்விதம் சொல்லி அனுப்பியிருந்தார்? எப்போது?
0: தாங்கள் இங்கு வருவதற்கு சில நாளைக்கு முன்பு. தங்களை கொண்டு வந்து சேர்ந்த நமுதனும் இளைய பிராட்டியின் விருப்பம் என்றுதான் கூறினான்.
1: குருதேவா, என்னை அழைத்து வந்தவர்கள் இருவரும் உடனே திரும்பி போய்விட்டார்களா? அவர்களை கண்டுபிடிக்க முடியுமா? அவர்களை பார்த்தாவது சில விவரங்கள் எனக்கு தெரிந்து கொள்ள வேண்டும்.
0: ஐயா, பதட்டம் வேண்டாம். அவர்கள் இருவரும் இந்த நகரத்திலேதான் இருக்கிறார்கள். தினம் ஒரு முறை வந்து தங்கள் உடல் நிலையை பற்றி விசாரித்து போகிறார்கள். இன்றைக்கு ஏனோ இதுவரையில் வரக்காணோம்.
1: அச்சமயத்தில் சின்ன பிக்ஷு வந்து குருதேவரை பார்த்து ஏதோ சமிக்ஞை செய்தார்.
0: ஆச்சாரிய பிக்ஷு, இதோ வந்துவிட்டேன் ஐயா என்று கூறிவிட்டு வெளியே சென்றார்.
1: சற்று நேரத்துக்கெல்லாம் அவர் திரும்பி வந்தபோது இளவரசன் அருள்மொழிவர்மனுடைய பரபரப்பு மேலும் அதிகமாயிருப்பதைக் கண்டார்.
2: ஆச்சாரியரே, இனி ஒரு கணமும் நான் இங்கே தங்கியிருக்க முடியாது. சக்கரவர்த்தியின் கட்டளையை மீறி நான் இங்கே வந்து ஒளிந்திருந்தேன் என்ற பழியை ஏற்க நான் விரும்பவில்லை. என்னால் இந்த புராதனமான சூடாமணி விகாரத்துக்கு எந்தவிதமான தீங்கு நேரிடுவதையும் விரும்பவில்லை என்றான் இளவரசன்.
0: பெரிய பிக்ஷு மலர்ந்த முகத்துடன், உண்மையில் அத்தகைய பெரும் பொறுப்பை நானும் இனி வகிக்க முடியாது. தங்களுடைய விருப்பத்துக்கு விரோதமாக ஒரு கணமும் தங்களை நான் இங்கு வைத்திருக்க விரும்பவில்லை. இந்த கணமே தாங்கள் புறப்படலாம். கால்வாயில் படகு ஆயத்தமாய் காத்திருக்கிறது என்றார்.
1: எங்கே போவதற்கு?
0: அது தாங்கள் தீர்மானிக்க வேண்டிய காரியம். தங்களை இங்கே கொண்டு வந்து சேர்த்த இருவரும் படகுடன் தங்களை அழைத்து போக வந்திருக்கிறார்கள்.
1: இளவரசன் சிறிது தயங்கினான். ஆச்சாரிய பிக்ஷுவின் முகத்தில் மர்மமான புன்னகை பொலிவதைக் கண்டு, இதில் இன்னும் ஏதேனும் சூழ்ச்சி இருக்கக்கூடுமோ என்று வியந்தான். அவர்கள் இருவருமே திரும்ப வந்திருக்கிறார்களா? எதற்காக என்று சொல்லவில்லையா?
0: சொன்னார்கள். இந்த விகாரத்திலிருந்து ஒரு நாழிகை தூரத்தில் கால்வாயின் கரையில் நந்தி மண்டபம் ஒன்று இருக்கிறது. அதில் தங்களை பார்ப்பதற்காக இரண்டு பெண்மணிகள் வந்து காத்திருக்கிறார்களாம்.
1: இளவரசன் அவசரமாக கட்டிலிலிருந்து இறங்கினான்.
2: ஆச்சாரியரே, உடனே படகுக்கு என்னை அழைத்துச் செல்லுங்கள். இவ்வளவு தாமதமாகிவிட்டதே என்றான்.
0: பிக்ஷு இளவரசனை கையினால் தாங்கிக் கொண்டு கால்வாய்க்கரை வரையில் சென்றார்.
1: ஆனால் இளவரசனுடைய நடையில் நாலு நாளைக்கு மேலாக கடுஞ்சுரத்தினால் பீடிக்கப்பட்டிருந்ததன் அறிகுறி ஒன்றும் தென்படவில்லை. ஏறுபோல் நடந்து பொன்னியின் செல்வன் கம்பீரமாக வருவதைக் கண்டு சேந்தன் அமுதன், பூங்குழலி இருவருடைய முகங்களும் மலர்ந்தன.
3: இப்பகுதியின் ஆய்வினை வழங்குகிறார் ஐங்கரன் அவர்கள்.
4: சற்று முன்னால இலங்கைக்கு போகணும்னு சொன்னியே, இங்கே கிடைக்காத மூலிகைகளை இலங்கையிலிருந்து கொண்டு வரணும். அங்கே சஞ்சீவி பர்வதம் இன்னும் இருக்குதானே? ஆமாம், இருக்குது. அதனால தான் அங்கே ஆயிரக்கணக்கான ஜனம் விஷக்காய்ச்சலில் இப்போ செத்து போய்கிட்டு இருக்காங்க. முதன் முதல் வந்தியத்தேவன் பூங்குழலியை சந்தித்த போது நடந்த உரையாடல் இது. சக்கரவர்த்தினா ஆள் மேலே ஆள் வந்து மூலிகை தேடுவீங்க, இப்படி

0: நேரடியாக சொல்லாமல் கடுகடுன்னு பேசினா அந்த பெண். சக்கரவர்த்தி ஒருவேளை இறந்து போனால் அடுத்தபடி யார் பட்டத்துக்கு வருவாங்க? வந்தியத்தேவனுக்கு மட்டும் அன்று கேட்டுக்கிட்டு வந்த நமக்கும் தூக்கி வாரி போட்டுடுச்சு. தன் அத்தைக்கு வஞ்சனை செய்த ராஜகுலத்தின் மேலே அவள் கொண்டிருந்த வெறுப்பு, தொண்டைமானாற்றின் முகத்வாரத்துக்கு போகிற வழியில் அருள்மொழிவர்மரின் பெருந்தன்மையும் எளிமையும் கருணை உள்ளமும் ஓரளவு மாற்றி விட்டதை பார்த்தோம். விளையாட்டாக குறிப்பிட்ட குளிர் காய்ச்சல் தன் உள்ளம் கவர்ந்த பொன்னியின் செல்வருக்கே வந்துட்டதை பார்த்ததும் கையில் இருந்த துடுப்பு தானாக நழுவ செயலிழந்து போயிட்டாலே, இலங்கை அனுராதபுரம் மகாபோதி விகாரத்தில் அத்தியக்ஷகரின் உரையின் ஒரு பகுதியை நினைவு கூறுவோம். புத்த பகவானுடைய கருணை இன்னைக்கு தங்கள் மீது ஆவிர் பவித்திருக்கிறது, அதுக்கான தேவ சூச்சகமும் கிடைத்திருக்கிறதுன்னு சொன்னதும் ஆவேசம் கொண்டிருந்த ஒரு பிக்ஷு நடுக்கத்தோட குளறியபடி ஏதேதோ பேசினார் அல்லவா. வெளியே வந்தப்பறம் அதை பற்றி அருள்மொழிவர்மர் குறிப்பிட்டார். நடுக்கு ஜுரத்தால் அப்படி பேசியிருப்பார்னு தோணுது. எதையாவது சொல்லி அந்த பக்திமான்களின் நம்பிக்கையை நான் கெடுக்க விரும்பலை. பின்னர் இளவரசருக்கே நடுக்கு ஜுரம் வந்திருந்த போது படகிலிருந்து திடீர்னு குதிச்சு எழுந்து, என்னை என் தமக்கையிடம் கொண்டு போங்க, உடனே இளைய பிராட்டியிடம் கொண்டு போங்க, உன்னை பார்க்க இதோ வரேன், யார் தடுத்தாலும் கேட்க மாட்டேன்னு குளறியபடியும் ஆவேசமாகவும் பேசினதை பார்த்தோம். ஜுரவேக பேச்ச என்னன்னு சொல்றது. சரி, சில துணுக்கு குறிப்புகள். அசட்டையாக இருந்து, இத்தொடரின் பொருள் அலட்சியமாக இருந்து கவனக்குறைவாக இருந்து. அசட்டை, புறக்கணிப்பு, மதியாமை. சட்டை செய்யாதிருப்பது, அதாவது தேவையில்லாத விஷயத்தில் கவனம் செலுத்தாமல் இருப்பது. சுருக்கமாக சொல்வதானா, முக்கியமான விஷயத்தில் அசட்டையாக இருக்கக்கூடாது, முக்கியமில்லாத விஷயத்தை சட்டை செய்யக்கூடாது என்பது கருத்து. இரண்டாம் தடவை ஜுரம் வந்துட்டா உயிருக்கே ஆபத்தாக போயிடும்னு பெரிய பிக்ஷு எச்சரிக்கை பண்ணினார் அல்லவா. இதை மருத்துவ துறையில் ரிலாப்ஸ்னு குறிப்பிடுவாங்க. நோயின் மீள் தாக்கம், மறுசீர்கேடு அடைவது. உடல்நிலை சீராய்கிட்டு வரும்போது ஊறு விளைவிக்கக்கூடிய விஷயங்களை தவிர்க்கணுங்கிறது முக்கியமான குறிப்பு.
1: பொன்னியின் செல்வங்கள் வாசிக்கும் ஆய்வும் கேட்டீர்கள். வாசித்தவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்கியவர் ஐங்கரன் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.
2: தொடர்வது ஒரு திரைப்பட பாடல், ஆனந்த கும்மி படத்திலிருந்து. பாடலை பாடியிருப்போர் எஸ்.வி. பாலசுப்ரமணியம், எஸ்.வி. சைலஜா.

0: இதுவரை திரைப்பட பாடல் கேட்டீர்கள். ஆகாஷ்வாணி விளம்பரத்தை தொடர்ந்து மாநில செய்தி அறிக்கை ஒலிபரப்பாகும்.
1: இவன் என் தம்பி, ரொம்ப குறும்புக்காரன். காலேஜ் படிக்கிறப்ப மார்க் ஷீட்டை போட்டோஷாப் பண்ணி அப்படியே காட்டுவான். நேத்து கரண்ட் பில் ஜீரோ இருந்ததை பார்த்தேன். அப்போ இவன் கண்டிப்பா போட்டோஷாப் பண்ணிருப்பான்னு நினைச்சேன். இல்லனா கரண்ட் பில் எப்படி ஜீரோவா ஆகும்? கேட்டா சொல்றான், அண்ணா எல்லாம் மேல இருக்கிறவனோட மகிமை. சோலார் பேனல் இருக்குதுல்ல, ஓ இது நல்லா இருக்கே தம்பின்னு சொன்னேன். பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM suryaghar.gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
2: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் ஷியாமலா. தலைப்புச் செய்திகள். மின்னணு பொருட்களின் ஏற்றுமதி 11 மடங்கு அதிகரித்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். ஜவுளித்துறையின் வளர்ச்சிக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் மத்திய அரசு வழங்கும் என்று அத்துறைக்கான அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் தெரிவித்துள்ளார். கரூர் கூட்ட நெரிசலில் உயிரிழந்தோர் குடும்பத்தினருக்கு அரசு வேலை வழங்கப்பட்டதை ரத்து செய்த சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையின் உத்தரவுக்கு உச்சநீதிமன்றம் இடைக்கால தடை விதித்துள்ளது. மகளிர் பாதுகாப்பை உறுதி செய்ய தாவேக அரசு தவறிவிட்டதாக பிஜேபி குற்றம் சாட்டியுள்ளது. கொரியா சர்வதேச இளையோர் வில்வித்தை போட்டியில் இந்தியா இன்று 1 தங்கம் 1 வெள்ளிப்பதக்கம் பெற்றது. இனி விரிவான செய்திகள். மின்னணு பொருட்களின் ஏற்றுமதி 11 மடங்கு அதிகரித்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார்.

0: சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர் இது தொடர்பான கட்டுரையையும் பகிர்ந்துள்ளார். கடந்த நிதியாண்டில் மின்னணு பொருட்களின் ஏற்றுமதி 4,24,000 கோடி ரூபாயை எட்டியதாக அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். இந்த துறையில் மகளிர் பங்களிப்பு 30% உள்ளது என்றும் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். ஜவுளித்துறையின் வளர்ச்சிக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் மத்திய அரசு வழங்கும் என்று அத்துறைக்கான அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் இது தொடர்பாக அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்டு அவர் பேசினார். ஜவுளித்துறையின் வளர்ச்சிக்காக புதுமை கண்டுபிடிப்புகள் மற்றும் தொழில்நுட்ப பயன்பாட்டிற்கு ஊக்கம் அளிக்கப்படும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார். கரூர் கூட்ட நெரிசல் சம்பவத்தில் சிக்கி உயிரிழந்தோர் குடும்பத்தினருக்கு அரசு வேலை வழங்கப்பட்டதை ரத்து செய்த சென்னை உயர்நீதிமன்றத்தின் மதுரை கிளை பிறப்பித்த உத்தரவுக்கு உச்சநீதிமன்றம் இடைக்கால தடை விதித்துள்ளது. இது தொடர்பாக தமிழக அரசு தாக்கல் செய்த மேல்முறையீட்டு மனுவை விசாரணை செய்த நீதிபதிகள் திரு ஜே பி பர்திவாலா, திரு வினோத் சந்திரன் அமர்வு இன்று இதற்கான உத்தரவினை பிறப்பித்தது. அரசு தொழிற்பயிற்சி நிலைய மாணவர்களுக்கு செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் குறித்த படிப்பும் வழங்கப்படவுள்ளதாக மாநில தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் திரு முகமது பர்வேஸ் கூறியுள்ளார். நடப்பு கல்வியாண்டில் அரசு தொழிற்பயிற்சி நிலைய மாணவர்களுக்கான வகுப்புகளை இன்று சென்னையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் தொடங்கி வைத்த பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார்.
1: தமிழ்நாட்டில் வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சி துறையின் கீழ் 132 அரசு தொழிற்பயிற்சி நிலையங்களில் 36,344 இருக்கைகளுடன் மற்றும் 277 தனியார் தொழிற்பயிற்சி நிலையங்கள் 26,388 இருக்கைகளுடன் செயல்பட்டு வருகின்றன. அந்த வகுப்பு இன்னைக்கு வந்து நம்ம துவக்கி வச்சிருக்கோம். சென்னையில இருந்து இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதும் இப்ப நம்ம ஆரம்பிச்சு வச்சிருக்கோம். இன்னையில இருந்து கிளாஸஸ் ஸ்டார்ட் ஆகுதுங்க. இனி வரும் காலங்கள்ல என்னென்ன டெக்னாலஜி வைஸ் செய்யணுமோ அது எல்லாமே செய்யறோம் சார். மெயின் ஐடி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து AI ரிலேட்டட் விஷயங்களும் கொண்டு வந்திருக்கோம் சார். கிட்டத்தட்ட வருஷத்துக்கு 5 IT கல்லூரி புதிதாகவும் நம்ம கொண்டு வரோம்.
0: தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளதாக திமுக குறை கூறியுள்ளது. இது தொடர்பாக அக்கட்சி வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் மாணவர்கள், பெண்கள், குழந்தைகள் என யாருக்கும் பாதுகாப்பற்ற சூழல் நிலவுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் கொலை சம்பவங்கள் நடைபெறுவதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தாவேக கட்சியில் உள்ள பெண்களுக்கே பாதுகாப்பு இல்லாத சூழல் நிலவுவதாக அஇஅதிமுக கூறியுள்ளது. சமூக வலைதளத்தில் இது தொடர்பாக அக்கட்சி வெளியிட்டுள்ள அறிக்கையில் பெண்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய தாவேக அரசு உறுதியான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளது. மகளிர் பாதுகாப்பை உறுதி செய்ய தாவேக அரசு தவறிவிட்டதாக பிஜேபி குற்றம் சாட்டியுள்ளது. இது தொடர்பாக அக்கட்சி வெளியிட்டுள்ள அறிக்கையில் கிருஷ்ணகிரியில் 8 வயது சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவம் அதிர்ச்சி அளிப்பதாக உள்ளது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதில் தொடர்புடைய குற்றவாளிகளை உடனடியாக கைது செய்ய உரிய நடவடிக்கைகளை காவல்துறை மேற்கொள்ள வேண்டும் என்றும் பிஜேபி அந்த அறிக்கையில் கோரியுள்ளது. தாமிரபரணி ஆற்றை மேம்படுத்துவதற்கான நிதியை அந்த ஆற்றின் கரைகளை அழகுபடுத்துவதற்காக பயன்படுத்த தமிழக அரசு முடிவு செய்துள்ளதாகவும் இது கண்டிக்கத்தக்கது என்றும் பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கூறியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த திட்டத்திற்காக ஜெர்மனி வங்கியிடமிருந்து கடனாக பெறப்பட்ட 59 கோடி ரூபாயை கரையை பலப்படுத்துவதற்காக செலவிட தமிழக அரசு முடிவு செய்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். தமிழக அரசின் இந்த அணுகுமுறை தவறானது என்றும் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
2: ஹர் ஹர் திரங்கா, ஹர் ஹர் திரங்கா.
3: நேயர்களே, சுதந்திர தினத்தையொட்டி இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கம் தற்போது நடைபெற்று வருகிறது. வரும் 17ஆம் தேதி வரை நடைபெற உள்ள இந்த இயக்கத்தில் அனைவரும் பங்கேற்று தேசிய கொடியை ஏற்றி எடுத்துக்கொண்ட செல்பி புகைப்படத்தை ஹர்கர் திரங்கா .com என்ற இணையதளத்தில் பதிவேற்றம் செய்வோம். தேசிய கொடியை ஏற்றுவோம். தேசத்தின் பெருமையை போற்றுவோம்.
0: இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றுவோம் இயக்கத்தின் கீழ் சேலம் மாவட்டம் நங்கவள்ளியில் 80 அடி நீள தேசிய கொடியுடன் 100 மாணவிகள் பங்கேற்ற பேரணி இன்று நடைபெற்றது. இப்பேரணி பொதுமக்களின் கவனத்தை வெகுவாக ஈர்த்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
4: சுதந்திர தினத்தையொட்டி மூவர்ண கொடி பேரணி நடைபெற்று வருகிறது. இதன் ஒரு பகுதியாக சேலம் மாவட்டம் மேட்டூர் அருகேயுள்ள நங்கவள்ளியில் 80வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு கல்லூரி மாணவிகள் 80 அடி நீள தேசிய கொடியை ஏந்தியவாறு பேரணியாக வந்தனர். நங்கவள்ளி பேருந்து நிலையத்தில் இருந்து நங்கவள்ளி தேர்வீதி மற்றும் முக்கிய வீதிகளின் வழியாக கல்லூரி மாணவ மாணவியர் மற்றும் பிஜேபி நிர்வாகிகள் பேரணியாக வந்தனர். மிகவும் பிரம்மாண்டமாக நடைபெற்ற பேரணி பொதுமக்களின் கவனத்தை வெகுவாக ஈர்த்தது. சுதந்திர போராட்ட வீரர்களை போற்றும் வகையிலும் தேசப்பற்றை வலியுறுத்தும் வகையிலும் நடைபெற்ற இந்த ஊர்வலத்தில் முழக்கங்கள் எழுப்பப்பட்டன. பொதுமக்கள் தங்கள் வீடுகளில் தேசிய கொடி ஏற்றும்

0: மாறும். அது குறித்த விழிப்புணர்வை மக்களிடம் கொண்டு சேர்க்கும் வகையிலும் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. பேரணியின் முடிவில் 80வது சுதந்திர தினத்தை குறிக்கும் வகையில் 80 எனும் எண் வடிவத்திலும் நின்று மாணவியர் அசத்தினர். சேலத்திலிருந்து விஜயகுமார், குணசேகரன்.
1: இதேபோல் தூத்துக்குடியில் 1000 அடி நீள தேசிய கொடியை 1000 மாணவர்கள் ஏந்தியபடி தேசப்பற்று விழிப்புணர்வை ஏற்படுத்தியதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: தூத்துக்குடியில் உள்ள பள்ளி மாணவ மாணவியினுடைய தேசப்பற்று மற்றும் சுதந்திரத்திற்காக போராடிய தலைவர்களை நினைவு கூறும் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. 1000 மாணவ மாணவியர்கள் 1000 அடி நீள மூவர்ண தேசிய கொடியை பள்ளி முன்பாக கையில் ஏந்தியபடி விழிப்புணர்வு ஏற்படுத்தி சாதனை புரிந்தனர். முன்னதாக பள்ளி வளாகத்தில் 1000 மாணவர்கள் ஐ லவ் இந்தியா என்ற வாசகத்தில் நின்று இந்தியாவை தாங்கள் நேசிப்பது குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். இந்த சாதனை நிகழ்ச்சியில் 1000 மாணவ மாணவிகள் மட்டுமல்லாது பள்ளி ஆசிரியர்களும் கலந்து கொண்டு மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். தூத்துக்குடி மாவட்ட செய்தியாளர் ஏ லட்சுமணன்.
1: தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
3: தமிழக கல்லோரப் பகுதிகளில் கீழ்பட்ட வளிமண்டலத்தில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. இதன் காரணமாக இன்று கோயம்புத்தூர் மாவட்டத்தின் மலைப்பகுதிகள் மற்றும் நீலகிரி, தேனி, திண்டுக்கல், மதுரை, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், புதுக்கோட்டை, சிவகங்கை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும். ராமநாதபுரம், திருச்சிராப்பள்ளி, அரியலூர், பெரம்பலூர், கரூர், நாமக்கல், சேலம், ஈரோடு, திருவண்ணாமலை, கடலூர், கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், விருதுநகர் மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. மேலும் நாளை மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை மற்றும் மதுரை மாவட்டங்களில் ஓரிரு இடங்கள் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது.
1: மாவட்ட செய்திகள். சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட ராமாபுரம் மணப்பாக்கம் பகுதியில் செயல்பட்டு வரும் அமுதம் பல்பொருள் அங்காடியில் மாநில அமைச்சர் திரு வெங்கடரமணன் இன்று ஆய்வு மேற்கொண்டார். சேலம் மேட்டூர் அணையில் அணை பாதுகாப்பு மதிப்பீடு குழுவினர் இன்று ஆய்வு மேற்கொண்டனர். விழுப்புரம் மாவட்டத்தில் அரசு நலத்திட்ட உதவிகளை ஆட்சியர் திரு ஷேக் அப்துல் ரஹ்மான் இன்று வழங்கினார். தருமபுரி அரசு கலைக்கல்லூரியில் தூய்மை இந்தியா குறித்த விழிப்புணர்வு இயக்க நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டையில் போதைப்பொருள் ஒழிப்பு விழிப்புணர்வு பேரணி இன்று நடைபெற்றது. தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் கடற்பகுதியில் அலையில் சிக்கி போராடிய 14 வயது சிறுவன் பாதுகாப்பாக மீட்கப்பட்டான். விளையாட்டுச் செய்திகள். கொரியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச இளையோர் வில்வித்தை போட்டியில் இந்தியா இன்று ஒரு தங்கம் ஒரு வெள்ளிப்பதக்கம் வென்றது. 21 வயதுக்கு உட்பட்டோருக்கான மகளிர் குழு பிரிவு இறுதியாட்டத்தில் இந்தியா கொரியாவை வென்று தங்கப்பதக்கத்தை கைப்பற்றியது. மகளிர் தனிநபர் பிரிவில் அதித்தி சுவாமி வெள்ளிப்பதக்கம் வென்றார். காமன்வெல்த் வாள்வீச்சு போட்டியில் இந்தியா ஒட்டுமொத்த சாம்பியன் பட்டத்தை வென்றது. நைஜீரியாவின் லாகோஸில் நடைபெற்ற இப்போட்டியில் இந்தியா 13 தங்கம் உட்பட 35 பதக்கங்களை வென்று ஒட்டுமொத்த சாம்பியன் பட்டத்தை கைப்பற்றியது. ஆசிய விளையாட்டுப் போட்டிகளின் கபடி பிரிவு அட்டவணை வெளியிடப்பட்டுள்ளது. இந்தியா முதல் போட்டியில் ஆடவர் பிரிவில் ஜப்பானையும் மகளிர் பிரிவில் பங்களாதேஷையும் அடுத்த மாதம் 21 தேதி எதிர்கொள்கிறது. சின்ஃபீல்ட் கோப்பை செஸ் போட்டியின் 4வது சுற்றுமிழுவில் இந்தியாவின் பிரக்ஞானந்தா 2வது இடத்தில் உள்ளார். தாஷ்கண்டில் நடைபெற்ற ஆசிய இளையோர் பளுதூக்கும் சாம்பியன் போட்டியில் 1 தங்கம், 7 வெள்ளி, 3 வெண்கலப் பதக்கங்களை வென்று இந்தியா பதக்கப்பட்டியலில் 8வது இடத்தை பிடித்தது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மின்னணு பொருட்களின் ஏற்றுமதி 11 மடங்கு அதிகரித்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். ஜவுளித்துறையின் வளர்ச்சிக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் மத்திய அரசு வழங்கும் என்று அத்துறைக்கான அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் தெரிவித்துள்ளார். கரூர் கூட்ட நெரிசலில் உயிரிழந்தோர் குடும்பத்தினருக்கு அரசு வேலை வழங்கப்பட்டதை ரத்து செய்த சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையின் உத்தரவுக்கு உச்சநீதிமன்றம் இடைக்கால தடை விதித்துள்ளது. மகளிர் பாதுகாப்பை உறுதி செய்ய தாவேக அரசு தவறிவிட்டதாக பிஜேபி குற்றம் சாட்டியுள்ளது. கொரியா சர்வதேச இளையோர் வில்வித்தை போட்டியில் இந்தியா இன்று 1 தங்கம் 1 வெள்ளி பதக்கம் வென்றது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
4: இனி விளம்பரம்.
5: காலம் மாறி பெய்கிற மழையோ புயலோ சூறாவளியோ கவலைய மறந்துடுங்க, பயிர் காப்பீடு செய்யுங்க, பாதுகாப்பு கவசம் கிடைச்சிடுமே. இயற்கை பேரிடரோ இல்ல வேறு ஏதோ பயிர் பாதிப்போ, அந்த கவலைய நீங்களும் தானே விட்டொழிங்க.
6: பிஎம் ஃபசல் பீமா யோஜனா செ கரீப் 2,00,000 करोड़ रुपए क्लेम के रूप में किसानों को मिले।
7: रश्मि प्रभा आपड़ मावटम त्रिकोणाचल का पकतला वडकमनी ग्राम वो 5 ஏக்கர் 27,000 வாங்கியிருக்கோம். 24 ஆண்டுக்கு மகனம் உதவி அப்படின்னு ரொம்ப சமயமாகவும் இருக்கு.

0: விரைவில் பதிவு செய்யுங்கள்.
1: காப்பீட்டு நிறுவனம் விவசாய கடன் குழு பொது சேவை மையங்களை தொடர்பு கொள்ளவும் அல்லது
0: பயிர் காப்பீடு தொடர்பான தகவல்களுக்கு ஹெல்ப் லைன் எண் 1447 அழைக்கவும்.
2: பயிர் காப்பீடு செய்யுங்க, பாதுகாப்பு கவசம் கிடைச்சிடுமே.
3: அடுத்த அறிவிப்பு தொடரும். நேரம் 6:41:25 நொடி. ஆகாஷ்வாணி இப்போது இடம்பெறுவது தேசபக்தி திரைசை பாடல்கள். முதலில் செங்கோட்டை படத்திற்காக ஒலிப்பது சித்ரா அனுராதா ஸ்ரீராம் குரல்கள்.

0: கப்பலோட்டிய தமிழன் படத்திற்காக டாக்டர் சீர்காழி எஸ் கோவிந்தராஜன் பாடியுள்ள பாடல்.
1: வந்தே மாதரம் என் போ, வந்தே மாதரம் என் போ, வந்தே மாதரம் என் போ, எங்கள் மாநில தாயை வணங்குதும்.

எதில் அந்நியர் வந்து புகழ் என்ன நீதி, ஆயிரம் குண்டிங்கு ஜாதி எனில் அந்நியர் வந்து புகழ் என்ன நீதி. தாயின் வயிற்றில் பிறந்தோர், ஒரு தாயின் வயிற்றில் பிறந்தோர் தமிழ் சண்டை செய்

ஆகாஷ்வாணி 80வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள் நாட்டு மக்களுக்கு ஆற்றும் உரை இன்னும் சில நொடிகளில் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும்.

0: இதுவரை ஒலித்தது தேசபக்தி மெல்லிசை பாடல். இன்னும் சில நொடிகளில் தொடர்வது கை.
1: ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க அனைவரும் தம்மை அர்ப்பணித்துக் கொள்ள வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கேட்டுக் கொண்டுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தலைமையின் கீழ் வலிமையான இந்தியா உருவாக்கப்பட்டு வருவதாக மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். உத்தராகண்டில் கட்டுமான பணி நடைபெற்று வந்த சுரங்கத்தில் நேரிட்ட விபத்தில் 7 பேர் உயிரிழந்தனர். நிலநடுக்கத்தால் பாதிக்கப்பட்ட கொலம்பியாவிற்கு முதல் கட்டமாக 20 மெட்ரிக் டன் நிவாரணப் பொருட்களை இந்தியா அனுப்பி வைத்துள்ளது. மலேசிய சர்வதேச சேலஞ்ச் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ரித்விக் சஞ்சீவி சதீஷ்குமார் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க அனைவரும் தம்மை அர்ப்பணித்துக் கொள்ள வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கேட்டுக் கொண்டுள்ளார். சுதந்திர தினம் நாளை கொண்டாடப்படுவதையொட்டி நாட்டு மக்களிடையே தொலைக்காட்சி மற்றும் வானொலி வாயிலாக இன்று அவர் உரையாற்றினார். நாடு சுதந்திரம் அடைந்த பின்னர் உலகின் முதன்மையான நாடாக இந்தியாவை உருவாக்க மாணவர்கள், ஆசிரியர்கள், விஞ்ஞானிகள், பொறியாளர்கள், மருத்துவர்கள், சுகாதார பணியாளர்கள், விவசாயிகள் என அனைத்து தரப்பினரும் பங்களித்து வருவதாக அவர் கூறினார். பாதுகாப்பு படையினர் மற்றும் காவல்துறை பணியாளர்கள் அர்ப்பணிப்புடன் பணியாற்றி வருவது பாராட்டுதலுக்குரியது என்றும் அவர் தெரிவித்தார். உலக அரங்கில் இந்தியாவின் நன்மதிப்பை உயர்த்தும் வகையில் இந்திய தூதர்கள் மற்றும் அதிகாரிகளும் சிறப்பாக பணியாற்றி வருவதாக அவர் கூறினார். மக்களின் தீவிர பங்கேற்புடன் தேசிய அளவிலான இயக்கங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக அவர் தெரிவித்தார். மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக 25 கோடிக்கும் மேற்பட்டோர் வறுமையின் பிடியிலிருந்து மீட்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். பிரதமரின் வங்கிக் கணக்கு திட்டத்தின் கீழ் 50 கோடிக்கும் மேற்பட்டோர் பயனடைந்துள்ளதாக அவர் தெரிவித்தார். இதில் 32 கோடிக்கும் மேற்பட்டோர் பெண்கள் என்றும் அவர் குறிப்பிட்டார். நாடு முழுவதும் 80 கோடிக்கும் மேற்பட்டோருக்கு பொது விநியோக திட்டத்தின் கீழ் இலவச உணவு தானியங்கள் வழங்கப்படுவதன் மூலம் உணவு பாதுகாப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் கீழ் 60 கோடி மக்களுக்கு ஆண்டுக்கு 5 லட்சம் ரூபாய் வரை இலவச மருத்துவ காப்பீடு வழங்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். விவசாயிகள் நலனுக்காக செயல்படுத்தப்பட்டு வரும் திட்டங்களையும் அவர் பட்டியலிட்டார். டிஜிட்டல் பண பரிவர்த்தனையில் இந்தியா முன்னணியில் உள்ளதாகவும் அவர் கூறினார்.

தகவல் தொழில்நுட்ப பயன்பாட்டின் மூலம் வெளிப்படையான நிர்வாகம் உறுதி செய்யப்பட்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். இயற்கை வளங்களை பாதுகாக்க அனைவரும் பாடுபட வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். அன்னையின் பெயரில் ஒரு மரம், சுற்றுச்சூழலுக்கு உகந்த வாழ்க்கை முறை போன்ற இயக்கங்களில் பொதுமக்கள் முழுமையாக பங்கேற்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். பெண்கள் அனைத்து துறைகளிலும் சாதனை படைத்து வருவதாக அவர் தெரிவித்தார். தேர்வு முறைகளில் சீர்திருத்தங்களை மேற்கொள்ள மத்திய அரசு உறுதியான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக அவர் கூறினார். கேலோ இந்தியா இயக்கம் காரணமாக இந்தியா சர்வதேச விளையாட்டுப் போட்டிகளில் பதக்கங்களை குவித்து வருவதாகவும் அவர் தெரிவித்தார். மூத்த குடிமக்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துவதற்காக மத்திய அரசு மேற்கொண்டு வரும் நடவடிக்கைகளையும் அவர் எடுத்துரைத்தார். நமது பாதுகாப்பு படையின் வலிமை ஆபரேஷன் சிந்தூர் மூலம் உலகிற்கு எடுத்துரைக்கப்பட்டதாகவும் குடியரசுத் தலைவர் கூறினார். குடியரசுத் தலைவர் ஆற்றிய இந்த உரையின் தமிழாக்கம் சென்னை அகில இந்திய வானொலியில் இன்றிரவு 9:30 ஒலிபரப்பாகிறது. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களும் இதனை அஞ்சல் செய்யும். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியா சார்பில் பங்கேற்று பதக்கம் வென்றவர்கள் இளையோருக்கு உந்து சக்தியாக இருப்பார்கள் என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் இப்போட்டிகளில் பதக்கம் வென்ற ராணுவத்தைச் சேர்ந்தவர்களுடன் கலந்துரையாடுகையில் அவர் இவ்வாறு கூறினார். இவர்களின் சாதனையைக் கண்டு நாடு பெருமிதம் கொள்வதாகவும் அவர் குறிப்பிட்டார். இப்போட்டிகளில் இந்தியா 39 பதக்கங்களை வென்றதாகவும் இதில் 18 பதக்கங்கள் பாதுகாப்பு படை வீரர்கள் பெற்றுத் தந்துள்ளதாகவும் திரு ராஜ்நாத் சிங் கூறினார். வெளியுறவு கொள்கை தொடர்பாக பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு எதிராக மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல்காந்தி சர்ச்சைக்குரிய வகையில் கருத்து தெரிவித்துள்ளது துரதிருஷ்டவசமானது என்று மத்திய அமைச்சர் திரு ஜே பி நட்டா கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், எதிர்க்கட்சித் தலைவர் பொறுப்பில் உள்ள ஒருவர் இதுபோன்ற கருத்துக்களை தெரிவிப்பது ஏற்புடையது அல்ல என்று குறிப்பிட்டுள்ளார். இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கத்தில் பொதுமக்கள் ஆர்வத்துடன் பங்கேற்று வருகின்றனர். இதுவரை 4 கோடிக்கும் மேற்பட்டோர் தேசிய கொடி ஏற்றி எடுத்துக்கொண்ட செல்பி புகைப்படங்களை அதற்கான இணையதளத்தில் பதிவேற்றம் செய்துள்ளதாக மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. நேயர்களே, சுதந்திர தினத்தையொட்டி இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கம் தற்போது நடைபெற்று வருகிறது. வரும் 17ஆம் தேதி வரை நடைபெறவுள்ள இந்த இயக்கத்தில் அனைவரும் பங்கேற்று தேசிய கொடியை ஏற்றி எடுத்துக்கொண்ட செல்பி புகைப்படத்தை hargartiranga.com என்ற இணையதளத்தில் பதிவேற்றம் செய்வோம். தேசிய கொடியை ஏற்றுவோம். தேசத்தின் பெருமையை போற்றுவோம். குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்பதற்காக நாளை மறுநாள் தமிழகம் வருகிறார். சென்னை, செங்கல்பட்டு, திருவாரூர் மற்றும் தஞ்சாவூர் மாவட்டங்களில் நடைபெறும் நிகழ்ச்சிகளில் அவர் பங்கேற்க உள்ளார். நாளை மறுநாள் செங்கல்பட்டில் உள்ள தனியார் கல்லூரியின் பட்டமளிப்பு விழாவில் பங்கேற்கும் குடியரசு துணைத் தலைவர் அன்றைய தினம் மாலை சென்னையில் நடைபெறும் மறைந்த முன்னாள் ஆளுநர் இல கணேசனின் நினைவு தின நிகழ்ச்சியிலும் கலந்து கொள்கிறார். இதனைத் தொடர்ந்து வரும் திங்கட்கிழமை திருவாரூர் செல்லும் அவர் அங்குள்ள மத்திய பல்கலைக்கழகத்தின் பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொள்கிறார். இதன் பின்னர் தஞ்சாவூர் செல்லும் திரு சி பி ராதாகிருஷ்ணன் அங்குள்ள தனியார் நிகர்நிலை பல்கலைக்கழகத்தின் 40ஆம் ஆண்டு விழா நிகழ்ச்சியிலும் பங்கேற்கிறார். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தலைமையின் கீழ் வலிமையான இந்தியா உருவாக்கப்பட்டு வருவதாக மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். இன்று சண்டிகரில் சென்ட்ரல் வங்கியின் டிஜிட்டல் கரன்சி அடிப்படையிலான பண பரிமாற்ற திட்டத்தை தொடங்கி வைத்து அவர் பேசினார். பிரதமரின் ஏழை மக்களுக்கான உணவு தானிய திட்டத்தின் பயனாளிகளுக்கு இந்த திட்டத்தின் கீழ் நிதியுதவி அவர்களின் வங்கிக் கணக்கில் நேரடியாக செலுத்தப்படுவதாக அவர் கூறினார். பயனாளிகள் அத்தியாவசிய உணவுப் பொருட்கள் வாங்குவதற்கு மட்டுமே இந்த நிதியை பயன்படுத்துவதற்கான பாதுகாப்பு அம்சங்களை இந்த நேரடி பண பரிமாற்ற வசதி கொண்டுள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். நிலநடுக்கத்தால் பாதிக்கப்பட்ட கொலம்பியாவிற்கு முதல் கட்டமாக 20 மெட்ரிக் டன் நிவாரணப் பொருட்களை இந்தியா அனுப்பியுள்ளதாக வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், மருந்துகள், மருத்துவ உபகரணங்கள், தற்காலிக கூடாரங்கள் அமைப்பதற்கான பொருட்கள் உள்ளிட்டவை இதில் அடங்கும் என்று கூறியுள்ளார். கொலம்பியாவிற்கு தேவையான அனைத்து உதவிகளையும் இந்தியா வழங்கும் என்றும் திரு ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். உத்தராகண்டில் கட்டுமான பணி நடைபெற்று வந்த சுரங்கத்தில் நேரிட்ட விபத்தில் 7 பேர் உயிரிழந்தனர். சமோலி மாவட்டத்திற்குட்பட்ட மாயாப்பூர் பகுதியில் நிலச்சரிவு காரணமாக இந்த விபத்து நேரிட்டதாக

0: காவல்துறையினர் தெரிவித்தனர். இதில் 19 பேர் பாதுகாப்பாக மீட்கப்பட்டதாகவும் 3 பேரை தேடும் பணி நடைபெற்று வருவதாகவும் காவல்துறையினர் தெரிவித்தனர். இந்த விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு குடியரசு துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் இரங்கல் தெரிவித்துள்ளார். அசாமில் 1000க்கும் மேற்பட்ட மரப்பாலங்கள் சிமெண்ட் பாலங்களாக மேம்படுத்தப்பட உள்ளதாக அம்மாநில முதலமைச்சர் திரு ஹிமந்தா பிஸ்வா சர்மா கூறியுள்ளார். குவஹாட்டியில் புதிதாக கட்டப்பட்ட பாலத்தை திறந்து வைத்து அவர் பேசினார். சரக்கு மற்றும் இதர போக்குவரத்து வசதிகளை மேம்படுத்தும் நோக்கில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். மழைக்காலங்களில் போக்குவரத்து துண்டிக்கப்படாமல் இருக்கும் நோக்கில் புதிய பாலங்கள் கட்டப்படுவதாகவும் திரு ஹிமந்தா பிஸ்வா சர்மா கூறினார். ஆந்திராவில் தீயணைப்புத் துறைக்கு 252 கோடி ரூபாய் செலவில் அதிநவீன வாகனங்கள் வாங்கப்படுவதாக அம்மாநில முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடு கூறியுள்ளார். குண்டூர் மாவட்டத்தின் உண்டவல்லி கிராமத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் 58 அதிநவீன தீயணைப்புத்துறை வாகனங்களின் சேவையை தொடங்கி வைத்து அவர் பேசினார். முதல்கட்டமாக 33 கோடி ரூபாய் செலவில் 65 வாகனங்கள் பயன்பாட்டிற்கு கொண்டுவரப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். மாநிலம் முழுவதும் 17 புதிய தீயணைப்புத்துறை அலுவலகங்கள் கட்டப்பட்டுள்ளதாகவும் 36 தீயணைப்பு நிலையங்கள் நவீனமயமாக்கப்பட்டுள்ளதாகவும் திரு சந்திரபாபு நாயுடு கூறினார். மலேசியா சர்வதேச சேலஞ்ச் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ரித்விக் சஞ்சீவி சதீஷ்குமார் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் அவர் 13-21, 22-20, 21-18 என்ற செட் கணக்கில் மலேசியாவின் மிங் ஹாங் லிம்மை வென்றார். உஸ்பெகிஸ்தானுக்கு எதிரான 17 வயதுக்குட்பட்டோருக்கான 2 நட்புணர்வு மகளிர் கால்பந்து போட்டிகளில் இந்தியா பங்கேற்க உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இப்போட்டி வரும் 27 மற்றும் 30 தேதிகளில் டாஷ்கெண்டில் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை ஓபன் டென்னிஸ் போட்டி நவம்பர் மாதம் 2 தேதி தொடங்கி 8 தேதி வரை நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க அனைவரும் தம்மை அர்ப்பணித்துக் கொள்ள வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கேட்டுக் கொண்டுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தலைமையின் கீழ் வலிமையான இந்தியா உருவாக்கப்பட்டு வருவதாக மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். உத்தராகண்டில் கட்டுமான பணி நடைபெற்று வந்த சுரங்கத்தில் நேரிட்ட விபத்தில் 7 பேர் உயிரிழந்தனர். நிலநடுக்கத்தால் பாதிக்கப்பட்ட கொலம்பியாவிற்கு முதல்கட்டமாக 20 மெட்ரிக் டன் நிவாரணப் பொருட்களை இந்தியா அனுப்பி வைத்துள்ளது. மலேசிய சர்வதேச சேலஞ்ச் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ரித்விக் சஞ்சீவி சதீஷ்குமார் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: அடுத்த அறிவிப்பு தொடரும். நேரம் 8:10:25 ஆகாஷ்வாணி. இப்போது ஒலிவுலா வருவது தேசபக்தி பாடல்கள். நிகழ்ச்சியின் தொடக்கமாக அமிர்தா பாடியுள்ள பாடல்.

0: பதினெட்டாம் நூற்றாண்டின் இறுதி போராளியாம். அந்நியரை அச்சுறுத்திய ஒரு மாவீரனாக, இறுதி வரை தாய் நாட்டை மட்டுமே சுவாசித்த தியாகியாக மாந்து ஒளி வீசும் அந்த சிம்மத்தின் பெயர் யோகி ஜெகநாத ஐயர்.
1: நேயர்களே, ஆகாஷ்வாணி முதன்மை அலைவரிசையில்
2: மருது சகோதரர்களே, என் ஆறுயிர் தம்பிகளே, உங்களை தூக்கிலிட்டு விட்டார்கள். ஐயோ கடவுளே, உங்களை இப்படியா நான் அனுப்பி வைக்க வேண்டும்? சின்ன மருதுவே, பெரிய மருதுவே, வீர தீரமிக்க இந்த மண்ணின் மாமன்னர்களே, முதன் முதலில் உங்களை சந்தித்த நாள் என் கண்முன்னே நிழலாடுகிறதே. விடுதலை விடுதலை என முரசறைந்த அந்த பறந்து விரிந்த தோள்கள், அந்த கூரிய இளம் கண்கள் இன்று மூடப்பட்டு விட்டதா?
1: விடுதலை திருநாள் சிறப்பு நாடகம் நியோகி ஜெகநாத ஐயர் நாளை மாலை 5 மணிக்கு செவிமடுக்க காத்திருங்கள்.
3: இனி தொடர்வது தேசபக்தி திரையிசை. பாரத விலாஸ் படத்திற்காக டி எம் சவுந்தரராஜன், எம் எஸ் விஸ்வநாதன், பி சுசீலா எல்லாரீஸ்வரி குழுவினர் பாடியுள்ள பாடல்

திரையிசைகள் அடுத்து நாமிருவர் படத்திற்காக டி கே பட்டம்மாள் பாடியுள்ள பாடல்.

நேரம் 8:36 நொடி. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தேசபக்தி திரையிசை. அடுத்த பாடல் ஜோஷ்வா ஸ்ரீதர் குரலில் நினைத்து நினைத்து பார்த்தேன் படத்திலிருந்து.

0: through its spirit of enterprise and philanthropy. And now, before we end the bulletin, the headlines once again. President Draupadi Murmu says India remains fastest growing major economy amid global instability. Addressing the nation on the eve of Independence Day, President Murmu reiterates government's resolve to ensure development reaches every individual. Government taking comprehensive steps to curb use of unfair means in public examinations to safeguard future of students. President calls for responsible use of natural resources for future generations. Nation to celebrate 80th Independence Day tomorrow. Prime Minister Narendra Modi to lead the celebrations from the iconic Red Fort. 78 gallantry awards announced for Defence Forces and Central Armed Police Forces personnel. And flood situation remains grim in Odisha due to relentless monsoon spell. For details of these stories and more, log on to our website www.newsonair.gov.in and News on AIR app. That's all in the news at 9. Good night.
1: நேரம் 9:15.
2: ஆகாஷ்வாணி மாநில செய்தி பிரிவு வழங்கும் செய்தி சுடர்.
3: வணக்கம் நேயர்களே, இன்றைய செய்தி சுடர் நிகழ்ச்சியில் இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கம் குறித்த தன்னுடைய கருத்துக்களை நம்முடன் பகிர்ந்து கொண்ட மூத்த பத்திரிகையாளர் திரு வெங்கடேஷ் பங்கேற்ற நிகழ்ச்சியின் இரண்டாம் பாகத்தை கேட்கலாம்.
4: ஒரு சுதந்திரத்திற்கு பிறகுதான் இந்த வளர்ச்சி அப்படின்றது நமக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. உண்மைதான், என்னன்னா சுதந்திரமான ஒரு நாடு வந்து தன்னுடைய வளர்ச்சிய வந்து தன் போக்குல வந்து நிச்சயமா கொண்டு போக முடியும் அப்படின்றது நம்ம புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு விஷயம். இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா, இந்த சுதந்திரமான நாட்டுல வந்து மக்களை மையப்படுத்தின ஒரு அரசு வந்து பாத்தீங்கன்னா மக்கள் நலன் சார்ந்து திட்டங்களை வந்து செயல்படுத்த முடியும் அப்படின்றதுக்கும் இந்த விஷயம் வந்து ஒரு சான்றா இருக்கும்னு நம்ம சொல்லலாம். இப்போ தேசிய கொடியை பத்தி நம்ம வந்து பேசிட்டு இருக்கோம். இந்த தேசிய கொடி ஏற்றதுல வந்து நிறைய விதிமுறைகள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா எல்லாருக்கும் கொடி ஏத்தணும்ன்ற உணர்வு இருக்கணும், ஆனா அந்த கொடியை பற்றி முழுமையா தெரிஞ்சுக்கணும்ன்ற விஷயமும் ரொம்ப அவசியமான ஒன்றுதான். தேசிய கொடி ஏற்றுறதுக்கான விதிமுறைகள்னா என்னெல்லாம் இருக்கு சார்? முக்கியமா ஒவ்வொரு குடிமகனும் தெரிந்து கொள்ளக்கூடிய விதிமுறைகள் என்னெல்லாம் சொல்லுவீங்க?
5: காலையில விடிஞ்ச பிற்பாடு கொடி ஏற்றணும், மாலையில அந்தி சாய்வதற்கு முன்னாடி கொடியை இறக்கிறோம். இதுதான் அடிப்படை விதி. ஒழுங்கா அதனுடைய மேல எது கீழே எதுன்னு பார்த்து தலைகீழாலாம் திருப்பி கொடி ஏற்றக்கூடாது, அது தவறு. அதே மாதிரி அரை கம்பத்திலையோ முக்கா கம்பத்திலையோ ஏற்றக்கூடாது, முழுசா அந்த கம்பத்துல தான் ஏற்றணும். அதுக்குன்னு வந்து ஒரு ப்ராப்பரான டிசைன் இருக்கு, அது வந்து கடையில வந்து ப்ராப்பரா அவங்களே வந்து தயாரிச்சு வச்சிருக்காங்க. இந்த சமயத்துல ஏராளமான கொடிகள் வந்து சந்தையில கிடைக்கும், நல்ல கொடிகள், நல்ல துணியில செய்யப்பட்ட கொடிகள், அதை வாங்கி தாராளமாக ஏத்தலாம். அதை வந்து ஏற்றுவதற்கான வீட்டுல கம்பு இருந்தா கூட போறோம், நீங்க வீட்டினுடைய மாடியில கொம்பு ஏத்தி அதை வந்து வைக்கலாம். நார்மலான ஒரு துணி மாதிரி பயன்படுத்தக்கூடாது, அதற்கு ஒரு பெரிய ஒரு மரியாதை இருக்கிறது. நீங்கள் வந்து வீட்டுக்குள்ளேயே கொடி ஏத்துறத பத்தி ரொம்ப மகிழ்ச்சி, எல்லாரும் வந்து இல்லந்தோறும் கொடியேங்குது, அதுதான் காரணம். அதை நம்ம செய்யணும்னு நம்ம ஆசைப்படுறோம், அதை செய்யணும். ஆனா அதற்கான வழிமுறைகள் இதுதான். இந்த வழிமுறைகளை நீங்கள் கண்டிப்பாக பின்பற்றுங்கள். உங்களால் அது பின்பற்ற முடியாத போது நீங்கள் வந்து பொது இடங்களுக்கு கண்டிப்பாக போய் நீங்கள் சேர்ந்து அந்த கொடியேற்றுவதை வந்து பங்கெடுத்துக் கொள்ளுங்கள். ஆனால் வீட்டுக்குள்ள கொடியேற்றுவது என்பது ரொம்ப நல்லது. அதை நீங்க சாதாரணமாக அதற்குன்னு ஒரு கௌரவம் இருக்கு, அதற்குன்னு ஒரு வழிமுறை இருக்கு, மரியாதை இருக்கு. நல்ல காற்றில் பட்டோலி வீசி பறக்கக்கூடிய இடமா பார்த்து அதை நீங்க ஏத்துங்க. பின்னாடி முடிஞ்ச உடனே மடிச்சு எடுத்து வச்சிருவேன், சாயங்காலத்துக்கு மேல அதை எடுத்து பத்திரமா அடுத்த முறை பயன்படுத்துவதற்கு ஏற்ப பத்திரமா வச்சுப்பேன். அதை எந்த வகையிலும் சேதப்படுத்தவோ இல்லாமல் அதை பத்திரமா வைத்துக் கொள்வது மட்டும்தான் இதுல வந்து முக்கியமானது.
4: இப்ப இருக்கிற இளைய தலைமுறை வந்து பாத்தீங்கன்னா கொடியோட கலர்லயே வந்து நான் ட்ரெஸ் போடுறேன் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்றாங்க. ஆனா பிளாக் கோட் வந்து என்ன சொல்லுதுன்னா கொடியை வந்து மேசை விரிப்பாவோ ஆடையாவோ பயன்படுத்த கூடாது அப்படின்னு சொல்லி இருக்கு. உங்களுடைய அறிவுரை என்ன சார் இப்ப இருக்கிற இளைய தலைமுறை?
5: கொடியை கொடியாக மட்டுமே நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள். அது வந்து நீங்க சட்டையா போடுறேன், வேற மாதிரியான ஒரு மேசை விரிப்பா பயன்படுத்த அதெல்லாம் கூடவே கூடாது. எந்த வகையிலும் அந்த மூணு வண்ணம் வந்து ஒன்னா சேரும்போது, அந்த மூணு வண்ணத்தின் நடுவில் அசோக சக்கரம் சேரும்போது அதுக்கு பொருள் வேறு. அது வந்து வழக்கமான துணி அந்த இடத்துல அது வழக்கமான துணியாக இல்லை. அந்த இடத்துல அந்த துணிக்கான ஒரு இடத்தை வந்து அது கடந்து அது ஒரு தேசியத்திற்கான அடையாளமாக மாறி போச்சு. அப்படின் போது நீங்க இயல்பாகவே அதற்கான ஒரு உரிய மரியாதையை நீங்க கண்டிப்பா கொடுத்து தான் ஆகணும். அதை நான் வந்து சட்டையா தச்சு போடுவேன் இதெல்லாம் வந்து நிச்சயமா ஏற்றுக்கொள்ள முடியாது. அது வந்து பிளாக் கோடும் அதான் சொல்லுது. ஆக்சுவலா அது மாதிரிலாம் பண்ணக்கூடாதுங்கிறது கரெக்ட் தான். அதுல என்னன்னா நம்ம ரொம்ப சில விஷயங்களை புனிதமா வைத்துக் கொள்வது தவறு ஒன்றும் கிடையாது. இதுல வந்து கொடி என்பது ஒரு புனிதம், நாம வந்து அதை மதிக்கிறோன்றதுக்கும் அது நமக்கு பின்னாடி ஒரு வரலாற்றை சொல்கிறது என பார்க்கும் போது அந்த அடையாளத்தை எந்த வகையில் நாம் கொச்சைப்படுத்தி விடாமல் இருக்க வேண்டியதும் அவசியமாக இருக்கிறது. அதற்கு உரிய கௌரவம் என்னவோ, அதற்குரிய வழிமுறை என்னவோ, அந்த கொடியை ஏற்றி அதற்கு முன் நின் வணங்குவது மட்டும்தான் நமக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய வாய்ப்பே தவிர

0: அதை நீங்கள் விதவிதமாக பயன்படுத்துவது என்பது நிச்சயமாக இல்லை.
1: நிச்சயமா சார். இப்போ இந்த இயக்கம் வாயிலா மக்கள் செய்ய வேண்டியது என்ன சார், மக்களுடைய பங்களிப்பு இதில் என்னன்னு நீங்க நினைக்கிறீங்க சார்?
0: மக்கள் அப்படிங்கிறவங்க இந்த இடத்துல புரிஞ்சு கொள்ள வேண்டியது, அவங்களால நிச்சயமாக வீட்டில் முடியும் போதெல்லாம் அந்த கொடியை ஏற்றி, குறிப்பாக இந்த சுதந்திர தினத்தை ஒட்டி நீங்கள் கொடியேற்றுவது என்பதை அவர்கள் செய்ய வேண்டும் என்பது அவசியம். ஒன்று, நான் என்ன சொல்கிறேன்னா, இது வந்து இந்த அடையாளம், இந்த ஒரு கேம்பெயின்றதுனுடைய ஒரு ஹோல் அர்த்தமே என்னென்னா, நாம் தேசியத்தை மீட்டெடுப்பது தான். அந்த தேசியத்தை மீட்டெடுப்பது என்பது நம்முடைய பார்வையில் அந்த கொடி படும்போதெல்லாம் நமக்கு நமக்குள்ளான சிந்தனை, நம் நாட்டை பற்றிய சிந்தனை, நம்முடைய தலைவர்களை பற்றிய சிந்தனை, நம்முடைய முன்னோர்களை பற்றிய சிந்தனை, நாம் அடைந்த இந்த வளர்ச்சிக்கான வித்து எது என்பதை பற்றிய சிந்தனையை நாம் வந்து வளர்த்துக்கொள்ள வேண்டும். அது பள்ளியானாலும் சரி, கல்லூரி ஆனாலும் சரி, வீடுகளாக இருந்தாலும் சரி, நிச்சயமாக அந்த ஒரு சுதந்திரத்தினுடைய மகிமையை, மகத்துவத்தை நாம் வந்து மீண்டும் வந்து ஞாபகப்படுத்திக் கொள்ள வேண்டிய ஒரு இடமாகத்தான் இதை நான் பார்க்க. ஒன்றும் இல்லை, நாம் இதெல்லாம் இல்லாமல் இருந்தால் என்ன ஆயிரும்? நாம் வந்து இன்னைக்கு நம்ம அடைந்திருக்கக்கூடிய இந்த முன்னேற்றம் சாத்தியமாகி இருக்குமா? நீங்கள் நம்முடைய அண்டை நாடுகள் பலதிலே நம்ம பார்த்து கொண்டே இருக்கிறோம். நம்மோட சுதந்திரம் வாங்கிய ஒரே காலகட்டத்தில், ஒரே நாளில், ஒரு நாளுக்கு முன்னாடி வாங்கிய சுதந்திரம் வாங்கிய நாடு கூட இன்று வரைக்கும் தவித்துக் கொண்டிருக்கிறது. அவர்களால் வந்து முழுமையாக வந்து தங்களுடைய சுதந்திர காற்றை இன்று வரைக்கும் அவரால் சுவாசிக்க முடியவில்லை. அப்போது நமக்கு முன்னாடி சுதந்திரம் பெறாமல் அல்லது பெற்று அதுக்கப்புறம் பின்னாடி இன்னும் ராணுவ ஆட்சிகள் நடந்து கொண்டிருக்கக்கூடிய பல நாடுகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் 80 ஆண்டுகளாக நம்ம சுதந்திரத்தை நாம் பத்திரமாக பாதுகாத்து வந்திருக்கிறோம். அதன் வாயிலாக வளர்ச்சியையும் பெற்றிருக்கிறோம். அப்போ இந்த வளர்ச்சி, இந்த முன்னேற்றம், நம்முடைய பிள்ளை எப்படி இருந்திருக்கிறார், நம்ம தாத்தா எப்படி இருந்திருக்கிறார், நம்ம எப்படி வளர்ந்து வந்திருக்கிறோம், என்ன விதமாக வளர்ந்து வந்திருக்கோம், இந்த சிந்தனைகள் மட்டுமே தான் நம்மை நம்முடைய சுதந்திரத்தின் அருமையை புரிந்து கொள்ள வைக்கும். இந்த காலகட்டத்தில் நாம் புரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், எதையெல்லாம் மறந்து போய்விட்டோமோ, இதெல்லாம் ரொம்ப டேக்கன் ஃபார் கிராண்டட்னு ஆங்கிலத்தில் ஒரு வாய் சொல்வார், இதெல்லாம் இயல்பாக ஏதோ எனக்கு வந்துவிட்டது என்று நினைக்கிறார்கள் அல்லவா, இது இயல்பாக வந்துவிடவில்லை. இவையெல்லாம் வந்து நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய போராட்டத்திற்கு பின்னும், உயிரிழப்புக்கு பின்னும், ரத்தம் வேறுமா நடந்த பல்வேறு போராட்டத்துக்கு பின்னால் தான் கிடைத்திருக்கிறது. அந்த வரலாறு கூட உங்களுக்கு தெரிய வேண்டும் என்ற அவசியம் இல்லை. ஆனால் நீங்கள் அடைந்திருக்கக்கூடிய வளர்ச்சி என்பது கண்ணெதிரில் நடந்திருக்கக்கூடிய உண்மை. அந்த வளர்ச்சியை நீங்கள் கேள்வி கேட்டீர்கள், இந்த வளர்ச்சி எனக்கு எப்படி கிடைத்தது என்ற கேள்வியை நீங்கள் எழுப்பினீர்கள் என்றாலே போதும், நீங்கள் தேசியத்திற்கு நிச்சயமாக பங்களிப்பு செய்வீர்கள். அப்போ இயல்பாகவே இந்த தேசியத்துக்கு மாற்றாக இருக்கக்கூடிய அத்தனை விஷயங்களையும் நீங்கள் வந்து உங்களுடைய கவனத்தை நீங்கள் திருப்ப மாட்டீர்கள். இவையெல்லாம் தேசியத்துக்கு விரோதமானவை, இவையெல்லாம் தேசியத்தை மறுப்பவை, இந்த தேசிய உணர்வுக்கு எதிரானவை, இவையெல்லாம் செய்யக்கூடாதவை, இவையெல்லாம் செய்தால் நாம் அடைந்திருக்கக்கூடிய இந்த வளர்ச்சிக்கு எந்த வகையிலும் அவை ஒரு நியாயத்தை கற்பிக்காது. அந்த நியாயத்தை கற்பிக்க வேண்டுமென்றால் நான் எந்தெந்த பக்கமெல்லாம் போகக்கூடாது என்ற ஒரு தெளிவு நிச்சயமாக கிடைக்கும். இப்போ நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், 80 ஆண்டுகள் கடந்த பிற்பாடு நாம் சொல்ல வேண்டிய மிக முக்கியமான விஷயம், இவையெல்லாம் தேசியம் என்ற உணர்வுக்கு மாற்றாக இன்றைக்கு வளர்ந்திருக்கின்றன என்பதை இனங்காண வேண்டிய அவசியத்தில் இருக்கிறோம். அப்போ அந்த இனங்காணுவதற்கான அடிப்படை புள்ளி என்ன? நாம் அடைந்த வளர்ச்சி. இந்த வளர்ச்சி எப்படி சாத்தியமானது, எதனால் சாத்தியமானது, எப்படி இதையெல்லாம் நடைபெற்றன என்ற கேள்விகளை எழுப்பிக் கொண்டால், இதனால் இதை மறுக்கக்கூடிய, இதை கெடுக்கக்கூடிய, இதை வந்து மலினப்படுத்தக்கூடிய அத்தனை அம்சங்களும் நிச்சயமாக நம் கண்முன்னே தெரியும். அப்பொழுது அவையெல்லாம் நீக்கப்பட வேண்டியவை, அவையெல்லாம் தவிர்க்கப்பட வேண்டிய, அந்த பக்கம் போகவே கூடாது என்பதை நாம் உணர்ந்து கொள்வோம். இந்த மக்கள் இந்த காலகட்டத்தில் அந்த ஒரு தெளிவான சிந்தனை போக்கை உருவாக்கி கொண்டு எதை ஏற்க வேண்டும், எதை தள்ளி வைக்க வேண்டும் என்பதை பற்றி மிகுந்த தெளிவான பகுத்துணர்ந்து புரிந்து கொள்ள வேண்டிய காலகட்டமாகத்தான் இதை நான் பார்க்கிறேன்.
1: நிச்சயமா சார், வளர்ச்சிக்கு அடிப்படையா எது இருக்கு அப்படின்னு பின்னோக்கி பார்த்தோம்னா இந்த சுதந்திரம் தான் வந்து அதற்கு அடிப்படையா இருக்கு அப்படின்றத உங்களுடைய வார்த்தைகள் வந்து புரிஞ்சுக்க முடியுது. இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா கூடுதல் நிகழ்வா வந்து வந்தே மாதரம் பாடலோட 150வது ஆண்டும் கொண்டாடப்படுது. இல்லந்தோறும் தேசிய கொடி இயக்கத்தோடு சேர்ந்து கொண்டாடப்படுது. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்?
0: நமது ஒரு தேசிய பாடலான வந்தே மாதரத்துக்கு ஒரு இதே மாதிரியான ஒரு அடையாள ரீதியாக மிகப்பெரிய வரலாறு இருக்குது. அந்த வரலாறு வந்து ஒவ்வொரு காலகட்டத்திலும் எப்படி நாம் வந்து தேசிய கொடி நம்மை முன்னின்று வழிநடத்தியதோ, அதே மாதிரி நம் அத்தனை பேரையும் ஒருங்கிணைந்து ஒரு கோஷமாக நிறுத்தியது வந்து அந்த வந்தே மாதரம் பாடல்தான். எல்லா போராட்ட காலகட்டத்திலும் அந்த பாடலை ஒழித்து கொண்டுதான் தேசிய போராட்ட வீரர்கள் நடந்து போயிருக்கிறார்கள். அது இயல்பாக அவர்களுடைய அந்த ஒரு முன்னணி கீதமாகத்தான் அவர்கள் அன்றைக்கு இருந்திருக்கிறது. அப்போ அந்த முன்னணி மக்களை ஈடுபடுத்திய ஒருங்கிணைத்த அந்த கீதத்தை இன்றைக்கு நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். கரெக்டாக இதே சமயத்தில் நாம் எப்படி தேசிய கொடியை கொண்டாடுகிறோமோ அதே மாதிரி தேசிய கீதத்தையும் நாம் வந்து தேசிய பாடலையும் நாம் வந்து கொண்டாடுகிறோம். ஏனென்றால் இந்த தேசிய பாடல் என்பது இதே காலகட்டத்தில் நம்மை ஒருங்கிணைத்த ஒரு மிக பொருள் செறிந்த ஒரு பாடல். அந்த பாடலுக்கு வரலாறு, இந்த தேசிய கொடிக்கு என்ன வரலாறு இருக்குதோ அதற்கு இணையாக இந்த அந்த பாடலுக்கு ஒரு வரலாறு இருக்குது. 150 ஆண்டுகளாக நம்ம வந்து அதனுடைய ஒரு வரலாற்றை அது

0: ஒவ்வொரு காலகட்டத்திலும் அது எங்கே எந்தெந்த விதமான ஒரு பயனை கொடுத்துருக்குது என்பதெல்லாம் பார்க்கும்போது, நாம் எப்படி வந்து தேசிய கொடிக்கு ஒரு அடையாளம் என்ற ஒரு இடத்தை நம்ம கொடுக்குறோமோ, அதே மாதிரியான இன்னொரு மகத்தான அடையாளம் நம்முடைய தேசிய பாடல். அந்த பாடலை இன்றைக்கும் நாம் வந்து கொண்டாட வேண்டிய அவசியம் இருக்கிறது. அதை மீண்டும் மீண்டும் வந்து ஒழிக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. அதை நீங்கள் எல்லா இடத்திலும் அதற்கான முக்கியத்துவத்தை நாம் வழங்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. அதைத்தான் நாம் இந்த காலகட்டத்தில் செய்கிறோம்.
1: நிச்சயமா சார், அதாவது நாட்டுப்பற்ற வளர்க்கக்கூடிய வகையில் வந்து தேசிய கொடியும் தேசிய பாடலும் அமைஞ்சிருக்கு அப்படின்னு நீங்க சொல்றீங்க. அதாவது இன்றைய இளைய தலைமுறையினர் வந்து எந்த அளவுக்கு இருக்காங்க அப்படின்றது நமக்கு தெரியல. இன்றைய இளைய தலைமுறையிடையே இந்த இயக்கம் எந்த அளவுக்கு நாட்டுப்பற்ற உருவாக்கும் அப்படின்னு நீங்க நம்புறீங்க சார்?
0: அதாவதுங்க, எப்படி இது வந்துன்னா திருப்பி திருப்பி திருப்பி சொல்வதன் மூலமாகத்தான் நம்ம வந்து கொண்டு போய் சேர்க்க முடியும். நிறைய பேருக்கு இந்த விவரங்கள் தெரியாமல் இருக்கலாம். நிறைய பேருக்கு நிறைய தலைமுறைக்கு வந்து பல குடும்பங்களில் வந்து அவங்களோட அன்றாட பிரச்சனையிலேயே அவங்க உழந்து கொண்டிருப்பார்கள். அவர்களுக்கு வந்து அவங்களுடைய அடுத்த கட்ட வேலை என்ன, அடுத்த கட்ட முயற்சி என்ன, இது எல்லாமே வந்து அவர்கள் வந்து கண்டிப்பாக இந்த மாதிரியான தேசிய பாடல் மீதோ அல்லது தேசிய சின்னத்தின் மீதோலாம் அவர்களுக்கு பெரிய அக்கறை இருந்திருக்க வாய்ப்பில்லை. ஆனால் இந்த காலகட்டத்தில் இதை எடுத்து சொல்லும்போது அவர் சட்டென்று நிற்பார்கள். இது எதுக்காக இதை சொல்கிறாங்க, இது ஏன் நம்ம வந்து தெரிஞ்சிக்க வேண்டிய அவசியம் இருக்குது அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுப்பும்போது, ஓ இந்த வகையில் இது முக்கியமாக இருக்குது, இந்த முக்கியத்தை நம்ம தெரிஞ்சிக்காமல் போயிட்டோம். ஏன்னா காலகட்டத்தில் நிறைய விஷயங்கள் பார்க்குறோம், நிறைய முக்கியமானது. இப்போ நீங்கள் வந்து ஒரு பெருந்தலைவர்களுடைய வீடுகளெல்லாம் நாம் வந்து கடந்து போய் கொண்டே இருந்திருப்போம், இந்த தெருவில் தான் அவர் வீடு இருக்கிறதா என்று பல சமயங்களில் வந்து நம்ம திருப்பி பார்த்து கேள்வி கேட்கும்போது, ஓஹோ ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் ஓ இங்கே தான் அவர் வாழ்ந்தாரா, இங்கே தான் அவர் இருந்தாரா அப்படின்னு நம்ம, ஏன்னா நாம் அந்த தெருவை பல முறை பயன்படுத்தியிருப்போம். அந்த மாதிரி நாம் இந்த மாதிரியான சுதந்திரத்தை எக்கச்சக்கமாக பயன்படுத்தியிருக்கோம். ஆனால் அந்த சுதந்திரத்துக்கு என்ன அடையாளம் அப்படின்னு நமக்கு தெரியாமல் இருக்குது. இன்றைக்கி நிறுத்தினாமப்பா, இதெல்லாம் தான்ப்பா இதுக்கான அடையாளம், இந்த பாடல் இது, இது வந்து கொடி அப்படின்னு ஒன்று, ஓ இது வந்து நம்மளை வந்து அப்போ இதுதான் நம்மளை வந்து இவ்வளோ தூரம் இப்படியெல்லாம் நம்ம வந்து பயன்படுத்த வச்சுருக்கா, இவ்வளோ தூரம் நம்ம தைரியமாக பேசுகிறோம், இவ்வளோ தூரம் அரசாங்கத்தை கேள்வி கேட்குறோம், நம்ம வந்து கடுமையான ஒரு கோரிக்கைகளை வைக்கிறோம் அப்படின்னா இதுக்கெல்லாம் எப்படி வந்துச்சு அப்படின்னு வரும்போது இந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் வந்து இந்த அடையாளங்கள் தான். அப்போ இந்த அடையாளங்களை பற்றி இருக்கக்கூடிய சிந்தனை வரும்போது இப்போ சிந்தனை வேறு விதமாக மாறும். இப்போ நாம் என்னத்தை உரிமைகள் பற்றி பேசி கொண்டிருக்கோமே, நம்ம கடமைன்னு ஒன்று இருக்கிறது இல்லைவா, அந்த கடமை என்ன, தேசியத்துக்கும் தேசத்துக்கும் நாம் என்ன கடமையை ஆற்ற வேண்டும் என்பதை உணர்த்துவதற்கு இந்த சின்னங்கள் நிச்சயமாக உதவி செய்யும். அப்போ என்னாகும், பல பேருக்கு இன்றைக்கு அந்த ஒரு சிந்தனை மாற்றத்தை உருவாக்குவதற்கு, இளைஞர்களுக்கு குறிப்பாக அந்த சிந்தனை மாற்றத்தை உருவாக்குவதற்கு இந்த பிரச்சார முயற்சி நிச்சயமாக கை கொடுக்கும் என்பது தான் என்னுடைய எண்ணம்.
1: நிச்சயமாக சார், அதாவது நாட்டு மக்களிடையே அந்த நாட்டுப்பற்றை வந்து இன்னும் மேலோங்க செய்யவும், சுதந்திர போராட்டம் அதன் பிறகு நாம் அடைந்த வளர்ச்சி இதெல்லாம் பற்றி மீண்டும் வந்து ஒரு முறை அவர்களுக்கு வந்து உணர்த்தவும் கூட இந்த இயக்கம் வந்து முற்றிலும் உதவிகரமாக இருக்கும் அப்படின்ற நம்பிக்கையோடு இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்யலாம். நிகழ்ச்சியில் பங்கேற்று நிறைய விஷயங்களை பகிர்ந்துட்டீங்க, மிக்க நன்றி சார்.
0: மிக்க நன்றி.
2: இந்திய அரசு தகவல் மற்றும் ஒலிபரப்பு அமைச்சகத்தின் மத்திய மக்கள் தொடர்பகம் அனுப்பியுள்ள அறிவிப்பு.
3: மத்திய மக்கள் தொடர்பகம் சென்னை அலுவலகத்தின் கீழ் பதிவு செய்ய கலைக்குழுக்கள் மற்றும் தனிப்பட்ட கலைஞர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன.
2: மத்திய தகவல் மற்றும் ஒலிபரப்பு அமைச்சகத்தின் கீழ் இயங்கும் மத்திய மக்கள் தொடர்பகம் சென்னை அலுவலகத்தில் பதிவு பெறுவதற்காக
3: தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் அந்தமான் நிக்கோபார் தீவுகளைச் சேர்ந்த நாடகம்,
2: வீதி நாடகம்,
3: நாட்டிய நாடகம்,
2: நாட்டுப்புற பாரம்பரிய ஒருங்கிணைந்த கலை நிகழ்ச்சிகள்,
3: மாயாஜாலம்,
2: புராணக் கதைகள்,
3: பொம்மலாட்டம்,
2: தோல்பாவை கூத்து
3: போன்றவற்றை வழங்கும் விருப்பமுள்ள தனியார் பதிவு பெற்ற கலைக்குழுக்கள் மற்றும் தனிப்பட்ட கலைஞர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன.
2: தகுதி அடிப்படையில் தேர்வாகும் குழுக்கள் கலைஞர்களின் பதிவு 3 வருடங்களுக்கானது.
3: விண்ணப்ப படிவம் மற்றும் தகுதி நிபந்தனைகள் உள்ளிட்ட விவரங்களுக்கு
2: https://cbcindia.gov.in என்ற இணையதளத்தை பார்க்கவும்,
3: அல்லது சென்னை மத்திய மக்கள் தொடர்பக அலுவலகத்தை அணுகவும்.
2: தொடர்புக்கு
3: இயக்குனர் தகவல் தொடர்பு பணியகம், அறையன் 301, 2வது தளம், சூச்சனா பவன், எண் 4 கீழ் 1, சுவாமி சிவானந்தா சாலை, சேப்பாக்கம், சென்னை 600005.
2: தொலைபேசி எண் 044-2151-5449.
3: விண்ணப்பங்கள் வந்து சேர கடைசி நாள்
2: ஆகஸ்ட் 18 தேதி.

0: நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 9:30. ஆகாஷ்வாணி தேசத்தின் 80வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு மாண்புமிகு இந்திய குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள் இன்று 7 மணிக்கு நாட்டு மக்களுக்கு ஆற்றிய சுதந்திர தின உரையின் தமிழாக்கம் கேட்கலாம்.
1: எனது அன்பிற்குரிய சக குடிமக்களே, வணக்கம். நம்முடைய சுதந்திர தினத்தை முன்னிட்டு இந்த தேசிய திருவிழாவிற்கான வாழ்த்துக்களை குடிமக்கள் அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னும் சில மணி நேரங்களில் தனது 80வது சுதந்திர தினத்தின் தொடக்கத்தை நமது தேசம் கண்டுகளிக்கப் போகிறது. இந்தியாவிலும் வெளிநாடுகளிலும் வசித்து வரும் இந்தியர்கள் அனைவரும் இந்த திருவிழாவை மிகுந்த மனமகிழ்ச்சியுடன் கொண்டாட இருக்கிறார்கள். மூவர்ண கொடி நமது சுதந்திரத்தின் அடையாளம். அந்த கொடியை மிகுந்த பெருமிதத்தோடு நாம் ஏற்றி வைக்க இருக்கிறோம். 1947 ஆகஸ்ட் 15 அன்று அடிமைத்தனத்தின் சங்கிலிகளிலிருந்து பாரத மாதா விடுவிக்கப்பட்டாள். ஒவ்வொரு குடிமகனும் சுதந்திர இந்தியாவின் எதிர்காலத்தை வடிவமைப்பவராக மாறினர். தங்கள் விருப்பங்களை நிறைவேற்றிக் கொள்வதற்கான வாய்ப்புகளை அனைத்து குடிமக்களும் பயன்படுத்திக் கொள்வதையும் இந்தியாவை உலகின் முதன்மையான நாடாக மாற்றும் இலக்கை நோக்கி அவர்கள் பணியாற்றுவதையும் உறுதி செய்வதிலேயே இந்திய சுதந்திரத்தின் உண்மையான அர்த்தம் அடங்கியுள்ளது. அர்ப்பணிப்பு மிக்க மாணவர்கள், ஆசிரியர்கள், வளர்ச்சியில் அக்கறை கொண்ட விஞ்ஞானிகள், பொறியாளர்கள், சுகாதார சேவைகளை வழங்கும் மருத்துவர்கள், சுகாதார பணியாளர்கள், நமக்கு உணவளிக்கும் கடின உழைப்பாளிகளும் அன்னதாத்தாக்களுமான விவசாயிகள் என அனைவரும் தேசத்தை கட்டி எழுப்புவதில் தங்கள் முயற்சிகளின் மூலம் பங்களித்து வருகின்றனர். திறமையான விளையாட்டு வீரர்கள், கைவினைஞர்கள், கலைஞர்கள், தொலைநோக்கு பார்வையுடைய அறிஞர்கள், தனியார் துறைகளிலும் பொதுத்துறைகளிலும் அயராது உழைக்கும் பணியாளர்கள், கடமை உணர்வுள்ள அரசு ஊழியர்கள், நமது பொருளாதாரத்திற்கு பங்களிக்கும் பெரிய மற்றும் சிறிய முதலீட்டாளர்கள், தன்னலமற்ற சமூக பணியாளர்கள், தூய்மை இந்தியா இயக்கத்தின் முன்களப் பணியாளர்களான அனைத்து சஃபாய் மித்ராக்களும் நாட்டின் முன்னேற்றத்தில் முக்கிய பங்காற்றுகின்றனர். பல்வேறு நடவடிக்கைகளில் ஈடுபட்டுள்ள எண்ணற்ற குடிமக்களும் நமது அரசியலமைப்பில் வரையறுக்கப்பட்டுள்ள அடிப்படை கடமைகளை உண்மையுடன் நிறைவேற்றும் ஒவ்வொரு குடிமகனும் தேசத்தை கட்டியெழுப்பும் பணியில் தீவிர பங்காளர்களாக இருக்கின்றனர். அவர்கள் ஒவ்வொருவரையும் நான் மனதார பாராட்டுகிறேன். முப்படைகளும் ஆயுதமேந்திய காவல் படைகளும் அனைத்து காவல்துறை பணியாளர்களும் தங்கள் கடமையில் காட்டும் அசைக்க முடியாத அர்ப்பணிப்பையும் பற்றுறுதியையும் நான் சிறப்பாக பாராட்டுகிறேன். உலக அரங்கில் இந்தியாவின் கண்ணியத்தையும் பெருமையையும் உயர்த்தும் வகையில் வெளிநாடுகளில் வசித்து வரும் இந்தியர்களையும் நமது தூதரகங்களில் பணியாற்றும் அதிகாரிகளையும் நான் பாராட்டுகிறேன். எனது அன்பிற்குரிய சக குடிமக்களே, நமது சுதந்திரத்தின் 100 விழாவை கொண்டாடவிருக்கும் 2047

வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை அடைந்துவிட வேண்டும் என்பதை நோக்கி நாம் முன்னேறி வருகிறோம். சமூகத்தின் கடைக்கோடி மனிதருக்கும் பலன்கள் சென்றடைதல் எனும் உணர்வின் வழிகாட்டுதலோடு வளர்ச்சியின் பலன்கள் ஒவ்வொரு தனி மனிதரையும் சென்றடைவதை உறுதி செய்வதே நமது உறுதியான நோக்கமாகும். நமது செழுமையான பாரம்பரியத்தையும் சுதந்திர இயக்கத்தின் கொள்கைகளையும் தழுவி நவீன வளர்ச்சியின் பாதையில் நாம் முன்னேறிச் செல்கிறோம். தேசத்திற்காக நாங்கள் விழிப்புடன் இருக்கிறோம். வயம் ராஷ்ட்ரே ஜாக்ரியம் எனும் வேத வாக்கானது தேசத்திற்கு சேவை செய்ய எப்போதும் தயாராக இருக்குமாறு நம்மை ஊக்குவிக்கிறது. நமது சுதந்திர போராட்டத்தின் போது பல்வேறு சித்தாந்தங்களை கொண்ட மக்கள் இந்தியாவின் சுதந்திரம் என்ற ஒரே பொதுவான இலக்குடன் ஒன்றுபட்டனர். சுதேசி இயக்கத்தின் போது வந்தே மாதரம் பாடல் மக்கள் கீதமாக மாறியது. தேசத்தந்தை மகாத்மா காந்தியின் தலைமையில் எண்ணற்ற இந்தியர்கள் நமது சுதந்திர போராட்டத்தில் தங்களை ஈடுபடுத்திக் கொண்டனர். பாபா சாஹேப் டாக்டர் பீம்ராவ் அம்பேத்கர் சமூக சீர்திருத்தம் மற்றும் தேசபக்தி லட்சியங்களின் மிக உயரிய உருவமாக திகழ்ந்தார். பாரத மாதாவின் அனைத்து மாபெரும் புதல்வர்களுக்கும் புதல்விகளுக்கும் நான் பணிவுடன் தலை வணங்குகிறேன். அவர்களின் லட்சியங்களே நமது நாட்டை சுதந்திரத்திற்கும் அதன் பின்னரான முன்னேற்றத்திற்கும் வழிநடத்தின. இன்று ஆகஸ்ட் 14 அன்று தேசப் பிரிவினையின் நினைவு தினத்தை நாம் கடைபிடிக்கிறோம். தேசப் பிரிவினையின் விளைவாக ஏற்பட்ட வன்முறையில் தங்கள் இன்னுயிரை இழந்த அல்லது இடப்பெயர்வின் துயரத்தை சந்திக்க நிர்பந்திக்கப்பட்ட லட்சக்கணக்கான இந்தியர்களை நாம் ஆழ்ந்து நினைவு கூர்கிறோம். மத வன்முறையின் காரணமாக லட்சக்கணக்கான மக்கள் அகதிகளாகி பிரிவினையின் கொடூரங்களை சந்திக்க நேரிட்டது. ஆயினும் அவர்கள் தங்கள் அடையாளத்தை கைவிடவில்லை. நமது சுதந்திரத்தின் போது தேசப் பிரிவினையால் ஏற்பட்டிருந்த கடுமையான விளைவுகளுடன் புதிதாக சுதந்திரம் பெற்ற இந்தியாவுடன் 550க்கும் மேற்பட்ட சமஸ்தானங்களை ஒன்றிணைக்கும் ஒரு அசாதாரணமான சவாலும் நம் முன் இருந்தது. சர்தார் பட்டேல் சமஸ்தான முறைக்கு முற்றுப்புள்ளி வைத்து அந்த சமஸ்தானங்களை நமது சுதந்திர ஜனநாயகத்துடன் ஒருங்கிணைத்தார். நவீன இந்தியாவின் ஒற்றுமையை செதுக்கியவரான லௌஹ் புருஷ் சர்தார் வல்லபாய் பட்டேலின் புனித நினைவுக்கு நன்றியுணர்வு மிக்க தேசத்தின் சார்பாக எனது மரியாதைக்குரிய அஞ்சலியை செலுத்துகிறேன். எனது அன்பிற்குரிய சக குடிமக்களே, இந்திய மக்களால் உருவாக்கப்பட்ட அரசியலமைப்பு மக்கள் பங்கேற்பு எனும் அடித்தளத்தின் மீது அமைந்துள்ளது. ஜனநாயகத்தின் தொட்டிலாக விளங்கும் நமது நாட்டின் மக்களிடையே மக்கள் பங்கேற்பு எனும் உணர்வு எப்போதுமே இயல்பாகவே இருந்து வந்துள்ளது. மக்கள் பங்கேற்பு மரபை புது உத்வேகத்துடன் நமது குடிமக்கள் ஊக்குவித்து வருகின்றனர். மக்களின் தீவிர பங்கேற்பின் மூலமே தேசிய அளவிலான இயக்கங்கள் செயல்படுத்தப்படுகின்றன. இது நமது ஜனநாயகத்தின் எழுச்சியூட்டும் சாதனையாகும். தனிநபரின் கண்ணியம் போற்றப்பட வேண்டும். சம வாய்ப்பும் சமத்துவம் நிலவ வேண்டும் என்பது நமது அரசியலமைப்பின் போற்றுதலுக்குரிய லட்சியங்களில் அடங்கியுள்ளது. சாதாரண பின்புலத்திலிருந்து வந்திருப்பவர்கள் இன்று பல துறைகளில் அசாதாரணமான பங்களிப்புகளை செய்து வருகின்றனர். இன்றைய பாரதத்தில் ஒவ்வொருவரும் பெரிய கனவுகளை காண முடியும். மேலும் அத்தகைய கனவுகளை நனவாக்கவும் முடியும் என்ற எனது நம்பிக்கையை இது வலுப்படுத்துகிறது. நமது அரசியலமைப்பு நிர்வாகம், சட்டமன்றம், நீதித்துறை ஆகியவற்றின் பொறுப்புகளை தெளிவாக வரையறுக்கிறது. மக்களின் விருப்பங்களுக்கு குரல் கொடுப்பது சட்டமன்றத்தில் உள்ள மக்கள் பிரதிநிதிகளின் கடமையாகும். தேச நலனிற்கும் குடிமக்களின் நலன்களுக்கும் பயன்படும் கொள்கைகளை செயல்படுத்துவதற்கு நிர்வாகம் பொறுப்பாகும். வளங்களின் பற்றாக்குறை காரணமாக நீதி பெறுவதை யாரும் இழந்துவிடாமல் இருப்பதை உறுதி செய்வது நீதித்துறையுடன் தொடர்புடைய ஒவ்வொருவரின் கடமையாகும். அனைத்து குடிமக்களும்

குறிப்பாக சமுதாயத்தின் நலிந்த பிரிவினர் கண்ணியத்துடன் உரிய நேரத்தில் நீதியை பெறுவதற்கு சமமான அணுகலை பெற்றிருக்க வேண்டும். என் அன்புக்குரிய சக குடிமக்களே, அனைவரையும் உள்ளடக்கிய விரைவான வளர்ச்சி பாரம்பரியத்தையும் வளர்ச்சியையும் இணக்கமாக்குவதற்கான முன்னுரிமை. பல தசாப்தங்களாக இருந்து வந்துள்ள வளர்ச்சிக்கு எதிரான எண்ணற்ற தடைகளை அகற்றுதல் ஆகியவற்றை 10 ஆண்டுகளுக்கும் மேலான காலகட்டத்தில் நமது நாடு கண்டு வந்துள்ளது. மகாத்மா ஜோதிபா ஃபுலேவின் 200வது பிறந்த நாளை நமது நாடு கொண்டாடுகிறது. மகாத்மா ஃபுலேயும் கிராந்தி ஜோதி சாவித்ரிபாய் ஃபுலேயும் சமூக நீதி, கல்வி, பெண்கள் மேம்பாடு, சமத்துவம் ஆகியவற்றை அடைவதற்கு வரலாற்று சிறப்புமிக்க பங்களிப்புகளை செய்துள்ளனர். அவர்களின் கொள்கைகளை பின்பற்றி கடந்த சில ஆண்டுகளாக சமுதாயத்தின் நலிந்த பிரிவினரின் முன்னேற்றத்திற்கு தேசிய அளவில் முன்னுரிமை அளிக்கப்பட்டு வருகிறது. பெண் கல்வியில் புதிய தரநிலைகள் உருவாக்கப்பட்டுள்ளன. 25 கோடிக்கும் அதிகமான மக்கள் வறுமையிலிருந்து மீட்கப்பட்டுள்ளனர். உலகின் மிகப்பெரிய நிதிசார் உள்ளடக்க திட்டமான பிரதம மந்திரி ஜன்தன் யோஜனாவின் கீழ் கிட்டத்தட்ட 59 கோடி கணக்குதாரர்கள் வங்கி அமைப்பில் இணைந்துள்ளனர். இவர்களில் 32 கோடிக்கும் அதிகமானோர் பெண்களாவர். 80 கோடிக்கும் அதிகமான மக்களுக்கு இலவச ரேஷன் பொருட்கள் வழங்குவதன் மூலம் உணவு பாதுகாப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளது. ஆயுஷ்மான் பாரத் பிரதம மந்திரி ஜன் ஆரோக்கிய யோஜனாவின் கீழ் 60 கோடி மக்களுக்கு ஆண்டுக்கு 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ காப்பீடு வழங்கப்பட்டுள்ளது. கிசான் சம்மான் நிதி மற்றும் கிசான் கிரெடிட் கார்டுகள், விவசாயம், பால் பண்ணை, கோழி வளர்ப்பு, மீன் வளர்ப்பு, தேனீ வளர்ப்பு போன்ற நடவடிக்கைகளில் ஈடுபட்டுள்ள விவசாயிகளுக்கு ஆதரவளித்துள்ளன. வலுவான கலாச்சார அடையாள உணர்வில் வேரூன்றியிருக்கும் வளர்ச்சி வேகமானதாகவும் நீடித்ததாகவும் இருக்கும் என்பதற்கு உலக வரலாறு சாட்சி பகிர்கிறது. கலாச்சார பெருமித உணர்வு தேசத்தின் உள்ளார்ந்த வலிமையை வலுப்படுத்துகிறது என்ற விழிப்புணர்வு நம் நாட்டில் இப்போது அதிகரித்து வருகிறது. நமது முன்னோர்கள் கல்வி, அறிவியல், கலை மற்றும் கலாச்சாரம், ஆன்மீகம், நன்னடத்தை ஆகியவற்றின் வளமான பாரம்பரியத்தை நமக்கு வழங்கியுள்ளனர். நமது பாரம்பரியத்தையும் வளர்ச்சியையும் ஒருங்கிணைத்து நாம் முன்னேறி வருகிறோம். உலகின் மிகப்பெரிய தலை சிறந்த டிஜிட்டல் உள்கட்டமைப்பை இந்தியா உருவாக்கியுள்ளது. டிஜிட்டல் பணம் செலுத்துதல் இப்போது சிறிய கிராமப்புற கடைகளிலும் தெருவோர வியாபாரிகளிடமும் கூட சாதாரணமாகிவிட்டது. உலகின் 50க்கும் மேற்பட்ட நிகழ்நேர டிஜிட்டல் பரிவர்த்தனைகள் இந்தியாவில் நடைபெறுகின்றன. இந்திய மக்களும் அரசாங்கமும் இணைந்து உலக சமூகத்திற்கு டிஜிட்டல் புரட்சியின் முன்மாதிரியை வழங்கியுள்ளனர். நலத்திட்டங்களின் பலன்களை தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி மக்களுக்கு வெளிப்படையான விதத்தில் அரசாங்கம் வழங்கியுள்ளது. நவீன உள்கட்டமைப்பில் இதுவரை இல்லாத விரிவாக்கத்தை நெடுஞ்சாலைகள், நீர்வழிகள், தொடர்வண்டி பாதைகள், வான்வழிகளில் நமது நாடு கண்டுள்ளது. இது புதிய நிறுவனங்களுக்கு வாய்ப்புகளை உருவாக்கி, வேலைவாய்ப்புகளை உருவாக்கி முதலீட்டாளர்களின் நம்பிக்கையை அதிகரிக்கிறது. என் அன்புக்குரிய சக குடிமக்களே, உலகின் பல பகுதிகளில் நிலவும் போரும் நிலையற்ற தன்மையும் ஒவ்வொரு நாட்டையும் பாதிக்கின்றன. இத்தகைய கடினமான சூழ்நிலைகளிலும் கூட நமது பொருளாதாரம் உலகில் அதிவேகமாக வளரும் முக்கிய பொருளாதாரமாக முன்னேறி வருகிறது. பொருளாதார கணிப்புகளின்படி இந்திய பொருளாதாரத்தின் வளர்ச்சி விகிதம் சராசரி உலக வளர்ச்சி விகிதத்தை விட 2 மடங்கு அதிகமாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஆத்ம நிர்பர் பாரத் அபியான் நமது பொருளாதார முன்னேற்றம் மற்றும் தேசிய பாதுகாப்பின் அடித்தளத்தை மேலும் வலுப்படுத்தியுள்ளது. நவீன வளர்ச்சிப் பாதையில் முன்னேறி செல்லும் அதேவேளையில் சுற்றுச்சூழலை பாதுகாப்பதிலும் உலக அளவில் ஒரு முன்னணி பங்கை இந்தியா வகிக்கிறது.

நிலையான வளர்ச்சி இலக்குகள் 2030 சிலவற்றை திட்டமிடப்பட்ட காலத்திற்கு முன்பே நமது நாடு அடைந்துள்ளது. புதுப்பிக்கத்தக்க எரிசக்தியின் வளர்ச்சியில் முன் எப்போதும் இல்லாத வேகத்தை கடந்த சில ஆண்டுகளில் இந்தியா எட்டியுள்ளது. தேசிய நலனே நமது வெளியுறவுக் கொள்கையின் அடித்தளமாகும். அமைதி, ஒத்துழைப்பு, உரையாடல், வசுதைவ குடும்பகம் என்ற உயரிய சிந்தனை ஆகியவை நமது வெளியுறவுக் கொள்கையின் தூண்களாகும். பொருளாதார ஒத்துழைப்பை மேம்படுத்தவும் பரஸ்பர உறவுகளை வலுப்படுத்தவும் பல நாடுகளுடன் தடையற்ற வர்த்தக ஒப்பந்தங்களில் நாம் கையெழுத்திட்டுள்ளோம். உலகின் தெற்கு நாடுகளிடையே இந்தியா முன்னணி பங்காற்றி வருகிறது. உலக அரங்கில் நமது நாட்டின் மதிப்பும் செல்வாக்கும் உயர்ந்துள்ளது. விதிமுறைகளுக்கு உட்பட்ட சர்வதேச ஒழுங்கின் மீது நாம் நம்பிக்கை கொண்டுள்ளோம். ஐக்கிய நாடுகள் சபையிலும் பிற பலதரப்பு அமைப்புகளிலும் உலக சமூகங்களுக்கு உரிய பொருத்தமான பிரதிநிதித்துவம் கிடைப்பதை உறுதி செய்வதே நமது முயற்சியாகும். நமது நாட்டின் இந்த முயற்சிக்கு பல நாடுகள் வலுவான ஆதரவை வழங்கி வருகின்றன. என் அன்பான சக குடிமக்களே, இயற்கை வளங்களின் மீது நமக்குள்ள அதே விதமான உரிமை எதிர்கால தலைமுறையினருக்கும் உள்ளது. எதிர்கால தலைமுறையினர் இந்த உரிமையை பயன்படுத்துவதில் நமது செயல்களால் சிறிதளவும் பாதிப்பு ஏற்படாதவாறு நாம் உறுதி செய்ய வேண்டும். அவர்களுக்காக இயற்கையின் வளங்களை இன்னும் செழுமையாக விட்டுச் செல்வதற்கு அனைத்து முயற்சிகளையும் நாம் மேற்கொள்ள வேண்டும். சுற்றுச்சூழலை பாதுகாப்பதில் நமக்குள்ள நம்பிக்கை நமது பாரம்பரியத்தின் ஒருங்கிணைந்த பகுதியாகும். சாந்தாலி மொழியில் அமைந்துள்ள ஒரு எளிய பாடல் நமக்கு ஆழமான செய்தியை தருகிறது. பண்டிட் ரகுநாத் முர்மு எழுதியுள்ள இந்த பாடலில், ஒரு மரம் முற்றிலும் காய்ந்து போனதால் அதைக் கண்டு தேற்ற முடியாத அளவுக்கு ஆறாத துயரத்துடன் அழும் கிளியை பற்றி கவிஞர் விவரிக்கிறார். அவர் கேட்கிறார், என் அன்பு சகோதரர்களே, இறந்து கொண்டிருக்கும் ஒரு மரத்தைக் கண்டு கிளி மனம் ஆற்றாது புலம்புகிறது. மனித கலாச்சாரம் என்ற மரம் அழிந்து கொண்டிருக்கும் போது மனிதர்களாகிய நாம் துயரப்படுவதில்லையே, அது ஏன்? இயற்கையையும் மனித விழுமியங்களையும் பாதுகாப்பதில் அனைவரும் தொடர்ந்து உறுதியாக இருக்க வேண்டும் என்பதே இந்த பாடல் தரும் செய்தியாகும். செழித்து வளர்ந்த பசுமையான மரம் என்பது மனித சமூகத்தின் அறநெறி லட்சியங்களையும் நல்வாழ்வையும் குறிக்கிறது. தாயின் பெயரில் ஒரு மரம் மற்றும் சுற்றுச்சூழலுக்கான வாழ்க்கை முறை, லைஃப் ஸ்டைல் ஃபார் என்விரான்மெண்ட், லைஃப் போன்ற இயக்கங்களின் உணர்வுடன் சுற்றுச்சூழலை பாதுகாக்க தனிப்பட்ட முறையிலும் கூட்டாகவும் நாம் முயற்சி செய்ய வேண்டும். நமது பெண்கள் கல்வித்துறையில் சிறப்பாக செயல்பட்டு வருவதை காண்பது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியை அளிக்கிறது. அதேபோல் வேளாண் உற்பத்தி திறனை மேம்படுத்தும் ட்ரோன் தீதி முதற்கொண்டு விமானப்படையின் போர் விமான பெண் தலைமை அதிகாரி வரை பல்வேறு துறைகளில் பெண்களின் பங்கேற்பு அதிகரித்து வருகிறது. சமீபத்தில் கிளாஸ்கோவில் நடைபெற்ற காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியா வென்ற மொத்தம் 13 தங்கப்பதக்கங்களில் 8 பதக்கங்களை பெண்கள் வென்றுள்ளனர். நமது பெண்கள் பொருளாதார ரீதியாக தன்னிறைவு அடைந்து வருகின்றனர். 10 கோடிக்கும் அதிகமான பெண்கள் சுய உதவிக் குழுக்களில் உறுப்பினர்களாக உள்ளனர். 3 கோடி லட்சாதிபதி பெண்களை லக்பதி தீதீஸ் உருவாக்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டது. அந்த இலக்கு தற்போது எட்டப்பட்டுள்ளது. இப்போது மேலும் 3 கோடி புதிய லட்சாதிபதி பெண்களை உருவாக்கும் இலக்கை நோக்கி நமது நாடு முன்னேறி வருகிறது. முத்ரா யோஜனா திட்டத்தின் கீழ் நிதியுதவி பெற்ற தொழில் முனைவோரில் சுமார் 1/3 பங்கினர் பெண்களாவர். பெண்களின் பொருளாதார தன்னிறைவுக்கான முயற்சிகளுடன் பல்வேறு துறைகளில் அவர்கள் தலைமை பொறுப்புகளையும் வகிப்பதை நாம் காண்கிறோம். வாக்குரிமையை பயன்படுத்தும் பெண்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருவது நமது ஜனநாயக குடியரசின் குறிப்பிடத்தகுந்த சாதனையாகும். மக்களவையில்

சட்டமன்றங்களிலும் பெண்களுக்கு 33% பிரதிநிதித்துவத்தை வழங்கும் நோக்கத்துடன் நாரி சக்தி வந்தன் அதிநியம் சட்டம் 2023 இயற்றப்பட்டது. இந்த சட்டத்தின் நோக்கங்களை நிறைவேற்றுவதன் மூலம் தலைமைத்துவத்தில் பெண்களின் பங்கு அதிகரித்து அனைவரையும் மென்மேலும் உள்ளடக்கியதாக நமது ஜனநாயகம் மாற்றம் காணும். நமது நாட்டின் மக்கள் தொகையில் 65% பேர் 35 வயதிற்கும் குறைவானவர்கள். இந்த இளம் மக்கள் தொகையே நமது மிக மதிப்புமிக்க சொத்தாகும். நமது நாட்டின் இளைஞர்கள் திறமையானவர்கள், அர்ப்பணிப்புடன் செயல்படுபவர்கள், திறன்கள் நிறைந்தவர்கள். அடிமட்ட அளவில் பல்வேறு சவால்களுக்கு தீர்வு காண இளைஞர்கள் உருவாக்கி வரும் புதுமையான நடைமுறை சாத்தியமான தீர்வுகளை நான் கண்டுள்ளேன். சமூகத்தின் மீதும் தேசத்தின் மீதும் நமது இளைஞர்கள் கொண்டுள்ள அர்ப்பணிப்பை இது வெளிப்படுத்துகிறது. சராசரியாக வெறும் 28 வயதுடைய இளம் குழுவினரால் சமீபத்தில் வெற்றிகரமாக ஏவப்பட்ட ராக்கெட் விண்வெளி ஆய்வில் ஒரு புதிய கட்டத்தை தொடங்கி வைத்துள்ளது. பல இளைஞர்கள் சுயதொழில் பாதையை தேர்ந்தெடுத்து வேலை தேடுபவர்களாக மட்டுமல்லாமல் வேலைவாய்ப்பை உருவாக்குபவர்களாகவும் உருவாகி வருகின்றனர். இளம் தொழில் முனைவோரின் பங்களிப்பால் நமது நாட்டில் வலுவான புத்தொழில் சூழல், ஸ்டார்ட் அப் ஈகோசிஸ்டம் உருவாகியுள்ளது. உலகின் முன்னணி நிறுவனங்கள் இந்திய இளைஞர்களின் திறமையாலும் அர்ப்பணிப்பாலும் ஈர்க்கப்பட்டு அவர்களுக்கு தலைமை பொறுப்புகளை வழங்கி வருகின்றன. இத்தகைய இளம் சாதனையாளர்கள் இந்திய இளைஞர் சக்தியின் புகழை உலகம் முழுவதும் உயர்த்தியுள்ளனர். இந்தியாவின் பிரகாசமான வளமான எதிர்காலத்தின் மீது எனக்கிருக்கும் நம்பிக்கையை நமது இளைய தலைமுறையினர் மேலும் வலுப்படுத்துகின்றனர். நமது மாணவர்களே இந்தியாவின் எதிர்காலத்தை வடிவமைப்பவர்கள். தேசிய பாதுகாப்பை உறுதி செய்வதற்கு அரசும் சமூகமும் ஒன்றுபட்டு செயல்பட வேண்டியிருப்பதைப் போலவே நாம் அனைவரும் ஒருங்கிணைந்த கூட்டு முயற்சிகளின் மூலம் நமது மாணவர்களின் நிகழ்காலத்தையும் எதிர்காலத்தையும் பாதுகாப்பதற்கு பங்களிக்க வேண்டும். பொதுத் தேர்வுகள் நமது மாணவர்களுக்கு பல்வேறு வாய்ப்புகளுக்கான நுழைவாயில்களாக அமைகின்றன. இந்த தேர்வுகளில் சீர்திருத்தங்களை மேற்கொள்ள அரசு விரிவான நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. பொதுத் தேர்வுகளில் முறைகேடுகளை முற்றிலுமாக தடுக்கவும் தேர்வு முறையை மேலும் வெளிப்படையானதாகவும் பாதுகாப்பானதாகவும் இளைஞர்களுக்கு நம்பகமானதாகவும் மாற்றுவதே இந்த சீர்திருத்தங்களின் நோக்கமாகும். அரசின் முயற்சிகளும் உருவாகி வரும் பொருளாதார நடவடிக்கைகளும் இளைஞர்களுக்கு பல்வேறு புதிய வாய்ப்புகளை திறந்து விட்டிருக்கின்றன. இத்தகைய புதிய வாய்ப்புகளை ஆராய்வதன் மூலம் நமது இளைஞர்கள் வெற்றிக்கான புதிய பாதைகளில் பயணிக்க முடியும். நமது இளைஞர்களின் உடல் நலனும் மனநலனுமே நமது நாட்டின் எதிர்காலத்திற்கான அடித்தளமாகும். நமது இளைஞர்கள் உற்சாகத்துடன் முன்னேறுவதற்கு அவர்களை ஊக்குவிக்கும் பொறுப்பு குடும்பத்தினருக்கும் சமூகத்திற்கும் உள்ளது. இளைஞர்களின் வளர்ச்சிக்கும் நாட்டை கட்டி எழுப்புவதற்குமான ஒரு ஊக்குவிக்கும் வழிமுறையாக விளையாட்டுகள் ஏற்றுக்கொள்ளப்பட்டு வருகின்றன. கேலோ இந்தியா திட்டத்தின் கீழ் அடித்தளத்திலிருந்து தேசிய அளவு வரை நாடு முழுவதும் சிறப்பான விளையாட்டுச் சூழல் உருவாக்கப்பட்டு வருகிறது. விளையாட்டை ஊக்குவிக்க அரசு இதுவரை இல்லாத அளவிலான முதலீடுகளை செய்து வருகிறது. இந்த முயற்சிகள் நல்ல பலன்களை தந்து வருகின்றன. சர்வதேச விளையாட்டுப் போட்டிகளில் நமது விளையாட்டு வீரர்களின் செயல்திறனிலும் சாதனைகளிலும் குறிப்பிடத்தகுந்த முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளது. நமது நாடு உலகின் மிகப்பெரிய இளம் மக்கள் தொகையை கொண்டிருப்பதுடன் மூத்த குடிமக்களின் எண்ணிக்கையும் இங்கு அதிகரித்து வருகிறது. மூத்த குடிமக்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்த அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்துள்ளது. 70 வயதுக்கு மேற்பட்ட சுமார் 6 கோடி மூத்த குடிமக்கள் ஆண்டுக்கு ரூபாய் 5 லட்சம் வரையிலான இலவச மருத்துவ சேவைகளை பெறலாம். ஒட்டுமொத்த சமூகமும் மூத்த குடிமக்களிடம் அக்கறையுடன் நடந்து கொண்டு அவர்களுடனான உறவுகள்

0: அவர்களை வளர்த்தெடுத்து அவர்களின் சுயமரியாதையை பாதுகாக்க வேண்டும். என் அன்பான சக குடிமக்களே, மனித குலத்திற்கு எதிரான சக்திகளை எதிர்த்து நின்று உண்மையையும் நீதியையும் நிலைநாட்டுவதில் நமது பாரம்பரியம் பெருமைக்குரியது. ஜூலை 26 கார்கில் வெற்றி தினத்தை, கார்கில் விஜய் திவஸ் நாம் அனுசரித்தோம். ஆபரேஷன் சிந்தூர் தொடங்கப்பட்டு ஓராண்டு நிறைவடைந்ததை அதற்கு முன்பு மே 7 நாம் நினைவு கூர்ந்தோம். நமது ஆயுதப்படையினரின் இணையற்ற வீரத்தை நாம் சிறப்பாக நினைவு கூர்ந்தோம். பயங்கரவாதத்திற்கு எதிராக மேற்கொள்ளப்பட்ட வரலாற்று சிறப்புமிக்க நடவடிக்கைகள் துல்லியமாக செயல்படும் இந்திய ஆயுதப்படைகளின் திறனை வெளிப்படுத்தி காட்டின. பயங்கரவாதிகளும் அவர்களுக்கு ஆதரவளிப்பவர்களும் எங்கு மறைந்திருந்தாலும் தங்களது செயல்களுக்கான விளைவுகளை அவர்கள் எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் என்ற உறுதியான தெளிவான செய்தியை அது வெளிப்படுத்தியது. பயங்கரவாதத்தை ஆதரிக்கும் நாட்டுடனான சிந்து நதி நீர் ஒப்பந்தத்தை இண்டஸ் வாட்டர்ஸ் ட்ரீட்டி இடைநிறுத்தியது என்பது நமது விவசாயிகளின் நலன்களை கருத்தில் கொண்டு நாட்டின் நலனுக்காக எடுக்கப்பட்ட தீர்க்கமான நடவடிக்கையாகும். நக்சலிசம் என்பது நாட்டிற்கு மிகப்பெரிய சவாலாக பல தசாப்தங்களாக இருந்து வந்தது. நக்சலிசத்திலிருந்து இந்தியாவை விடுவிப்பதில் ஏற்பட்ட முன்னேற்றம் ஒரு மிகப்பெரிய சாதனையாகும். ஒரு காலத்தில் நக்சலிசத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் இன்று உற்சாகமான சூழல் நிலவுகிறது. இந்த பகுதிகளில் அனைவரையும் உள்ளடக்கிய வளர்ச்சிப் பணிகள் நடைபெற்று வருகின்றன. இந்த பகுதியில் நடைபெற்ற பஸ்தர் ஒலிம்பிக்ஸ் போட்டிகளில் ஏராளமான வீரர்கள் பங்கேற்றனர். பஸ்தர் பாண்டும் நிகழ்ச்சியில் பல கலைஞர்கள் தங்களது திறமைகளை வெளிப்படுத்தினர். அவற்றை ஏராளமான மக்கள் கண்டு களித்தனர். மராத்திய இராணுவ பாரம்பரியத்துடன் தொடர்புடைய தேசிய பெருமையை பாதுகாப்பதற்காக கட்டப்பட்ட 12 கோட்டைகள் கடந்த ஆண்டு யுனெஸ்கோ உலக பாரம்பரிய பட்டியலில் சேர்க்கப்பட்டன. பகவான் புத்தர் தனது முதல் உபதேசத்தை வழங்கிய இடமான சாரநாத் யுனெஸ்கோ உலக பாரம்பரிய பட்டியலில் இந்த ஆண்டு சேர்க்கப்பட்டுள்ளது. பகவான் புத்தருடன் தொடர்புடைய ஆன்மீக சின்னங்கள் பாரத பூமியில் உள்ளன. மறுபுறம் நமது பெருமையையும் மகத்தான பாரம்பரியங்களையும் பாதுகாப்பதற்காக போராடி வரும் நமது வலிமையை வெளிப்படுத்தும் சின்னங்களும் பாரத நாட்டில் உள்ளன. என் அன்பான சக குடிமக்களே, ஒவ்வொரு இந்திய மக்களின் வளர்ச்சியும் நல்வாழ்வுமே வளர்ச்சியடைந்த பாரதத்தை விக்சித் பாரத் உருவாக்குவதின் உண்மையான நோக்கமாகும். தெலுங்கு மொழியில் எழுதிய சிறந்த தேசியவாத எழுத்தாளர் குரஜாடா அப்பாராவ் தமது பாடல் ஒன்றின் மூலம் காலத்தால் அழியாத தேசப்பற்று செய்தியை வழங்கியுள்ளார். உங்கள் நாட்டை நேசியுங்கள், நன்மைகளை வளர்த்தெடுங்கள். ஒரு தேசம் என்பது அதன் நிலம் மட்டுமல்ல, மக்கள் அனைவரும் சேர்ந்ததே தேசமாகும் என்பதுதான் அந்த செய்தியின் சாராம்சமாகும். சமூகத்தின் பங்கேற்புடனும் அரசின் முயற்சிகளுடனும் இந்தியாவின் ஒவ்வொரு கிராமத்திலும் ஒவ்வொரு நகரத்திலும் ஒவ்வொரு இல்லத்திலும் உள்ள மக்களும் ஆரோக்கியமானவர்களாகவும் மகிழ்ச்சியானவர்களாகவும் வளமானவர்களாகவும் மாறுவார்கள் என்பது எனது நம்பிக்கை. அனைவரையும் உள்ளடக்கிய இந்த தேசப்பற்று உணர்வுடன் சுதந்திர பாரதத்தை வளர்ச்சியடைந்த பாரதமாக மாற்றும் புனிதமான தேசிய இலக்கிற்கு நம்மை நாமே அர்ப்பணித்துக் கொள்வோம். நன்றி. ஜெய்ஹிந்த், ஜெய் பாரத்.
1: இதுவரை தேசத்தின் 80th சுதந்திர தினத்தை முன்னிட்டு மாண்புமிகு இந்திய குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள் இன்று 7 நாட்டு மக்களுக்கு ஆற்றிய சுதந்திர தின உரையின் தமிழாக்கம் கேட்டீர்கள்.
2: அடுத்த அறிவிப்பு இன்னும் சற்று நேரத்தில் தொடரும்.

நேரம் 10 மணி. ஆகாஷவாணி அரங்கிசை நிகழ்ச்சியில் டி.எஸ். சங்கரன் அவர்களின் புல்லாங்குழல் இசை கேட்கலாம். வி.வி. ஸ்ரீனிவாசராவ் அவர்கள் வயலின், திருச்சூர் சி. நரேந்திரன் அவர்கள் மிருதங்கம், புதுக்கோட்டை என். ராமச்சந்திரன் அவர்கள் கட்டம். நிகழ்ச்சிக்கு துவக்கமாக மனசா எடுலோர் துணை, தியாகராஜர் கீர்த்தனை, ராகம் மலையமாருதம், ரூபகதாளம்.

நேரம் 10:27:30. நேயர்களே, அரங்கிசை நிகழ்ச்சியில் டி எஸ் சங்கரன் அவர்களின் புல்லாங்குழல் இசை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். வி வி ஸ்ரீனிவாசராவ் அவர்கள் வயலின், திருச்சூர் சி நரேந்திரன் அவர்கள் மிருதங்கம், புதுக்கோட்டை என் ராமச்சந்திரன் அவர்கள் கட்டம். நிகழ்ச்சியில் இனி சரவணபவ எனும் பாபநாசம் சிவன் பாடல், சண்முகப்பிரியா ராகம், ஆதிதாளம்.

நேயர்களே, இதுவரை அரங்கிசை நிகழ்ச்சியில் டி எஸ் சங்கரன் அவர்களின் புல்லாங்குழல் இசை கேட்டீர்கள். வி வி ஸ்ரீனிவாசராவ் அவர்கள் வயலின், திருச்சூர் சி நரேந்திரன் அவர்கள் மிருதங்கம், புதுக்கோட்டை என் ராமச்சந்திரன் அவர்கள் கடம். அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 11 மணி. ஆகாஷவாணி. வானிலை: சென்னைக்கும்

0: நாமக்கல் வானிலை ஆராய்ச்சி மையத்தில் பதிவானபடி வெப்பநிலை அதிக அளவு 37.6 டிகிரி செல்சியஸ், குறைந்த அளவு 26.7 டிகிரி செல்சியஸ், பதிவான மழை அளவு 10.6 மில்லி மீட்டர், பதிவான ஈரப்பதம் 95%. மீனம்பாக்கம் வானிலை ஆராய்ச்சி மையத்தில் பதிவானபடி வெப்பநிலை அதிக அளவு 37.6 டிகிரி செல்சியஸ், குறைந்த அளவு 27.7 டிகிரி செல்சியஸ், பதிவான ஈரப்பதம் 81%. வானிலை அறிக்கை கேட்டீர்கள். நிகழ்ச்சி நிரல் ஆகாஷவாணி சென்னை வானொலி நிலையம் மத்தியாலை 720 கிலோஹெர்ட்ஸ் அலைவரிசையில் நிகழ்ச்சிகளை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறீர்கள். நிரலை நாளை காலை 7 மணிக்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் புதுதில்லி செங்கோட்டை கொத்தளத்தில் தேசிய கொடியை ஏற்றி வைத்து நாட்டு மக்களுக்கு ஆற்றும் உரையின் நேரடி ஒலிபரப்பு மத்தியலை 720 கிலோஹெர்ட்ஸ் இந்த அலைவரிசை, 101.4 மெகாஹெர்ட்ஸ் எஃப்எம் ரெயின்போ, 102.3 மெகாஹெர்ட்ஸ் விவித் பாரதி தமிழ் பண்பலை டிடிஎச் ஆகிய அலைவரிசைகளில் ஆங்கிலத்திலும், 100.1 மெகாஹெர்ட்ஸ் எஃப்எம் கோல்டு அலைவரிசை டிஆர்எம் ஆகியவற்றில் ஹிந்தியிலும் டெல்லியிலிருந்து நேரடியாக அஞ்சல் செய்ய கேட்கலாம். பிரதமர் உரையின் தமிழாக்கம் நாளை இரவு 9:30 தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி வானொலி நிலையங்களின் அனைத்து அலைவரிசைகள் டிடிஎச் மற்றும் டிஆர்எம் ஆகியவற்றில் ஒலிபரப்பாகும். மத்தியலை 720 கிலோஹெர்ட்ஸ் டிஆர்எம் அலைவரிசைகளில் நாளை இரவு 8 மணிக்கும், 100.1 எஃப்எம் கோல்டில் நாளை இரவு 8:15 80வது சுதந்திர திருநாளையொட்டி தமிழ்நாடு முதலமைச்சர் ச ஜோசப் விஜய் அவர்கள் நாளை காலை சென்னை புனித ஜார்ஜ் கோட்டை கொத்தளத்தில் தேசிய கொடியை ஏற்றி வைத்து ஆற்றும் உரை இடம்பெறும். சுதந்திர தின சிறப்பு நிகழ்ச்சிகள் மத்தியலை 720 கிலோஹெர்ட்ஸில் இந்த அலைவரிசையில் நாளை காலை 10 மணிக்கு அரங்கிசை, சுதா ரகுநாதன் அவர்கள் பாடியுள்ள தேசபக்தி பாடல்கள், டாக்டர் உஷா ராஜகோபாலன் அவர்கள் வயலின், நெய்வேலி எஸ் கந்தசுப்பிரமணியன் அவர்கள் மிருதங்கம், ஆர் ராமன் அவர்கள் மோர்சிங். 11 மணிக்கு சிறப்பு கவியரங்கம் சுதந்திர தாய் தந்த வரம் கவிதை வழங்குபவர்கள் மண்ணுரிமை குறித்து என் விஜயநம்பி அவர்கள், தன்னுரிமை குறித்து எஸ் அருந்ததி அவர்கள், பெண்ணுரிமை குறித்து பி ஜோசி அபர்ணா அவர்கள், கருத்துரிமை குறித்து எம் ராகவேந்திரன் அவர்கள், நடுவர் முனைவர் முத்து சந்தானம் அவர்கள். 12:10 தேசம் போற்றுவோம் சிறப்பு சங்கீத சாரல், டாக்டர் சோபனா விக்னேஷ் அவர்களின் பாட்டு, மீரா சிவராமகிருஷ்ணன் அவர்கள் வயலின், ஷேர்த்தலை ஆர் அனந்தகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம், பி ஸ்ரீஹரி அவர்கள் தப்லா. மாலை 3 மணிக்கு சுதந்திர தின சிறப்பு நாட்டுப்புற பாடல்கள் வழங்குவோர் திருவாரூர் கே ஜெகந்நாதன் குழுவினர், 4 மணிக்கு சிறப்பு பட்டிமன்றம் தேசபக்தியில் சிறந்து விளங்குபவர்கள் பெரியவர்களா இளைஞர்களா, பெரியவர்களே என்ற அணியில் ஆசிரியர் சீனு வேணுகோபால், முனைவர் வேல் மகேஸ்வரி ஆகியோர், இளைஞர்களே என்ற அணியில் முனைவர் அரங்க மு முருகையன், முனைவர் ரா விசாலாட்சி ஆகியோர், அமைப்பு மயிலாடுதுறை த செந்தில்குமார் ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். 101.4 எஃப்எம் ரெயின்போ அலைவரிசையில் பிற்பகல் 2 மணிக்கும் மத்தியலை 720 கிலோஹெர்ட்ஸில் நாளை மாலை 5 மணிக்கும் யோகி ஜெகந்நாத ஐயர் விடுதலை திருநாள் சிறப்பு நாடகம், எழுதியவர் ஸ்ரீராம் திருவரங்கம் அவர்கள், நடித்துள்ளவர்கள் ராமசுவாமி சுதர்ஷன், டி தாசரதி, புயல் கணேஷ், இஎம்எஸ் முரளி, கே பி குமார், டி வேலுச்சாமி, நேதாஜி ஆகியோர், அமைப்பில் உதவி கே நந்தினி, அமைப்பு கே பவானி, எம் ரமேஷ் ஆகியோர். 100.1 எஃப்எம் கோல்டு அலைவரிசையில் மாலை 5 மணிக்கு கேட்கும் ஒலியெல்லாம் மகாகவி சுப்பிரமணிய பாரதியாரின் தேசபக்தி பாடல்கள், ஷேர்த்தலை டாக்டர் கே என் ரங்கநாத சர்மா, அக்ஷய் பத்மநாபன், எம் சரண்யா, சுவாதி ரங்கநாத் ஆகியோரின் பாட்டு, ஆர் அதுல்குமார் அவர்கள் புல்லாங்குழல், சாலை லக்ஷணா அவர்கள் வீணை, சிதம்பரம் ஜி பத்ரிநாத் அவர்கள் வயலின், தஞ்சாவூர் கே முருகபூபதி அவர்கள் மிருதங்கம், எஸ் வெங்கட்ரமணன் அவர்கள் கஞ்சிரா, என் குருபிரசாத் அவர்கள் கட்டம். நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள். தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல்.
1: This is Akashvani, the news read by Akhila. President Draupadi Murmu has said that Indian economy is the fastest growing major economy despite warfare and instability prevailing in several parts of the world. addressing the nation on the eve of the 80th Independence